0: ஆழத்துக்கு போ என்ற தலைப்பில் ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எங்க பார்த்தாலும் எழுப்புதலை குறித்து பேசுகிறோம் இல்லையா? ஒரு வீட்டு கூட்டத்தை எடுத்துக்கொண்டால் எழுப்புதலை குறித்து பேசுகிறார்கள். ஒரு கிராமத்து ஊழியத்தை எடுத்துக்கொண்டால் எழுப்புதலை குறித்து பேசுகிறார்கள். சபைகளை எடுத்துக்கொண்டால் சபைகளிலே எழுப்புதலை குறித்து பேசப்படுகிறது. ஆனால் எழுப்புதல் என்பது எங்கிருந்தோ வருவதல்ல, எனக்குள் உருவாக்கப்படுகிறது என்று நான் சொன்னால் எத்தனை பேர் ஒத்துக்கொள்வீர்கள்? ஆமென். சிலர் எழுப்புதலை எதிர்பார்க்கிறாங்க. ஆண்டவரே, எங்கள் சபைக்கு எழுப்புதலை தார், எங்கள் தேசத்தில் எழுப்புதலை தார், தூத்துக்குடி மாவட்டத்தில் எழுப்புதலை தாரும், ஆண்டவரே தமிழகத்தில் எழுப்புதலை தாரும், குமரி மாவட்டத்தில் எழுப்புதலை தாரும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை தமிழ்நாட்டுக்கு வருது ரெண்டாவது, எனக்குள்ள முதல்ல அதை தாரும் சுவாமி. இதை எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? எனக்குள் உருவாக்கப்படாத பட்சத்தில் தேசத்தில் உருவாக்கப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் தெளிவா சொல்லுவேன் உங்களுக்கு, ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் என்னை நீர் உருவாக்கும் என்று சொல்லுகிற பிள்ளைகள் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தனி நபர் வாழ்க்கையில் கர்த்தர் நம்மில் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. லூக்கா எழுதிய சுவிசேஷம் அதனுடைய 5:4 வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம்.
2: அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி,
1: சீமோனை நோக்கி
2: ஆழத்திலே தள்ளி கொண்டு போய்,
1: ஆழத்திலே தள்ளி கொண்டு போய்
2: மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார்.
1: மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கலிலேயா கடற்கரை ஓரம், அதாவது கடற்கரை ஓரத்தில் அவர் ஊழியம் செய்கிறார். இயேசு கிறிஸ்தவனுடைய எழுப்புதல், கடலோர பட்டணத்தை சார்ந்துதான் இருந்திருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஆமா. அதனால தூத்துக்குடியா இருக்கட்டும், கன்னியாகுமரியா இருக்கட்டும், கடலோர மாவட்டங்கள் எழுப்புதலை விரும்புவது ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு காரியம் அல்ல. ஆமீன். யோவானுடைய காலத்து எழுப்புதல், யோர்தான் நதிக்கரையை சார்ந்து இருந்திருக்கிறது. சரியா, நதிக்கரையை சார்ந்து இருக்கிறது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடலோர பட்டணத்தில் நின்ற வண்ணமாய் அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள் அவரை நெருக்க ஆரம்பிக்கிறார்கள். இது போன்ற ஒரு மேடை அவருக்கு தேவைப்படுகிறது. அவர் என்ன சொல்லுகிறார், சுத்தி முத்தி பார்க்கிறார். அங்கே ஒரு படகு இருக்கிறது, அந்த படகு யாருடையது என்று விசாரித்த பொழுது அது பேதுருவின் படகு என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது ஆண்டவர் பேதுருவனிடத்தில் கேட்கிறார், எப்பா அந்த படகை எனக்கு சற்று தருவாயா என்று கேட்க பேதுரு ஆவலோடு தன் படகை அவருக்கு கொடுத்து விடுகிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்தவனுடைய ஊழியத்திற்கு பேதுருவனுடைய படகு உதவியாக இருக்கிறது. அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு பேதுருவின் படகு உதவியாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் பூமியில் கட்டப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம். அப்ப தேவ ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கட்டப்படுவதற்கு பேதுருவினுடைய படகு உதவியாக இருந்தது. நீங்க நல்லா கவனிக்கணும், தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டப்படுவதற்கு பேதுருவினுடைய படகு உதவியாய் இருந்தது. அன்பான பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இத்தனை வருடங்கள் உங்களுடைய தேசத்தில் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீங்கள் உதவியாக இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை வெறுமையாய் விடமாட்டார். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஏதாகிலும் ஒரு விதத்தில், ஏதாகிலும் ஒரு விதத்தில் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் கட்டப்படுவதற்கு நான் அல்லது என் குடும்பம் அல்லது என் பிள்ளைகள் அல்லது என் பணம் அல்லது என்னுடைய உழைப்பு அல்லது என் கண்ணீர் அல்லது என் நேரம் அல்லது என்னுடைய பிரயாசம் அல்லது என் கண் விழிப்புகள் உதவியாக இருந்திருக்குமானால், இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், ஆண்டவர் எவருக்கும் எப்பொழுதும் கடனாளியாக இருப்பதில்லை. கர்த்தர் அதை நூற தனையாய் திருப்பி தருவார். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கடனாளியாக இருப்பது இல்லை. பரிசுத்த பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாக போவதில்லை. ஒன்று கொரிந்தியர் 15:58 வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போவதில்லை. புரிந்து கொள்ள வேண்டும், ஆமென், நான் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் வீணாக போவது இல்லை. ஒருவேளை மனிதன் அதை அறியலாம், அறியாமல் இருக்கலாம். மனிதர்கள் அதை அங்கீகரிக்கலாம், அங்கீகரியாமல் இருக்கலாம். அது பிரச்சனையே இல்லை. நான் பிரயாசப்படுவேனே ஆனால் நிச்சயம் என் பிரயாசத்திற்கு தக்க பலனை என் ஆண்டவர் எனக்கு தர வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிறீங்களாம்மா? டெய்லி ஒரு 5 நிமிஷம் உங்களால ஜெபிக்கிற முடியும்னா அது கூட உங்க வாழ்வுக்கு ஜெயமாத்தா இருக்கும். கர்த்தர் நல்லவர். பவுல் சொல்லுகிறார், உங்கள் பிரயாசத்திற்கு பலன் இல்லாமல் போவது இல்லை. ஆனா லூக்கா 5 அதிகாரத்திற்கு வரும் பொழுது பேதரு சொல்லுகிறார், ஐயரே, ரா முழுவதும் பிரயாசப்பட்டு எனக்கு என்ன கிடைக்கவில்லை, பலன் ஒன்றும் கிடைக்கவில்லை. நான் இந்த பகுதியில் உங்களோடு கொஞ்ச நேரம் மனமிட்டு பேசலாம்னு நினைக்கிறேங்க. ஒன்று கவனிங்க, பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பிரயாசம் படுகிற பிரயாசம் வீணாக போவது இல்லை. ஆனா பேதரு சொல்லுகிறார், ஆண்டவரே, ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு எனக்கு பலன் கிடைக்கவில்லை. நீங்க நல்லா கவனிக்கணும், பேதரு சொல்லுகிற பிரயாசம் ஏது, பவுல் சொல்லுகிற பிரயாசம் ஏது? நல்லா கவனிங்க, பேதரு சொல்லுகிற பிரயாசம் ஏது, பவுல் சொல்லுகிற பிரயாசம் ஏது? கவனிங்க, பேதரு சொல்லுகிறார், நான் பிரயாசப்படாம இல்லை, நான் பிரயாசப்பட்டேன், ஆனா ஒண்ணுமே இல்லைன்ட்ட. பவுல் சொல்லுகிறார், இல்லப்பா, பிரயாசத்திற்கு பலன் உண்டு. நிறைய பேர் இன்னைக்கு பிரயாசப்படுறாங்க பிரதர், ஆனா பிரயாசத்திற்கு தக்க பலன் அனைவருடைய வாழ்க்கையில இல்லை. ஊழியத்தில் இல்லை, குடும்பங்களில் இல்லை, தனிநபர் வாழ்க்கையில் இல்லை. நான் அதை கவனமாக சிந்திக்கிறேன். பேதருவும் பிரயாசப்பட்டார், பவுலும் பிரயாசப்பட்டார். பேதரு சொல்லுகிறார், பட்டேன், பலன் இல்லைன்னா. பவுல் சொல்லுகிறார், பட்டேன், பலன் இருக்கின்ற. அப்போ பேதரு பட்ட பிரயாசம் என்ன, பவுல் பட்ட பிரயாசம் என்ன? நீங்க நல்லா கவனிங்க, பவுல் என்ன சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் வீணாக போவது இல்லை. அப்ப நான் பிரயாசப்படுகிறேன், ஆனால் என்னுடைய பிரயாசம் கர்த்தருக்குள் இருக்கிறதா அல்லது கர்த்தருக்கு வெளியில் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். ஆவியானவருக்குள் இருக்கிறதா, ஆவியானவருக்கு வெளியில் இருக்கிறதா, தேவ சித்தத்திற்குள் இருக்கிறதா, தேவனுடைய சித்தத்திற்கு வெளியில் இருக்கிறதா, தேவன் என்னை அழைத்த அழைப்பிற்குள் இருக்கிறதா, அழைப்பிற்கு வெளியிலே இருக்கிறதா என்பதை கவனிக்கணும். நிறைய பேர் பிரயாசப்படுகிறாங்க, பிரயாசப்படுகிறாங்க, ஆனால் கர்த்தர் அவர்களுடைய பிரயாசத்தை அங்கீகரிக்கவில்லை. அதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய பிரயாசம் கர்த்தருக்கு வெளியில் இருக்கிறது. நான் சொல்றேன் கேளுங்க, எபேசு சபையை குறித்து யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது இரண்டாம் அதிகாரத்திலே ரெவலேஷன் சாப்டர் 2 இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீ இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிவேன். நீ ரொம்ப பிரயாசப்படுகிறாய், ஆனா உனக்கு மேல எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. என் சமூகத்தை மறந்த பிரயாசம், ராத்திரி பகல ஓடிக்கிட்டே இருக்க, ஆனா இப்ப முன்னால மாதிரி என் சமூகத்தில் நீ அமர்றது இல்ல, முன்னால மாதிரி ஜபிக்கிறது இல்ல, முன்னால மாதிரி என் சமூகத்தில் அமரல, ஓடுற ஓடுற ஓடுற ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா உன்னுடைய ஓட்டம் கிறிஸ்துவுக்குள் இல்லை, மாம்சத்திற்குள் இருக்கிறது. சுயமாய் ஓடிக்கொண்டிருக்கிறாய், நீ உன் மனதிலே நினைக்கிறதை செய்து கொண்டிருக்கிறபடியினால் உன்னுடைய பிரயாசத்திற்கு தக்க பலனை உன்னால் அனுபவித்துக் கொள்ள முடியவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப நம்ம சிந்திக்கணும், ஆண்டவரே பிரயாசப்படுவது நல்லது, அதை விட நல்லது என்ன தெரியுமா? நம்முடைய பிரயாசம் கிறிஸ்துவுக்குள் இருப்பது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக பேதுரு படுகிற பிரயாசம் என்ன? பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே மறுபடியும் வலையை போடுகிறேன், அல்லது மறுபடியும் பிரயாசப்படுகிறேன். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டதற்கும் இப்ப பிரயாசப்படுகிறதுக்கு வித்தியாசம். காரணம், இப்ப படுகிறது உம்முடைய வார்த்தையின்படி. அப்போ பேதுரு இதுவரையிலும் பிரயாசப்பட்டது வார்த்தைக்கு வெளியிலே, இப்பொழுது பிரயாசப்பட போகிறது ஆண்டவருடைய வார்த்தைக்கு உள்ளே. ஆண்டவர் சொல்லுகிறபடி ஒரு மனிதன் பிரயாசப்படுவானே ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். நம்முடைய சித்தப்படி ஒரு மனிதன் பிரயாசப்படுவானே ஆனால் 50 வருஷம் பிரயாசப்பட்டாலும் பலன் பார்க்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவரே நான் ஓடுகிறேன், நான் சித்தப்படி ஓடுகிறேனா? நான் பாடுகிறேன், உம்முடைய சித்தத்தின்படி பாடுகிறேனா? நான் செய்து கொண்டிருக்கிறேன், உம்முடைய சித்தத்தின்படி செய்து கொண்டிருக்கிறேனா? நான் செயல்படுகிறேன், நீர் விரும்புகிறது என்னால் செய்யப்படுகிறதா? அப்படி செய்யப்படுமேயானால் இன்றைக்கு ராத்திரி புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்முடைய பிரயாசத்திற்கு பலனை நம்முடைய கண்கள் காண கர்த்தர் உதவி செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் அடிக்கடி என்னுடைய திருச்சபைக்கு சொல்லுவேன், அழுகிறவனுடைய கண்கள் அழுகிறவற்றை காணாமல் கல்லறை செல்வதில்லை. பிரயாசப்படுகிறது நான், நன்மையை அனுபவிக்கிறது என் தலைமுறை அல்ல. எந்த கண்கள் உண்மையாய் தெய்வ சமூகத்தில் அழுகிறதோ அந்த கண்களை ஆண்டவர் நிச்சயம் பலனை காணும்படி செய்வார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசித்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ ஆண்டவர் பவுல் தேவ மனிதனாகிய பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ இப்பொழுது கரை ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறாய், சற்று ஆழமாய் செல்லும்படி உன்னை நான் வற்புறுத்துகிறேன். பேதுருவை பார்த்து பேசுற, நீ இதுவரைக்கும் கரையில் நின்று கொண்டிருக்கிறாய் பேதுரு, 2021 வருடம் இந்த ஜனவரி மாதம் வரையிலும் கரை ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கரையோர கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம், சற்று ஆழமாய் செல்லும்படி கர்த்தர் நம்மை வற்புறுத்துகிறார். நான் சொல்லுகிறதை புரிகிறதா? தனிநபர் வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகள், குடும்பத்திலே மாற்றத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகள், திருச்சபையிலே மாற்றத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் சொல்லுவேன், நாம் இன்றைக்கு நிற்கிற நிலையை பார்க்கிலும் இன்னும் சற்று ஆழமாய் ஒன்று கூட நாம் ஆவிக்குரிய வாழ்வில் புறப்பட்டு செல்வோமே ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் நமது வாழ்க்கையில் ஒரு சபையில் ஒரு மாற்றத்தை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்ற இரண்டு அனுபவங்கள், ஒன்று ஆமென். பேதுருவின் கரையோர வாழ்க்கை, பேதுருவின் ஆழமான வாழ்க்கை, பேதுருவின் கரையோர வாழ்க்கையினால் இதுவரையிலும் அந்த தேசத்து ஜனங்கள் பிரயோஜனப்பட்டார்கள், பயனடைந்தார்கள். ஆண்டவர் சொல்றார், எப்பா உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும்? நீ ஆழமாய் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். நல்லா கவனிங்க, நம்ம கரையோர கிறிஸ்தவ வாழ்க்கை செய்தா உலகத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். நம்ம ஆழமா புறப்பட்டு சென்றோமானால், ஆழமாய் புறப்பட்டு சென்றோமானால் நம் நிமித்தம் நமக்கும் நம்முடைய தேசத்தின் ஆவிக்குரிய நிலைக்கும் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. இப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் ஆமென், தேவ மனிதனாகிய பேதுரு ஆழமாய் சென்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? இதை நம்ம சீக்கிரமா படிச்சுட்டா எவைகளில் ஆழமாய் செல்ல வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்ம ஆழமாய் இன்றைக்கு இருக்கிறதை விட கொஞ்சம் கூட, இன்றைக்கு இருக்கிறதை விட இன்னும் சற்று, இன்றைக்கு இருக்கிறதை விட இன்னும் அதிகமாய் தேவனுடைய சமூகத்திலே புறப்பட்டு செல்ல கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படி புறப்பட்டு செல்லும் பொழுது நமக்கு ஏற்படுகிற மாற்றத்தையும் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். பேதுரு சொல்றார், ஐயா ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு ரொம்ப டயர்டா இருக்கிறேன், ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு ரொம்ப டயர்டா இருக்கிறேன், வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேனே. ஆண்டவர் சொல்றார், இல்ல ஐயா கொஞ்சம் வந்துரு, சிரமத்தை பாராத, சிரமத்தை பாராத, கொஞ்சம் வந்துரு, கொஞ்சம் ஆழமா போலாம் அப்படின்னு இயேசு கட்டாயப்படுத்துற. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆழமாய் செல்லுவதற்கு பேதுருவுக்கு சொன்ன உடனே பேதுரு கீழ்ப்படிந்து ஆழத்தில் செல்ல தன்னுடைய படகை இயக்கிய பொழுது அவருடைய வாழ்க்கையில் உண்டான மாற்றம் என்ன என்று கவனிக்கும் பொழுது 5:5 இப்பொழுது வாசிக்க கேளுங்கள்.
2: அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை,
1: இல்லை
2: ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான்.
1: கைகளை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க. அவர் தெளிவாய் சொல்லுகிறார், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன். இந்த பகுதியில அவர் ஆழமாய் புறப்பட்டு சென்ற பொழுது அவருக்குண்டான மாற்றம் என்ன? பிரயாசப்பட்டே இத்தனை வருடங்கள், ஆனால் பிரயாசப்பட்டதற்கு ஒத்த பலன் எனக்கு உண்டாகவில்லை, எனக்கு உண்டாகவில்லை. ஆனால் எப்பொழுது எனது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சற்று ஆழமாய் சென்றேனோ அப்பொழுது இத்தனை வருடம் பலனில்லாமல் கிடந்த பிரயாசத்திற்கு என்னுடைய வாழ்வில் பலன் கிடைக்க ஆரம்பித்தது. நீங்க நல்லா கவனிங்க பிரதர், இதுவரைக்கும் பிரயாசப்பட்டார் பலன் இல்லை, இப்போ ஆழமாய் சென்ற பொழுது அவர் பிரயாசப்படுகிறார், அவர் பலன் பெற்றுக் கொள்ளுகிறார். அப்ப முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆழமாய் கடந்து செல்லுகிற இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்று ஆழமாய் செல்லுகிற ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் பிரயாசத்திற்கு பலன் உண்டாகும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வராமேன் சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? தனிநபர் வாழ்க்கையில் பிரயாசப்படுகிறேன் பலன் இல்லை, கையின் பிரயாசங்களில் பிரயாசப்படுகிறேன் பலன் இல்லை, ஊழியத்தில் பிரயாசப்படுகிறேன் பலன் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரயாசப்படுகிறேன் பலன் இல்லை. ஆண்டவர் சொல்ற, கடமைக்கான ஒரு வாழ்க்கை இனி வேண்டாம், உலகம் பார்க்கிற ஒரு வாழ்க்கை இனி வேண்டாம், சற்று ஆழமாய் புறப்படுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிரயாசத்திற்கு பலன் வர வேண்டும் என்று சொன்னால் ஆழத்துக்கு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். வராமே சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இரவில் இதை நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னார், அநேக குடும்பங்களில் பிரயாசம் இருக்கிறது பலன் இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில் பிரயாசம் இருக்கிறது பலன் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை கரம் பிடிச்சு உன் ஆழத்திற்கு இறக்கிவிடு, இத்தனை வருடம் அவர்கள் எதிர்பார்த்த சில பலன்களை நான் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. நான் என் பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்க போகிறேன். நான் என் பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்க போகிறேன். அவர்கள் இன்னும் ஆழமாய் வருவார்களே, ஆனால் அவர்களுக்கு பலன் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இரண்டாவதாக ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது,
2: அந்தபடியே
1: அவர்கள் செய்து
2: தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள்.
1: கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. இரண்டாவதாக கவனிங்க பிரதர், இவர் ஆரம்பத்திலே வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறார். ஆழத்திற்கு செல்வதற்கு முன்னே வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறார். ஆழத்திற்கு சென்ற பின்பு எந்த வலையில் வெறுமையை கண்டாரோ அதே வலை ஆசீர்வதிக்கப்படுவதை அவர் கண்டார். நான் சொல்றது பெரியா பிரதர், ஊழியர்கள் சொல்லுவாங்க, இன்னும் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் ஊழியத்தை செய்யுங்க, இன்னும் ஆண்டவருக்கா செயல்படுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பலரும் நினைக்கிறோம், ஹஸ்ரியா எதுக்குயா, எதுக்கு ஆழமா, எதுக்கு ஆண்டவருக்குள்ள, எதுக்கு இன்னும் இருக்கிற நிலைமையே போதுமானதா இல்லையே, நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்று ஆழமாய் வந்துவார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்று ஆழமாய் வந்துவார். இத்தனை வருடங்கள் எந்த வலையை வெறுமையாய் பார்த்தீர்களோ அதே வலையை நிரம்பி பார்க்க என் ஆண்டவர் உதவி செய்வார். சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது, எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் சிலரை அழைக்கும் பொழுது காரணம் சொல்றாங்க பிரதே. ஆண்டவர் சிலரை ஆழமா அழைக்கும் பொழுது நிறைய ரீசன் சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற காரணம் சொல்லுகிற காலம் அல்ல இது, காரணம் சொல்லுகிற காலம் அல்ல இது. மாற்றத்தை எதிர்பார்க்கிற ஒவ்வொரு மனிதனும் புறப்பட்டே ஆக வேண்டும். என் கையில வலை இருந்துச்சு, ஆனா அது வெறுமையா இருந்துச்சு. அது வரையிலும் பிரயாசம் இருந்துச்சு, ஆனா பலன் இல்லாம இருந்துச்சு. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஆழமாய் புறப்படுவதற்கு கொடுக்கப்பட்டதோ என்னுடைய வாழ்க்கையில் இருந்த வலையை நிரம்பி பார்க்க என் ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க பிரதர். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு கரையோரமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். கரையோரமாக வாழ்வோம் என்று சொன்னால் பாரம்பரியம் சொல்ல முடியும், அனுபவத்தில் ஜீவிக்க முடியாது. கர்த்தர் என் மூலமாய் செய்தார் என்று அடையாளமிட்டு சொல்ல முடியாது. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்படியே வருவோம். இப்படி பைபிள்ல அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அடுத்த வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. ஏன் பிரதர், ஆண்டவர் படைச்ச ஒண்ணு இப்படி இருக்குமா? ஆண்டவர் படைச்ச ஒண்ணு ஒழுங்கு இல்லாம இருக்குமாப்பா? இருக்காதுல்ல. வெறுமையா இருக்குமா? இருக்காது. அப்ப இதற்கு காரணம் என்ன? நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட ஒருவன், ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்ட ஒருவன், ஆவிக்குரிய சபைக்கு வருகிற ஒருவன், ஆனா வாழ்க்கையில என்ன இருக்கு தெரியுமா? ஒழுங்கின்மை, டிஸ்ஆர்டர், வெறுமை இருக்குங்க. ஒழுங்கு இன்மையும் வெறுமையும் இருக்குங்க. ஆனா சொல்றான், நான் ரட்சிக்கப்பட்டவன் தெரியுமா, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தெரியுமா, நானும் சபைக்கு மிகவும் பிரயோஜனமானவன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், அது தெரியுமடா, ஆனா வாழ்க்கையில என்ன இல்லை, உட்கார்ந்த இடத்துல இருந்து அரை மணி நேரம் ஜெபிக்க உன்னால முடியலையே. தேசத்தின் எழுப்புதலை தார், ஒத்துக்கிறேன், தூத்துக்குடிக்கு எழுப்புதல் வேணும், ஆனா எனக்கு என்னைக்கு வரும்? என்னைக்கு என்னால் ஒரு மணி நேரம் தேவ சமூகத்திலே தெளிவாய் ஜெபிக்க நான் கற்றுக்கொள்ளுவேன்? என்னைக்கு பரிசுத்தமாய் வாழுவதற்கு என்னுடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கப்படும்? நல்லா கவனிக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே அவர் படைத்தார், அது ஒழுங்கில்லாததும் வெறுமையுமா இருந்துச்சு. ஏன்? நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். மூன்று ஸ்டெப் சொல்றேன். மேலே யார் இருக்கிறார்? ஜலத்தின் மேலே என்ன இருக்கு? ஆவியானவருடைய அசைவாடுகள். கொஞ்சம் கீழே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமை. அதுக்கு கீழே ஆழத்தின் மேல், நல்லா கவனிங்க, மறைவிடத்தில் இருள் இருக்கிறதுனால வெளியரங்கமாக ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கு. ஆனா ஏதோ ஆவியானவர் மேலோட்டமாய் செயல்படுகிறதுனால அழிஞ்சு போகாம நிக்குது. மேல இருக்கிற அசைவாடுதலை கண்டு திருப்திப்படக்கூடாது. தோத்திரம், ஆழத்தில் இருக்கிற இருளை ஒழுங்குபடுத்தணும். இல்லைன்னு சொன்னா சப நிக்காது. மூன்றாவதாக பரிசுத்த வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிற இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அங்கே என்ன நடக்குது பாருங்க. ஏழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், அந்த படகு நிரம்பி மற்ற படகுகளும் நிரம்புவதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். ஒரு ஆமீன் சொல்லுவா? ஆமாவா இல்லையா? கவனிங்க, தெளிவாய் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், இதுவரையிலும் பேதுருவின் படகு தன் தேவையை சந்திப்பதற்கு கூட தன் கையில் ஒன்றுமில்லை. ஆழமாய் இறங்கின பொழுது தன்னையும் நிரப்பி தன் அருகாமையில் இருக்கிறவர்களையும் நிரப்புவதற்காக கர்த்தர் ஆழத்திற்கு அழைத்தார். ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் பேதுருவே பிரயாசம் இருந்தது, பலன் இல்லை. பலன் தருவதற்கு உன்னை நான் ஆழத்திற்கு அழைக்க போகிறேன். இரண்டாவதாக, இதுவரையிலும் வெறுமை இருந்தது, அந்த வெறுமையை மாற்றுவதற்கு உன்னை ஆழத்திற்கு அழைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக, இதுவரை உன் தேவையை சந்திப்பதற்கு உன்னால் முடியவில்லை, இனி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க உன்னை நான் அழைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. நாலாவதாய், ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறேன், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இதுவரையிலும் ஆமென் ஸ்தோத்திரம், மீன் பிடித்துக் கொண்டிருந்தவரை ஆழத்திற்கு சென்ற பொழுது ஆண்டவர் மனிதர்களை பிடிக்கிறவர்களை மாற்றி வாழ்க்கை மாறுவதற்கு அது காரணமாயிருந்தது. ஆண்டவர் என்ன சொல்ற? இந்த அனுபவத்தில் திருப்திப்படாதேன்ற, இந்த அனுபவத்தில் திருப்திப்படாதப்பா, கொஞ்சம் ஆழமா வாயே, கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமாய் வாருங்களே, என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பாருங்க, எசேக்கியேல் 47 அதிகாரத்திலே தேவ மனிதனாகிய எசேக்கியேல் ஒரு அருமையான தரிசனம் ஒன்றை பார்க்கிறார். எடுங்க, 47 அதிகாரத்தில் ஒன்றாம் அல்லது 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசல் படியின் கீழ் இருந்த தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாக இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கை நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்தில் இருந்து பாய்ந்து இருந்தது. மூணாவது வசனத்தை படிங்க. அந்த புருஷன் தனது கையை நூலை பிடித்துக் கொண்டு
3: கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது.
1: கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு முறை எசேக்கியேல் தீர்க்க தரிசியை ஒரு குறிப்பிட்ட தரிசனத்திற்குள்ளே கத்த நடத்துகிறார். ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், அவரை காண்பிக்கிறார், ஒரு பெரிய நதி ஒன்று பயங்கரமாய் பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த நதி பாய்ந்து செல்லும் பொழுது கர்த்தருடைய தூதர் வந்து சொல்லுகிறார், நீ ஒன்று செய். ஆமென். இப்ப பாருங்க, அவருக்கு முன்னே இருக்கிற அந்த நதியிலே 1000 முழம் அளக்க சொல்லுகிறார். எத்தனை முழம் சொல்லுங்க? இந்த வார்த்தையே ஒரு முறை கூட சொல்லுங்க. 1000 முழம் அளக்க சொல்லுகிறார். இப்பொழுது 1000 முழம் அளந்தாயிற்று. இப்பொழுது தண்ணீரின் அளவு என்ன? தண்ணீரின் அளவு கணுக்கால் அளவு. ஆண்டவர் அதிலே திருப்திப்படவில்லை. மறுபடியும் சொல்லுகிறார், இன்னும் 1000 முழம் அளப்பாயாக. அளந்தாச்சு. இப்ப தண்ணீரின் அளவு என்ன? முழங்கால் அளவு. மறுபடியும் கச்ச, இதுலையும் திருப்திப்படக்கூடாதுப்பா, மறுபடியும் 1000 முழம் அளந்து விடுண்டா. மறுபடியும் அளந்தாச்சு 1000 முழம். இது எத்தனை அளவு? அரை அளவு. ஆண்டவர் சொல்ற, இதுவும் எனக்கு திருப்தியாக இல்லை. மறுபடியும் 1000 முழம் அளந்த பொழுது தண்ணீர் நீந்தினால் ஒளிய கடக்க முடியாத ஒரு ஜல பிரவாளமாய் மாறிற்று. ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்களேன். முதல் அனுபவம் கணுக்கார், இரண்டாவது அனுபவம் முழங்கார், மூன்றாவது அனுபவம் அரை அளவு, நாலாவது அனுபவம்

நின்று கொண்டிருக்கிறீர்கள், நதியில் நிற்கிறேன், முழங்கால் அளவு நிற்கிறவன்ட்ட கேளு, பிரதர் நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? நதியில் நிற்கிறேன். அரை அளவு நின்று கொண்டிருக்கிறவர்கள்ட்ட கேளுங்க, நீங்க எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? நதியில் நிற்கிறேன். ஆமை கழுத்தளவு தண்ணியில நிற்கிறான் ஒருத்தன், அவன்கிட்ட கேளுங்க, நீ எங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? ஆமை நதியில் நிற்கிறேன். நாலு பேரு நதியில தான் நிற்கிறான், ஆனா அனுபவம் தான் வேற வேற. நல்ல கவனிங்க, சிலர் நிற்கிறது நதியில, ஆனா பூதாவும் உலகம், பூதாவும் உலகம். சில கால் அளவு உலகம், கால் அளவு ஆத்மீகம், முக்கால் அளவு உலகம். சில அரை அளவு ஆத்மீகம், அரை அளவு உலகம். ஆனா ஆண்டவர் சொல்ற சபையில் கடமைக்கா இருக்க கூடாது. ஆழமான ஒரு அனுபவத்திற்கு நேரே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரதர் நீச்சல் தெரிகிறவர்களுக்கு இப்ப தண்ணியில நீந்திக்கிட்டே இருக்கும், நம்ம உடம்புல இருந்து வெளியே தெரிகிற உறுப்பு எது? தலை மட்டும்தான். நம்முடைய தலை யாரு? அதுதான், அதுதான் ஆத்மீகம். நான் அதெல்லாம் வீட்டில், நான் டாக்டர் அது ஆஸ்பத்திரியில, பிரதர் நான் கம்பவுண்டர் அது கிளினிக்கில், பாஸ்டர் நான் லாயர் கோர்ட்ல, பாஸ்டர் நான் மாஸ்டர் அது டீ கடையில். இங்க நீ யாரு? கிறிஸ்து மட்டுமே. நான் சிறுகவும் நீர் பெருகவும், இதுதான் தெய்வீகம். பிரதர் வெளியில நான் யாரா வேணாலும் இருக்கலாம், சபைக்குள்ள நான் யார்? ஐ எம் நத்திங், நான் ஒண்ணுமே இல்லை. தட் இஸ் ஸ்பிரிச்சுவல். தெய்வீகத்திற்கு வருகிற பிள்ளை கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. நான் ஒன்றுமில்லையப்பா, கர்த்தர் ஒருவரே. என் பெருமை ஒன்றுமில்லை, என் அந்தஸ்து ஒன்றுமில்லை, என் மேன்மை ஒன்றுமில்லை, என் படிப்பு ஒன்றுமில்லை, இயேசு மட்டுமே. அந்த மனிதனால மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆழத்துக்கு போலாம். கிறிஸ்து மட்டும் வெளிப்பட வராமேன்னு சொல்லுங்க. நான் சொல்லுது புரியுதா பிரதர்? எந்த மனுஷன் நான் என்று சொல்லுகிறானோ அவன் இன்னும் சரியா வேகலேன்னு அர்த்தம். என் குடும்பம் என்னன்னு தெரியுமா? வேகலேன்னு எனக்கு தெரியும். என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். நீ அறவேக்காடுன்னு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். இந்த ராத்திரியில் இல்லப்பா, அளமாவா, இயேசு மகிமைப்படட்டும், இயேசு மகிமைப்படட்டும், இயேசு மகிமைப்படட்டும், இயேசு மட்டும் மகிமைப்படட்டும். என் மனம், என் பணம், என் செல்வம், என் மேன்மை, என் அந்தஸ்து சகலமும் செருகட்டும். நான் கர்த்தருக்காக. எத்தனை பேர் சோத்திரம் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சோத்திரம் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சோத்திரம் சொல்லுவீங்க? இன்றைக்கு ராத்திரி பொழுது சொல்லுகிறேன், கணுக்கால் அளவு நிற்கிறவர்கள் அரை அளவு வரட்டும், முழங்கால் அளவு நிற்கிறவங்க அரை அளவு வரட்டும், அரை அளவு இருக்கிறவர்கள் நீந்தினால் உள்ளாது உள்ளுக கடக்க முடியாத ஒரு அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வரட்டும். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னை ஆழத்திற்கு அழைத்து செல்வீராக. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் ஒண்ணுமே இல்லப்பா, என்னை இறக்கி விடும், நான் ஆழத்திற்கு வர விரும்புகிறேன். நான் சொல்றது சரிதானா பிரதர்? நான் ஒண்ணுமே இல்லைப்பா, நான் ஒன்றுமே இல்லை. ஆமா பிரதர், ஒண்ணுமே இல்லை பிரதர். நம்ம எல்லாம் நம்ம என்ன ஒண்ணுமே கிடையாது. நம் ஆலயத்திற்கு இறங்கும் ஆழத்திற்கு இறங்குவோமே. நான் ஆத்மீக அனுபவத்தின் மேன்மையை காண கர்த்தர் உதவி செய்வாராக. ஜபத்தின் ஆழத்திற்கு வர வேண்டும், ஆவிக்குரிய ஆழத்திற்கு வர வேண்டும், தேவ கிருபையின் ஆழத்திற்கு வர வேண்டும், மகிமையின் ஆழத்திற்கு வர வேண்டும். அப்படி வருவோமே ஆனால் கர்த்தர் இன்னும் நம்மிலே ஏதோ ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார்.

கர்த்தருடைய பிரசன்னம் இந்த கால வேளையிலும் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். ஆவியானுடைய வல்லமையினும் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். கர்த்தருடைய மகிமை நம்முடைய கண்கள் பார்க்கும்படியாக. ஆமே, கர்த்தருடைய ஆலயத்திலே தேவ பிரசன்னத்தை உணரும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அவரை துதிக்கவும், அவரை உயர்த்தவும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. துதிப்பதே என்

ஆராதிப்பது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து சொல்ல போகிறோம், ஆண்டவருடைய சமூகத்திலே ஒருமித்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியா கர்த்தர் நமக்கு

நான் அவரை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறாரே, அவரை துதிப்பது எவ்வளவு பெரிய வாக்கியம். ஹாலலூயா, ஹாலலூயா. அவரை துதிப்பதற்காகத்தான் தேவன் நம்மை மனிதனாக படைத்தார். ஹாலலூயா. அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவதற்காக அவர் சொல்றாரு, இந்த ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஹாலலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தந்த சுகம், நமக்கு தந்த ஐஸ்வர்யம், நமக்கு தந்த பலன், நமக்கு தந்த விடுதலை, தேவன் நமக்கு தந்த சகல காரியங்களையும் உங்கள் மனதில் நினைவு கூர்வீர்களானால் நீங்கள் அந்த ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க முடியும், அந்த தேவனை துதித்து கொண்டே இருக்க முடியும். அவரை உயர்த்துவது ஒரு பெரிய பாக்கியமே, அவரை துதிப்பது ஒரு பெரிய பாக்கியமே. ஆமென். பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு அவரை துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராம். ஆமென். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நன்றி பலிகளை செலுத்த ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நம்மெல்லாம் சேர்ந்து விடுதலையோடு கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா.

துதிக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது இருக்கும்படி ஆமென். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள். கர்த்தருடைய நன்மைகளை நினைவு கூர்ந்து பாருங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

ஆசீர்வாதம் ஒன்றே எனக்கு போதுமே. உம்முடைய பாதம் எனக்கு இன்பமானதல்லவா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து பெற்று கொண்டது போல உம்முடைய பாதம் எனக்கு இன்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் மத்தேயு 5:4 நாம் பார்க்கலாம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று வசனத்தில் இப்படியாக சொல்கிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அன்பானே, இந்த துயரப்படும்போது நாம் என்ன செய்கிறோம்? ஐயோ, நமக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் வந்துருச்சு, வருத்தம் வந்துருச்சு, இப்படிப்பட்ட ஒரு பாடுகள் வந்துருச்சு என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிறோம், துயரப்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்பானே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். இப்போ பாக்கியவான்களை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இங்கே துயரப்படுவர்களும் பாக்கியவான்கள் என்று. நாம் என்ன நினச்சிட்ருக்குறோம்? நாம் தான் வந்து தரித்திரம் பிடிச்சவங்க, நமக்கு இருக்கிற கஷ்டத்தை போல் வேறு யாருக்கும் இல்லை, நமக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம், இப்படிப்பட்ட நெருக்கம், ஃபைனான்ஸ் பிரச்சனை, இப்படிப்பட்ட வியாதி பிரச்சனை, இப்படிப்பட்டதான எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமை, நமக்கு ஏன், நம்ம எல்லாராலையும் ஒடுக்கப்படுகிறோமேன்னு சொல்லி துயரப்பட்டு கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியன், நீ உனக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்ப, ஆனால் துயரப்படுவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வேத வசனம், ஆண்டவர் சொல்கிற மேலான ஒரு சத்தியம் என்னென்னா, நீ பாக்கியவான் அப்படின்ட்டு சொல்கிறார். அப்போ துயரப்படுவது ஒரு பாக்கியமான ஒரு காரியம். ஏன்னா ஆறுதல் அடைவார்கள். ஆறுதல் எப்படிப்பட்ட ஆறுதலாம்? வரத்திலிருந்து வரக்கூடிய ஆறு. நமக்காகவே துயரப்படுவர்களை ஆற்றுவதற்கென்றே ஒருத்தவர் இந்த உலகத்துக்கு வந்தார். பாருங்க, அவர் வர்றதுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமாக அவரை பற்றி சொன்ன காரியத்தை ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 61:2 3 நம்ம வாசித்தோம்னா அப்படியாக இருக்கிறது. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், அப்படியே துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். பாருங்க, நமக்கு இந்த துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக ஒருத்தரை அனுப்புவேன்னு சொல்றார். அவர் தான் ஏசாமி. அதனால ஏசாமி வருவதற்கு முன்பாக சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. பாருங்க, கர்த்தர் நம்முடைய தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நம்ம இந்த துயரப்படுகிறவர்கள் அனைவரும் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்களாம். இந்த துயரப்படுவர்களை சீர்படுத்தவும் அவர்களை வந்து ஆறுதல் செய்யறதுக்குன்னே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அன்பாங்களே, அதனால் அவர் வந்த பிறகு நம்ம துயரப்பட்டு கொண்டு உட்கார்ந்துருந்தோம்னா இந்த சத்தியத்தை அறியாதனால என்று தான் நாம் சொல்ல முடியும். பாருங்கள், அவருக்கு துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் வந்திருக்கிறார். அன்பானிலே, இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை நாம் அறிந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் துதிக்க ஆரம்பிப்போம். இந்த துயரப்பட்டது நல்லது, ஆண்டவர் இந்த உபத்திரம் வந்தது நல்லது, உம்முடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன் என்று தாவீது சொல்கிறார். இந்த உபத்திரமோ, இந்த துன்பமோ, இந்த துயரமோ நம்ம வரலன்னா இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய அன்பையும் அவருடைய கம்ஃபர்ட், அவருடைய ஆறுதலையும் நாம் கண்டிருக்க முடியாது. அன்பும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான். இந்த 5 லட்ச ரூபாய் கடன் பிரச்சனை மட்டும் எனக்கு வரலன்னா, அந்த துயரமான காரியம், அந்த சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலைன்னா, இந்த ஆறுதலின் தேவனை நான் கண்டிப்பாக அறிந்து கொண்டிருக்கவே முடியாது. விக்கிரக ஆராதனையில் முழிவு கடந்திருப்பேன். ஆனால் இந்த துயரப்பட்ட அந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் இடைப்பட்டார். அந்த இந்த துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுத்தாரு, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொடுத்தாரு. அன்பானிலே, எந்த சம்பவம் உன்னை துயரப்படுத்துது, எந்த சம்பவங்கள் இல்லை எந்த ஒரு காரியங்கள் உன் வாழ்க்கையில் துயரத்தை கொண்டு வருகிறது, எதனால் நீ சோர்ந்து போகிற, அந்த நேரத்தில் நீ துதிக்க கற்றுக்கொள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட துயரமான சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அது உம்முடைய மகிமை விளங்கும்படியாக, நான் நீதியின் விருட்சங்களாக இருக்கணுன்றதுக்காக நீர் இப்படிப்பட்ட துயரத்தை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறீரே, அதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு துக்கப்படுகிற காரியத்தை, வேதனைப்படுத்துகிற காரியத்துக்காக நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, துயரப்படாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஆனந்த தைலத்தை மகிழ்ச்சியோடு அதை வரவேற்று, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடை அவர் கொடுக்குறார்ன்ற துதிக்கிற காரியத்தை நீ கற்றுக்கொள்ளும் போது உண்மையிலே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். அதுமா இல்லை, என்னுடைய பல இந்த கிறிஸ்துக்குள்ளே நான் வந்த பிறகு பல சூழ்நிலையில் நான் துயரம் அடைந்திருக்கிறேன். அப்படியெல்லாம் அடையும் போது ஒரு பாடல் என்னை வந்து நிச்சயமாக தேற்றும். அதை நான் இந்த இடத்துல அதை கூற ஆசைப்படுகிறேன். யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், என் இயேசுதான் என்று ஒரு பக்தன் பாடியிருக்கான். அதுமா இல்லை, உனக்கு வியாதியோ பல பிரச்சனைகளையோ கடன் பிரச்சனையோ ஒன்றை துயரப்படுத்துகிறதா, யாரும் இல்லை நமக்கு உதவி செய்யன்னு சொல்லி நீ துயரமாக இருக்கிறியா, இந்த பாடலை கேட்டு பாரு, உன்னை ஆண்டவர் ஆசிரியப்பார். துதியின் ஆவியினால் நீ துதித்துப்பார், ஆண்டவர் உன்னை நிச்சயமாக தேற்றுவார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது எப்படிப்பட்ட பாக்கியமாம், நாம் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அன்பாலே, இனி எந்த ஒரு காரியம் உன்னை துயரப்படுத்தினாலும் அந்த காரியத்துக்காக நீ துயரப்பட்டு சோர்ந்து ஒடுங்கி போய் இருக்காத. அன்பானவரே, உன்னை மீட்க, உன்னுக்கு ஆறுதல் படுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்து வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவரை நாம் அண்டிக் கொள்வோம், அவரிடத்தில் ஆறுதல் பெற்றுக்கொள்வோம், அவரையே நாம் துதித்து பாடுவோம், மகிழ்ந்து பாடுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய துயரத்துக்கு பதிலாக சிங்கார தைலத்தையும் ஆனந்த சிங்காரத்தையும் அப்படின்னு அந்த சிங்காரத்தை நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார், தருவார். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். நீங்கள் துயரப்பட வேண்டாம். துயரப்படும் போது நீங்கள் துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். தேங்க்யூ. நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் துயரமாக இருக்கும்போது ஆறுதல் படுத்துவதற்குன்னே நீர் எங்களுக்கு வந்திருக்கிறீர். இந்த உலகத்துக்கு நீர் அவதரித்த நோக்கம் துயரப்பட்டவர்களை ஆறுதல் படுத்தவும், துயரப்படுறதுக்கு பதிலாக அவளுக்கு சிங்கார தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொடுக்க வந்தீர்கள். ஆண்டவரே, இந்த துயரம் வந்ததுக்காக நன்றின்னு சொல்லி துதிக்க எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. அதனால் எவ்வளோ பெரிய ஆறுதலை நான் பெற்றிருக்கேன், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கேன். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்படியாக துதித்து ஆண்டவரே அந்த துயரத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்க உம்மால் தான் முடியும். ஆண்டவரே, நீர் தான் அவளுக்கு தாயுமாய் தகப்பனுமாய் இருந்து அவளை விடுவிக்க வேண்டுமா செபிக்கிறேன். நீர் அப்படியாக செய்ய போகிறீங்க. நன்றி. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. அந்த துயரத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்து உங்களுடைய ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் எட்ட உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமென். தேங்க்யூ அன்பாங்களே.

0: பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனம், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிகூற மனதாயிருந்தீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை குறித்து சொன்ன சாட்சி இது. பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றால் அந்த சாட்சியில எவ்வளவேனும் பொய் இல்லை. இந்த பூமியிலே வாழும்படி கர்த்தர் நமக்கு ஒரு வாழ்க்கையை நியமித்திருக்கிறார். நம்முடைய ஓட்டம் முடிவதற்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பரலோக தேவனிடத்திலிருந்து நாம் கேட்போமானால் இதைவிட மேன்மை, இதைவிட பெரிய பாக்கியம் வேறு இல்லை. தேவனால் புகழப்படுகிறவன் அவன் உத்தமன், அவன் பாக்கியம் உள்ளவன், அவனே மேன்மை உள்ளவன். இங்கே கர்த்தர் யோவான் ஸ்நானனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். ஒரு மெழுகுவர்த்தி நாம் கொளுத்தி வைக்கும் போது நமக்கு தெரியும், அது எரியும் போது ஒரு புறம் அது எரிகிறது, இன்னொரு புறம் அது கரைகிறது. கரைகிற அதே நேரத்தில் அது வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த வெளிச்சம் அந்த பகுதியிலே இருக்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. கடைசி வரைக்கும் அது கரைந்து முடியும் வரைக்கும், அந்த மெழுகு கரைந்து வற்றும் வரைக்கும் அதிலிருந்து வெளிச்சம் வந்து கொண்டு தான் இருக்கும். யோவானுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருந்தது என்று இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். அது இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவன் தன் வாழ்நாட்களை வீணாக்கவில்லை. கடைசி வரை அவன் பிரகாசித்து கொண்டிருந்தான். அவனோடு இருந்தவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள், இயேசுவை கண்டு கொண்டார்கள், இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அப்படி பின் சென்றவர்களில் ஒருவன் தான் யார் தெரியுமா? அந்திரேயா. அந்த அந்திரேயா யாரு? சீமோன் பேதுருவனுடைய சகோதரன். அந்த அந்திரேயா தான் பேதுருவை இயேசுவின் இடத்துல அழைத்து வருகிறான். ஆமீன். இதற்கெல்லாம் காரணம் என்ன? யோவானுடைய வாழ்க்கை அது பிரகாசமாக இருந்தது, அது பிரகாசித்தது. அவனை குறித்து இயேசு சாட்சி கொடுக்கிறார். யோவானுடைய வாழ்க்கை இப்படி பிரகாசிக்க காரணம் என்ன? காரணங்கள் அநேகம் வேதத்தில் இருந்தாலும் இந்த காலை வேளையில ஒரே ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து காண்பித்து செபிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் யோவானை குறித்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 5வது வசனம் கடைசி 6வது வசனத்தின் முதற் பகுதியை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய், எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் போய் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. யோவானுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது தெரியுமா? தன் கால் போன போக்கிலும், தன் கண் போன போக்கிலும், தன் மனம் போன போக்கிலும் அல்ல, மாறாக இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் அவன் புறப்பட்டு போனான். என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம் இஷ்டப்படி, நம்முடைய விருப்பப்படி, அல்லது யாரோ சொல்வதை கேட்டு நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நம்மால் எரிந்து பிரகாசிக்க முடியாது, மாறாக எழுதியிருக்கிறபடி. ஆமேன். அவர் நமக்கு காண்பித்த பாதைகளிலே, அவர் நமக்கு சொன்ன ஆலோசனையின்படி, கர்த்தருடைய வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்குமானால் யோவானை போல நாமும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருப்போம். நம்மோடு இருக்கிறவர்கள் கிறிஸ்துவை கண்டு கொள்ளும்படியாய் ஆசீர்வாதமாயிருப்போம். தேவனால் சாட்சி பெறுவோம். இந்த அனுபவத்துக்கு நேராய் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, யோவானை குறித்து நீ சாட்சி கொடுத்தீரே. யோவானுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து சாட்சி பெற்று கொள்ளத்தக்கதாய் எங்கள் வாழ்க்கை இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும். நீர் எங்களுக்கு எழுதி தந்த பிரகாரமாய் எங்கள் வாழ்க்கை ஓட்டம் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
1: தடைகளை தகர்ந்தோட பண்ணுகிற தளபதி, நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தரிசனம் தந்தவரே, அதை நிறைவேற்றிட எங்கள் வாழ்க்கையில்

பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. திகைத்து போன நேரத்திலே, கலங்கி நிற்கிறதான நேரத்திலே எங்களை ஆதரிக்கும் எங்கள் தகப்பனே, எங்களுக்கு ஆதரவாய் வரும் எங்கள் இரட்சகரே, எங்களை இரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்துக்கு வந்த கிருபாதார பலியே, உம்மை நோக்கி பார்க்கிறோம்.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. 1 பேதுரு 5:10 பால் வாஷர் என்பவர் ஒரு வல்லமையான சுவிசேஷகர் மற்றும் பிரசங்கியார். ஒருமுறை அவருக்கு வேதாகம கல்லூரி மாணவன் ஒருவனிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அந்த மாணவன் தான் ஊழியம் செய்ய மிகவும் தகுதியற்றவன் என்பதால் ஊழியத்திற்கு வர பயமாக இருக்கிறது என்று எழுதியிருந்தான். அந்த கடிதத்துக்கு பால் வாஷர் இவ்வாறு ஒரு பதில் எழுதினார். நீ சொல்லுவது சரிதான், உண்மையிலேயே நீ எவ்வளவு மோசமானவன் என்று உனக்கே தெரியாது என்று எழுதி அனுப்பினார். அதற்கு அந்த மனிதன் உங்களுக்கு மிகவும் நன்றி என்று எழுதினான். அதற்கு பால் வாஷர் மீண்டும், நண்பனே, உன் இருதயம் ஆண்டவரைத்தான் பற்றி கொண்டிருக்கிறது. அவர் சேவைக்காகத்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னுடைய அர்ப்பணமும் பரிசுத்தத்தின் அளவும் தான் என்னை சில சமயங்களில் தலைகுனிய செய்து விடுகிறது. நான் என் ஊழியத்தில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன், ஆனால் நீ சந்தோஷமாக இல்லை. இதற்கான காரணம் உனக்கு தெரியுமா? நான் தேவனில் நம்பிக்கையாய் இருப்பதை தெரிந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நீயோ உன்னில் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று எழுதி அனுப்பினார். நம்முடைய நீதி அல்ல, நம்மை அழைத்த தேவனே நம்மை நீதிமானாக்குகிறவர். நம்முடைய நீதி அழுக்கான கந்தையைப் போல காணப்பட்டாலும் நம்மை தேவனே பரிசுத்தப்படுத்துகிறவர். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனம் கண்டார். அதில் தான் மிகவும் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் என்றும், தனக்கு தேவனை தரிசிக்கவோ அல்லது அவருக்கு ஊழியம் செய்யவோ தகுதி இல்லை என்று அவர் நினைத்தார். அப்பொழுது ஒரு தூதன் பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தழலை எடுத்து கொண்டு வந்து அதனால் ஏசாயாவின் உதட்டை தொட்டான். தொட்ட மாத்திரத்தில் ஏசாயா பரிசுத்தமானார். பின்பு தேவன், யாரை நான் அனுப்புவேன், என் காரியமாக யார் போவார் என்று ஊழியத்தை குறித்து ஒரு அழைப்பு கொடுத்தபோது உடனே ஏசாயா, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று அர்ப்பணித்தார். தேவன் அவரை பரிசுத்தப்படுத்தியதால் ஊழியம் செய்வதற்கான தைரியத்தை ஏசாயா பெற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை நாம் சார்ந்திருந்தால் நாம் தகுதியற்றவர்களாகத்தான் இருப்போம். ஆனால் நம்மை பரிசுத்தப்படுத்துகின்ற தேவனில் நாம் நம்பிக்கை வைத்தால் தேவன் நம்மை பலப்படுத்தி அவருடைய ஊழியத்தை செய்யும்படியான தைரியத்தை கொடுப்பார். ஆகவே மனிதனை அல்ல, நம்மை தகுதிப்படுத்தும் கர்த்தரை நாம் சார்ந்து கொள்வோம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளைக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை மீகாவின் புஸ்தகம் 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களை காண செய்கிற நாளாய் உண்டு பண்ணியிருக்கிறார். இதுவரையில் உங்களை அடிமைப்படுத்தின எதுவாக இருந்தாலும் அவற்றிலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் உங்களில் அநேகர் பலவிதமான அடிமையின் கட்டுகளில் சிக்கிக்கொண்டு நீண்ட நாட்களாய் விடுதலை பெற முடியாமல் கண்ணீருடனும் புலம்பலுடனும் காணப்படுவீர்களானால் உங்களை அடிமைப்படுத்திய வியாதிகள், பற்றாக்குறைகள், ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு முன்னேறி செல்ல விடாதபடிக்கு இருக்கின்ற தடைகள் போன்றவதான பலவற்றிலிருந்து இன்றைக்கு உங்களை விடுதலையாக்கி மீட்டு எடுத்து அடிமையின் விலங்குகளை உடைத்து போட்டு உங்களுக்கு எதிராய் தீவிரித்து வந்த தீமைகள் எல்லாவற்றையும் சமுத்திரத்தின் ஆழங்களில் மூழ்கடித்து உங்களை காப்பாற்றி வாழ வைத்து ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக வாதையை நீக்குகிறார், ஆசீர்வதிக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12:13-23 நாம் வாசிக்கையில், அங்கே எகிப்தில் தம் ஜனங்களாகிய இஸ்ரவேலர்கள் பார்வோனின் ராஜ்யத்தில் அடிமைப்பட்டு கிடப்பதை பொறுக்காதவராய் தம் ஜனங்களின் கூப்பிடுதலை கேட்டு எகிப்தியருக்கு வந்த வாதை தம் ஜனங்களுக்கு வராமல் இருக்க பஸ்காவின் இரத்தத்தை வாசலின் நிலைக்கால்களிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளிக்கும் போது சங்காரனை வீடுகளில் அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விட்டு விலகி கடந்து போக செய்து தம் ஜனங்களை வாதைகள் அணுகாது காத்து அதிசயம் செய்தார் என்பதை வாசித்தறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் அநேகரின் வாழ்க்கையில் சரீரத்தில் காணப்படுகின்ற பலவிதமான பலவீனங்கள், பெயர் தெரியாத, மருந்துகளே இல்லாத, குணமாக்கவே முடியாத, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதிகள் போன்றவற்றில் கட்டப்பட்டும் உலகத்தார் பேசும் விசுவாசமற்ற வார்த்தைகளால் காயப்பட்டும் கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற உங்களின் கூப்பிடுதல்கள் இன்றைக்கு கர்த்தரின் சந்நிதியில் எட்டினபடியினால் உங்கள் கண்ணீரின் ஜெபங்களுக்கு பதிலை தந்து வியாதியின் கூறுகளை முற்றிலும் நீக்கி போட்டு அதிசயமாயும் ஆச்சரியமாயும் அற்புத

காரம் 35-36 வசனங்களை வாசிக்கையில், அங்கே பார்வோனும் அவனுடைய சகல ஊழியர்களும் எகிப்தியர் யாவரும் மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை துரிதமாய் அனுப்பிவிட துரிதப்பட்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். கேட்டதை கொடுத்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்பதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சிகளில் பிரயாசங்களில் முன்னேறி செல்ல விடாதபடிக்கு காரியங்கள் தாமதமாகிறதா? மனித தயவு, அதிகாரிகளின் தயவு கிடைக்காதபடிக்கு சத்துரு தடை செய்கிற காரியத்தினால் மனம் சோர்ந்து போய் என்ன செய்வது என்று வழி தெரியாது காணப்படுவீர்களானால், இன்றைக்கு உங்கள் காரியங்களை ஜெயமாக்குகிறார். நீங்கள் எந்த காரியத்தின் நிமித்தமாய் நல்ல பதிலுக்காய் காத்திருக்கிறீர்களோ அவற்றில் இன்றைக்கு மனித தயவையும் அதிகாரிகளின் தயவையும் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் பெருத்த தயவை கட்டளையிட்டு அவரின் தயவுள்ள கரம் உங்களை இன்றைக்கு ஆசிர்வதித்து நடத்தி அதிசயங்களை காண செய்ய போகிறது. மூன்றாவதாக, பெரும் பாதைகளை திறக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரத்தை வாசிக்கும் போது, அங்கே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணியணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் வெளிச்சம் காட்ட அக்னிஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அதோடு மட்டுமல்லாமல் இஸ்ரவேல் கடக்கக்கூடாதபடிக்கு இருந்த சிவந்த சமுத்திரத்தையும் இரண்டாய் பிளந்து வெட்டாந்தரையாக்கி நடந்து போகும்படி செய்தார். அவர்களுக்கு எதிராய் வந்த பார்வோனை, அவனின் சேனையை கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டு அதிசயமாய் நடத்தி சென்றதை வாசிக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அடிமையின் விலங்குகளிலிருந்து மீள முடியாதபடிக்கு சூழ்நிலைகள் முன்னும் பின்னும் செங்கடலை போன்றும் பார்வோனின் சேனையை போன்றும் நெருக்கி ஏவுகிறதினால் கலங்கி போயிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் பெரும் பாதையை திறக்கிறார். அடைபட்டு இருக்கிற சூழ்நிலையின் காரியங்களில் கதவுகளை திறக்கிறார். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் யாருமே உங்களை விடுவிக்க முடியாததும் விழுங்க பார்க்கிறதுமாக இருந்தாலும் இன்றைக்கு அவைகளை கவிழ்த்து போடுகிறார். அவைகள் வியாதியோ, பொருளாதார குறைவுகளோ, சமாதான குறைவோ, பணியிடங்களில் அதிகாரிகளிடமிருந்து வரவேண்டிய பதில்கள், சரீரத்தின் பலன், இப்படி எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அவைகள் உங்கள் வாழ்க்கையில் இனி கிரியை செய்யாதபடிக்கு அழித்து போடுகிறார். செங்கடலாக தடையாக இருக்கிறவற்றில் பெரும் பாதையை உண்டு பண்ணி சுகமாய் உங்களை நடத்தி சென்று அதிசயங்களை காண செய்து ஆசிர்வதிக்கிறார். இன்றைய நாளில் உங்களுக்காய் வியாதியை விளக்கியும் தயவை பெற்றுத்தந்தும் தடைப்பட்ட பாதைகளை திறந்து கொடுத்தும் அதன் வழியாய் அதிசயங்களை காண செய்து ஆசிர்வதித்து நடத்தி செல்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் பாதை காட்ட யாரும் இல்லாமலும் வியாதியிலிருந்து விடுதலையாக முடியாமலும் தயவுக்காக காத்திருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை அதிசயமாய் நடத்தி சென்று ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகின, எல்லாம் புதிதாகின. ஆமேன்.

0: ஊழியர் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:12-16.
2: கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாக்கி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்றார். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார்.
1: நாம் தொடர்ந்து இந்த குறிப்பிட்ட வேத பகுதியிலிருந்து தியானித்து வருகிறோம். 12 கர்த்தருடைய தூதனானவர் என்று அழைக்கப்படுகிறவர். 16 வரும்பொழுது அதற்கு கர்த்தர். அப்ப கர்த்தரே கிதியோன் என்ற மனுஷனுக்கு வெளிப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிதியோனுடைய காலங்களிலே நிறைய மக்கள் வாழ்ந்தாங்க. ஆனால் கிதியோன் என்ற ஒருவனுக்கு கர்த்தர் வெளிப்பட்டார் என்றால் ஏன் வெளிப்பட்டார்? நம்ம இந்த நாட்களிலும் நிறைய பேர் வந்திருக்கிறோம், நிறைய பேர் கூடி வந்திருக்கிறோம், நிறைய பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறோம். ஆனால் தேவன் விரும்புகிறார் எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்த வேண்டும், எல்லாருக்கும் தான் உதவி செய்ய வேண்டும். ஆனால் பல நேரங்களிலே நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யாமல் இருக்கிறோம். பல நேரங்களில் கிதியோனுக்கு கர்த்தர் வெளிப்பட்டதற்கு 5 காரணங்கள் உண்டு. இந்த 5 காரணங்களை நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலும் அதை கடைபிடிப்போம் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்காகவும் நம் மூலமாகவும் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எதனை விசுவாசிக்கிறீங்க? பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த கிதியோனுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னா நமக்கு நிச்சயமாக கர்த்தர் செய்வார். இதில் மாற்றமே கிடையாது. கிதியோனுடைய காலங்களிலே அவங்க வாழ்ந்த பொழுது பலவிதமான நெருக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், வெட்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் எதிரிகளுடைய கரம் இவர்களுக்கு மேல் ஓங்கி இருந்தது. ஒரு சங்கடத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பயந்து போய் அந்த ஊரை விட்டு ஓடிட்டாங்க. மலைகளிலே போய் குகைகளிலே ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் கிதியோனை குறித்து வாசிக்கும் பொழுது கிதியோன் அவருக்குள்ளும் பயம் இருந்தது, ஆனால் அவர் ஓடி போகாமல் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நிறைய பேர் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா சொல்ற வார்த்தை, முதல் வார்த்தை எங்கேயாவது போயிடலாம் போல தோணுது, எங்கேயாவது ஓடிடலாம். ஒருத்தர் சொன்னாரு, யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துக்கு அவர் போயிடணுமா? அவர் யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துக்கு அவர் போயிட்டு நான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு, அது நல்ல குணம் அல்ல. நீங்க சொல்லணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்ன வந்தாலும் அதை ஜெயிக்க மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லிட்டார், உலகத்தில் நமக்கு என்ன உண்டு? உபத்திரம், கஷ்டம் இல்லாமல் இருக்காது, சவால்கள் இல்லாமல் இருக்காது. கிதியோனுடைய காலத்தில் தலைகுனிவு, வெட்கம், அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. கஷ்டப்பட்டு அவர்கள் விவசாயம் பண்ணி அதை அறுவடை செய்து ஆயத்தம் பண்ணி வைக்கும்போது எதிரி வந்து எல்லாம் தூக்கிட்டு போயிடுவான், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். திரும்ப அவர்கள் வேலை செய்வார்கள். எவ்வளோ வெட்கமான ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கிதியோன் தனக்கு முடிந்ததை அவன் செய்து கொண்டே இருந்தான். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒருவேளை சோர்ந்து போய் என் பிரச்சனை ரொம்ப பெருசாச்சு, இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது, நான் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் எங்கேயா போயிடலான்னு நீங்கள் யோசிப்பீங்க அப்படின்னா ஆண்டவருடைய சொல்லுங்க, ஆண்டவரே அந்த எண்ணம் தவறு, அதற்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். நீங்கள் இந்த சூழ்நிலையில எனக்கு வெற்றி கொடுக்கும் வரைக்கும் என்னால் இயன்றதை நான் செய்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. என்னால் என்ன முடியுமோ நான் செஞ்சுட்டே இருப்பேன். என் கரத்தின் பலத்தினால், கர்த்தரோடு கூட இருக்கிறதுனால நான் என்ன செய்யணுமோ அதை தொடர்ந்து செய்வேன். ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிடாதீங்க. உங்களை ஏளனமாக பேசலாம், உங்களை கேவலமாக பேசலாம், உங்களை கஷ்டப்படுத்தலாம், உங்களை துக்கப்படுத்தலாம், உங்களுக்கு எதிராக வரலாம், உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடலாம், என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஆகையால் நான் ஜெயம் எடுப்பேன். ஹல்லேலூயா. எல்லாருமே ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். எனக்கு இதையும் ஓடி ஒளியில் பாருங்களேன், நின்று ஃபேஸ் பண்ணுறார். அவர் தன்னுடைய பணிகளை ரகசியமாக செய்து கொண்டே இருக்கிறார், வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். ஆகையால் அந்த எண்ணம் வரும்பொழுதுலாம் நீங்கள் சொல்லணும், இது தவறான எண்ணம், நான் நிற்பேன், நான் செய்வேன். சில பேர் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் பிரச்சனை வந்துருச்சுன்னா நாங்கள் கோயம்புத்தூர் போகிறோன்வாங்க. சரி, கோயம்புத்தூரில் பிரச்சனை வந்துச்சுன்னா எங்கே போவீங்க? சேலம் போவீங்களா? சேலமில் வந்துச்சுன்னா? அப்போ ஓடி ஒளிகிறது ஒரு தீர்வு அல்ல, ஓடி ஒளிகிறது ஒரு தீர்வு அல்ல. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உமக்கு எங்கே சித்தமோ அந்த இடத்துல நான் நிற்கணும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் சிங்க கெபியும் உங்களுக்கு பாதுகாப்பாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் அக்னி சூளையும் அது லகுவாக இருக்கும். அதான் இங்க கிதியோன் செய்கிறத நம்மால் பார்க்க முடியும். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை தொடர்ந்து ஜபத்தோடு செய்து கொண்டே இருப்போம். ஜெயம் கொடுக்கும் வரைக்கும் கர்த்தருக்காய் நாம் காத்திருப்போம். ரெண்டாவது, கிதியோன் செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கிதியோன் கர்த்தரை குறித்து நினைத்து கொண்டிருந்தான். நாம் எல்லாரும் ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற காரணம் என்ன? என்றோ ஒரு நாள் கர்த்தர் நமக்கு நன்மை செய்தார், என்றோ ஒரு நாள் நம்முடைய பாவிகள் என்ற உணர்வு நமக்கு வந்தது, என்றோ ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பிரச்சனையை பார்க்கும்போது நமக்கு அதை பழசெல்லாம் மறந்துடுது, பழசெல்லாம் மறந்துடுது. அழகான சாட்சி எழுதி கொடுத்தாங்க. சாட்சி எதுக்கு எழுதி கொடுத்தாங்க? அந்த நெருக்கத்தின் வழியாக போனோம், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், மருத்துவர்கள் மருத்துவம் பார்த்தாங்க, முடியாதுன்னு சொன்னாங்க, கர்த்தர் அற்புதம் செய்தாரு. எதுக்கு சாட்சியா சொல்றாங்க? அதை நினைவு கூறுகிறார்கள், அதை எழுதி கொடுக்கறாங்க, அதை வாசிக்கிறாங்க, அதை சொல்றாங்க. இன்னைக்கு நாம் மனிதர்களாகிய நாம் பல நேரங்களிலே நமக்கு கர்த்தர் செய்த நன்மையை மறந்து போய்விடுகிறோம். பாருங்க, பெற்ற நன்மைகளை மறப்பது ஒரு நல்ல குணம் கிடையாது. விசேஷமா நான் பார்க்கிறேன், இந்த காலத்துல நிறைய பிள்ளைகள் பெற்றோரிடத்துல கேட்கிற கேள்வி, எனக்கு என்ன பண்ணிட்டீங்க, எனக்கு என்ன செஞ்சிட்டீங்க,

0: வயதை தொடுகிறான் என்றாலே அது பெற்றோர் செய்த இரகசியமான தியாகங்களும் அவர்கள் செய்த உதவிகளும் தானே ஒழிய தானாக வளர்ந்து என்ன செய்யலை, வந்துடல. ஆகையால் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு காரியம், உங்களுடைய தாய் தகப்பனுக்கு நன்றி உள்ளவங்களா இருங்க. அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், இன்றைக்கி வீட்டுக்கு போன உடனே உங்கள் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுங்கள், எனக்காக நீங்கள் செய்த எல்லாத்துக்காக உங்களுக்கு சத்தமாக சொல்லுங்களேன். எங்கள் அப்பா போன வருஷம் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார், மறித்து போனார். இன்றைக்கி நான் யோசிக்கிறேன், ஐயோ எங்கள் அப்பா எவ்வளோ நல்லவர், அவருக்கு ஏதாவது செய்யணும், என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண. உங்களுடைய பெற்றோர் அவருடைய ஜீவனுள்ள நாட்களிலேயே அவர்களுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் வீட்டுக்கு போன உடனே உடைய தாயும் தகப்பனுக்கும் ஒரு நன்றி சொல்லுங்கள். அவங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு கிஃப்டாவது அவங்களுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள். நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன் இறந்த பிறகு கலரை கட்டணும், மார்பிளில் கட்டணும், அப்படி கட்டணும், இப்படி கட்டணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. உயிரோடு இருக்குமா என்ன பண்ண மாட்டாங்க, போய் கூட ஒரு பிரயோஜனம் இல்லை பாருங்கள், ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி பெரிய பளிங்களை நீங்கள் கலரை கட்டி என்ன என்ன கிடைக்க போகுது நமக்கு, அது ஏழைகள் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்கல்ல. யோசித்து பாருங்களேன், அவர்கள் மரித்து போனவர்களுடைய நினைவு நமக்கு இருக்கிறதை விட உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களுக்கு நன்றி சொல்வது மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்க, இந்த கடைசி நாட்களுடைய அடையாளம் என்ன? நாம் வாழ்கிற நாட்கள் தான் என்ன நாட்கள், சத்தமாக சொல்ல என்ன நாட்கள், இதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, பவுல் தீமோத்தேயு எழுதுமா இப்படி சொல்றார், 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3:1-2 3:1-2 நாம் வாசிக்கலாம்.
1: மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
0: கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
1: எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும்.
0: இதுல நிறைய லிஸ்ட் கொடுக்கிறார், இல்ல பட்டியல் போட்டு சொல்றார், கடைசி நாட்களை எப்படி நாம புரிந்து கொள்வது, எது கடைசி காலத்தின் அடையாளம். மனிதர்கள் தான் ஒரு முக்கியமான அடையாளம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுல பட்டியல்ல சொல்லியிருக்கிறபடிதான் மனிதர்கள் அநேகர் என்ன செய்யறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குணத்தை மட்டும் நான் உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன், நன்றி அறியாதவர்களாகவும் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்களா? நன்றி அறியாதவர்கள் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா நன்றி சொல்ல மறந்தவர்கள் அல்ல, கிருபை அற்றவர்கள். யாருங்க? ஆமா, நன்றி அறிதல் உள்ளவர்கள் இல்லை அப்படின்னு சொல்றது, கிருபை அற்றவர்கள், கிருபை இல்லாதவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. நமக்கு எல்லாம் அந்த அனுபவம் இருக்கும் பாருங்களேன், நம்மிடத்துல ஒரு காரியமாகணும், நம்மிடத்துல ஒரு தேவை இருக்கிறதுன்னு சொல்லும் போது நம்மளை கூப்பிடுவாங்க. நீங்க போன் ஆன்சர் பண்ணலனா கூட, நீங்க போன் எடுக்கல, ஏதோ ஒரு சூழ்நிலை எடுக்கலன்னு வைங்களா, கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாத்துருக்கீங்களா, அப்படி கால் வந்துகிட்டே இருக்கும், ஒன்னு பின்ன கால் வந்துகிட்டே இருக்கும். ஆனா வேலை முடிஞ்ச பிறகு நீங்க அவங்கள கூப்பிடுங்களேன், எடுக்கவே மாட்டாங்க. வேலை ஆகிற வரைக்கும் நம்மளை என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த நினைவே இருக்காது, இன்னாரு நமக்கு உதவி செய்தாங்கன்ற நினைவே அவங்களுக்கு இருக்காது. நீங்க அதுக்கப்புறம் வெளியே எங்கேயாவது பார்த்து, ஏங்க நான் திரும்ப உங்களை கூப்பிட்டேன், ஏன் கூப்பிடலன்னா என்னென்ன காரணம் சொன்னா, போன் சார்ஜில் இருந்துச்சு, நான் சார்ஜ் போட்டுட்டு விட்டுட்டேன், அந்த ரூமில் சார்ஜில் இருந்துச்சு, ஃபோன் வந்து இங்கே இருந்தது, நான் பார்க்கல. என்கிட்ட நிறைய பேர் சொல்கிற ஒரு காரணம்னா, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. தேவைப்படும் போது ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 கால் வரும், ஆனால் வேலை முடிஞ்ச பிறகு நம்ம கூப்பிட்டா நாம் பிஸியாக இருப்பீங்கன்னு நம்மளை என்ன செய்யலையா, கூப்பிடல. நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் கண்டிப்பாக என்ன பண்ணணும், இருக்க வேண்டும் என்பது ரொம்ப அவசியமாக இருக்குது. உங்களுக்கு உதவி செய்தவர்கள் யாராக இருந்தாலும் இன்னைக்கு வெளியே போனோம், முதல்ல யோசித்து பாருங்க, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி அறிதல் உள்ளவனா நான் இருக்க வேண்டும், ஐ ஷுட் பி கிரேட்ஃபுல் டு காட், எனக்கு உதவி செய்தவர்களை நான் நினைத்து பார்க்க வேண்டும். பாருங்க, தாவீது வேதத்தில் வாசிக்கும் போது நிறைய ஆசீர்வாதம் பெற்ற ஒரு மனுஷன், எல்லாருக்கும் ஆசை தாவீது மாதிரி கர்த்தர் என்ன என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். ஆடு மேய்ப்பனா இருந்தவனே கர்த்தர் உயர்த்தி ராஜாவை வச்சிட்டார். ஆனா தாவீதுக்குள்ள இருந்த ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா, தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நன்றி உள்ளவனாய் இருந்தான். சொல்லுங்க, தேவனுக்கும் மனுஷருக்கும் நன்றி உள்ளவனாய் இருந்தான். அந்த சங்கீதம் 103 தாவீது தான் எழுதினார். சங்கீதம் 103 நம்ம எல்லாரும் எப்ப சொல்லுவோம்னா, ஆராதனை முடிஞ்சு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லுவோம். சங்கீதம் 103 நீங்க 2வது வசனத்தை

0: பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? இயல்பாக என்ன செஞ்சிடும்? மறந்துடும். இயல்பாகவே மறந்துடும். அதை மறக்காத அப்படின்னு சொல்றார். ஒவ்வொரு முறையும் ஆராதனை பண்ணி நம்ம சொல்றது, நம்ம திருப்பி கர்த்தரிடத்திலே சொல்லுகிறோம், கர்த்தாவே நீர் செய்த சகல உபகாரங்களையும். நான் சொல்ல பொதுவாக இன்னைக்கு நாம் ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரம் என்னங்க? புதிய வருஷத்தை பார்க்க செய்திருக்கிறார், ஒரு மாசத்தை கடக்க செய்திருக்கிறார். நாம நினைக்கூடாது நம்ம பலத்தில் வந்துட்டோம், நான் நல்லா இருக்கணும். இல்லை இல்லை, அவருடைய கிருபை, அவருடைய தயவு. நம்ம எத்தனை நேரம் நம்ம உணர்றோம்னு தெரியல. நம்ம கண்ணுக்கு புலப்படாத பலவிதமான ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. அதிலெல்லாம் கர்த்தர் நம்மை காத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம என்ன நன்றி உள்ளவங்களா இருக்கணுமா வேணாமா? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீ செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். தேவனுக்கு மட்டுமல்ல, தாவீது மனிதர்கள் தனக்கு செய்த உதவியும் ஒரு நாள் என்ன செய்யவே இல்லை, மறக்கவே கிடையாது. பாருங்க, சவுல் ராஜா தான் தாவீதுக்கு ஆரம்பத்தில் உதவி செய்தார். தாவீது ஆடு மேய்ப்பனா இருக்கிறான், யுத்த களத்துக்கு வந்து நிற்கிறான், கோலியாத்து சவாலா முன்னாடி நிற்கிறான். இவன் தாவீது ஒரு மேய்ப்பனா இருக்கிறதுனால சவுல் இடத்துல போய் பேசுகிறான், ராஜாவே நான் இவனோடு கூட யுத்தம் பண்ண வேண்டும் என்று கேட்டபொழுது சவுல் அனுமதித்தான். சவுல் முடியாதுன்னு சொல்லியிருந்தா தாவீதால் என்ன செய்ய முடியாது? போயிருக்கவே முடியாதனா, சவுல் அவனுக்கு அனுமதி கொடுத்ததினாலே கோலியாத்துக்கு விரோதமாய் நின்றான், கோலியாத்தை வென்றான். ஆகையால் தாவீது மேய்ப்பன் என்ற நிலையிலிருந்து உயர்த்தப்பட்டான். ஆன சூழ்நிலை என்ன, ஒரு காலகட்டத்தில் இதே சவுல் தாவீதுக்கு எதிர்த்து வருகிறான், இதே சவுல் தாவீதுக்கு விரோதமாய் வருகிறான். ஆனாலும் தாவீது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும், நல்ல கவனிங்க, வாழ்நாள் முழுவதும் இந்த சவுலை கொல்லும் வாய்ப்புகள் கிடைத்தாலும் கொல்ல மாட்டேன் என்று அவன் நிலைத்திருந்தான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு குணம் என்ன தெரியுமா? நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம். ஆமென். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, கேளுங்க, எப்படி இருக்கணும்? தாவீது தன்னை எதிர்த்த சவுலுக்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான், சவுலுடைய மகனாகிய யோனத்தானுக்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான், சவுலுடைய பேரனாகிய மேவிபோசேத்துக்கும் இவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். பொதுவாக ஒரு ராஜா சிங்காசனத்தை வந்து உட்கார்ந்த உடனே அவனுடைய எதிரியனுடைய வம்சத்தையும் அழிக்கணும்னு பார்ப்பாங்க, அதான் இயல்பு. ஆனால் தாவீது என்ன செய்கிறான், தான் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற பிறகும் சவுலுடைய பேரனாகிய மேவிபோசேத்தை தேடி போய் அவனுக்கு நன்மை செய்கிறவனாய் அவன் காணப்படுகிறான். அதுதான், ஆகையால் தான் கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்து அவனுடைய சிங்காசனத்தை ஸ்திரப்படுத்தி அவருடைய வம்சத்தையே ஆசீர்வதித்து அந்த வம்சத்தில் இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்தார். அல்லேலூயா. ஒரு முக்கியமான வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 17:13. நீதிமொழிகளின் புஸ்தகம் 17:13.
1: நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது.
0: ஆண்டவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ, பெற்றோர் உங்களுக்கு செய்த நன்மைக்கு, உங்களுக்கு கர்த்தர் ஒரு சிலர் மூலமாய் செய்த நன்மைக்கு நீங்கள் தீமை செய்ய முற்படுவீர்கள் என்றால், வசனம் சொல்கிறது தீமை அவன் வீட்டை விட்டு என்ன பண்ணாதான், நீங்க. ஆனா இது இப்படி வாசிக்க விரும்புகிறேன், தாவீது தீமைக்கு நன்மை செய்தான், தீமைக்கு என்ன பண்ணான், ஆகையால் அவனுடைய குடும்பத்தை தீமை அணுகவே இல்லை. சொல்லுகிறது அவங்களுக்கு இதை சரியா புரிந்து கொள்ளணும். தாவீது தனக்கு இழைக்கப்பட்ட தீங்குக்கு நன்மை செய்கிறவனா இருந்தான். சவுல் இவனை வேட்டையாடினான், ஆனால் சவுலுடைய பேரனை தாவீது என்ன பண்றான், ஆசீர்வதிக்கிறான். ஆனால் இன்றைக்கு இந்த குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இல்லாமல் போகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, உண்மை உள்ளவனா இருக்க எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய பெற்றோருக்கு நன்றி சொல்லணும், உங்களுடைய திருமணமானவர்கள் உங்களுடைய துணைவியாருக்காக நீங்க என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். நம்முடைய உறவுகள், கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற உறவுகள் ஒவ்வொன்றுக்காய் கர்த்தருக்கு என்ன பண்ணணும், நன்றி சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தாவீதும் சவுலும் பேசிக்கொண்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். வாசிங்க, 1 Samuel 17:37. 1 Samuel 17:37.
1: பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றான்.
0: இங்கே தாவீது கோலியாத்துக்கு முன்புதான் நிற்கும் போது தாவீது சொன்ன வார்த்தை பாருங்களேன், ஒரு முறை சிங்கத்தை அடித்தேன், ஒரு முறை கரடி அடித்தேன்னு சொல்லலை. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் கர்த்தர் என்னை தப்புவித்தார். யாருக்கு கிரெடிட் கொடுக்குறாரு? கர்த்தர். கர்த்தர் தான் செஞ்சார். நாம் என்னதான் செஞ்சாலும் நம்ம சொல்லணும், இதை செய்வதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், இதை முடிப்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நீங்கள் எப்பெல்லாம் அப்படி கர்த்தருக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அப்பெல்லாம் கர்த்தர் நமக்காக எழும்பி நிற்பார். அதை எதிர்பார்க்கிற அந்த நல்ல குணத்தை, அந்த தேங்க்ஃபுல் ஹார்ட், நன்றி உள்ள ஒரு இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறதை நம்மால் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நான் உங்களிடத்துல ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றவங்களா இருக்கிறீங்க? எவ்வளோ நன்றி சொல்றோம் ஆண்டவருக்கு? எத்தனை காரியங்களுக்காக நன்றி சொல்லியிருக்கோம்? குடும்பத்துக்காக நன்றி சொல்லியிருக்கிறோமா? கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, பெற்றோருக்காக. இன்னைக்கு பிள்ளைகள் பல நேரங்களிலே பெற்றோருக்கு விரோதமாக பேசுகிறதும் செயல்படுகிறதும் நாம் பார்க்குறோம். அப்படி இருந்தால் இது உங்கள் நேரம். ஆண்டவருடைய சொல்லுங்க, ஆண்டவரே, என் பெற்றோருடைய இருதயத்தை நான் காயப்படுத்தி இருந்தால், அவர்களை துக்கப்படுத்தி இருந்தால், தயவாய் என்னை மன்னிங்க சுவாமி. நீ செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்க நான் விரும்புகிறேன். நீங்கள் செய்த நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்ல நான் விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த வருஷத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிற எத்தனை பேர் நன்றி சொல்கிறவங்களா இருக்கிறோம், எத்தனை பேர் நன்றி உள்ள இருதயம் உள்ளவங்களா இருக்கிறோம். என்னமோ வருஷங்கள் போகுது, நாட்கள் போகுது நினைக்கிறேன். இல்லை இல்லை, அவருடைய கருமையினை தாங்கி கொண்டிருக்கிறது, அவருடைய கிருபையினை தாங்கி கொண்டிருக்கிறது. நமக்கு தெரிந்த அந்த பாடல், என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் அவரை என்ன பண்ணணும்? ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம், எவ்வளவு நன்மைகள். கர்த்தர் மட்டும் கூட இல்லைன்னா நமக்கு அதை என்னைக்கும் முடிஞ்சிருக்கும். எத்தனை பேர் தெரியும்னு தெரியல. அவர் கூட இருக்கிறனால நாம் இன்று வரை நம் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல கரத்தை தட்டி பாட போகிறோம்.

0: ஹல்லேலூயா. கிதியோனுக்கு வருவோமே. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6 17 வசனத்திலே அந்த சம்பாஷணை முடிந்த உடனே கத்தர் கிதியோனை பார்த்து சொல்றார், பராக்கிரமசாலியே கத்தரனோடு கூட இருக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ உன்னுடைய ஜனனுடைய சிறுமையை மாற்றுவாய் என்று தேவ தூதன் கத்தருடைய தூதனானவர் கிதியோனிடத்துல பேசின பிறகு கிதியோன் அவரோடு கூட பேசுகிறார். 17 வசனத்தை வாசிப்போம்.
1: அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும்.
0: இப்ப கிதியோனுக்கு ஒரு தெளிவு வேணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெளிவு இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, விசுவாசிகளை சொல்றாங்க, ஆலயத்துக்கு வர்றாங்க போறாங்க, ஆனா கத்தரோடு கூட ஒரு தொடர்பு இல்லை, ஒரு நெருக்கம் இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், உண்மையா உள்ளத்திலிருந்து நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை, எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதை நம்ம அறிக்கை செய்யாத வரைக்கும், அதை நம்ம வாயினால் சொல்லாத வரைக்கும் நம்முடைய சொந்த பலத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். உங்க சொந்த பலன் ஒரு நாள் விட்டுரும். உங்க சொந்த பலன் ஒரு நாள் நம்மளை எல்லா சூழ்நிலையும் கை கொடுக்காது. நீ ஆண்டவர்கிட்ட சொல்லலாண்டவரே, எனக்கு ஒரு அடையாளம் வேணும். அவன் கேட்கிற, எனக்கு ஒரு அடையாளம் வேணும் ஆண்டவரே, நீங்க தான் என் கூட பேசுறீங்க. எவ்வளவு தெளிவா இருக்கிறாரு பாருங்களேன். சும்மா ஒரு கத்தருடைய தூதனானவர் வந்தாரு பார்த்தாரு நான் பேசினேன் போனேன், இல்ல இல்ல, ஐ நீட் அ சைன், எனக்கு ஒரு அடையாளம் தேவை என்று கிதியோன் அவரிடத்துல கேட்கிறதை நம்மால் பார்க்கிறோம். எத்தனை பேர் நான் சொல்றேன், ஒரு சந்தேகத்தோடு உட்கார்ந்துருப்பீங்கன்னா உறுதி காய் கேளுங்க. ஹீ இஸ் அ காட் who understands our weakness. நம்முடைய பலவீனங்களை அறிந்த தேவன் அவர் நீங்கள் கேட்டீங்கன்னு அவர் அதை செய்வார். ஆமென். அவன் சொல்றேன், எனக்கு ஒரு அடையாளம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். அவன் என்ன அடையாளத்தை அவன் கேட்டான், எப்படி நான் நீங்க தான் கர்த்தர் என்று நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒரு அடையாளத்துக்காக அவன் கேட்கிறான். வாசிங்க 18 வசனம் வாசிங்க.
1: நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார்.
0: இங்கே கிதியோன் கேட்கிற அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் போய் உங்களுக்கு ஒரு காணிக்கை கொண்டு வரணும்னு விரும்புறேன். நான் காணிக்கை கொண்டு வர்ற வரைக்கும் நீங்க எனக்காக என்ன பண்ணிருக்கணும், காத்திருக்கணும். என் காணிக்கை நீங்க ஏற்றுக்கொண்டால் நான் புரிந்து கொள்வேன் நீங்க என்ன ஏற்றுக்கொண்டீங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சரியான புரிதல் இது. அவர் சொல்றாரு, நான் ஒரு காணிக்கை நான் கொண்டு வருவேன், அதை நான் உங்களுக்கு கொடுக்கிற வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். என் காணிக்கை நீங்க ஏற்றுக்கொண்டால் நான் புரிந்து கொள்வேன் நீர் என்னை ஏற்றுக்கொண்டீர். இன்னைக்கு புரிதல் தலைகீழா இருக்குது. நான் எப்படினாலும் வாழ்வேன், நான் காணிக்கை கொடுக்கறனால நீங்க என்ன ஏற்றுக்கொள்ளணும். இது நிறைய பேர் இது இப்படிதான் நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்களேன், நீங்க கொடுக்கிற காணிக்கையின் அடிப்படையில் கர்த்தர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களுடைய மனதின் அடிப்படையில் தான் கர்த்தர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். உங்களை அவர் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் உடைய காணிக்கையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இதை நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும். பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம், காணிக்கை கொடுத்து சரி பண்ணிடலாம், காணிக்கை கொடுத்தா சரியாயிரும். நடக்காது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை சரி பண்ணுங்க. ஆண்டவரே, நிறைய காணிக்கை பெட்டிகளில் போடப்படுகிற வசனம் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, ஆமாம், ஆனால் எந்த காணிக்கை பெட்டியிலையும் உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறைவு உண்டானால் முதல்ல போய் அவன்கிட்ட என்ன செய், அப்புறம் வந்து உன் காணிக்கை போடுன்னு போடவே மாட்டாங்க. நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியம். என்னை கர்த்தர் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் என் காணிக்கையை அவர் திரும்பி பார்ப்பாரு. அவருக்கு காணிக்கைக்கு மயங்குற தேவன் கிடையாது. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய மனதில் கசப்பும் கோபமும் வைராக்கியமும் பிரிவினையும் இருக்கும் என்றால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என்னை தயவு செய்து மன்னிங்க, என்னை தயவு செய்து மன்னிங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களை ஏற்றுக்கொண்ட பிறகே நீங்கள் கொடுப்பதை கர்த்தர் தன்னுடைய கரத்தில் ஏற்றுக்கொள்வார். இன்னைக்கு அதை நிறைய பேர் வேற மாதிரி நினைக்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. கிதியோனை கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கு 3 காரணம் என்னவென்றால், கர்த்தரை கனம் பண்ண நினைத்த ஒரு மனிதன் தான் கிதியோன். கர்த்தரை கனம் பண்ண ஆன காட். இங்கே கர்த்தர் அவன்ட்ட ஒன்றும் கேட்கல, ஆனால் இவன் சொல்ற, ஆண்டவரே என் காணிக்கை மூலமா உங்களை என்ன செய்யணும்னு விரும்புகிறேன், கனம் பண்ண விரும்புகிறேன். இது இயல்பாக அவனுக்குள்ளே இருந்து வந்த ஒரு ஆசை. வேதத்துல எதை சரியா புரிஞ்சுக்கணும்னு ஆரம்பத்துக்கு போகணும். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் சொல்லல காணிக்கை கொண்டான், ஆனா இவங்க எடுத்துட்டு போறாங்க பாருங்களேன். எடுத்துட்டு போன காயினையும் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையை பார்ப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய இருதயத்தை பார்க்கிறார். எதை பார்க்கிறாரு, ஆமா, இருதயம் சரியில்லை. யாருக்கு, காயினுக்கு. கர்த்தர் அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, திரும்பியே பார்க்கல. ஆனால் ஆபேலுடைய இருதயம் சரியா இருந்தது. கர்த்தர் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். அடுத்து ஆபிரகாமுக்கு வருவோமே. யுத்தம் செய்து முடித்து வருகிறார். மெல்கிசேதேக் சாலேமின் ராஜா எதிரே வருகிறார். அப்பமும் ரசமும் கொடுக்கிறார். இதை ஆபிரகாம் வாங்கி கொண்ட உடனே அங்கே மெல்கிசேதேக் கேட்காமலேயே தாவீது சொல்றார், எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கை உமக்கு நான் என்ன பண்றேன், கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறதை நம்மால் பார்க்க. ரெண்டு இடங்களிலும் ஆரம்பம் அதுதான், ரெண்டு இடங்களிலும் அவர்கள் வற்புறுத்தப்படவில்லை, தேவனோடத்திலே கேட்கவில்லை. இவர்களாகவே தங்களுடைய மனதில் இருந்து அவர்கள் விரும்பி அவர்கள் என்ன செய்தாங்க, கொடுத்தார்கள். கர்த்தர் அதை பெரிதாய் நினைத்தார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளை இருக்காங்க. பிள்ளை கிட்ட அப்பா இப்பா அதை கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு கேட்டு வாங்குறது எப்படி, பிள்ளை தானாக கொண்டு வந்து கொடுக்கறது எப்படி, அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அப்பாவுக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. என் பிள்ளை என்ன நினச்சி என்ன பண்ணுறான், கொடுக்குறான். புதிய ஏற்பாட்டினுடைய கொடுத்தலும் அப்படி தான். ஆண்டவருடைய பிள்ளைங்க நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் கட்டாயத்தின் பேரில் கொடுக்கறதை நம்மால் பார்க்க முடிகிறது. கட்டாயமாக கிடையவே கிடையாது. வாசிங்களேன் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9:7 வாசிங்க.
1: அவனவன் விசனமாயும் அல்ல,
0: ஐயோ நான் கொடுக்கலன்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார். பாருங்க, அவர் நமக்கு தகப்பன். அவர்கிட்ட எப்படி ஜெபம் பண்றோம், பரமண்ணில் இருக்கிற எங்கள் பிதாவே. உங்க அப்பா சொல்றாரு, நான் உனக்கு அப்பாவா இருக்கணும்னா எனக்கு மாசம் மாசம் 1000 ரூபா நீ கொடுக்கணும். அப்பாவா அவரு சொல்லுங்க. அப்ப உலக தகப்பனையே ஒரு கொடுத்தலின் அடிப்படையிலே நான் தகப்பனா இருப்பேன்னா ஒத்துக்க மாட்டோமே. அப்படி பரமபிதா எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் சமீப நாட்கள்ல இதை ரொம்ப யோசித்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. தேவனை ரொம்ப கொடூரமாய் சித்தரிக்கிறாங்க, நீ கொடுக்கணும்னு அடிச்சிருவாரு. என்னங்க இது, அவர் அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், கிருபை உள்ள தேவன். ஆனா சொல்றாரு, ஒருவன் கூட விசனமாய் ஐயோ நான் கொடுக்கறேன்னு கொடுக்காதீங்க, கட்டாயமாயும் அல்ல. அழகா வசனம் சொல்லுது பாருங்களேன், தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க. நீங்க தீர்மானிங்க, நீங்க யோசிங்க. கத்தரை கனம் பண்ண, கத்தரை என்னை ஆசீர்வதித்தரு, ஆகையால் நான் கொடுக்கிறேன் என்று முழு மனதாய். நீங்க கத்தரை நீங்க கர்த்தருக்கு கொடுப்பீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். கத்தர் சொல்றாரு பாருங்களேன், உற்சாகமாக கொடுக்கிற இடத்துல தேவன் எப்படி இருக்கிறாரு, பிரியமாக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு விஷயத்த நாம புரிந்து கொள்ள வேண்டும், கத்தர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். எதன் அடிப்படையில், கிருபையின் அடிப்படையில, நீங்கள் கொடுப்பதின் அடிப்படையில அல்ல. விளங்குச்சு, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்னை அவருடைய கிருபையின் அடிப்படையில் என்னை நேசிக்கிறார், நான் கொடுப்பதின் அடிப்படையில் அல்ல. எத்தனை விளங்குச்சு, ஹல்லேலூயா. சரி, இப்போ இங்க கிதியோனுக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். இதுவும் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு பகுதி. கிதியோன் சொல்றாரு, ஆண்டவரே நான் ஒரு காணிக்கை கொண்டு வர்றேன், நான் கொண்டு வர வரைக்கும் நீங்க என்ன செய்யணும், எனக்காக காத்திருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது கிதியோன் சொல்றாரு, நான் ஆண்டவர் சொல்றாரு நான் காத்திருப்பேன் நீ போயிட்டு வா அப்படின்னு. கிதியோன் போய் வர்ற வரைக்கும் கர்த்தர் கிதியோனுக்காக என்ன பண்றாரு, காத்திருக்கிறார். எவ்வளவு நேரம் காத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க, கர்த்தர் கிதியோனுக்காக எவ்வளவு நேரம் காத்திருந்திருப்பாரு சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்க, எவ்வளவுங்க, 1 மணி நேரமா? இவர் என்ன சொல்றாரு, நான் போய் இவங்களுக்கு ஒரு காணிக்கையை ஆயத்தப்படுத்திட்டு வரேன், அது வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, காத்திருங்கன்னு சொல்றாரு. அவர் என்ன ஆயத்தப்படுத்தினார் வாசிங்க, 19:19, உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் அவரிடத்திலே கொண்டு வந்து வைத்தான். 10 கிலோ மாவு ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தப்படுத்துறது எவ்வளவு நேரம் ஆயிருக்கும், அன்னைக்கெல்லாம் ப்ரெஷர் குக்கர் கிடையாது, எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் கறியெல்லாம் சமைச்சு அப்பெல்லாம் செய்துட்டு வர்றதுக்கு. என்னுடைய கணிப்பு வந்து ஒரு 4-5 மணி நேரம். ஒரு மனுஷனுக்காக கத்தர் 5 மணி நேரம் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க சொல்லியிருப்பீங்க, ஆண்டவரே நான் இந்த வருஷத்துல நான் வந்து உங்க ஊழியம் செய்வேன், நிறைய நேரம் ஜெபம் பண்ணுவேன், நிறைய வேதம் வாசிப்பேன் அப்படிலாம் தீர்மானம் பண்ணி மறந்துருந்தீங்கன்னா, நீங்க மறந்தாலும் அவர் மறக்கல உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்துல அதை நான் மாத்திக்கிறேன், நான் கொடுத்த வாக்குறுதிகளை நினைத்து பார்க்கிறேன். ஹல்லேலூயா. 5 மணி நேரம் கிட்ட அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, காத்து கொண்டே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியுது. இதுலேயும் என்ன ஒரு ஆச்சரியம்னா, கர்த்தருக்காக கிதியோன் 5 மணி நேரம் செலவிடுகிறார். எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறாரு சொல்லுங்களேன். ஆமாம், கிதியோனை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கு இன்னொரு காரணம் தெரியுமா, கர்த்தருக்காக நேரம் செலவிடுகிற ஒரு மனுஷன், நேரம் செலவிடுகிற ஒரு மனுஷன். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் இரவு நேரங்களில் 9-10 மணி வரைக்கும் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறோம். வாரம் வாரம் அறிவிப்பும் கொடுக்குறேன். ஆனா இணைந்து ஜெபிக்கிறவர் மட்டும்தான் ஜெபம் பண்றாங்க. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, நாட்டில் என்ன நடந்தால் நமக்கு என்னங்க அப்படி ஒரு எண்ணம். இன்னும் சிலருக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணால் மாறிடுமா அப்படின்னு ஒரு எண்ணம். ரெண்டுமே தவறு. நீங்கள் ஜெபம் பண்ணால் சூழ்நிலை கண்டிப்பாக என்ன செய்யும், எதன் மேல் விசுவாசிக்கிறீங்க, அப்போ ஜெபம் ஜெபிக்கணும்ல. ஆண்டவருக்காக நேரத்தை நாம் கண்டிப்பாக என்ன செய்யணும், ஒதுக்க வேண்டும். அது தேவனை கனம் பண்ணுகிற ஒரு காரியம். இந்த தமிழ்நாட்டில் வரப்போகிற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல், ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். சபை என்ன செய்யணும், பொறுப்பெடுத்து என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஆகையால் தான் இயேசு சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஜெபிக்கணும், அதிலும் ஒருத்தராக ஜெபிக்கிறத விட சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். எஸ்தருடைய காலத்தில் யூதர்களை அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையில் எஸ்தரும் அவருடைய தாதிமாரும் மொர்தெக்காயும் என்ன செய்தாங்க, உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். வசனம் அழகாக சொல்ற காரியம் மாறுதலாய் முடிஞ்சு. எப்படி முடிஞ்சா, ஆமா கருத்து கணிப்பெல்லாம் தப்பாய் போச்சு. எல்லாரும் சொன்னாங்க, ஆமா அவ்வளவுதான் மொர்தெக்காய் முடிஞ்சான், யூதர்கள் முடிந்தார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் காரியம் எப்படி முடிஞ்சு, எனக்கு அந்த பகுதி ரொம்ப பிடிக்கும். காரியம் மாறுதலாய் முடிஞ்சது. காரணம் என்ன, தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் நேரம் எடுக்கணும், ஆண்டவருக்காக நேரம் கொடுக்கணும். அப்படி இருந்தால்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஐந்தாவது காரணம், கர்த்தர் கிதியோனை ஆசீர்வதித்ததற்கு அல்லது அவனோட பேசினதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவன் ஏனோ தானோ என்று ஒரு உணவை கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுக்கல, அவனுக்கு இருந்ததுலேயே மேன்மையான ஒன்றை கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுத்தான். பாருங்க, ஒரு தகப்பனை சந்தித்து பேசும்போது அவர் அவங்களுடைய பிள்ளைகளை பத்தி அப்படியே சொல்லிட்டு வரும்போது சொன்னாரு, என் கடைசி பிள்ளைய ஊழியக்காரனா நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே, அந்த பையன்லாம் இப்படி இருக்கிறான், அவங்களுடைய கடைசி மகன் இப்படி இருக்கிறானே, ஊழியத்துக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இல்லை பிரதர், அவனுங்களாம் நல்லா படிச்சானுங்க, அவனுக்கு படிப்பே வரல. என்னங்க படிப்பு வரலன்றால என்ன பண்ணாரா அவரு, எவ்வளவு ஒரு ஒரு ஒரு ஒரு ஆபத்தான காரியம் பாருங்களேன். கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு இருக்கிறதுலே உகந்ததை, அதிகாலை நேரம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்கன்னா அந்த டைமை தான் கர்த்தருக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். வாலிப வயதில் தான் வசனம் சொல்லுது கர்த்தரை நினைக்க வேண்டும். வயசாகட்டும், அடுத்த வருஷம் ஆகட்டும், அடுத்த வருஷம் இல்லை இல்லை, உங்களுடைய பலன் நல்லா இருக்கும் போதே கர்த்தரை நினைத்து பார்த்து நீங்கள் கர்த்தருக்கு ஏதாவது செய்வீர்கள் என்றால் கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். பாருங்க, அந்த சூழ்நிலை ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவங்க ஒரு ஆடும் 10 கிலோ மாவு இருந்ததுன்னா குடும்பமே பல நாட்கள் சாப்பிட்டுருக்கோம். ஆனால் கிதியோன் புரிந்து கொண்டான், என்னை சந்தித்தவர் என் ஆண்டவர், அவருக்கு எனக்கு இருக்கிறத இருக்கிறதுலே மேலானதை நான் அவருக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தையும் உலகத்தில் சாதிக்கலைனாலும் அதற்கான சில சாக்ரிஃபைஸை நீங்கள் பண்ணாமல் சாதிக்கவே முடியாது. சில பேர் பார்த்துருப்பீங்க பாருங்க, அவங்களுடைய ஃபீல்டு, அவங்களுடைய வேலையில் அவங்க ஷைன் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க, அவங்க அதற்கு ஆயத்தமானார்கள். த டைம் ஆஃப் ப்ரிப்பரேஷன், அதற்கென்று நாம் எடுக்கிற பிரயாசங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது கிதியோன் ரொம்ப பிரயாசப்பட்டு அதை எடுத்துக்கொண்டு வந்து ரொம்ப நேர்த்தியாக ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்து கர்த்தருக்கு வைக்கிறார். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, இந்த வசனத்தில் இந்த 19 வசனத்தில், அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்துல கொண்டு வந்து வைத்தான். எங்க கொண்டு வந்து வைக்கிறாரு, ஆமா அந்த மரத்துக்கு கீழே தானே உட்கார்ந்துருக்கிறார் கர்த்தருடைய தூதனானவர், அவர்கிட்ட வந்து அவர் வைக்கிறார். ஆனா வாசிங்களேன் 20 வசனம்,
1: அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கட்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார்.
0: சரி, இப்போ என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய தூதனானவர் நீ மரத்துக்கு கீழே வைக்கிறதை எடுத்துருப்பா, எடுத்து கட்பாறையின் மேல் வை. மரத்துக்கு கீழே வச்சா இவர் என்ன நினைச்சாருன்னா, அவரும் சாப்பிட ரெண்டு மனசுல இருக்குது இவருக்கு, கிதியோனுக்கு கர்த்தருடைய தூதனானவர் என்று நினைச்சிட்டாரு, வந்தாரு, கொண்டாந்து வச்சுட்டாரு. இப்போ அவருக்கு ஒரு டெஸ்ட்டும் இருக்குது, இவர் கர்த்தருடைய தூதன் தானா அப்படிங்கிற ஒரு சின்ன யோசனையும் அவருக்கு இருக்குது. ஆகையால் இவர் உணவை கொண்டு வந்து இங்கே வச்ச உடனே ஒரு வேளை சரி நீனும் நானும் சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லியிருந்தா இவர் யோசித்திருப்பாரு, இவர் கர்த்தருடைய தூதன் இல்லை. இவர் கர்த்தருடைய தூதன் சொல்றாரு, மரத்தின் கீழே வைக்காதப்பா, கட்பாறையின் மேல் வை. மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிட்றது பிக்னிக்கு, கட்பாறையின் மேல் வைக்கிறது பலி. எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க, நல்லா கவனிங்க, இது ஒரு பெரிய காரியம். எனக்கென்று சில காரியத்தை வைத்து நான் அனுபவிக்க முடியும், ஆனால் அதை கொண்டு வந்து கர்த்தருடைய பலிபீடத்தில் என்னால் வைக்க முடியும். பலிபீடத்திலே வைக்கப்படும் பொழுதுதான் கர்த்தர் அதை பலியாய் ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப அற்புதமாக அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது கிதியோன்னு சொல்லுவார், ஐயோ கர்த்தருடைய தூதன் கண்ணால் பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லும் சொல்வார், நீ பயப்படாதே, நீ சாகாமல் இருப்பாய், உனக்கு சமாதானம் என்று சொல்லி கர்த்தர் கீதியோனை ஆசீர்வதிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நான் ஐந்து காரணங்களை திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன். கிதியோனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கிதியோன் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார் என்றால் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இங்கு இருக்கிற ஒவ்வொரு மூலமாகவும் கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார், எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார், என் வெக்கத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார், என் குடும்பத்தின் நெருக்கத்தை மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார், என் மூலமாக என்னுடைய சமுதாயத்தை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கிதியோன் செய்த ஐந்து காரியங்கள், முதலாவது கஷ்டமான காலங்களிலும் தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருந்தான். ஆமே, அந்த பணியில சுணக்கமே விடல, நல்ல வேலை செய்து கொண்டே இருந்தான். ரெண்டாவது, நெருக்கத்தின் காலத்திலும் கர்த்தரை குறித்து நினைத்து கொண்டிருந்தான். கர்த்தர் எவ்வளவு நன்மை செஞ்சார், இந்த குடும்பம் சாட்சி சொன்னாங்கல்ல, பிள்ளை வளர்க்கும் போது ஒவ்வொரு நாளும் நீங்க சொன்னோம், பிள்ளைக்கு நினைவு தெரிஞ்சோன்னு சொன்னோம், இப்பா நீ இப்படி இருந்த, ஜபம் பண்ணோம், கர்த்தர் ஜபத்தை கேட்டார், பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளருங்க, அப்பதான் அந்த பிள்ளைகள் விசுவாசத்துக்குள்ள நிலைத்திருப்பார். மூன்றாவது, கிதியோன் தேவனை கனம் பண்ண விரும்பினான், நான்காவது, தேவனுக்காக நேரத்தை செலவிட்டான், ஹி ஸ்பெண்ட் டைம் ஃபார் காட். ஐந்தாவது, தனக்கு இருந்ததிலே உகந்ததை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து அவன் வைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமா, நம்ம தொடர்ந்து கர்த்தர் சித்தமானால் இந்த பகுதியை நாம் தியானிப்போம், கர்த்தர் நிச்சயமா நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவருடைய பிள்ளைகள் உன்னை நினைத்துக் கொள்ளுங்களேன், நான் எப்பவும் நான் நம்புவேன், இன்னைக்கு இருக்கிறபடியே சூழ்நிலையில் இருக்க போவதில்லை, கர்த்தர் அதை மாற்ற வல்லவர். உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையில் நான் சொல்கிறேன், சவாலாக சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிறது போல, இன்னைக்கு இருக்கிற சிறுமைகள், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள், இன்னைக்கு இருக்கிற அடைக்கப்பட்ட கதவுகள் எப்பொழுதும் அடைக்கப்பட்டு இருக்க போவதில்லை. ஏற்ற காலம் வரும்பொழுது கர்த்தர் நமக்காக வாசல்களை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நன்மை செய்யாமல் இருக்கவே மாட்டார், அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெப நேரம், கொஞ்ச நேரம், ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஜெபத்தில் செலவிட போகிறோம். இங்கே இருக்கிற ஒரு சிலர் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரோடு கூட எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. வருத்தமாக நான் சொல்கிறேன், தேவனோடு செலவிட மனதில் நேரம் செலவிட மனதில்லை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்மிடத்திலே நான் வருகிறேன், சொந்த பலத்தில் வண்டி கொஞ்ச தூரம் தான் ஓடும், அவர் பலம் இருந்தால்தான் நான் போய் சேர வேண்டிய இடத்த போய் சேர முடியும். ஆலயத்துக்கு வந்து உட்கார்றனால மட்டும் கர்த்தரனை ஆசீர்வதிப்பார்னு எதிர்பார்க்காதீங்க, தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே உம்மோடு கூட நான் நேரம் செலவிடுவேன், உங்களுடைய சமூகத்தை நான் காத்திருப்பேன், உங்களுடைய ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நாம ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போது என்ன சொல்றோம் தெரியுமா, ஆண்டவரே என்னால முடியாது, உம்மை நான் சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். தீர்மானம் பண்ணுங்களேன், ஆண்டவரே இன்னையில இருந்து நான் ஜெபிப்பேன், ஜெப வாழ்க்கை திரும்ப கட்டி எழுப்புவேன். ஆண்டவரே, பிஸியாவே ஓடிட்டு இருக்கிறோம், வேலைக்காக நேரம் செலவு பண்றோம், குடும்பத்துக்காக நேரம் செலவு பண்றோம், மொபைல்ல நேரம் செலவு பண்றோம், பொழுதுபோக்காக நேரத்தை செலவு பண்றோம், ஆனா கர்த்தரோடு செலவிடுகிற காலங்கள் ரொம்ப குறைவாகவே இருக்கிறது. சொல்றேன், ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு ஜெபம் பண்ணுங்க, இயேசுப்பா நீங்க உங்க பலன் எனக்கு வேணும், உங்க கிருபை எனக்கு வேணும், உங்களுடைய தொடுதல் எனக்கு வேணும், உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், உம்மோடு கூட நான் நேரத்தை செலவிட நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, கிதியோன் அஞ்சு மணி நேரம் செலவு பண்ணா கர்த்தருக்கென்று ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொடுப்பதற்கு, நீங்க எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க கர்த்தரோடு? இன்னையிலிருந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றவங்க மட்டும் இன்னையிலிருந்து ஆண்டவரோட ஜெபம் பண்ணாம நான் வெளியே புறப்பட மாட்டேன், நான் ஜெபிப்பேன். அஞ்சு நிமிஷத்துல ஆரம்பிங்க, பத்து நிமிஷம் ஆக்குங்க, பதினஞ்சு நிமிஷம் ஆக்குங்க. அவர் பாதத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அது பிரயோஜனம் உள்ளது, பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அப்படி ஜெபிக்க விரும்புறேன்னு சொல்றவங்க கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. என்னால் ஜெபிக்க முடியல, ஆனா ஜெபிக்க விரும்புகிறேன், ஆண்டவரோடு நேரம் செலவிட விடுறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு தெரியுது ஆனா முடியல, நான் ஜெபிக்கணும்னு விரும்புறேன் ஆனா ஜெபிக்க முடியல, கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. எந்த விதமான தடையும் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். நம்முடைய நேரத்தை வீணாக்குகிற நபர்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போவார்களாக இயேசுவின் நாமத்தினால். மணிக்கணக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற அந்த அனுபவம், நீங்க ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய தொடுதலையும் பிரசன்னத்தையும் உணர்ந்து கொள்வீர்கள், கர்த்தர் உங்களோட பேசுகிறதை உணர்ந்து கொள்வீர்கள். கிதியோனுடைய வாழ்க்கை மாறினது போல ஜெபத்துக்கு முன்பதாக நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே போல அல்ல, ஜெபம் முடிந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். உங்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். குடும்பத்தினுடைய சூழ்நிலையை மாற்றும், என் வெட்கத்தை மாற்றும் ஆண்டவரே. கிதியோனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தீரே, என் வாழ்க்கையிலும் நிச்சயமாய் செய்வீங்க. உம்முடைய சித்தம் அதை நான் அறிக்கை செய்கிறேன், உம்மிடத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன், கிடையாது. கர்த்தர் உதவி செய்தால் தான், கர்த்தர் கர்ப்பத்தை திறந்தால் தான், கர்த்தர் வீட்டை கட்டினால் தான், கர்த்தர் வீட்டை காத்தால் தான் நமக்கு பாதுகாப்பு. ஆண்டவரே சொல்லுங்க, உம்மிடத்திலே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே உம்மிடத்திலே நான் சரணடைகிறேன். கிதியோனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது போல கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு இருக்கிறபடி அல்ல, விசாலத்திலே ஆசீர்வாதத்திலே நன்மையிலே கிருபையிலே எங்களை நடத்த வல்லவர், அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். நன்றி மறவாதவர்களா இருக்க உதவி செய், கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களா இருக்க உதவி செய், கர்த்தருக்கு நேரம் செலுத்துகிறவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய், என்னுடைய வேலைகளிலே உண்மை உள்ளவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஊழிக்காரன் ஆசீர்வதிக்கிறேன், உடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து, உடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து, உடைய ஆரோக்கியத்தை ஆசீர்வதித்து, உடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து, அவர்கள் உமோடு கூட இருக்கிற உறவை கர்த்தாவை நீர் பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன்.

நீங்க எப்படி தெரியுமா ஆராதிக்கணும், நீங்க ஆராதிக்கும் போது இந்த ஆராதனை சத்தத்துல பாதாள நடுங்கணும், பிசாசு நடுங்கணும். சங்கம் 95:92 வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் கர்த்தரை சத்தம் போட்டு ஆராதிப்பேன், ஒரு கம்பீர சத்தம்னு தாவீது சொல்லுவார். பாருங்க, பிசாச ஆண்டவர் எங்கேயுமே ஒரு வேலையை கொடுத்துருக்கவே மாட்டார். அவன் தள்ளப்பட்டவன், அவன் மிதிக்கப்பட்டவன், அவன் காயலுக்கு கீழே அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம தான் பிசாச ஓரம், ஐயோ பிசாசு, ஐயோ பிரதர் அது பிசாசு அப்படி இப்படிங்கிறோம். ஆண்டவர் எங்கேயுமே ஒரு நாளும் ஒரு காலத்தும் பிசாசுக்கு என்ன பண்ணல, சான்ஸ் கொடுக்கவே இல்லை. தலைவலியில நீங்க தலை தோட்டாம போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பீங்க, அந்த தலைவலி வந்துச்சா சொல்லுவோம் பிசாசு தலைவலி கொடுத்துட்டான், அவன் சிவனேன்னு அந்த ரோட்டு நடந்து போயிட்டு இருப்பான். நீங்க சொன்ன உடனே அவன் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவான். நீங்க ஆண்டர் சொல்ற உங்களை பார்த்து சிலருக்கு பிசாசை ஓவரா பேசாதீங்க. ஆண்டவரை பிசாசை எந்த இடத்துலயும் நின்று அதிகாரம் கொடுக்கவே இல்லை. உங்க வீட்டுலயும் உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் எந்த இடத்துலயும் பிசாசுக்கு அதிகாரமே தரக்கூடாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஒரு பாட்டை சத்தமா எங்கூட சேர்ந்து நீங்க பாட போறீங்க, பிசாசு வீழ போறான். ஆமைன்னு சொல்லுங்க.

ரெடியா ரெடியா எங்க சேர்ந்து பாருங்க எல்லாரும். அல்ல அந்த வெள்ளனோட எந்திரி சத்தம் சத்தம் போடும் போதே வீட்டில் கட்டி வச்சிருக்கிற சாத்தா வீட்டை பிடிச்சு வச்சிருக்கிற சில கிரியைகள் எல்லாம் ஓடணும். எல்லாம் சேர்ந்து ஆமா ரெடி ரெடி ரெடி ரெடி ஆகும்.

0: ஆமென்.
1: சில நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல போகும்போது நம்மளையும் அறியாம நமக்கு ஒரு கண்ணீர் வரும். எதுக்கு அழுகிறோம், ஏனே சிலவன் நமக்கு பண்ணது நினைச்சலாம், இல்ல இல்ல இல்ல, சிலவன் நம்மளை பேசுறது இல்ல இல்ல இல்ல, நம்மளையும் அறியாம அதுதான் ஆனந்த கண்ணீர். ஆண்டவர் எனக்கு யாரும் நிக்காத போது, எந்த உறவும் என்ன நேசிக்காத போது, எந்த உதவி எனக்கு யாரும் செய்யாத போது, ஒருத்தர் வந்து நின்று செஞ்சாரு, அதை நினைக்கும் போது எனக்கு ஆனந்த கண்ணீர். அவங்கள நினைச்சலாம் அழலப்பா, உம்மை நினைச்சு என்னை அறியாம. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான் சங்கீதம் 16, அவர் சமூகத்துக்கு வந்தாலே எனக்கு நித்திய மகிழ்ச்சி, நிரந்தர பேரின்பம் உண்டு. சங்கீதம் 16 கடைசி 3-4 வசனங்கள் வாசிக்கனா, அவர் ஏன் வலது பார்சத்தில் தான் இருக்கிறார், என்ன பார்க்கிறார், என்ன சுமக்கிறார், அதை நினைக்கிறேன், துதிக்கிறேன். எங்களோட சேர்ந்து அந்த பிரச்சனத்தோடைய ஆண்டவரை நினைச்சு அவர் சமூகத்தில் வரும்போது அவரை நினைச்சாலே உங்களுக்கே ஒரு ஒரு ஒரு தெய்வீக ஒரு தொடுதலை, ஒரு ஒரு இன்னர் ஹீலிங்கை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு தேற்றுதலை பார்ப்பீங்க. உங்களோட சேர்ந்து பாடுங்க.

ஆண்டவர் சமூகத்து வந்துட்டா எனக்கு நடக்கும். அவர் சமூகத்தில் எனக்கு எல்லா ஜெயங்களும் உண்டு. அவர் சமூகத்தில் ஜோம் பண்ணுங்க, அவர் சமூகத்தில் அடுங்க, அவர் சமூகத்தில் என்ன யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது சீக்கிரத்தை கூட சொல்லுங்க. அவர் சமூகத்தை சொன்னாலே அந்த காரியம் வாங்கிக்கும்.

ஆண்டவர் நினைக்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்னதை நினைக்கிறேன்னு சொல்லி ஆடாதீங்க. நிச்சயம் உங்களை அறியாம ஒரு தேவ தேற்றுதல் உங்களுக்குள்ள கடந்து வரும். நான் நம்புறேன் இயேசு கேட்க கேட்கவே அந்த சமாதானத்தை தருகிறான்.

கேட்டுகிறார். அவர் சமூகத்தில் எனக்கு நித்திய மகிழ்ச்சி பேரின்பம் உண்டு. அவர் சமூகத்தில் காத்திருங்க, கர்த்தர் நிச்சயம் காரியங்களை வாய்க்க செய்வார்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்றுப்போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆபகுக் 3:17-18 1970 வியட்நாம் யுத்தத்திற்கு பின்பு அகதிகளாக வைக்கப்பட்டிருந்தவர்களை ஒரு போதகர் சென்று பார்வையிட்டார். 100 அகதிகள் கூடாரங்களிலே தங்க வைக்கப்பட்டிருந்தனர். அதில் சிலர் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருந்தனர். ஒரு சிலர் அரசாங்கம் கொடுத்திருந்த படிவங்களை நிரப்பிக் கொண்டிருந்தனர். சிலருக்கு சமையல் கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. சிறுவர்கள் கூடாரங்களுக்கு முன்பாக விளையாடி கொண்டிருந்தனர். அங்கு அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக சிற்றாலயத்தில் சிலர் லீனிங் ஆன் த எவர்லாஸ்டிங் ஆர்ம்ஸ் என்ற பாடலை தங்கள் தாய்மொழியில் பாடிக்கொண்டிருந்தனர். அங்கே இருந்த மக்கள் அனைவரும் தங்கள் ஜீவனையும் விசுவாசத்தையும் தவிர மற்ற எல்லாவற்றையும் இழந்து போயிருந்தனர். ஆனால் அவர்களோ, நான் தேவனின் நித்திய புயங்களில் சாய்ந்திருக்கும் போது நான் ஏன் கலங்க வேண்டும், நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று அர்த்தம் நிறைந்த பாடலை பாடினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரலாம். ஆனால் நாம் நம் தேவனின் நித்திய புயங்களில் சாய்ந்திருப்பதால் நாம் கலங்க தேவையில்லை. இந்த உலகத்தில் நாம் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் நாம் இழக்கக்கூடாதது தேவனுடைய அன்பும் உறவும் தான். தேவன் நம்மோடு இருந்தால் போதும், நம்முடைய துன்பமெல்லாம் இன்பமாக மாறும். யோபின் வாழ்விலும் அவர் எல்லாவற்றையும் இழந்தார். இருந்த மனைவியும் அவருக்கு விரோதமாக பேசினாள். ஆனாலும் யோபு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று தன் விசுவாசத்தை அறிக்கையிட்டார். மேலும் அவர் தேவன் எனக்கு குறித்ததை எப்படியும் நிறைவேற்றி முடிப்பார் என்று விசுவாசமாயிருந்தார். தேவன் யோபுவோடு கூட இருந்து அவர் இழந்த எல்லாவற்றையும் மீட்டு 2 திரும்பி கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் இப்பொழுது சந்திக்கின்ற இழப்புகளும் பிரிவுகளும் வியாதிகளும் தற்காலிகமானவை, அவை நிரந்தரமல்ல. ஆகவே துன்பங்களையும் பாடுகளையும் பார்த்து தேவனை விட்டு விலகி போய்விடக்கூடாது. இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் அதிகமாக தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நம் புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம் நம் உள்ளங்களை நிரப்பும். தேவன் நிச்சயமாய் நம்முடைய இழப்புகளை மாற்றுவார். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். ஆம், பவுல் அப்போஸ்தலன் சொல்வதை போல, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நாமும் நிச்சயித்துக் கொள்வோம்.

0: 1 சாமுவேல் 27 அதிகாரம். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையால் மடிந்து போவேன், இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கின்ற நம்பிக்கையற்று போகும்படிக்கும் நான் பெலிஸ்தியரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆக்கீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே தாவீதும் அவன் மனுஷரும் அவரவர் வீட்டாரும் தாவீதோடே கூட அவன் 2 மனைவிகளாகிய எஸ்ட்ரேல் ஊராளாகிய அகினோவாமும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலும் காத் பட்டணத்தில் ஆகிசிடத்தில் தங்கியிருந்தார்கள். தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடிப்போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை. தாவீது ஆகிசை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டிலுள்ள ஊர்களில் ஒன்றில் எனக்கு இடம் தாரும், உம்முடைய அடியான் உம்மோடே கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாயிருப்பானேன் என்றார். அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாகை அவனுக்கு கொடுத்தார். அது நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கின்றது. தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தார். அங்கே இருந்து தாவீதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் கெஸ்ட்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள். சூருக்கு போகின்ற எல்லை துவங்கி எகிப்து மட்டும் இருக்கின்ற நாட்டிலே பூர்வ காலம் துவங்கி குடியிருந்தவர்கள் இவர்களே. தாவீது அந்த நாட்டை கொள்ளையடிக்கின்ற போது புருஷர்களையும் ஸ்திரிகளையும் உயிரோடே வைக்காமல் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஆகிசிடத்திற்கு திரும்பி வருவான். இன்று எத்திசையில் போய் கொள்ளையடித்தீர்கள் என்று ஆகிஸ் கேட்கும் போது தாவீது, யூதாவுடைய தென் திசையிலும் இராமிலேயருடைய தென் திசையிலும் கேனியனுடைய தென் திசையிலும் என்பான். இன்ன இன்னபடி தாவீது செய்தான் என்று தங்களுக்கு விரோதமான செய்தியை அறிவிக்கத்தக்க ஒருவரையும் தாவீது காத் பட்டணத்துக்கு கொண்டு வராதபடிக்கு 1 புருஷனையாகிலும் ஸ்திரியையாகிலும் உயிரோடே வைக்காதிருப்பான். அவன் பெலிஸ்தியரின் நாட்டுப்புறத்திலே இருந்த குடியிருந்த நாளெல்லாம் இவ்வண்ணம் செய்து கொண்டு வந்தான். ஆகிஸ் தாவீதை நம்பி, அவன் இஸ்ரவேலனாகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கின்றான், என்றென்றைக்கும் அவன் என் ஊழியக்காரனாயிருப்பான் என்றார்.
1: யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go!

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

0: பாஸ்டர், நான் ஈஸ்வரன் தாஸ் அட்வொகேட்.
1: வாங்க வாங்க.
0: உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன்.
1: சரி.
0: உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் எப்படி நீங்கள் இந்த கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டீங்க, இப்படி உள்ள விவரங்களை கொஞ்சம் அறிஞ்சிக்கலான்னு நான் ஆவலாயிருக்கிறேன்.
2: நாங்களெல்லாம் இந்து குடும்பத்தில் சேர்ந்தவங்க தான். நாங்கள் மொத்தம் 10 பேர் எங்கள் வீட்டில். 10 பேர்னா எப்பயுமே அதே ஒரு சர்ச் மாதிரி இருக்கணும் வச்சிங்களேன். அப்படி இருக்கும்போது நான் தான் 10வது பிறந்தேன் வீட்டில். பரமசிவன் பேர் வச்சாங்க. ஸோ பரமசிவன் பேர் வச்ச போதே கூட சின்ன வயசுலேருந்து பக்தி, அந்த இந்து மார்க்கத்தில் என்ன சொன்னாங்களோ அது அப்படியே செய்வோம். கிறிஸ்டின் சர்ச்சு எங்கள் ஊரில் எல்லாம் கிடையாது. அதே போல் கிறிஸ்தவ ஸ்தாபனங்களோ கிறிஸ்தவ சம்மந்தப்பட்ட எதுவுமே இல்லை. ஒரு சிலுவை கூட பார்க்க முடியாது பாருங்க. ஸோ நான் சர்ச்சைக்கு போனதே கிடையாது. ரெண்டாவது, அது என்ன சொன்னாலும் இந்து மார்க்கத்தில் நாங்கள் செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிணத்துல உள்ளனா கூட நாங்கள் விழுந்துருவோம், என்ன சொன்னாலும் செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா மூக்குத்துனாங்க, இப்போ இல்லை ஒரு பின்ன எடுத்து கையில் குத்துனாலே ரொம்ப வலிக்கும் இல்லையா. அப்போ மூக்கில் குத்தும்போது எப்படி இருக்கும் பாருங்க. சின்ன குழந்தை தெரியாது, பழத்தை வாயில் வச்சு கொடுத்துருவாங்க, குத்திடுவாங்க. பெரிய ஆள் ஆகும்போது மூக்கு குத்தணுன்னா ரொம்ப கஷ்டமான காரியம். இப்போ அதை கூட செய்தோம். ரெண்டாவது, உதட்டில் வேலை குத்துனாங்க, அது ரொம்ப பார்த்திங்கன்னா ரத்தமெல்லாம் வரும், வலிக்க தான் செய்யும். சக்குன்னு அப்படி கொஞ்சம் விபதி எடுத்து வச்சு அப்படி குத்திடுவாங்க, ஒரு செகண்டில் குத்திடுவாங்க. அது மாத்திரம் இல்லை, அதுபடி தேர் இழுத்தோம் பின்னாடி பார்த்திங்கன்னா முதுகில் பார்த்திங்கன்னா தேர்னா பெரிய தேர் அப்படி இல்லை, ஒரு சின்ன தேர். இப்போ அந்த காவடி தூக்கியிருக்கேன் பார்த்திங்கன்னா, முருகனுக்கு ரொம்ப பிடிக்கணும், முருகனை போல் முடி வளர்த்து காவடி தூக்கியிருக்கேன். ரெண்டாவது, வருஷந்தோறும் பார்த்திங்கன்னா நெருப்பில் மிதிப்பாங்க, அது ஒரு பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 வருஷம் நான் ஓடியிருக்கேன். அப்படி தான் நாங்கள் வந்து வளர்க்கப்பட்டோம். பைபிள் கிடையாது, கிறிஸ்டின் கிடையாது, மோஸ்ட்லி ஒரு சிலுவை கூட நான் பார்க்காத ஒரு நிலை தான், ஏன்னா ஊரில் சிலுவை கிடையாது இல்லை. அப்படி தான் நாங்கள் வாழ்ந்தோம். ரெண்டாவது, நான் பக்தியாக இருந்ததுனால எல்லா கோயிலுக்கும் நான், எல்லா கோயில் மீன்ஸ்னால் இந்து சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு நான் போனேன். பார்த்திங்கன்னா ஒரு டைம் சபரிமலைக்கு போகலான்ட்டு 1 வருஷம் போனேன், 2 வருஷம் போனேன், 3 வருஷம் போனேன். இந்த 3வது வருஷம் அந்த மாதத்தில் நான் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸும் வண்டியில் போனோம். பார்த்திங்கன்னா சேலம் பக்கத்தில் நாமக்கல்ல பரமத்தி ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோடில் நாங்கள் போகும்போது பெங்களூரு பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நேராக போகுது ராங் சைடில் வந்து அடிச்சிட்டாங்க. அது வந்து எங்கள் பக்கம் திரும்பினதுனால எங்கள் வண்டியில் நொறுங்கி பின்னாடி இந்த ஒரு செத்துட்டார். எனக்கு வந்து அடிபட்டுச்சு காலில், காலில் ரைட்டில் அடிபட்டுச்சு, வலது கால் இடது காலில் அடிபட்டுச்சு. பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கையில் லெஃப்ட் சைடில் ஒரு நரம்பு வந்து கட் ஆகிடுச்சு. ரெண்டாவது, தலையில் பிரெயினில் அடிபட்டு ரத்தம்லாம் சைடில் வந்துச்சு. அப்புறம் சுய நினைவு, சரியான நினைவு திரும்ப எனக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. என்னென்னா 1 மாதம் ஆன பிறகு இதுலேயும் தையல் பாடி போட்டிருந்தாங்க, கையிலையும் கட்டு போட்டிருந்தாங்க. அப்போது பார்த்தப்ப எந்திரிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ கட்டலில் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தாரு, வச்சு அப்போ எனக்கு அந்த ரோல் பண்ணி தூக்கி காட்டினாங்க, பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். காட்டும் போது தான் வலது கால் இல்லை.
3: இந்த கால் உங்களுக்கு எப்படி போடுச்சு, ஆக்சிடென்ட்டில் போடுச்சா இல்லை அந்த பிற்பாடு நடந்த ஆப்ரேஷன் இதெல்லாம் பிரச்சனையில் போடுச்சா?
2: இந்த ஆக்சிடென்ட்லையே ஆக்சிடென்ட் கால் போயிடுச்சு, அதனால தான் இந்த லெஃப்ட் சைடில் இருக்க இந்த சதைகள்லாம் அறுத்து இந்த பக்கத்தில் வச்சுருக்காங்க. வச்சுருக்காங்கன்னா இது பிலோனி இல்லை, அபோனி இல்லை. இப்போ டாக்டர் வந்து இது வந்து இப்போ மோதிரம் போடும்போது பார்த்திங்கன்னா முனையில் போட்டால் நிற்காது இல்லையா, இந்த மோதிரம் உள்ளே போடும்போது தான் கிரீப் இருக்கும். இப்போ நான் இருக்கிற காலுக்கு வந்து கிரிப்பு இல்லை, ஏன்னா ஆர்டிஃபிஷியலையும் வந்து செட் ஆகாது, செயற்கை கால். கால் நல்லா நடக்கிறேன் அப்படின்னாக்க இது வந்து நான் வந்து செயற்கை கால் போட்டிருக்கிறேன். அது யாருமே இல்லை, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நான் இங்கே மட்டும் இல்லை வெளிநாடுகளும் போயிருக்கேன், யாருமே கண்டுபிடிக்காத ஒரு நிலை தான். யாருமே நம்ப மாட்டாங்க எனக்கு காலில். ஏன்னா நாங்கள் இருக்கிற பக்கத்து தெருவில் கூட ஒருத்தர் வந்து கால் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அவர் எல்லாம் கால் இல்லாதவங்க யாருமே பாஸ் இல்லைன்ட்டாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நெய்பர், ஏன்னா கால் இல்லாத அளவுக்கு எனக்கு
4: தெரியும்.
2: ஆமாங்க, ஒரு டிஎஸ்பிக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. வந்தபோது ஒரு கான்ஸ்டபிள் தான் வந்திருந்தார். அவர் சொன்னவர் என்ன போகிற இசையை சொன்னார். அவர் சொன்னார், இப்படி மடிப்பாக்கத்தில் ஒரு பாஸ்டர் இருக்கார், அவர் ப்ரேயர் பண்ணால் நல்லா போயிடும் அப்படின்னாரு. இவர் ஜீப்பில் வந்துட்டு பார்த்தா என்னை பார்த்துட்டு பக்கத்தில் கேட்டிருக்காங்க, இல்லை அவர் கால் இருக்குமே அப்படின்ட்டார். அதனால் வந்திருந்த மறுபடியும் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். வேறு என்னை விசாரிக்கவே இல்லை. ஐயோ, உங்களுக்கு கால் இருக்கா இல்லையான்னு கூட கேட்டிருக்கலாமே. நான் நடக்கிறத பற்றி அவர் கேட்கவே முடியாத நிலை திரும்பி போயிட்டார்.
4: அது எப்படி உங்களால் இவ்வளோ தூரம் இந்த மரக்கால் வச்சு நீங்கள் வந்து ஒரு அசல் கால் நடக்கிறவங்க கூட கொஞ்சம் காலை இழுத்து இழுத்து வைக்கக்கூடிய நிலைமையில நீங்கள் ரொம்ப நீட்டாக அழகாக நடக்கிறீங்க.
2: இது ஆண்டவுடைய ஒரு அருள்னால் இயேசுனர் வந்து கால் போடும்போது டாக்டர்லாம் முடியாதுன்ட்டாங்க. ரெண்டாவது கால் செஞ்சவரே நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், அதான் ஒரு வேடிக்கை. ஏன்னா அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார், இது வந்து ஆண்டவர் தான் பண்ணினார், முதல்ல நடக்க முடியாது தான் நீ அனுப்பிட்டார், ஆண்டவர் பேசினார் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. கால் இழந்த போது ரொம்ப துக்கமாயிடுச்சு, அப்போ பாய்சனை குடிச்சு
4: கிடந்தேன்.
2: ஆமாம், பாய்சனை, ஆமாம், தற்கொலைக்கு முயற்சி
4: பண்ணேன்.
2: ஆமாம், ஒரு டைம் கூட தூக்கோட கயிறு போட்டுட்டேன். ஆமாம், ஹேங்கிங் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது யாரும் சாகணும்னு தான்
4: நினைப்பாங்க. குடிச்சு என்ன நடந்தது உங்களுக்கு?
2: பாய்சனை குடிச்சு எல்லாருமே முடிஞ்சிருச்சு, செத்துட்டேன் அப்படின்ட்டாங்க. இப்போ பக்கத்தில் டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணவே பல்ஸெல்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டார். அப்புறம் திருப்பி போய் என்னென்னா உட்காந்து எல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க, மாரல் அடிச்சுக்கிட்டு. ஆமாம், உறவினர்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது அங்கே செத்த பிறகு இந்த அரிசி போட்டு பால் ஊற்றுவாங்க. ஸோ அதுக்கும் ரெடி ஆகிட்டாங்க. அப்போ வந்து ஒரு வசனம் வந்து வந்துச்சு பாருங்கள், செவத்திலிருந்து எழுதுறது போல் என் கண் வந்து மூடி இருக்கு, ஆனாலும் வர வசனம் தெரியுது. அது வந்து மனக்கண்கள், உள்ளான மனிதன் வெளியான மனிதன் சொன்ன மாதிரி. இப்போ நிறைய பேருக்கு உள்ளான மனிதனுடைய அனுபவங்கள் நிறைய பேருக்கு தெரியாது.
4: இந்த வசனங்களுக்கு முன்னாடி நீங்கள்
2: கேள்விப்பட்டதில் ஏசாயா 9:6 பேசினார், என்னென்னா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தத்துவம் ஒரு தோளில் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனையின் கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிறப்பு என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இயேசு பிறப்பதை குறித்து அதில் தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்று அதிசயமானவர், அதே போல் என் வாழ்க்கையில் அதிசயத்தை அவர் செய்தார். அப்போது என் கண்ணை திறந்தார் இயேசு, நானே உயிர்த்தெழுதலும். பின்ன எல்லா டாக்டர்கிட்ட மறுபடியும் போய்
4: எப்படி நீங்கள் விஷம் குடித்து அந்த உயிருக்கு போராடிட்டு இருந்த டைமில் அவங்க
2: அந்த வாசனம் தெரிஞ்சு, ஆனால் யாருன்னு தெரியல எனக்கு. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் இருந்ததுனால வேதமும் கிடையாது, சர்ச்சும் கிடையாது, பைபிளும் கிடையாது. அப்போ யாருன்னு தெரியல, எனக்கு உயிர் வந்துச்சு. அப்போ எங்கள் பிரதர்ஸ்லாம் நம்ம கடவுள், எந்த கடவுள், டாக்டர் வந்து கடவுள் காப்பாற்றினார்னார், எந்த கடவுள்னு அவங்களால சொல்ல முடியல. சரி, மறுபடி ஃபாரின்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து பாண்டிச்சேரி வந்திருந்தாங்க அந்த கால் செய்யக்கூடிய நிலைக்கு. அங்கேயும் பரிசோதனை பண்ணி பார்த்து உங்களால் நடக்க முடியாது, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணு. ஏன்னா எல்லா ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரும் அதான் சொன்னாங்க. அப்போ கால் இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமான காரியம், கடைசியில் வந்து செத்தரலாம் அப்படிங்கிற எய்ம். ஏன்னா அந்த டெவில்னு ஒன்று இருக்குது உலகத்தில், அசுத்த ஆவிகள் அப்படின்றது. இப்போ நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க, வேறு ஆவிகள் இருக்குதா, கெட்ட ஆவிகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி. நான் சொல்கிறேன், கெட்ட ஆவிகள் இருக்கிறது, ஏன்னா இருள் இருக்குது, வெளிச்சம் இருக்குது இல்லையா. அப்போ நல்ல மனிதர் கெட்ட மனிதர் இருக்காங்க. இப்போ வானம் இருக்குது, பூமி இருக்குது, இப்போ பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் இருக்குது.
3: ஐயா, இப்போ சொன்னீங்க அசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போது அவனை தற்கொலைக்கு தூண்டும் அப்படின்னு சொன்னீங்க, அது உங்களுடைய வாழ்க்கையில் அது எப்படி வந்தது சொல்ல முடியுமா?
2: அது என்ன என்னென்னா நெகட்டிவாக பேசும், நீ அவ்வளோத்தான் லைஃப், இப்போ நீங்கள் இருந்து பேசுகிற மாதிரியே பேசும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோத்தான் உங்கள் லைஃப் வந்து
4: கண்ணுக்கு பார்க்க முடியாது,
2: நெகட்டிவ் அந்த வாய்ஸு கேட்கும். ஆமாம் ஆமாம், அந்த சத்தம் கேட்கும், நீங்கள் செத்துருங்க. என்னென்னா அது மரண வாசல், நிறைய பெரிய பெரிய படித்தவங்க கூட செத்து போயிறாங்களே சூசைடில் பேப்பரில் பார்க்குறோம். ஆமாம், இப்போ ட்ரெஸ் படித்தவங்கன்னா பார்த்தீங்கன்னா டாக்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா சில நீதிபதியிலேருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சாதாரண நடுத்தரப்பட்ட மக்கள்லேருந்து அநேகர் சூசைட் பண்ணுறாங்களே. சினிமா துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வாலிபத்தில் எத்தனையோ பேர் செத்து போகிறாங்க. ஏன்னா அவங்க அதுக்காக செத்துனால மோசமானவங்க கிடையாது. இந்த ஆவி வந்து அந்த நேரம் வந்து ஏதோ ஒரு காரியம் சம்பவிச்சிருச்சுன்னா ஆட்கொண்டுது. அப்போ அந்த ஆவி ஆட்கொள்ளும் போது அவன் மரணத்தை தானே விரும்புகிறான், ஏன்னா யாரையும் ஃபேஸ் பண்ண முடியல. ஒரு மனிதன் நடக்கக்கூடாது ஒன்று நடந்துருச்சுன்னா எப்படி மற்றவங்களை ஃபேஸ் பண்ண முடியும்?
4: ஸோ சாத்தான் வந்து ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் போது அவன் மரணத்துக்கு ஏதோ கொண்டு
2: செல்கிறான். ஆமாம், உண்மை, அது 100% அது உண்மை. ம், இது நிறைய பேர் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்றதுல, கடவுள் இருக்கிறனால தான் நான் இருக்கிறேன்.
4: அந்த அந்த அந்த சாத்தானுக்கு இந்த பிடி வந்து எப்படி அதை மேற்கொண்டு வெளியே வந்தீங்க?
2: அப்போ டாக்டர்லாம் முடியாதுன்னு சொன்னப்போ பேஷண்ட் ஜினி செத்துரு பார்த்தீங்கன்னா அந்த கெயிட் பண்ணும், அது அந்த டெவில் வந்து நமக்கு அடையாளம்னு அடையாளம்னா அந்த கயிறு இருக்குது, நீ மாட்டிக்க, இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணோம், இந்த கயிறை வந்து நீ போடு, நீ மாட்டு. இப்போ நாங்கள் இருந்த ஒரு வீடு வந்து விட்டம் போட்ட வீடு, அதில் ஈஸியாக பார்த்தீங்கன்னா பால் எல்லாம் தூக்கி போடலாம். அப்போ தான் அந்த ஒரு என்னுடைய கிரச்சஸ் வச்சு கயிறை மேலே தூக்கி போட்டு மாட்டு போகிற நேரத்தில் தான், அப்போ தான் இயேசு வந்து நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், மெய்யான கிறிஸ்து அப்படின்னு சொன்னார். அப்போ கிறிஸ்துவனா அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில், ஆமாம் சத்தம் கேட்குது, அப்போ நான் தான் கிறிஸ்து அப்படின்னு. படிக்கும்போது ரிலிஜன்ஸை பற்றி படிச்சிருக்கோம், அது கிரைஸ்ட் அப்படின்னு தான் வரும். அப்போ அதை ஒருத்தர்கிட்ட போய் நாங்கள் கேட்டப்போ ஜாக்ரட்டிஸ்னு ஒருத்தர் அவர் சொன்னார் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு.
4: கேட்கும்போது அது யாரு என்னன்னு உங்களுக்கு
2: தெரியல. இப்போ இந்த வசனங்கள்லாம் சொன்னபோது ஒருத்தர் கடவுள் உங்களோட பேசியிருக்காரு இயேசுநாதர் அப்படின்னு
4: சொன்னார். அது பேசினாரு
2: அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏதோ நம்மளை விட்டு நீங்கிற மாதிரி இருந்துச்சு. நானே உலகத்துக்கு ஒளியானவர் சொன்னார். இந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு தானே. அதனால உள்ள வந்தோடனே சாத்தானுக்கு என்ன இருள் வெளியே போயிடுச்சு.
4: அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாடி வந்த உடனேயே உங்களுக்கு இந்த இருள் நீங்கிறது மாதிரியும் அந்த ஒளி உங்களுக்குள்ளாக வந்தது மாதிரியும் நீங்க உணர்ந்தது மாதிரி சொன்னீங்க. அப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றல் ஏற்பட்டது?
2: இல்லை, அதுக்கு பிறகு எனக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு. எப்படின்னா விசுவாசம்னா என்னால் ஒரு வாழ முடியும், ரெண்டாவது என்ன நல்லா நடக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. டாக்டரை கைவிட்டு மரணத்தையும் மாற்றின ஆண்டவர் இப்போ ரெண்டாவது இப்போ நடக்கிறதுக்கு முடியும், அவரால் முடியுங்கிற முழு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஒரு நம்பிக்கை வீண் போகாத அப்படின்னு இருக்கு. அதனால எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ நாங்கள் நேராக டாக்டர்கிட்ட நான் போனேன், நடப்பேங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு, ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு.
4: அதாவது நடக்க முடியாதுன்னு சொன்னால் அதே டாக்டர் போறீங்க?
2: அதே டாக்டர்கிட்ட போனேன். அப்போ அவர் முறைச்சாரு, முறைச்சு மலையாளத்துலேயும் கெட்ட வார்த்தையில பேசினார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. திரும்ப திரும்ப இதே பேசுறாரு. அது என்ன அர்த்தம்னா இப்போ என்கிட்ட வந்து ஆவி வந்து அங்கே போயிடுச்சு அவர்கிட்ட, நான் நடக்கூடாதுன்னு. அதான் உண்மை. ஏன்னா யூதாசுக்குள்ளேயும் ஒரு ஆய்வு இந்த மாதிரி அவங்க கூட சூசைட் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி மனிதனுக்குள்ளே எல்லா மனிதனுக்குள்ளேயும் சில ஆவி இப்போ நடக்க முடியும்னு ஆண்டவர் விரும்புகிறார், ஆனால் இவர் விட மாட்டேங்கிறார். கடைசியில் ஒரு வழியாக பிரச்சனை பண்ணி காலெலாம் அளவெடுக்கிறோம். அப்புறம் அவர்கிட்ட காலை அளவெடுத்தோம். நடக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, நான் கால் போடணும். சொல்லிட்டாரு ஆப்ரேஷன் ஓகே பண்ணலாம், நீங்கள் அட்மிட் ஆயிருங்க, மேலே வேணா இந்த முழங்கால் எடுத்துட்டு மேலே வரல கேலிஃபர் போட்டுக்கலாம் அப்படின்னு
4: சொன்னார். நீங்கள் கால் போட்டு நடக்கணும்
2: நடக்கணும் அப்படின்னா.
4: அப்புறம் என்ன பண்ணீங்க?
2: அப்புறம் அவர் ஆளை விட்டு அளவெடுத்தாங்க. அளவெடுத்து நீங்கள் ஒரு ஒரு மாதம் ஆகும், நீங்கள் வாங்க, இல்லைன்னா மூணு மாதம் ஆகும் அப்படின்னா. த்ரீ மந்த்ஸுக்குள்ளே. ஏன்னா அப்போயெல்லாம் அந்த ஆர்டிஃபிஷியல் லிம்ப் செய்கிறது குறைவான மக்கள் தான். அதனால் அந்த சிஎம்சியில் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜில் பண்ணாங்க, நிறையா இடங்களில் பண்ணாங்க. இப்போ மூணு மாதம் ஆகுனா ஒரு லெட்ரு ஒன்றா வந்துடுச்சு, நீங்கள் வரும்போது கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தனியாக நடக்க முடியாது, ட்ரைனிங் இருக்கும். அதே போல் தங்குவதற்கு ரூம்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும், செலவெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, ஒரு லெட்ரு அனுப்புனாங்க. அப்போ அந்த லெட்ரு கிடச்ச பிறகு நாங்கள் போனோம். பார்த்தா நிறைய பேர் அங்கே நடக்கிறாங்க, ஒருத்தர் கூட நல்லாவே நடக்கலை. பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்து என்னை சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களே நல்லா நடக்கலையே, நீங்கள் எப்படி நடக்க முடியும், உங்களுக்கு செட் ஆகாதே, டாக்டர்லாம் வேறு சொன்னாங்களே. இப்போ இந்த மனுஷ வாழ்க்கையில் அப்பப்போ பார்த்தீங்கன்னா சிலர் அவிசுவாசமான வார்த்தையை சொல்லுவாங்க. டிஸ்கரேஜ் பண்ணுறதுல 100%-80% சொல்லலாம், 20% மக்களை தான் பாசிட்டிவாக பேசுவோம். அப்போ அங்கேருந்து 100% அதான் சொன்னாங்க, ஏன்னா டாக்டர் உள்பட அதானே சொல்கிறாரு. அப்புறம் சரின்ட்டு என் டைம் வந்துச்சு. அப்போ நடக்கிறதுக்கு ஒரு ஸ்டீல் மாதிரி சைடில் கம்பி மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதை போட்டு நடக்கணும். அப்போ எனக்கு ஒரு பாட்டு ஒரு சத்தம் கேட்டுச்சு பாருங்க, ஏன்னா என்ன ஆண்டவர்
4: நடக்க ஆரம்பிக்கும் போது.
2: ஆமாம், போட்டவுடனே ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஏன்னா நடத்தை சொல்லி தாரும் அப்படின்னு ஒரு சவுண்டு எனக்கு கேட்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் சொல்லி அழுதேன். ஒருவேளை அந்த பாடல் சவுண்டோ இல்லை கத்தர் தான் அந்த பாடல் அப்படி கேட்க முடிய வச்சாருன்னு தெரியல. அப்போ காலை எடுத்து போனவங்க ஒரு பவர் வந்து என் மேலே விழுந்துச்சு. ஒரு பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் ஒரு வெண்பஸ்திரம் மாதிரி நல்ல ஒரு பவர். அந்த வெண்பஸ்திரங்கிறது வஸ்திரம் அல்ல, அந்த வெண்பஸ்திரம் மாதிரி ஒரு மகிமை, ஒரு வல்லமை வந்து என் மேலே இறங்கிச்சு. ஆமாம், ரியலைஸ் பண்ணி அப்புறம் அழுது அப்புறம் நான் போட்டேன். போடும்போது எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன சம்பவிக்கும், இவர் எப்படி நடக்க போகிறாரு, கூட இருக்கிறவங்களும் நடக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் எவ்வளவும் கிராஸ் பண்ணி நான் நடக்கணும், தேவனாலே கூடாத காரியம்
4: ஒன்றுமில்லை.
2: இப்போ நான் அவர் ஒளி வந்துச்சுன்னா நம்புறேன்னா நான் நடக்கணும். அப்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நல்லா நடந்தேன் பாருங்க, நடந்தேன் கொஞ்சம் தூரம் நடந்தேன். அப்படியே நடந்து ஒருக்குறைய ஒரு 15-20 days பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நடந்து அப்போ கிரச்சஸில் அங்கேயே போட்டேன் ஆஸ்பத்திரியில். பார்த்தீங்கன்னா சில பேர் அடையாளத்துக்கு வச்சுருப்பாங்க, நான் அங்கே ஆஸ்பத்திரியே வச்சுக்கன்னு போட்டு வந்துட்டேன். வரும்போது அப்படியே ஊனி நான் வீட்டுக்கு காரில் வந்து வீட்டுக்கு சேர்ந்தேன் பாருங்க.
4: மற்ற காரியங்களை ஒரு சாதாரண மனிதனை போல் சைக்கிள் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, கார் ஓட்டு இதெல்லாம் உங்களால் பண்ண முடியுமா?
2: இல்லை நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதே போல் என்னால் செய்ய முடியும். எல்லாமே நார்மல்
4: நீங்கள் ஓட்டுறீங்க. ஏன்னா நான் சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டேன், பார்த்தது எல்லா காரையும் ஓட்டுறாரு. பத்து காரில் தானே பிரேக் இருக்கும், ஆக்சிடென்ட் இருக்கும், அது எப்படி உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது?
2: இல்லை ஆண்டவரே நீ ஓட்டுவேன்னு சொன்னார். சொல்லப்போனால் வண்டி என்ன நம்பர் வருதுன்னு கூட ஒரு நாள் சொப்பனத்தில் சொன்னார். ஸோ அதே நம்பர் தான் எனக்கு மொதல் வண்டி வாங்கினேன்.
3: நான் ஆக்சிடென்ட் ஆன பிறகு நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க, எல்லாம் சொன்னீங்க. அப்புறம் நீங்கள் எப்படி தான் கிறிஸ்தவ போதகராக நீங்கள் மாறினீங்க? ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற வாஞ்ச உங்களுக்குள்ளே எப்படி வந்தது, அது கொஞ்சம் சொல்லலாமே.
2: இந்த பாஸ்டான ஆண்டவர் பேசினார் எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா,
4: இப்போ இந்த இதெல்லாம்
2: இந்த ரீசன்லாம் ஆன பிறகு எங்கேயாவது சர்ச்சைக்கு போகணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ ஒரு வீட்டில் ஒரு சின்ன ப்ரேயர் இருந்துச்சு, அங்கே போயிருந்தேன். சும்மா ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க. இது பண்ணி அப்புறம் நான் கிறிஸ்தவனாக மாறணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சபையை காட்டினாங்க. ஸோ அங்கே போயிருந்தேன். அப்புறம் தண்ணீரில் ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் என்னையே கையை வச்சு முழுகி ஞானசானம் கொடுக்குற மாதிரி கண்டேன்.
4: கனவு தரிசனம் கண்டேன்.
2: ஆமாம் கண்டேன். ஆனால் அவர் ஒரு நாள் பஸ்ஸில் வரும்போது என் பக்கத்துலேயே உட்காந்துருந்தார். அது ஒரு வேடிக்கையான காரியம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவரை பார்த்தோன்னு. ஏன்னா அவர் கொஞ்சம் குண்டாக இருப்பார், ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பேதையான மனுஷன் போல் இருப்பார். அவர் அப்புறம் பேசும்போது அவர் சொன்னார், இயேசுவை பற்றி உங்களுக்கு தெரியுமா, யூ நோ தட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு என்னையே கேட்குறாரு. எனக்கு உண்மையே புரியல. இப்போ அவர் சொல்ல ஆரம்பித்தார். சொல்லி அப்புறம் ப்ரேயர் பண்ணார். நடந்ததெல்லாம் சொன்னார், ஆக்சிடென்ட் ஆனது, பாய்சன் குடிச்சு. ஆமாம் சொன்னார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் போயிருந்தப்போ அங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க அந்த ஊரில். நான் ஒரு டீ கடையில் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது என் பேர் சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி பரமசிவம் அப்படின்னு சொல்லி என் பரமசிவனே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு சர்வண்ட் ஆஃப் காட், நீங்கள் ஊழியனாக இருப்பீங்க அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியலை, என்ன ஊழியன்னா எனக்கு அதை பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. ஊழியன்னு என்ன ஊழியன் தெரியாதுல்ல. ரெண்டாவது நான் சொப்பனம் கண்டேன். அப்போ சொப்பனம் கண்டப்போ திருவண்ணாமலையில் ஒரு எல்சி குரோன்னு ஒரு வெளிநாட்டு அம்மா ஒருத்தர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் நான் சொப்பனத்தை சொன்னபோது அவங்க யோ பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகிச்சு. ஆமாம் எனக்கு கையில் அந்த டைமில் பைபிளும் இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்க முன்னாடி சொப்பனம் கண்டேன். சொப்பனை வந்து இன்றைக்கும் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு சொப்பனம் கண்டா அது நடக்குது வாழ்க்கையில். அப்போ நான் பைபிள் எடுத்த மாதிரி எனக்கு வாத்தியாராக இருந்தவரை கூட ஒருத்தர் நான் கண்டேன். பைபிள் காலேஜில் டீச்சராக இருந்தார், அவரை கூட முன்னாடியே கடவுள் என்னை காட்டியிருந்தார்.
3: பிற்பாடு இல்லை போதகராங்க நீங்கள் மினிஸ்ட்ரியில் ஒர்க் செய்தீங்களா?
2: முடிஞ்ச பிறகு நான் ஆக்சுவலாக ஆந்திரா தான் போகணும்னு நினச்சேன், குண்டூர்னு ஒரு இடம். இல்லைன்னா புவனகிரி போகணும்னு நினச்சேன், சிதம்பரம் பக்கத்தில். இப்போ இப்படியே இருக்கும்போது சரியாக செட் ஆகலை. அப்புறம் நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், யார் முடியலன்னு வர்றாங்களோ அங்கே போகணும். இப்போ யார் வந்து ஒரு இடத்துக்கு அனுப்பி எந்த போதகர் முடியலன்னு சொல்லி வராரோ, இல்லை பிரச்சனையான இடத்துல போய் நம்ம உருவாக்கணும், எல்லாம் தெரிஞ்சதையே செய்கிறத விட தெரியாத ஒரு இடத்துல உருவாக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ தான் மடிப்பாக்கத்தை சூஸ் பண்ணோம். ஒருத்தர் இருந்தார், அவர் போயிட்டார். அவரால் அங்கே நிற்க முடியல, செய்ய முடியலை ஊழியத்தை, ஒன்றுமே இல்லை. ஏன்னா அங்கே ஆட்களும் கிடையாது.
4: மடிப்பாக்கத்தில் எப்படி சபை இருந்ததா?
2: இல்லை சபைன்னா அவர் ஒரு வீட்டில் எடுத்து இதை பண்ணிக்கிட்டு இருந்தார், ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ நான் வரும்போது சின்ன ஒரு இடம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஷெட்டு, பார்த்தீங்கன்னா வானமே தெரியும் அந்த ஷெட்டு.
4: சரி, இப்போ நீங்கள் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு போதகர் ஆகிட்டீங்க, போதகரான பின்னாடி திருமணம் நடந்தா இல்லை உங்கள் திருமண வாழ்க்கை?
2: நான் படித்து முடிச்சுட்டு நான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பாஸ்டரோடே இருந்தேன். அது நிறைய பேருக்கு அந்த தலைமை ஸ்தாபனத்தில் இருந்திருக்க மாட்டாங்க. எனக்கு அந்த அங்கே இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சி பாஸ்டரோடு. அங்கேருந்து விசுவாசம்னா என்னன்னு கற்றுக்கிட்டேன் பாஸ்டர் பிரதாப் சிங் பாஸ்டர் மூலமாக தான். நான் ஃபெய்த், அவங்க பணத்தை கொடுத்து வளர்க்கல, ஆனால் விசுவாசத்தை தான் கொடுத்து வளர்த்தாங்க. இன்றைக்கி பணம் கொடுத்தா கொஞ்ச நாள் இருப்பாங்க, ஆனால் விசுவாசத்தை கொடுத்தா காலம் முழுவதும் இருப்பாங்க. இல்லை அவர் ஒருவேளை எனக்கு சில தேவைகள் வரும்போது அவர் செய்யலையேங்க நினச்ச காலங்கள் இருந்தது, ஆனால் இப்போது செய்யாதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த விசுவாசத்தை நம்ம கற்றுக்கொண்டோம்.
3: உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கலான்னு விரும்புகிறேன்.
2: திருமணம் என்பது நான் ஆக்சுவலாக ஒரு சொப்பனம் கூட கண்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா நம்பர் 23 டீச்சர்ஸ் காலனி அப்படின்னு எனக்கு வந்துருந்துச்சு. இதுக்காக நான் வெயிட் பண்ணேன். அப்போ காலையில் ஒரு ஐபிசி இந்தியன் பெண்டிகாஸ்டல் சர்ச் பாஸ்டர் காலையில் வந்து சொன்னார் பாஸ்டர், இப்படி ஒரு தம்பி ஒரு பொண்ணு இருக்கு, நல்ல பொண்ணுன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஐயா நான் ஒரு சொப்பனம் கண்டிருக்கேன், அந்த சொப்பனை வந்து இருக்குமானா, நீங்கள் வயசில் மூத்தவர், நான் உங்கள் ஏற்று பேசக்கூடாது, ஆனால் இருக்குமானா அதை சரி பண்ணிக்கலான்னு சொன்னார். அப்போ அட்ரஸ் எடுத்து கொடுக்குறேனார். அப்போ நான் பண்ண, இது நான் கண்ட அட்ரஸும் ஆமாம், டீச்சர்ஸ் காலனி அம்பத்தூர், அவ்வளோதான்.
1: அப்போது உங்களுடைய பர போயிருந்த மனைவியிடத்தில் உங்களுடைய கால் ஒன்று வலது கால் இல்லாமல் இருக்குது அப்படின்னு உள்ள வருத்தி சொன்னீங்களே, அதை கொஞ்சம் சொல்லலாங்க.
2: ஆமாம் ஆமாம், அது தெரியும் கால் இல்லை அப்படின்னு சொன்னேன். அவங்க கடவுள் மேலே உள்ள விசுவாசம் அவங்க பெரிய கிரேட் தான், அது ஒரு பெரிய காரியம் தான். அவங்களும் பைபிள் காலேஜ் படிச்சிருந்தாங்க. அப்புறம் எங்க மாமா வந்து எதையுமே கேட்கல, என்ன ஊரு என்ன ஜாதின்னு கூட கேட்கல. ஒரு ரெண்டு கேள்வி கேட்டாரு, விசுவாசம் இருக்கா ஜெபம் பண்ணியான்னு கேட்டாரு. ஜெபம் இருந்தா விசுவாசம் இருக்கும், விசுவாசம் இருந்தா ஜெபம் வரும். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா கடவுள் மேல நம்பிக்கை இருந்ததுனால கர்த்தர் நடத்துவாருங்கிற விசுவாசம் இருந்துச்சு.
1: இந்த மடிப்பாக்கத்துல வரும்போது உங்களுடைய ஆரம்ப கால ஊழியம் எப்படி நடந்தது, என்னென்ன இடையூறுகளை நீங்க சந்திச்சு அந்த ஊழியத்தை நீங்க தொடங்குறீங்க?
2: மடிப்பாக்கத்தில் நாங்கள் வரும்போதே ஒரு அற்புதம் நினச்சினா, பார்த்தீங்கன்னா டீசல் வண்டியில் தான் எங்கள் பொருளெல்லாம் ஏற்றிட்டு வரோம். கல்யாணம் ஆகி ஏற்றிட்டு வரும்போது வழியில் நின்றுச்சு. அப்போ நான் அந்த டிரைவரை பார்த்து சொல்கிறேன், இப்போ எப்படி போக முடியும், அப்போ பெட்ரோல் பங்க் வசதி கிடையாது, கிண்டியில் தான் குறிப்பிட்ட தூரம் தான் போகணும். நாங்கள் வந்திருக்கிற ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு நடுவில் நிற்கிது வண்டி பார்த்தீங்கன்னா. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் மனனை எடுத்து ஊற்றுங்க அப்படின்னு. அதே போல் இறக்கிட்டு கரெக்டாக அந்த பெட்ரோல் பங்க்கிட்ட போய் ஆஃப் ஆனிச்சு. அது ஒரு பெரிய ஃபஸ்ட்டு அற்புதமே, அந்த அற்புதம் தான் வந்து. அப்புறம் ஒரு வீடு நாங்கள் எடுத்து வாடகைக்கு இருந்தோம்.
4: சபை எப்படி இருந்தது அப்போ?
2: வாட சபையே இல்லையே, எங்கேருந்து சபை இருந்துச்சு? விசுவாசத்தில் தான் கொண்டு வந்து எல்லாருமே இன்னைக்கு சபை ஆரம்பிக்கணும்னா பணத்தை வச்சுக்கிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் சொன்னேன், விசுவாசம் இருந்தாலே சபை வரும். அந்த நாளில் நானும் என் ஒய்ஃபும் தான் பார்த்திங்கன்னா, நான் அவளுக்கு பிரசங்கம் பண்ணுவேன், அவள் எனக்கு பிரசங்கம் பண்ணுவோம். முதல்ல பார்த்திங்கன்னா ஷெட்டு தான் போட்டோம், சின்னதாக ஷெட்டு போட்டால் பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸாக வரும் பார்த்திங்கன்னா, ஓப்பன் ஆயிரும் திறந்து. அப்போ அந்த முதல் ஒரு அற்புதம் சபையில் நடந்துச்சு பாரு. ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர் செட்டியார்னு ஒருத்தர் ஒரு கையால் விழுந்து போய் கொண்டு வந்து போட்டு சுகானாங்க. அதுக்கப்புறமும் ஒவ்வொருத்தராக அப்படி சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த சபையை கொஞ்சம் பெரிதாக்கணும், பெரிதாக்கி கட்டிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மழை வந்து தரமட்டமாயிடுச்சு சபை. அப்போ கையில் காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ எங்கே போகுதுன்னே தெரியல, யாருக்கிட்ட போகுதுன்னு தெரியலதில்ல. அப்போ நாங்கள் ரெண்டு மூணு பேசுறது எங்களுடைய தலைமை போதகருக்கு சொல்லி அனுப்புனேன். அவர் ஒரு விசுவாச வார்த்தையை சொன்னார், உங்கள் வீடை நீங்கள் தான் கட்டணும் அப்படின்னு சொன்னார். அது எங்களுக்கு அந்த நேரம் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் உண்மையாக அது விசுவாசத்தை பெருக செஞ்சு. அது என்ன காரணம்னா, அவர் விசுவாசத்திலே வளர்த்ததுனால அதையும் நாங்கள் கட்டி முடித்தோம். கட்டி முடித்து அதையும் உடச்சி மறுபடி மூன்றாவது ஒரு ஷீட்டு போட்டு பார்த்திங்கன்னா, இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரம் போய் பனைமரத்தை வாங்கி கட்டி வச்சோம். அதில் தான் கட்டினோம். இப்போ ஒன்றா படுத்திருக்கும் போது ஆண்டவர் சொப்பனத்தில் பேசினார், 6 மாதத்துக்குள்ளே இதை உடன்றார். ஆமாம், இதை உட பெருசாக கட்டுவேன். அப்போ நான் முட்டாள்தனமாக நம்புவேன், ஏன்னா ஏற்கனவே எனக்கு அற்புதம் நடந்திருக்கு, ருசிச்சிருக்கேன் இல்லையா. அவர் வார்த்தையை கீழ்படக்கூடிய கீழ்படிய கூடிய அவர்கிட்ட போய் கேட்டேன். சரி இப்போ தானே கட்டினீங்க, இதை உடைக்க போறீங்க என்னையா மனுஷன், நீங்க உடைச்சுன்னா உங்களால் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ சபையில் என்ன ஒரு சகோதரன் இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன், அவரும் திட்டாரு, 6 மந்த் அதே கஷ்டப்பட்டு தானே நாங்கள் கட்டணும், அதனால இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அவர் வந்து உலக ரீதியில் அவர் சொன்னது சரிதான், எனக்குள்ளே ஒரு அசையாத விசுவாசம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. எனக்கு கர்த்தரில் உங்கள்கிட்ட பேசி ஆமாம் ஆமாம். அப்போ கட்ட ஆரம்பித்த போது சபையை பிரித்தாச்சு. பிரிச்சுட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றுமே இல்லை. இப்போ முத பார்த்தீங்கன்னா டாக்டர் சாலமோன்னு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் இருக்கார். அப்போ ஒரு குழந்தை ரொம்ப சீரியஸு பார்த்தீங்கன்னா, உளுந்தூர்பேட்டையிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒ
5: வச்சுருக்கேன்.
2: அவங்க முதல் 50,000 கொடுத்தாங்க. அது பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். ஸ்டார்டிங்கே கடவுள் அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டார்.
4: சபை கட்ட ஆரம்பித்த உடனே கடவுள் பல வழிகள்
2: கடவுளே அதற்குரிய அற்புதங்களை செய்துதான் கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற சபையை நாங்கள் கட்டினோம். இப்போ ஏறக்குறைய 300 மேற்பட்ட விசுவாசிகள் இருக்கிறாங்க.
4: நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்கள் சபை ஆரம்ப காலத்தில் 6 ரூபா 50 பைசா 7 ரூபா 35 பைசா அப்படி காணிக்கையெல்லாம் வரும்போது கூட நீங்கள் அந்த சபையை சுற்றி இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க. ஏன் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை கூட எடுத்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டேன். இந்த உணர்வு, இந்த கொடுக்குற உணர்வு உங்களுக்கு எப்படி வந்தது?
2: பெருசாக கொடுத்தேன்னு சொல்கிறதுக்குல்ல, என் உயிரே அவர் கொடுத்தார்ல, அதனால் இதை கொடுக்கறது பெரிய காரியம். அவர் வந்து என் உயிரை கொடுத்தாரு, பொருட்கள் அவர் தானே கொடுத்தாரு. அப்போ அவர்கிட்ட வாங்கி நான் அவர்கிட்ட தர்றேன், அவ்வளோதான். இந்த வரையிலும் கொடுப்பதில் என் ஒய்ஃபு கூட எனக்கு எதிரி கிடையாது. நான் கேட்காத கொடுத்தாலும் சொல்லி கேட்டால் கத்திருக்க அதை ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவங்களும் தாராளமாக கொடுப்பாங்க.
4: உங்கள்கிட்ட ஒரு இயலாமை இல்லை, இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமே அப்படின்னு நிற்கும்போது அதே கொடுத்துரு அப்படின்னு தடவை சொல்லி அப்படி எதையாவது நீங்கள் கொடுத்துருக்கீங்களா?
2: நான் வந்து போட்டிருந்த நகையை கொடுத்துருக்கேன், செயினை கொடுத்துருக்கேன், ரெண்டாவது 2-வீலரை கூட கொடுத்துருக்கேன், ரெண்டாவது என்ன இருக்கோ அதை கொடுத்துருக்கேன், பேண்ட் ஷர்ட் கொடுத்துருக்கேன், கோட்டு கொடுத்துருக்கேன். அந்த சூழ்நிலைக்கு ஏறாவது என்ன தேவையோடு இருக்கிறாங்களோ அதை நான் எடுத்து கொடுத்துருக்கேன். அது ஒரு நாள் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், சொல்ல போனால் ஒரு பரிசோதனை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கலாம். இப்போ செக் போஸ்ட் இருக்கிற மாதிரி அன்னைக்கு பெரிய ஒரு என்ன ஒரு ஆண்டவர் பரிசோதனை செய்தார். பாபர் ஷாப் போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அந்த நாளிலலாம் ரோலிங் சேரில் தான் பார்த்தீங்கன்னா உட்காந்து முடியெல்லாம் வெட்டுவாங்க. அப்போ வெட்டும்போது ஆண்டவர் பேசினார், எல்லாத்தையும் நீ கொடுத்தியப்பா, நகையை கொடுத்துருக்குற, பொருளை கொடுத்துருக்குற, ஏதோ உனக்கு கிடைக்கிற காணிக்கையெல்லாம் கொடுத்துருக்குற, ஆனால் அதே வேளையில் உன் காலை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ ஏற்கனவே ஒரு கால் கிடையாது, இடது கால் வந்து உடைக்கப்பட்ட ஒரு கால் தான், எந்த காலை கொடுக்கறது அப்படின்னு எனக்கு யோசனை ஆயிடுச்சு. யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஆண்டவர் பேசினார், நீ போட்டிருக்க செயற்கை காலை கொடு அப்படின்னார். இப்போ செயற்கை காலை கொடுத்துட்டா கட்டையும் வந்து ஆஸ்பத்திரியில் போட்டுட்டேன், இப்போ எதை வச்சு நடக்கிறதுன்னு தெரியல. நான் அந்த கால் வந்து புது கால் தான், ரெண்டாவது காலாக போட்டிருந்தேன். அப்போ யார் கொடுக்குறதுன்னு யோசித்துக்கிட்டே இருந்துக்கும் போது அந்த ரோலிங் சேரில் வச்சு முடியை வெட்டி திருப்பும் போது ஒருத்தர் சைட் கிரச்சஸ் போட்டு அப்படி ரோட்டில் போகிறார். உடனே பாபர்கிட்ட சொல்லி அவரை நிறுத்த சொன்னேன், உட்கார சொன்னேன், இவர் வேகமாக வெட்ட சொன்னேன், வெட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வச்சு மிதிச்சு அவரை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனேன்.
4: பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகிறீங்க?
2: ஆமாம், அவருக்கும் கால் இல்லை எனக்கு கால் கிடையாது, ஆனால் நான் அவரை வச்சு டபுள்ஸ் உட்கார வச்சு, ரெண்டாவது நான் சைக்கிள் வந்து ட்ரிபிள்ஸில் அடிப்பேன், எனக்கு ரெண்டு பிள்ளைகளையும் வச்சு நான் ஒய்ஃப் வச்சு சைக்கிளில் சென்னை முழுவதுமே போயிருக்கேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா 50 ஆவடி ஏறக்குறைய 7500 கிலோமீட்டர்ஸ்லாம் சைக்கிளில் போயிருக்கேன். ஏன்னா அது பெரிய ஒரு பெருசாக கிடையாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒய்ஃபிட்ட கேட்டேன். ஆண்டவர் வந்து காலை கொடுக்க சொல்கிறாரு. அப்போ ஒரு வார்த்தை கூட பேசாத ஆண்டவர் சொன்னால் செஞ்சிருங்கன்றார். ஆமாம், அவ சிந்திக்கலை, நீங்கள் எப்படி நடப்பீங்க அப்படின்னு அவள் என்ன செய்யலை, கர்த்தர் சொன்னார்னா கொடுத்துருங்க உட்காருங்க, அவ்வளோதான், அதுதான் சொன்னேன். ஏன்னா அவளுக்கு வந்து விசுவாசத்தில் நல்லா வளர்ந்து ஃபெய்த் விசுவாசன்னு என்னன்னு தெரியும். என்னை போலவே அவளும் கொடுக்குற காரியத்தில் நிறையா செஞ்சிருவோம். நான் என்ன நினைக்கிறேன்னா அதையும் அவன் நினச்சி அப்படியே கொடுத்துருவான். அப்புறம் அவரை கொடுத்துட்டு எனக்கு போடணும், ஏன்னா ஃபஸ்ட்டு லெக்கு உடஞ்சி போச்சுன்னு தூக்கி வெளியில் போட்டோம். இப்போ எங்கள் வீட்டு முன்னாடி நிறையா முட்காடுகள்லாம் புதராக இருந்துச்சு, அதில் போட்டிருந்தோம். அப்போ அந்த புது காலம் தான் போட்டிருக்கேன் நான். புது காலில் போட்டதில் ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்ம பழைய காலத்துக்கு போட்டோமே உடஞ்சி போச்சு அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த காலை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மழை பெஞ்சி தண்ணியெல்லாம் நின்றுச்சு. நான் கலட்டி போடும்போது எப்படி உடஞ்சிருந்துச்சு அதே போல தான் இருந்துச்சு.
4: பார்த்தீங்கன்னா
2: ஒரு சேதம் இல்லை, ஒரு டஸ்டும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தி வரும்போது அவங்க வஸ்திரமும் என்ன ஆகலை, பழமையாகி போகல, பாதரட்சையும் தேவையில்லை. அதே போல் ஆண்டவர் அதை பாதுகாத்தான்னு நினைக்கிறேன். ஸோ அதை போட்டிருந்தேன். அப்போ போட்டிருந்த போது அவர்கிட்ட கொடுத்துட்டேன், அவர் போய் நிறைய இடத்துல சொன்னார். சொல்லி முதல்ல அவங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டார். அப்போ பாருங்கள், அழிந்து போகிற ஒரு செல்வத்தினால பொருள் நாக்கில் அநேக ஆத்து மக்கள் என்ன செய்யலாம் சம்பா. அப்போ கர்த்தர் சொன்னதுனால தான், ஒருத்தர் பணத்தை கொடுத்து நீ வாடானா வரமாட்டான், அவன் பணத்துக்காக வருவான், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வரமாட்டான். ஆனால் கடவுள் சொல்லி நம்ம கொடுக்க அங்கே ஒரு அற்புதத்தை என்ன செய்கிறேன் செய்கிறேன். இப்போ அந்த குடும்பமெல்லாம் வர்றாங்க. ரெண்டாவது எனக்கு கால் போடுறது காசு வேணும், நான் விசுவாசத்தில் தானே ஊழியம்
4: செய்கிறேன்,
2: போயிடுச்சு, பழைய காலம் போட்டிருக்கேன், பணமும் கிடையாது, சம்பளமும் கிடையாது. இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து சம்பளம் கிடையாது, இப்போ சம்பளம் இல்லாத கடவுளுக்காக சேவை செய்கிறோம். அப்போ நான் இங்கே தலைமை போதகருக்கு ஃபோன் பண்ண ஒரு நிலை, ஃபோன் பண்ணும்போது அவர் சொன்னார், ஃபோன் பண்ணி, தம்பி இந்த மாதிரி உனக்கு முழு செலவை ஒருத்தர் எடுத்துக்கிறாரு, அவர் கால் போடுறேன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏன்னா நான் இங்கே காலை கொடுத்துட்டு இருக்கேன், அவருக்கு தெரியவே தெரியாது. ஏறக்குறைய அவர் ஒரு 27-28 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறார். ஆமாம், அதில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் அவர் தான் மூலமாக உள்ள ஒரு பிரதர், அவர் தான் ஃபிலிப் என்கிற ஒரு பிரதர் வந்து காசு கொடுத்து முழு செலவையும் ரெண்டாவது புதுசாக போடுறதுக்கு உதவி செய்தார்.
4: கொடுத்த காலை விட அழகான கால் உங்களுக்கு கிடைச்சிது.
2: ஆமாம், அழகான கால் கிடைச்சி, கொடுத்தவங்க யாருமே குறைவு பற்றதே இல்லை.
4: இப்போ பாஸ்டர்யா வேதத்தில் சொல்லியிருக்கபடி கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்ன வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு.
2: ஆமாம், அது வந்து உண்மையும் கூட சத்தியம்
4: கூட நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க.
2: கொடுங்கள் கொடுக்கப்படும், என்னென்னா அவர் கொடுக்குறார். இப்போ வந்து நம்ம தகப்பன் தாய் சம்பாதிச்சு வச்சது கிடையாது, விசுவாசத்தில் வாழ்கிறோம். விசுவாசத்தில் கொடுக்குறாரு, அதை கேட்கும்போது கொடுத்துட வேண்டியதானே, அது யாருக்கும் உரிமை கிடையாது. அவரிடத்தில் பெற்றதை அவரிடத்திலே கொடுக்குறோம்.
4: இயலாமையில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது இயேசு சுவாமி ரொம்ப மனதுருகி அற்புதங்களை செய்திருக்கார். இதை மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவோடைய அன்பையும் மனதுருக்கத்தையும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலை எப்போது ஏற்பட்டிருக்காங்க?
2: அது நிறைய காரியங்கள், அப்படி சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கு. சொல்லப்போனால் சாப்பாட்டுலேயே ஏற்பட்டிருக்கு. ஒரு நாள் கடைக்கு போய் மீன்லாம் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு சாப்பாடு செய்யலான்னு மனைவிட்டு சொல்லியிருந்தேன். சரி பார்த்தீங்கன்னா அது மீன்லேயே வஞ்சிர மீன்னு சொல்லி, அப்போ சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிட போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து நிற்கிறாங்க. அப்போ அவங்க மீன் வாசனை அடிக்கதே நாங்கள் ஆமான்னு சொன்னோம். சரி இன்னைக்கு மனைவி நம்மளும் சாப்பிட்லாம் அப்படின்னு வாய்த்தமாக இருந்தோம். கடைசியில் அவங்களுக்கு போட்டு நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு
4: சொன்னோம்.
2: அவங்களுக்கு தான் போட முடிஞ்சு, எங்களுக்கு
4: இல்லை.
2: ஆமாம், இல்லை நாங்கள் சாப்பிடலை. அப்படி நிறைய சூழ்நிலைகள் சம்பவிச்சு. அதே போல் நிறைய நிலையில் வஸ்திரம் வாங்கிட்டு வருவோம், திடீர்னு கடவுள் பார்த்து அவங்களுக்கு கொடும்பாரு, அப்படி நான் கொடுத்துருக்கேன்.
4: சரி, உங்களுடைய இந்த ஊழிய வாழ்க்கையில் உங்களுடைய மனைவி எவ்விதத்தில் உதவிகரமாக இருக்கிறாங்க? அவங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவங்க வந்து நல்ல ஒரு பிரேயர்ஃபுல், ஒரு மதர் மாதிரி நல்ல பிரேயர்ஃபுல்லாக விசுவாசி நடத்திட்டு போகிறாங்க, ஒர்ஷிப்பெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், ஊழிய வாழ்க்கையில் அது எவ்விதத்தில் உதவிகரமாக இருக்காங்க?
2: ரெண்டாவது, மனைவி வந்து சைட் சப்போர்ட்டாக இல்லைனா ஊழியம் செய்ய முடியாது. ரெண்டாவது, மனைவி ஒத்துழைக்கல ஊழியத்தில் ஈடுபாடுனா சபை வளராது. ஏன்னா ஒரு வீட்டுக்கு எப்படி கணவன் மனைவி தேவையோ, அதே போல் சபை நடத்துவதற்கும் ஒரு சொந்த குடும்பத்தை நடத்தாரியா தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்னு சொன்ன மாதிரி, குடும்பத்தோடு செய்கிற ஊழியங்கள் மேலான ஒன்று தான். ஏன்னா மனைவி வந்து அவங்களும் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறாங்க, வேதாகம கல்லூரி படித்து பட்டம் பெற்று ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர். அப்போ பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க. ஒன்று ஆண்டவர் சொன்னார், இவர்களுக்கு வந்து வாரத்தை கொடுத்துருக்குறேன், வர்ஷிப் பண்ண சொன்னார் ஆராதிக்கும்படி. இப்போ ஒரு நாள் அவ இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நீங்கள் சொல்வதற்காக காத்திருந்தேன். இப்போ எங்கள் கணவன் மனைவின்னு சொன்னால் கூட ஆமாம், ரகசியத்தை வைத்து வைத்தார் மரியாதை. எப்படி தன்னுடைய ரகசியத்தை இருதயத்தில் வைத்து வைத்தது போல் கத்தர் சொன்னது, இந்த சொன்ன போது ரொம்ப சந்தோஷமாகி இப்போ அவங்க ஆராதனை செய்யும்போது நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறார். பார்த்தீங்கன்னா அவங்க ஆராதனை செய்வாங்க, பெரிய மக கேசியை வாசிப்பா, சின்ன மகன் ட்ரம்ஸ் அடிப்பா, நான் பிரசங்கம் பண்ண, குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை
4: எப்போதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். உங்கள் மனைவி ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு என்னைக்காவது உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க?
2: ஏன் கொடுக்கலன்னு சொல்லுவாங்களோட கொடுத்தேன்னு ஒரு காலமும் கேட்க மாட்டாங்க.
4: இந்த ரகசியத்தை அதை கொடுத்து அதனால் நீங்கள் பெற்ற ரகசியம், ஒரு வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம், கொடுக்கணும்னு உள்ள உணர்வு உங்களுக்கு இதை எப்படி வந்தது?
2: ஏன்னா நான் கொடுக்கணுங்கிற உணர்வு வந்து மருத்துவமனையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஃபைனான்சியலாக கஷ்டப்பட்டிருக்கோம், அப்புறம் ஊழியத்தில் வரும்போது ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம். அப்போ கஷ்டப்படுறவுடைய நிலைமை கஷ்டப்பட்டு வந்தால் தானே தெரியும். அதனால் நம்ம பாதை கடந்து வந்ததுனால ஒருத்தர் கஷ்டப்படும் போது நாங்கள் உதவி
4: செய்வோம்.
2: ரெண்டாவது, ஒரு ஊழியராக இருக்கிறவங்க மனதொருக்கலன்னா ஊழியத்துக்கு வரக்கூடாது. ஊழியக்காரன் போது பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஊழியம் செய்யவில்லை, மற்றவர்கள் கொடுப்பதற்காக தான் கர்த்தருடைய ஊழியம் செய்யும்.
4: அதாவது கடவுளுடைய அன்பையும் மனதையும்
2: வெளிப்படுத்தி தான் ஊழியம் செய்யும். நம்ம எதை கொடுன்றால் அதை கொடுத்துடணும். ஏன்னா ஆண்டவருக்கு மேலானது ஒன்று இல்லையே. அப்புறம் ஈசாக்கை பலி செலுத்துதுன்னா பலி செலுத்துறார், அதுக்கப்புறம் அவர் அற்புதம் செய்கிறார். அதே போல் அவர் சொன்னால் கொடுத்துடணும், அவ்வளோதான். ஏனுங்கிற கேள்வி இருக்கக்கூடாது.
4: இப்போ உங்களுடைய சபை, உங்களுடைய விசுவாசிகள், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இன்றைய தேதியில் எப்படி இருக்கிறது?
2: இப்பொழுது என்ன
4: அப்படி சொல்லும் போது அது உங்களை போல இருக்கக்கூடிய மற்ற சபைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த சபையை இந்த அளவு நடத்துவதற்கு ஒரு போதகருக்கு என்ன அடிப்படையான காரியம் தேவை அப்படின்னு உள்ளதை உங்களால் சொல்ல முடியுமா?
2: போதகர் ஊழியம் என்பது விசுவாசம் இருக்கும். எந்த ஒரு மனுஷரையும் நம்ப
4: கூடாது. ஊழியத்தை கட்டப்பட வேண்டும், ஊழியம் கட்டப்பட வேண்டும் சொல்றீங்க.
2: எந்த ஒரு மனுஷரையும் நம்ப கூடாது. ஏன்னா ஒரு மனுஷனை நம்பி இருக்கும்போது அவங்க அடுத்த மாதம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு மாதம் நம்பி இவங்க ரெகுலராக கொடுத்துருவாங்க, இதை எடுத்து ஒரு செலவு பண்ணலாம்னு நினச்சிட்டா அடுத்த மாதம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சுவாசம் உள்ள மனுஷன் நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் மேலு பற்றுவதெல்லாம் இருக்குது நல்லது. ரெண்டாவது, எந்த ஒரு ஸ்தாபனத்தையும் நம்ம நம்பக்கூடாது. ஏன்னா ஸ்தாபனத்தோடு சேர்ந்து இருக்கிறோம், ஐக்கியம் தேவை. அதுக்காக

0: செய்வார். நம்ம வேதாகம கலாசாலையில் படித்தோம், இப்படி மடிப்பாக்க வந்தோம், இனி வேற எங்கேயும் போல அங்கேயே இருந்து நம்ம செஞ்சோம். பல கஷ்டங்கள், இன்னல்கள், இடலர்கள், துன்பங்கள் எல்லாம் வந்தது உண்டு. ஆனாலும் அதெல்லாம் மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்தார். இன்னைக்கு ஒரு அழகான ஒரு ஆலயமாக கட்டியிருக்கோம்.
1: இவ்வளவு பிரச்சனைகள், பாடுகள் மத்தியில் இந்த ஊழியத்தை இந்த அளவு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. வேதம் சொல்வது உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உங்களுடைய பிள்ளைகளினால் வரும் சமாதானம் பெரிதாக இருக்கும் சொல்லப்படுகிறது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏன்னா ஊழியம் நீங்கள் செய்திருக்கிறதுனால பிள்ளைகள் மீது அதிக அக்கறை செலுத்த முடியாமல் இருக்கலாம். இப்போ பிள்ளைகளுடைய, உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு?
0: இப்போ பிள்ளைகளை வந்து விசாரிப்பது பெற்றோருடைய கடமை. அதுக்காக ஊழியம் செய்வதனால பிள்ளைகளை பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, மற்றவர்களை விட பிள்ளைகளை அதிகமாக கவனம் செலுத்தணும். ஏன்னா பிள்ளைகளை வந்து கர்த்தரால் வர சுதந்திரம் இல்லையா. ஒரு சபையில் வந்து ஒரு ஊழியர், அவருடைய மனைவி, பிள்ளைகள் நல்லா இருந்தால் தான் சபை நல்லா இருக்கும். அதனால் ஆண்டவர் நோவா வந்து நோவாவிலிருந்து ஏனோக்கிலிருந்து குடும்பத்தோடு இருந்து தான் தேவனோடு சஞ்சரித்தான். அதனால் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கு குடும்பத்துக்கு செலவழிக்கிற நேரத்தை செலவழித்தே தான் ஆகும். அப்போ தான் அந்த குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அது முக்கியமான ஒரு காரியம். எந்த ஒரு ஊழியரும் குடும்பம் இல்லை சபை தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. முதல் தேவனுக்கு கணத்தை செலுத்தணும், ரெண்டாவது குடும்பத்துக்கு கணவன் மனைவி பிள்ளைகளை விசாரிக்கணும், மூன்றாவது சபைக்கு வரணும். சிலர் என்னன்னா முதல்ல இறைவன், ரெண்டாவது சபைன்னு சொல்லி குடும்பத்தை விட்டுருவாங்க. அது வந்து தவறான கருத்து. ஏன்னா ஆண்டவர் அப்படி சொல்லலை.
1: பிள்ளைகள் எப்படி இருக்காங்க?
0: பிள்ளைகள் வந்து இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க.
1: அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
0: இரண்டு பிள்ளைகள் பெரிய பெரிய பொண்ணு எஸ்தர் ராணி எம்ஏ முடிச்சு பிஎட் இந்த வருஷம்
1: முடிக்கிறான்.
0: இரண்டாவது மக வந்து பார்த்தீங்கன்னா பிபிஏ எம்காம் போயிருக்கிறான்.
1: கிறிஸ்தவ வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை இந்த மிகவும் சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு போகிறது என்றால், நீங்கள் உங்களை ஊழியத்திற்கு அழைத்த கிறிஸ்துவை முற்றிலுமாக பற்றி கொண்டு அவருடைய அவர் மீதே விசுவாசத்தை வச்சிருக்கிறனால தான் அந்த ஊழியத்தை செய்ய முடிகிறது அப்படின்னு ஒரு மெசேஜை நீங்கள் சொல்கிறீங்க.
0: ஆமாம், அவர் வந்து அழைக்கப்பட்ட அழைப்பு சரியாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் இறைவன் வந்து நம்மளை நல்லா வச்சுருக்காருன்னா எந்த என்னுடைய காரியம் என்ன, அதை வந்து சரியான விசுவாசத்தில் பிடித்து கொண்டதுனால ஆண்டவர் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சி அடையேன் என்று ஒரு குறைவு இல்லாதபடி நீ நடத்துகிறேன்.
1: இப்பொழுது உங்களை போல சபை ஊழியர்கள் நடத்துகிற போதகர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நீங்கள் என்ன சொல்ல இருக்கிறீங்க? சிறப்பாக இந்த சிறப்பு நிறைந்த இந்த நிகழ்ச்சியில், இந்த நிகழ்ச்சி மூலமாக ஊழியர்களுக்கும், அதாவது பாஸ்டர்ஸ், அவங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
0: சாலமோன் எறும்புள்ள இடத்துல கற்றுக்கொள் என்று சொல்லியிருக்கிறார். நான் எறும்பு நிலத்தில் ஒரு காரியத்தை கற்றுருக்கேன். என்ன அப்படின்னா, கொஞ்சம் சர்க்கரை இனிப்பான ஒரு பண்டங்களை வீட்டில் போட்டுட்டு விட்டுட்டா அது எங்கே இருந்தாலும் எறும்பு வந்துடும். அப்போ அந்த ஒரு எறும்புக்கு ஒரு இனிப்பை தேடி வரக்கூடுமானால் மெய்யான கிறிஸ்துவை ருசித்து பார்த்தால் இவ்வுலக ஆசையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் நிறைந்திருக்கும்படி ஆண்டவர் செய்வார். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட இயேசுவை பின்பற்றினால் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுப்பார். ஏனென்றால் அவர் ஐஸ்வர்ய சம்பத்தை, நான் அப்படி பிள்ளையாக இருக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு பிச்சைக்காரனாக போகணும், ஒரு பெக்கராக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புவதில்லை.
1: பாஸ்டர் ஐயா, இவ்வளோ நேரம் நீங்கள் எனக்கு நேரத்தை கொடுத்து இவ்வளோ தூரம் உலாவினதற்கு பேசினதற்கு மிகவும் நன்றி. கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார்.
0: நாம் ஒரு கண்களை மூடி ஒரு ஜபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், தொலைக்காட்சியில் பார்க்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும், எந்தெந்த காரியத்தில் பிரச்சனையோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் இரு அற்புதங்களை ஆண்டவர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற கேட்கிற ஊழியர்கள், விசுவாச மக்கள், மற்றவர்கள், உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஆண்டவரே பொருளாதார ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவீராக. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை வேண்டாம், நான் செத்துப்போன நலமாக இருக்கும், என் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை என்று நினைக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் நீர் அற்புதங்களை செய்து அவருடைய வாழ்க்கையை நீர் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை பிள்ளை இல்லாத நிலை இருக்குமானால் அவர்கள் பிள்ளையின் வாக்கியத்தை தாரும். வேலை இல்லாதவர் கர்த்தர் வேலைகளை தருவீராக. குடும்பத்தினால என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நிறைவான இயேசு வரும்போது குறைவானது மறைந்து போகிறது போல குறைவாக இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஆண்டவர் இறங்கி நீர் ஆசீர்வதித்தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் தொட்டு நீர் ஆசீர்வதியும், நீர் அற்புதங்களையும் ஆண்டவர் செய்வீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்தள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே தேங்க்யூ.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஏமி பியாட்ரிஸ் கார் மைக்கேல் அம்மையார் 1867 அயர்லாந்து நாட்டில் பெல்பாஸ்ட் என்ற இடத்தில் பிறந்தவர். 1892 சீன தேசத்தில் ஊழியம் செய்ய புறப்பட்டுச் சென்றார்கள். ஆனால் அவர்கள் உடல்நிலை அந்த இடத்திற்கு ஒத்துழைக்கவில்லை. எனவே 1893 ஜப்பான் தேசத்தில் பணி செய்ய புறப்பட்டு சென்றார்கள். 2 ஜப்பான் தேசத்தில் பணி செய்த பின்னர் மீண்டும் இங்கிலாந்து தேசத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். ஆனால் 1895 நவம்பர் மாதத்தில் இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் பணி செய்யும்படியாக புறப்பட்டு வந்தார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் பல வாலிப பெண்களும் சிறு பெண்களும் பெற்றோர்களாலேயே தவறான பாதைக்கு தள்ளப்பட்டதைக் கண்ட அம்மா அந்த பிள்ளைகளை மீட்டு எடுத்து டோனாவூர் என்னும் இடத்தில் அவர்களுக்கென ஒரு இல்லத்தை அமைத்து அவர்களுக்கு உண்ண உணவும் இருக்க இடமும் கற்க கல்வியும் கொடுத்து பல 100 பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுத்தார்கள். 1931 அவர்கள் கீழே விழுந்த காரணத்தால் அதன்பின் தொடர்ந்து நடக்க முடியாதவர்களாய் சக்கர நாற்காலியில் இருந்தும் பின்னர் படுக்கையிலிருந்தும் பல ஆண்டுகள் தன்னுடைய பணியை கருத்தோடு தொடர்ந்தார்கள். ஒருமுறை தனது தனிமை வாழ்க்கையை குறித்து சோர்ந்து போய் கலக்கம் நிறைந்த நேரத்தில் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு மெல்லிய குரல் அவர்களை திடனடையச் செய்தது. அது நாம் வேத புத்தகத்தில் பார்க்கிற யோபுவின் வார்த்தைகள்தான். யோபு தன்னுடைய பாடு நேரத்திலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று எழுதியிருக்கிறார். அவருடைய வழிகள் நேர்த்தியானவை, அவர் என் வழியை செம்மையாக்குவார் என்ற இந்த நம்பிக்கை அவர்களை நிரப்பியது. அன்று முதல் அவர்கள் முன்வரும் நாட்களை குறித்து கவலை கொண்டதே இல்லை. தனக்கு முன் இருக்கும் சில அடிகளை மட்டும் பார்த்து கர்த்தருக்குள் திருப்தியோடு வாழ்ந்தார்கள். ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு முன் செல்கிறார் என்ற நம்பிக்கை அவர்களை பலப்படுத்தியது. நமது வாழ்விலும் நாம் தனிமையிலும் பாடுகளிலும் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் என் வழியை அறிவார் என்ற நிச்சயம் நம்பிக்கை நமக்கு மன திருப்தியையும் மனதைரியத்தையும் நிச்சயமாகவே கொடுக்கும். ஏனென்றால் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். நம் உள்ளங்கையில் வைத்திருக்கும் மொபைல் போன் மூலம் எத்தனையோ காரியங்களை நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நம்மை உண்டாக்கிய கடவுளுக்கு நம் அனைவரை குறித்த எல்லா காரியங்களும் எப்பொழுதும் தெரியும் என்ற உண்மை இன்றும் நமக்கு தைரியம் கொடுக்கிறதில்லையா?

0: அனாதி தேவனே நமது அடைக்கலம் என்ற தலைப்பில் ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: உபாகமம் 33:26 முதல் 29 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உபாகமம் 33:26 எல்லாரும் சேர்ந்து சத்தமாக இணைந்து நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். உபாகமம் 33:26 இங்கே டிவியிலையும் பார்த்து நீங்கள் வாசிக்கலாம். சத்தமாக வாசிப்போம். யசூரனுடைய தேவனைப் போல ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தம் மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், உடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்தில் இருக்கும். அவருடைய வானம் பனியை பெய்யும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மைமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுடைய கோத்திரங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்த பின்பு மொத்தமாக இஸ்ரவேல் ஜனத்தின் சந்தோஷத்துக்காக ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை மிகவும் திட்டமாக தெளிவாக இந்த வசனங்களில் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய சகாயமான வானங்களின் மேலும் மேகங்களின் மேலும் இறங்கி அவர் வருவார். உனக்கு அவருக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை என்று சொல்கிறான். ரெண்டாவது, ஆண்டவர் உனக்கு ஒரு அடைக்கலமாக இருப்பார், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அவர் சத்துருக்களை அவர் உனக்கு முன்பாக துரத்தி அவர்களை அழித்து போடு என்று உனக்கு கட்டளையிடுவார். ஆண்டவர் சொல்கிறார், நீ சுகமாய் நீ தனித்து வாசமாக இருப்பாய். ஆண்டவர் உனக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் உனக்கு கட்டளையிடுவார். நீ அந்த தேசத்தில் சுகமாய் இருப்பாய். நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஆகினால் நீ ஒரு பாக்கியவானாக இருப்பார். அவரே உனக்கு மகிமையின் கேடகமாக பட்டயமாக உனக்கு இருந்து உன் சத்துருக்களை அவர் துரத்தி போடுவார். அந்த சத்துருக்களெல்லாம் இச்சகம் பேசி உனக்கு அடங்கியிருப்பார்கள், நீ அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். முதலாவது, நம்முடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உயர்ந்தவர், எல்லா தேவர்களிலும் மகிமையான தேவன் என்பதை நீங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 86:8-9-10 வாசிப்போம். சங்கீதம் 86:8-9-10.
2: ஆண்டவரே,
1: தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை,
2: உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை,
1: உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பே கிடையாது.
2: ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து
1: உமக்கு முன்பாக பணிந்து
2: உமது நாமத்தை
1: அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள்.
2: தேவரீர்
1: மகத்துவம் உள்ளவரும்
2: அதிசயங்களை
1: செய்கிறோமாய் இருக்கிறீர்.
2: நீர் ஒருவரே தெய்வம்.
1: நீர் அதிசயங்களை செய்கிறவர். நீர் ஒருத்தர் தான் தெய்வம். ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. உம்முடைய ஆண்டவரே அதிசயங்களை நீர் செய்கிறது மாத்திரமல்ல, உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஜாதிகளெல்லாம் வந்து உமக்கு பணிந்து கொள்வார்கள். உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது. கர்த்தராகியது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலாக தேவன் உயர்த்தினார். எல்லா நாவுகளும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும், எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தெய்வத்துக்கு ஒப்பான தெய்வம்

0: வார்த்தைகள் இறங்கி மக்களை சுகமாக்கும். அவருடைய நாமம் வானத்துக்கு கீழே கொடுக்கப்பட்ட ஒரே நாமம், நானே வழி, நானே சத்திய, நானே ஜீவன். என் நாமமே அல்லாமல் இரட்சிப்படைய வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. எங்கள் கையில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை, ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று 40 வருஷமா இருந்த சப்பானியின் கால்களுக்கும் கரடுகளுக்கும் பலன் கொடுத்தது எங்கள் சுய சக்தி அல்ல, எங்கள் சுய பக்தியும் அல்ல. அவருடைய நாமமே இவனுக்கு சர்வாங்க சுகத்தை அன்றைக்கு கொடுத்தது என்று வேதம் சொல்லுகிறது போல, அவருடைய நாமமே வல்லமையில் பெரியதாக இருக்கிறது. 1 சாமுவேல் 2:2 வாசிப்போம்.
1: கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர்
0: ஒருவரும் இல்லை,
1: உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை,
0: உம்மை அல்லாமல் வேறு ஒருவருமே இல்லை.
1: எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும்,
0: எங்க தேவனை போல ஒரு கண்மலையும் இந்த உலகத்தில் இல்லை. ஆமென். அவர் ஒருத்தர் தான் உறுதியான கண்மலை, அவர் ஒருவர் தான் பரிசுத்தமுள்ளவர், அவரை போல வேறு ஒருவரும் இல்லை. வானத்திலே நீங்கள், பரலோகத்திலே தேவ தூதர்கள், சேராபீன்கள், கேருபீன்கள் எல்லாம் வந்து அவரை ஆராதிக்கும் போது அவங்க முகத்தை மூடிக்கிட்டு, அவங்க கால்களை மூடிக்கிட்டு, 2 சிட்டையை வைத்து பறந்து அவரை பார்த்து ஒரே காரியத்தை ஓயாமல் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர்கள் ஒருவருமில்லை ஆண்டவரே, தேவர்களில் ஒப்பானவர் ஒருவருமில்லை என்ற பாடலை நாம் பாடுவோமாக. ஆமென்.

0: முதல்ல உயர்த்தி ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் ஒருத்தரும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வானத்தின் சகாயராய் இறங்கி வந்து, வான மண்டலங்களின் மூலமாய் மேகங்களின் மூலமாய் இறங்கி வருகிற உமக்கு ஒப்பான தெய்வம் இந்த உலகத்தில் ஒருத்தரும் இல்லை. உம்முடைய நாமத்துக்கு ஒப்பான வல்லமையுள்ள நாமம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. உம்முடைய அதிசயங்களை செய்கிற தேவனே, உமக்கு ஒப்பானவர் நிகரானவர்கள் ஒருவருமே இல்லை. ஆண்டவரே, யாத்ராம் 8:10 வாசிப்போம்.
1: அதற்கு
0: ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. ஆண்டவர் எகிப்திலே பார்வோனுக்கு இருதயம் கடினப்பட்டது, வாதை வந்து கொண்டே இருந்தது. ஒரு வாதை தவளைகள் எல்லாம் பார்வோன்

0: வீட்டுக்குள்ளும் அவங்க ஊழியக்காரனுடைய வீடுகளுக்குள்ளும் எகிப்தியருடைய வீடுகளுக்குள்ளும் அவங்க அவங்களுடைய படுக்கை அறைகளுக்குள்ளும் அவருடைய சாப்பாட்டு அறைகளுக்குள்ளும் அவங்க வச்சிருந்த தண்ணீர்களுக்குள்ளும் தவளையாக வந்து இறங்கி விட்டது. அப்பொழுது மோசேயை பார்த்து பார்வன் சொன்னான், உங்கள் தேவனிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொண்டால் இந்த தவளையின் வாதை எங்களை விட்டு போய்விடும், அது அப்படி நடக்கும். ஆனால் ஒன்றை மாத்திரம் நீர் புரிந்து கொள்ளணும், இந்த தேவனுக்கு ஒப்பான தேவன் ஒருத்தரும் இல்லை என்பதை நீர் புரிந்து கொள்ளப்பட கடவுது என்று சொல்லி வார்த்தையின்படி ஆக கடவுள் சொன்ன உடனே எல்லா தவளைகளும் தண்ணிக்கு தானாக போயிட்டு நம்முடைய தேவன் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருக்கு ஒப்பான தெய்வம் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை என்பதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். யாத்ரா உபாகமம் 3:24 வாசிப்போம். உபாகமம் 3:24,
1: கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும்
0: உமது
1: வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கி வானத்திலும்,
0: எல்லாரும் சொல்லுங்க, கை வைத்து வானத்திலும் இந்த பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்கவன் ஒருவருமே இல்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட தெய்வம் ஒருத்தரும் இல்லை, வானத்திலும் பூமியிலும் இவரை போல தெய்வம் வேற ஒருத்தரும் இல்லை. அவர் செய்கிற அதிசயமான காரியத்துக்கு தக்க ஒப்பான ஒருத்தரும் இல்லை. 1 Kings 8:23
1: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை, தங்கள்
0: முழு இருதயத்தோடு
1: உமக்கு முன்பாக
0: நடக்கிற
1: உமது
0: அடியாருக்கு
1: உடன்படிக்கை
0: கிருபையையும்
1: காத்து
0: வருகிறேன். ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகள், அவர் கிருபைகள், அவர் பண்ண உடன்படிக்கை, இதை காத்து வருகிற தேவன். வானத்திலும் பூமியிலும் இப்படிப்பட்ட தேவனுக்கு ஒப்பான தெய்வம் ஒருவருமே இல்லை. ஆண்டவர் நம் தேவனைப் போல ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய வானங்களில் மேலும் ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். இவருக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. நீ கூப்பிடும்போது ஆண்டவர் அப்படி இறங்கி வருவாராம். நெருக்கத்திலே சங்கீதக்காரன் தாவீது எல்லா சத்துருக்களும் அவனுக்கு விரோதமாக எழும்புனாங்க. சவுல் அவனை பின்னால் ஒரு வேட்டையாடுவது போல் அவனை வேட்டையாடினான். ஒரு தெள்ளுப்பூச்சி போல் அவனை நடத்தினான். அவன் சத்துருக்களிலிருந்து விடுதலையான போது அவன் ஒரு பாட்டு பாடுகிறான். அந்த பாட்டில் சங்கீதம் 16:6 வாசிக்கும்போது அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவனுக்கு உதவி செய்ய வான மண்டலங்களில் மேகங்களில் ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்கிறார். அவர் குமுறி எழும்புகிற ஒரு அனுபவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிக்கலாம்.
1: எனக்கு உண்டான நெருக்கத்தில்
0: கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன்,
1: என் தேவனை நோக்கி
0: அபயமிட்டேன்.
1: தமது
0: ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார்,
1: என்
0: கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் என்ன செய்துட்டு ஏறிட்டு. நீ கூப்பிட்ட சத்தத்தை கேட்டு அவர் செவியில் அதில் ஏறின உடனே ஆண்டவர் என்ன செய்கிற, அடுத்த உடனே பூமி அசைகிறது, ஆமென், அதிர்கிறது. அவர் கோபம் கண்டபடியினால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் எல்லாம் குலுங்கி அசைகிறது. ஆண்டவர் உன் ஜபத்தை கேட்டு இறங்கி வருவாரே, ஆனால் அது எந்த சிறைச்சாலையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக அசையும், அதனுடைய கதவுகள் திறக்கும், உன் கட்டுகள் எல்லாம் கலந்து போகும். அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவர் நாசியிலிருந்து புகை எழும்பும், அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டு அதனாலே தழல் என்ன செய்தது, மூண்டது என்று வாசிக்கிறார். அதுக்கு பின்பு வானங்களை தாழ்த்தி அவர் இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருவீன்கள் மேலே ஏறி வேகமாய் சென்று காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்து உன் இடத்தில் உதவி செய்ய நம்முடைய ஆண்டவர் வருவார். எத்தனை பேர் அதை நல்ல விசுவாசங்கள், நம்ம ஆண்டவருக்கு ஒப்பான தேவன் உனக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுடையராய் இந்த வருஷம் முழுசிலும் இருந்த தேவன் தொடர்ந்து வழி நடத்த அவருக்கு ஒப்பான தேவன் மாமியார், ஆண்டவரே உம்மை போல நல்ல தேவன் வேற ஒருத்தருமே இல்லை, ஆண்டவரே உம்மை போல ஒரு நல்ல தேவன் வேறு யாரும் இல்லை என்று நாம் பாடுவோமாக. ஆமென்.

0: அவரை போல அவர் ஒப்பான தெய்வம், அவரை போல ஒரு நல்ல தெய்வம், அவரை போல ஒரு வல்லமை உள்ள தெய்வம், அவருக்கு ஒப்பான நிகரான தெய்வம் இந்த உலகத்தில் ஒருத்தருமே இல்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம், அவர் உனக்கு உதவி செய்ய சகாயம் உள்ளவராய் இறங்கி வருவார். உபாகமம் 33:27, அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாக இருக்கும். நம்முடைய தேவன் அடைக்கலம் கொடுக்கிறவர். அடைக்கலம் என்று சொன்னால், ஒரு கோழி தாய் கோழி தன் குஞ்சுகளை அப்படியே ஆகாரத்துக்காக அது மேய்ந்து கொண்டிருக்கும் போது கழுகு அந்த குஞ்சுகளை பிடிப்பதற்காக பறந்து வரும்போது அந்த தாய்கோழி தன்னுடைய செட்டைகளை விரிக்கும். விரித்தவுடனே அந்த கோழி குஞ்சுகளெல்லாம் ஓடி வந்து அந்த செட்டைகளுக்கு கிளை அடைக்கலம் புகுவது போல, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் அவன் தங்குவான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவருடைய செட்டை உனக்கு எப்பொழுதும் அடைக்கலமாய் விரிக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 91 சொல்லுகிறது, அவர் தலைமுறை தலைமுறையாய் தேவரீர், நீர் எங்களுடைய அடைக்கலமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமானவர். உம்முடைய நாமம் பலத்த துருக்கமாண்டவரே, நீதிமான் அதற்குள்ளே ஓடி அவன் சுகமாக இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களுக்கெல்லாம் விளக்கி நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறவர். அவர் சத்துருக்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக துரத்துவார். துரத்துவது மாத்திரமல்ல, அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் நீ சத்துருக்களுக்கு கட்டளையிடு, அவன் உன்னை விட்டு ஓடி போவான். எத்தனை பேர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள. ஆமீன். உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உன்னை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. இந்த தேவன் உனக்கு ஒரு அடைக்கலமான ஒரு தேவன். இந்த ஆண்டவர் உனக்கு கொடுத்த அதிகாரத்தை நீ பயன்படுத்தி உன் சத்துருக்கள் உனக்கு முன்னாலேயே ஓடி போக ஆண்டவர் உனக்கு கிருபை அளிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவருடைய வல்லமையை நீ உணரணும். அவருடைய புயங்கள் உனக்கு ஆதாரமாயிருக்கிறது. அவர் இதுவரைக்கும் உன்னை தாங்கி வந்தார். இந்த ஆண்டு எவ்வளவாய் அவருடைய புயங்கள் உன்னை தாங்கி இருக்கிறது. ஆமென். எவ்வளவாய் ஆண்டவர் உனக்கு அடைக்கலம் கொடுத்து எத்தனையோ பயங்கரமான வியாதிகள் தாக்கினாலும் இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேலும் உன்னை நடத்த ஆண்டவர் வல்லமை உடையவராயிருக்கிறபடியினால் ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சத்துரு உனக்கு விரோதமாக வரும்போது நீ ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறார். சங்கீதம் 44:2-3-4 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 44:2-3-4,
1: தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி,
0: ஜாதிகளை நீர் துரத்தி,
1: இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி,
0: இவர்களை பரவ பண்ணி, நீர்
1: அவர்கள் தங்கள்
0: பட்டயத்தாலும்
1: தேசத்தை
0: கட்டிக்கொள்ளவில்லை,
1: அவர்கள்
0: புயமும்
1: அவர்களை
0: ரட்சிக்கவில்லை,
1: நீர் அவர்கள் மேலே பிரியமாயிருந்தபடியினால்
0: உம்முடைய வலதுகரம்
1: உம்முடைய
0: புயம்,
1: உம்முடைய
0: முகத்தின் பிரகாசம்
1: அவர்களை ரட்சித்தது.
0: நம்முடைய புயம் அல்ல, நம்முடைய பட்டயம் அல்ல, அவருடைய புயம், அவருடைய பலத்த கரம், அவருடைய முகத்தின் பிரகாசம் தான் உம்முடைய ஜனத்தை ரட்சித்தது. கீழே வாசிங்க.
1: தேவரே,
0: நீர் என் ராஜா,
1: யாக்கோபுக்கு
0: ரட்சிப்பை கட்டளையிட்டு,
1: உம்மாலே எங்களுக்கு சத்துருக்களை கீழ்த்தாழ்த்தி,
0: உம்முடைய சத்துருக்களை நீர் கீழே தள்ளி,
1: எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம்.
0: உம்முடைய நாமத்தினாலே எங்கள் சத்துருக்களை என்ன செய்வோம், மிதிப்போம். சத்துருக்களை ஆண்டவர் கீழே தள்ளுகிறார். சத்துருக்களை நம்முடைய கால்களின் கீழே மிதிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே. ஆமேன். சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழே சீக்கிரம் நசுக்கி போடுவார். ஏற்கனவே அவன் தலையை நசுக்கின தேவன் நம்ம காலுக்கு கீழே அவனை வச்சு நசுக்குகிற தேவன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சாத்தானை மேலே ஏற விடா கூடாது. அவங்க கால்களுக்கு கீழே ஆண்டவர் நசுக்கி வைத்திருக்கிறார். எந்த பில்லிசூனியம் எந்த சத்துருமோ உன்னை மேற்கொள்ள முடியாத அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு நாம் இருப்போமே ஆனால் ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். மூன்றாவதாக உபாகமம் 33:28 வாசிப்போம். உபாகமம் 33:28,
1: இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான்.
0: இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான்.
1: யாக்கோபின்
0: ஊற்றானது
1: தானியமும்
0: திராட்சரசம் உள்ள
1: தேசத்திலே
0: இருக்கும்.
1: அவருடைய
0: வானமும்
1: பனியை
0: பெய்யும். இஸ்ரவேல் சுகமாக தனித்து வாசம் பண்ணுவான். ஆண்டவர் நம்மளை சுகமாக வாசம் பண்ண வைக்கிற தேவன். இந்த வரப்போகிற ஆண்டில் கடந்த ஆண்டு போல் அல்ல, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் சுகமாக நீ வாழ கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிங்க. ஆண்டவர் என் குடும்பத்தை சுகமாக வாசம் பண்ண வைப்பார். சுகமாக நான் தனித்து வாசம் பண்ணுவேன். மற்றவங்க நெருக்கி என்னை ஒடுக்கி வாசம் பண்ணுறதில்லை. நான் விடுதலையோடு சுகமாக தனித்து இருக்கிற ஒரு நல்ல ஒரு சுகத்தை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் அதை நல்லா நம்புறீங்க? ஆண்டவர் இந்த சுகம் வாழ்வு உனக்கு துளிர்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உன் அரண்மனைக்குள்ள சமாதானத்தையும் உன் சுகத்தையும் ஆண்டவர் கொண்டு வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சுகம் எப்படி வரும்? யாக்கோபின் ஊற்றினால் உனக்கு வரும். யாக்கோபு ஊற்று என்று பார்க்கும்போது யாக்கோபு கிணறு ஒன்று இருந்தது. இயேசு கிறிஸ்து அந்த கிணற்றில் உட்கார்ந்து சற்று இளைப்பாறி கொண்டிருக்கும் போது ஒரு அலக்கழிக்கப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சரியில்லாத ஒரு பெண், பாவத்தில் விழுந்து கிடந்த ஒரு பெண்ணை ஆண்டவர் சந்திக்கிறார். அவர்கிட்ட போய் தாகத்துக்கு தண்ணீர் தா என்று கேட்டார். அப்போ அவள் சொல்லுகிறாள், நீர் யூதன், நான் ஒரு சமாரிய பெண், என்னிடத்தில் தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறீரே? அப்போ இயேசு சொன்னார், உன்னிடத்தில் தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருப்பாய், ஆனால் அவரே உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அவரே உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியும். ஐயா, எனக்கு அந்த ஜீவ தண்ணீர் வேணும் என்று அவள் கேட்டாள். அவள் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் எடுக்க வந்து அவள் வாழ்க்கையில் திருப்தி இல்லாத அவளுக்கு ஆண்டவர் அன்னைக்கு ரட்சிப்பின் ஊற்றாகிய ஜீவ தண்ணீரை கொடுத்த போது அவள் ஊரெல்லாம் ரட்சிப்புகள் நடத்த அவளை ஆண்டவர் பயன்படுத்தினது போல இன்றைக்கும் கர்த்தர் உனக்குள்ளே ஊறுகிற ஊற்றை ஆண்டவர் கட்டளையிடும் பொழுது உனக்கு தானியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். தானியம் என்பது ஆண்டவருடைய ஏற்ற காலத்தில் ஏற்ற வசனத்தை கர்த்தர் உனக்கு தருவார். ஆமேன், ஹல்லேலூயா. திராட்சரசன் சொல்லும்போது ஆண்டவர் உனக்குள்ளே மகிழ்ச்சியை ஊறிக்கொண்டே இருக்க வைப்பார். உனக்கு நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் தருகிற மகிழ்ச்சி உனக்குள்ளே அது அப்படியே நிரந்தரமாக இருக்க ஆண்டவர் ஒரு ஊற்றை உனக்கு தருகிறதை பார்க்கிறோம். வானத்தின் பனியை தருகிறார். 32:1-2 வாசிங்க. உபாகமம் 32:1-2 வாசிங்க.
1: வானங்களை செவி கொடுங்கள்,
0: வானங்களை செவி கொடுங்கள்,
1: நான்
0: பேசுவேன்.
1: பூமியே,
0: என் வாய்மொழிகளை நீ கேட்பாயாக.
1: மழையானது இளம் பயிரின்
0: மேலே பொழிவது போல என் உபதேசம் பொழியும்,
1: பனித்துளிகள்
0: புல்லின் மேலே இறங்குவது போல
1: என்
0: வசனம் இறங்கும். ஆண்டவர் வசனத்தை அனுப்பி சுகமாக்குவார். எத்தனை பேர் நீங்க அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த வாரம் ஒரு மகள் வந்து சாட்சி சொன்னாள், தன்னோட வாழ்க்கையில 11 வருஷம் குழந்தையே இல்லை. ஒரு புது வருட ஆராதனையில ஆண்டவர் உனக்கு திறந்த வாசலை இந்த வருடம் கட்டளையிடுவார் என்று சொன்னபோது அந்த வசனத்தை அந்த மகள் வைத்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தபோது 11 வருஷம் குழந்தை இல்லாத அந்த அம்மாவுக்கு அவள் கற்பத்தை திறந்த வாசலாக வைத்து ஆண்டவர் அவள் குழந்தையை கொடுத்தாள். அவளுக்கு இப்போ 1 வயசு இருக்கிறது. அதை கொண்டு வந்து காண்பித்தார். இந்த வசனத்தை, அந்த வாக்கு தத்தத்தை நான் விடாமல் வைத்து ஜெபம் பண்ண போது கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். ரெண்டு கை வைத்து, ஆண்டவரே உம்முடைய வசனம் பனியை போல இறங்கட்டும், ஒரு ஊற்றாக எனக்குள்ளே இருக்கட்டும். ஆண்டவரே எனக்கு வசனங்களை தாரும், வாக்கு தத்தங்களை எனக்கு தாரும், திராட்சை ரசத்தின் மகிழ்ச்சியை எனக்கு தாரும், நான் வீட்டில் சுகமாய் தங்கி தனித்திருக்க எனக்கு உதவி செய்யும் ஐயா, நான் உம்மோடு கூட வாசம் பண்ணுகிற சுகத்தை சுக வாழ்வை எனக்கு தாரும். இந்த வருஷத்தில் கர்த்தர் வரப்போகிற ஆண்டிலும் கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவார்னு விசுவாசிக்கிறவங்க கையை அசைத்து கர்த்தாவே சுகமாய் நான் உம்முடைய சமூகத்தில் தங்கியிருக்க எனக்கு உதவி செய்யும். ஆமேன். சங்கி உபாகம் 33:29 வாசிப்போம். உபாகம் 33:29,
1: இஸ்ரவேலே நீ பாக்கியவான்,
0: இஸ்ரவேலே நீ ஒரு பாக்கியவான்,
1: கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே,
0: கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே,
1: உனக்கு ஒப்பானவன் யார்,
0: உனக்கு ஒப்பானவன் யார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்க நீ நினைக்கிற, ஏன் தான் இந்த உலகத்துல பிறந்தனோ நான், ஏன் தான் ரட்சிக்கப்பட்டனோ நான், ஏன் தான் எனக்கு இவ்வளவு கஷ்டமோ, இல்ல, இஸ்ரவேலே நீ ஒரு பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் இல்லை, நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவர்களும் இந்த உலகத்தில் இல்லை, உங்களைப் போல ஒப்பான மனுஷர் இந்த உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா. உன் மேலே கர்த்தர் ஒரு முத்திரையை வச்சிருக்கிறார், உன் மேலே கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை போட்டிருக்கிறார், கர்த்தர் உன் மேலே வரங்களை தந்திருக்கிறார், உன் மேலே ஒரு ஆண்டவருடைய அதிகாரம் இருக்கிறது, உனக்கு ஒரு தேவ சாயல் இருக்கிறது, நீ வித்தியாசமான ஒரு ஆள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க, வித்தியாசமான நீ ஒரு ஆள், நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம், நீ வித்தியாசமான ஒரு ஜனம், உனக்கு அவரே மகிமையின் பட்டயமும் கேடகமாயிருக்கிறார். உன் சத்துருக்கள் உனக்கு முன்னால் நிற்க மாட்டார்கள், அவருடைய கேடகம் என்று சொல்லுவது அவர் உனக்கு கொடுத்த விசுவாசம், அவருடைய பட்டயம் என்று சொல்லுவது அவர் உனக்கு கொடுத்த விசுவாச வார்த்தைகள், வசனங்கள். ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் உனக்கு வசனத்தை தருவார். சத்துரு வெட்கப்பட்டு போகத்தக்கதாக கர்த்தர் அற்புதங்களை செய்ய அடையாளங்களை செய்ய என் தேவன் வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. இந்த தேவன் உன்னை அப்படி விசேஷமான பாக்கியமான கர்த்தர் மாற்றியிருக்கிறார். எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்கிறதோ, எவனுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவன் பாக்கியவான், எவனுடைய வாழ்க்கையில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட பாக்கியவான்களின் கூட்டத்தில் கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம், உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் ஓடி போவார்கள், அவங்கெல்லாம் உனக்கு விரோதமாக பேசினவங்க உனக்கு இச்சகமாக பேசுவாங்க. அம்மே, உனக்கு சாதகமாக பேசுகிறதுக்கு ஆண்டவர் வாயை திறப்பார். அவங்க மேடுகளெல்லாம் நீ மிதித்து போடுவாய் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை நிச்சயம் ஆசீர்வதித்து இந்த வரப்போகிற ஆண்டில் மகிமையாக ஆண்டவர் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. கை உயர்த்தி கர்த்தருக்குள்ளே நம்ம எல்லாரும் விடுதலையோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோட ஆரவாரத்தோட கூட நாம் இருப்போமாக. ஆமேன். அநாதி தேவன் உன் அடைக்கலம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அந்த பாடலை நாம் பாடுவோமாக. அநாதி தேவன் உன் அடைக்கலம், உன்னுடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாக இருக்கும்.

ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ, நம்முடைய ஆண்டவர் பலன் உள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருக்கும் சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

யுத்தம் செய்து நீ முறியடிக்க போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்கிற பிரச்சனைகள் எந்த

பரிசு தாவியம் உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தை.
2: ஜீவான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வும் நிகழ்வு கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான தலைப்பு நியாயத்தின் ஆவி. அதற்கான ஜீவ வார்த்தை எசாயா 28:6. நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார். ஆவியானவர் எப்படி பல்வேறு விதங்களிலே நமக்கு உதவியாக நிற்கிறார் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். ஆவியானவர் ஒருவராய் இருந்த போதிலும் பல்வேறு விதங்களிலே தன்னை வெளிப்படுத்துகிறார். அதிலிருந்து கர்த்தர் அன்பும் அக்கறையும் உள்ளவர், எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்தருள்வார் என அறிந்து கொள்ளலாம். நியாயத்தின் ஆவி என்று இரண்டு இடங்களில் வருகிறது. எசாயா 4:3 இரண்டு வித ஆவிகளாக தன்னை வெளிப்படுத்துகிறார். நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதிலிருந்து நீக்கி விடுகிறார். எருசலேமின் இரத்த பழிகள் விழுந்திருக்கும் போது நீதி செய்கிறவராக நியாய தீர்ப்பின் ஆவியோடு எழுந்தருளுகிறார். பின்பு கரைதிரை ஒன்றும் இல்லாமல் போகும்படி சுட்டரிப்பின் ஆவியினால் சுத்திகரிக்கிறார். ஆண்டவர் நீதி நியாயத்தை விரும்புகிறவர். தேசங்கள் தவறும் போது அந்த தண்டனையை அனுப்புகிறார். தனி மனிதனினாலும் அரசாங்கமானாலும் துன்மார்க்கத்தை தட்டி கேட்கிறார். தவறு இருக்குமானால் சிங்காசனத்தை புரட்டி தள்ளி ராஜாக்களை அகற்றி புதிய ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ஆபிரகாம் கர்த்தருக்கு கொடுத்த பெயர் சர்வலோக நியாயாதிபதி என்பதாகும். ஆதியாகமம் 18:25 காணலாம். சோதோம் கொமோரா பட்டணங்கள் தேவனை விட்டு விலகி ஆண் புணர்ச்சியில் இறங்கியது. அவருக்கு மனவேதனையாக இருந்தது. அவர் அனுப்பின தூதர்களையும் கூட புரிந்து கொள்ளாமல் அவர்களையும் அனுபவிப்பதற்கு மக்கள் கூடி வந்தார்கள். முதலாவது கர்த்தர் அவர்களுக்கு குருட்டாட்டத்தை பிடிக்க வைத்தார். லோத்து நீதிமானாய் இருந்தபடியால் லோத்தின் குடும்பத்தை வெளியேற்றி சோதோமை அக்கினியால் அழித்து போட்டார். கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு கூட மனச்சாட்சியை வைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கென்று நீதி நியாயங்களை போதிப்பதற்கு வேதாகமத்தை அருளி செய்திருக்கிறார். சத்திய ஆவியை அனுப்பி கொடுக்கிறார். அரசாங்கத்தில் பணியாற்றின ஒரு நல்ல தேவ மனிதனை சிலர் அநியாயமாய் குற்றம் சாட்டி வேலை நீக்கம் செய்தார்கள். அது நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்தபோது கள்ள சாட்சி சொல்லுவதற்காக 3 பேரை எழுப்பினார்கள். நீதிபதி எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார். இவர் குற்றமற்றவர் என்று நீதிபதிக்கு தெரிந்தாலும் அதை நிலைநிறுத்த போதிய சாட்சிகள் இல்லாமல் இருந்தது. அன்றைக்கு கள்ள சாட்சிகள் வீடுகளுக்கு திரும்பும் போது பலத்த விபத்து ஏற்பட்டு 3 பேரும் அந்த இடத்திலேயே மரித்து போனார்கள். நீதிபதி அதை அறிந்தார். தீர்ப்பு எழுதும் போது இந்த கிறிஸ்தவன் நீதி நெறி தவறாதவன் என்பதற்கு கடவுளே சாட்சி. அந்த 3 சாட்சிகளும் இன்றைக்கு பூமியில் இல்லை. நான் விசாரித்த அளவில் இவர் குற்றமற்றவர் என்று தீர்ப்பு செய்தார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய நீதி நியாயங்கள் புரட்டப்படுகிறதா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி யுத்தம் செய்வார். சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆமேன். உங்கள் நினைவுக்கு, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். எசாயா 42:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளைய தினத்தில் வாழ்வும் வார்த்தை நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.

சொல்லுங்க. பரிசுத்தாவியானவரே, எங்கள் மத்தியில இரசை வாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகா பரிசுத்தர், மகா பரிசுத்தர், மகா பரிசுத்தர், சர்வ வல்லமை உள்ளவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹாலேலூயாவை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னிறேன். எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். உடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உடைய நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எழுமி நிற்கு என்று தொடர்ந்து தேவனை துதிக்கப் போகிறோம்.

சொல்ல முடியும், ஆண்டவரே என்னையே ஒரு பலியாய் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னையுடைய சமூகத்திலே பலியாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, இனி நான் அல்ல நீரே என்று சொல்லும்படி எனக்கு நீர் உதவி செய்கிறதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் அல்ல, நான் அல்ல.

ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, எம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பலிபீடத்திலே ஒரு பலி செலுத்தப்படும் போது அதோடு அது முடிந்தது, அதோடு அது முடிந்தது, முற்றிலும் அது மாறி போனது. அதுபோல இன்னைக்கு நாம சொல்லுவோம், ஆண்டவரே என் சரீரத்தை, ஆண்டவரே என் ஆவி ஆத்துமா, பலிபீடத்தில் நான் வைக்கிறேன் ஆண்டவரே, பலிபீடத்தில் என்னை வைக்கிறேன் ஆண்டவரே, பலிபீடத்தில் என்னை வைக்கிறேன் ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹாலிலூயா, முற்றிலும் என்னை மாற்றும் ஆண்டவரே.

சொல்லுங்க ஆண்டவரே, என்னை ஒரு விசையாய் உடைய விலையேற பெற்ற ரத்தத்தால் என்னை கழுவி என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. உடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதே, அந்த ரத்தத்தால் என்னை நீர் கழுவி என்னை சுத்திகரிக்கிறதற்காக மக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தம் எனக்காக என்னை மீட்கும் பொருட்டாக சிந்தப்பட்ட அந்த ஆண்டவரே, விலையேற பெற்றபடி ரத்தத்துக்காக மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you for the precious blood of Jesus. Yesuvin vilera petta rathathukaga umakku nandri nandri nandri nandri nandri nandri. Enai meekkum poruttaga pisasarude adhigarathil irundhu satanude pidiyil irundhu enai meekkum padikku sindha

எல்லாம் ஆண்டவரே உடைத்தெறிந்த இயேசுவின் இரத்தத்துக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நாங்க சொல்றோம் ஆண்டவரே, நீங்க எல்லாம் எங்களால ஒன்னு செய்ய முடியாது, நீங்க எல்லாம் எங்களால ஒன்று செய்ய முடியாது.

இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தால் நம்மை மீட்டு நம்மோடு என்றைக்கும் இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு தந்தருளினார். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளினார். அதனால் நாம் அவருடைய ஆலயங்களாக, நான் அவருடைய ஆலயங்களாக மாற்றப்பட்டு இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். தேவாவியானவரே, எங்களுக்குள் நீர் வாசமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பரிசுத்த, நீர் பெரியவர், நீர் பரிசுத்த, நீர் சர்வ வல்லவர். அதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்றுப்போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆபகுக் 3:17-18 1970 வியட்நாம் யுத்தத்திற்கு பின்பு அகதிகளாக வைக்கப்பட்டிருந்தவர்களை ஒரு போதகர் சென்று பார்வையிட்டார். 100 அகதிகள் கூடாரங்களிலே தங்க வைக்கப்பட்டிருந்தனர். அதில் சிலர் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருந்தனர். ஒரு சிலர் அரசாங்கம் கொடுத்திருந்த படிவங்களை நிரப்பிக் கொண்டிருந்தனர். சிலருக்கு சமையல் கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. சிறுவர்கள் கூடாரங்களுக்கு முன்பாக விளையாடி கொண்டிருந்தனர். அங்கு அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக சிற்றாலயத்தில் சிலர் லீனிங் ஆன் த எவர்லாஸ்டிங் ஆர்ம்ஸ் என்ற பாடலை தங்கள் தாய்மொழியில் பாடிக்கொண்டிருந்தனர். அங்கே இருந்த மக்கள் அனைவரும் தங்கள் ஜீவனையும் விசுவாசத்தையும் தவிர மற்ற எல்லாவற்றையும் இழந்து போயிருந்தனர். ஆனால் அவர்களோ, நான் தேவனின் நித்திய புயங்களில் சாய்ந்திருக்கும் போது நான் ஏன் கலங்க வேண்டும், நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று அர்த்தம் நிறைந்த பாடலை பாடினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரலாம். ஆனால் நாம் நம் தேவனின் நித்திய புயங்களில் சாய்ந்திருப்பதால் நாம் கலங்க தேவையில்லை. இந்த உலகத்தில் நாம் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் நாம் இழக்கக்கூடாதது தேவனுடைய அன்பும் உறவும் தான். தேவன் நம்மோடு இருந்தால் போதும், நம்முடைய துன்பமெல்லாம் இன்பமாக மாறும். யோபின் வாழ்விலும் அவர் எல்லாவற்றையும் இழந்தார். இருந்த மனைவியும் அவருக்கு விரோதமாக பேசினாள். ஆனாலும் யோபு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று தன் விசுவாசத்தை அறிக்கையிட்டார். மேலும் அவர் தேவன் எனக்கு குறித்ததை எப்படியும் நிறைவேற்றி முடிப்பார் என்று விசுவாசமாயிருந்தார். தேவன் யோபுவோடு கூட இருந்து அவர் இழந்த எல்லாவற்றையும் மீட்டு 2 திரும்பி கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் இப்பொழுது சந்திக்கின்ற இழப்புகளும் பிரிவுகளும் வியாதிகளும் தற்காலிகமானவை, அவை நிரந்தரமல்ல. ஆகவே துன்பங்களையும் பாடுகளையும் பார்த்து தேவனை விட்டு விலகி போய்விடக்கூடாது. இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் அதிகமாக தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நம் புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம் நம் உள்ளங்களை நிரப்பும். தேவன் நிச்சயமாய் நம்முடைய இழப்புகளை மாற்றுவார். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். ஆம், பவுல் அப்போஸ்தலன் சொல்வதை போல, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நாமும் நிச்சயித்துக் கொள்வோம்.

1 கொரிந்தியர் 16 அதிகாரம். பரிசுத்த வான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்த்தல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதலாம் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன். நானும் போகத்தக்கதானால் அவர்கள் என்னுடனே கூட வரலாம். நானும் மகதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால் மகதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்துக்கு வருவேன். நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு நான் உங்களிடத்தில் சில காலம் தங்க வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை மழைக்காலம் முடியும் வரைக்கும் இருப்பேன். இப்பொழுது வழி பிரயாணத்திலே உங்களை கண்டுகொள்ள மாட்டேன். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கி இருக்கலாம் என்று நம்புகிறேன். ஆகிலும் பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். தீமத்தியு உங்களிடத்தில் வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாதிருக்க பாருங்கள். என்னைப் போல அவனும் கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறானே. ஆனபடியால் ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. சகோதரரோடு கூட அவன் வருகிறதுக்கு நான் காத்திருக்கிறபடியால் என்னிடத்தில் வரும்படிக்கு அவனை சமாதானத்தோடு வழிவிட்டு அனுப்புங்கள். சகோதரனாகிய அப்பல்லோவை குறித்தோவெனில் சகோதரரோடு கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை. அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள், திடங்கொள்ளுங்கள். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்த வான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவிக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்பணிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஸ்தேவான், பொர்த்துனாத்து, ஆகாயுக்கு என்பவர்கள் வந்ததுக்காக சந்தோஷமாய் இருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாய் இருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள். ஆசியா நாட்டுள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். அக்கிலாலும் பிரிஸ்கிலாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. கிறிஸ்து இயேசுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.

உங்க அபிஷேகம் நம்மை ஆராதிக்க ஆராதிக்க எங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமா.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத பகுதி மத்தேயு 6:5 நாம் 13 வரைக்கும் நாம் பார்ப்போம். எல்லாமே ஜபத்தை குறித்து இருக்கிறதுனாலே நாம் இதை முழுமையாக என்ன என்று பார்ப்போம். இன்றியும் நீ ஜபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜபங்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அங்காணிகளைப் போல வீண் வார்த்தைகளை அழைப்பாதீங்கள். அவர்கள் தங்கள் வசனிப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. அன்பாலே, இங்கே முழுவதுமாக இந்த பகுதியில் 5:13 ஜபத்தை குறித்து ஆண்டவர் இங்கு பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக 2 பிரிவு 3 பிரிவாக பிரிக்கலாம். பட் இருந்தாலும் நேரம் காலம் நமக்கு கம்மியாக இருப்பதினாலே நமக்கு அந்த ஃபுல்லாகவே அதை நாம் தியானிக்க போகிறோம். இங்கே ஜபத்தை குறித்து என்ன சொல்கிறாருன்னா, மாயக்காரரை போல நம்ம ஜபிக்க வேண்டாம், அஞ்ஞானிகளைப் போல நாம் ஜபிக்க வேண்டாம். சரி, அவங்கெல்லாம் எப்படி ஜபிக்கிறாங்க, அவங்களுடைய ஜபத்தினுடைய மாதிரி என்ன, அவங்க ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். அதனுடைய பலன் அவங்க அடைஞ்சாங்களா அடையலையான்றது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் நீ ஜபம் பண்ணும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்குற ஜபத்தின் முறைகளை, அறை வீட்டுக்குள் சென்று கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ண. அன்பா இல்லையா, தான தர்மம் பண்ணும்போது அது யாருக்கும் உனக்கே தெரியாமல் நீ தானம் தரும். அந்தரங்கத்தில் செய்யப்படுவது வெளியரங்கமாய் பண்ணப்படும், வெளியரங்கமாய் ஆசிரியக்கப்படும், வெளியரங்கமாய் பதிலடைப்பான்னு பார்த்தோம். அதே போல தான் ஜபத்தையும் அந்தரங்கமாய் நீ ஜபம் பண்ண என்று சொல்கிறார். நம்ம வெளியரங்கமாய் ஜபம் பண்ணுறதை விட அந்தரங்கமாய் ஜபம் பண்ணுறது தான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஜபமாக இருக்கிறது. அப்போ பாருங்க, அவர் சொல்றாரு, அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பா. அப்போ நாம் அறை வீட்டுக்குள் போய் அந்த கதவை சாத்தி நாம் அந்த ரங்கத்தில் பண்ணுகிற ஜபம் வெளியரங்கமாக பதில் கொடுக்கும்படியாக ஆண்டவர் கிரியை செய்கிறார். அடுத்து ஒன்று சொல்றாரு பாருங்க, உங்க ஜபத்தை வந்து வீண் வசனிப்பினால அளப்பாத, அதை சொல்லி இதை சொல்லி இதை சொல்லி எல்லாம் அளப்பாத. ஏன்னா நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னமே நீ வேண்டிக் கொள்ள காரியம் என்ன, வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அன்பாலே, முற்றிலும் முக்காலும் அறிந்தவர் ஆண்டவர். அவருக்கு நமக்கு என்ன தேவை எல்லாவற்றையும் அறிந்திருக்க. ஆனாலும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்ம வாயால போய் அவருடைய பாதத்துல அறை வீட்டு கதவை சாத்தி கொண்டு அந்த ரங்கத்திலே நாம் ஜபிக்கும் பொழுது அவர் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வீணான வார்த்தைகளையோ அல்லது அடுக்கு மொழிகளிலையோ நாம் ஜபிக்க வேண்டாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லாதென்றும் சொல்லுங்கன்னு சொன்னார். அவர்கிட்ட அப்பாட்ட நம்ம எப்பயும் ரொம்ப நெருக்கமாக பேசுகிற மாதிரி அரை வீட்டில் பேசும்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக பல காரியங்களை நமக்கு வெளியரங்கமாய் செய்ய முடியும். அதனாலே அவர் ஒரு ஜப மெத்தடை கற்றுக் கொடுக்குறார். இங்கே இதுதான் முக்கியமான காரியம். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லி அந்த விதத்தை கற்றுக் கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். என்னென்னா, நம்முடைய ஜபம் எந்த பேட்டர்ல இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டுடைய ராஜ்யம் வருகிறதுக்காக நாம் ஜபிக்க வேண்டுமா, அதுக்கப்புறம் அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்கிறது போல் பூலோகத்திலையும் செய்யப்படணும். அப்போ இருக்கிற மக்கள் எல்லாம் ஆண்டுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியணும். அப்போ தான் அவருடைய ராஜ்யம் வரும்பொழுது நாம் எல்லாமே தகுதி உள்ளவர்களாய் மாற முடியும். அதனால தான் அந்த ஜபம் ஆண்டவர் எப்போதுமே அவர் ஜபிக்கும்போது பாருங்கள், அவருடைய ஆண்டுடைய சித்தத்தின்படியாக அவர் கேட்பார். அவர் கடைசியாக கெச்சமனை தோட்டத்தில் கூட போய் ஜெபிக்கும்போது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானாலும் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நீங்கள் கூடும் நீங்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்கிறார். அப்போ பரமண்டத்தில் பிதாவுடைய சித்தம் எப்படியாக அங்கே செய்யப்படுகிறதோ அதே போல் பூமியிலும் செய்யணும்னு நம்ம ஜெபிக்கணும். அப்போ அவருடைய ராஜ்யம் வருவதாக, அவருடைய ராஜ்யம் எப்போ வரணுமோ அப்போ வரட்டும் ஆண்டவரே, அதுக்குள்ளே நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்து நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாறணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அனுதினமும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்ல, அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டுடைய கரத்தையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாள் நாளைக்கு பிறக்கிறது நமக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய கிருபையை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அவரை நோக்கி பார்த்து அவருடையத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் அவருடைய ஜபமாக இருக்கிறது. அதேபோல் இந்த மன்னிக்கிறதை குறித்து, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னி, எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியம் என்று சொல்கிறார். அதனாலே நான் கடன்காரனாக இருக்கும்போது இந்த வார்த்தையின் மூலமாக என்னோட ஆண்டவர் இடைப்பட்டார். அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு யாரெல்லாம் கடன் கொடுக்கணுமோ அவங்களெல்லாம் நான் மன்னித்தேன். ஏன் கடனை ஆண்டவர் மன்னித்தார். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை ஆண்டவருக்கே செலுத்துகிறேன். ஏனென்றால் இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டானது. எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபா வெளியில் கடன் வர வேண்டியது இருக்குது, எனக்கு தர வேண்டியவங்க, அவங்களெல்லாம் மன்னித்து விட்டேன். இன்ன வரைக்கும் யார்கிட்டையும் 1 பைசா நான் வாங்கினதில்லை. அதேபோல் ஏன் கடன் 5 லட்சம் ரூபா கடன், ஆண்டவர் மன்னித்தார், எல்லாத்தையும் அவர் தான் கொடுத்து அடைத்தார். அது என் வாழ்க்கையில், இந்த பரமண்டல ஜபம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியது. அன்பாலே எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். அப்போ ஒவ்வொரு நாளும் பிசாசானவன் சோதிக்கிறான். அன்பாலே யாராவது எப்படியாவது எவனை விழுங்கலாமென்று வகை தேடி கர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிற அந்த சோதனைக்காரனாகிய பிசாசை நாம் ஜெயிக்கணும்னா, நம்முடைய அனுதின ஜபத்தில் ஆண்டவரோடு நம்ம, ஆண்டவரே எங்களை சோதனை நின்று தீமை நின்றும் எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று அவருடைய ரட்சிப்புக்காக அனுதினமும் நம்ம ஜபிக்க வேண்டும். இந்த ஆண்டவர் இந்த பரமண்டல ஜபத்தை நாம் ஒரு நாளைக்கு 1 தடவையாவது ஒவ்வொரு விசுவாசிகளும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதன் பிரகாரமாக நம்முடைய ஜபங்கள் இருக்க வேண்டும் என்று, அந்த பேட்டர்ன் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அன்பாலே இன்றைக்கி பாருங்கள், உங்களுக்கென்று ஒரு ஜப அறையை தேடிக்கொள்ளுங்கள். அந்த இடத்துல தொடர்ச்சியாக அந்த இடத்துல போய் அந்த நேரத்தில் கரெக்டாக போய் ஜபம் பண்ண ஆரம்பிங்க. ஆபிரகாம், மோசேலாம் அப்படி தான் செய்தார்கள். அப்போ அந்த அற வீட்டில் போயிட்டு நாம் அந்தரங்கமாக ஜெபிக்கிற ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார். நம்ம என்னென்னலாம் தேவைன்றதை அவருக்கு முன்னமே அறியும். நிச்சயமாக அதனால் எல்லாத்தையும் செய்வார். நாம் ஜெபிக்க வேண்டியது அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக, பூமியில் அவருடைய சித்தங்கள் நடைபெறும்படியாகவும், அவருடைய வருகைக்காகவும், பிறரை மன்னிப்பதற்காகவும், நாம் சோதனையிலிருந்து விழாதபடிக்கு காத்து கொள்வதற்காக நம்ம ஜெபிக்கணுன்ற ஒரு பேட்டனை கற்றுக் கொடுத்துருக்கிறார். இதன்படி நாம் ஜெபிப்போம், நிச்சயமாக வெற்றியை பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை தருவார். அவர் எப்படி ஜெபிக்க சொல்கிறார் என்றது அவருடைய மனதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால், நிச்சயமாக நாம் அதன்படி செய்து வெற்றியிலே பார்ப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் இந்த தியானத்தை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களும் நீர் என்ன சொல்ல வருகிறீர் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அவங்க கண்களை திறந்தரணும், அதன்படியாக ஜெபித்து வெற்றியை பார்க்க உதவி செய்யும். அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தாங்கப்பா. என் வாழ்க்கையில் இந்த பகுதியிலிருந்து அநேக ரகசியத்தை கற்றுக் கொடுத்தீங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தீங்க. அப்படியாக இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த வெற்றி வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க. அந்த ரங்கத்திலே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கும்படியான தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய சித்தத்தின்படியாக நானும் நாங்களும் இந்த பூலோகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய ராஜ்யத்தின் வருகைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே நீர், ஆண்டவரே சீக்கிரம் வாரும். என்னையும் எங்களையும் ஆண்டவரே காத்து ரட்சியும். ஆண்டவரே தீமை நின்று ரட்சித்து கொள்ளும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே, ஆமேன். காட் பிளஸ் யூ அன்மான்லே. தேங்க்யூ.

நேரம் அவரை அப்படியே ஆராதிக்கலாம். எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவரை ஆராதிப்போம். ஆண்டவரே, நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். நமக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்கள் கண்களுக்கு அநேக காரியங்கள் புரியவில்லை, எங்கள் சிந்தைக்கு அநேக காரியங்கள் எட்டவில்லை. ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர், நீர் எல்லாவற்றையும் புரிந்தவர். மக்கே ஆராதனை ஆண்டவரே, மக்கே ஆராதனை, மக்கே ஆராதனை. We worship you, Jesus. We worship you, Father.

பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய செயலில் குறைவே இல்லை, உம்முடைய செயலில் குறைவே இல்லை, நீர் எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாய் செய்கிறீர், நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். அவைகள் எனக்கு புரிகிறதோ புரியவில்லையோ, நான் விரும்புகிறேனோ விரும்பவில்லையோ, நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். உம்முடைய செயலில் ஒரு நாளும் குறைவு வந்ததே இல்லை அப்பா, குறைவு வந்ததே இல்லை.

எங்களை சரியான பாதைகளில் எங்களை நடத்துகிறவர், எங்களை சரியான வழிகளில் நடத்துகிறவர். உம்முடைய வழிகளில் ஒரு குறைவும் இல்லை, உம்முடைய பாதைகளில் ஒரு தவறும் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை நீர் நடத்துகிறீர், உம்முடைய வழிகளில் எங்களை நீர் நடத்துகிறீர். உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை தொடர்ந்து நடத்துவதாக, வழி நடத்துவதாக. We just want to worship you, Jesus. Hallelujah. கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமென். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹலலூயா. நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹலலூயா.

எதை குறித்தும் நான் கலங்க போகிறதில்லை ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நீரங்களை வழி நடத்துகிற தேவன், நீரங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற தேவன். அன்றைக்கு அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரம் தங்களுக்கு காட்டின வழியிலே அவர்கள் நடந்து வந்த பொழுது ஆண்டவர் அவர்களை சரியான பாதையில் ஆண்டு நடத்தினார். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா,

அவர்கள் ஏதோ அந்த பிள்ளையை பார்க்கிற வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டு அதுக்கப்புறம் உங்க பிரச்சனை அப்படின்ட்டு விட்டுட்டல. அவர்கள் திரும்பி செல்லும் வரைக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு வழி காட்டினார். நீங்க எந்த வழியா போகணும் அப்படின்றத ஆண்டவர் அவர்களுக்கு சரியான வழி நடத்தினார். ஆண்டவர் நம்ம பாதி வழியில கொண்டு வந்துட்டு இல்ல, அவர் வேலை நடக்கிற வரைக்கும் நம்மளை நடத்திட்டு விடுறவர் அல்ல. நாம் திரும்பி சென்று நாம் சேரும் வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை நீங்க வழி தெரியாமல் எந்த பாதையிலே செல்வதென்று தெரியாமல் கலங்கி போய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழிகாட்டும், நீர் எங்களுக்கு பாதை காட்டும் என்ற ஒரு வேளை ஆண்டவரிடத்திலே நீங்கள் இன்றைக்கு ஒரு ஜெபத்தோடு ஆண்டவரே Lord it's only you that can show us the way. ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார்.

நீர் ஒருவரே எங்கள் பாதிக்கிறீர். எங்கள் நடைகளுக்கு நீர் ஒருவரே வெளிச்சம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பாதை காட்டும் அப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு நீர் போதி தருளும் ஆண்டவரே. அவர் பாதை காட்டுகிறவர் மாத்திரமல்ல, பாதை இல்லாத இடங்களில் பாதைகளை உருவாக்குகிறவர் நம் தேவன். வழி இல்லாத இடங்களில் வழிகளை செய்கிறவர். He makes a way where there's no way. Today maybe you might be just stuck in a corner, stuck in crossroads, you have no way to go. எந்த பக்கமும் செல்வது என்று தெரியாத ஒரு நிலையில் இங்கு வந்திருந்தாலும் ஆண்டவர் வழிகளை இன்றைக்கு உருவாக்க உண்மை உள்ளவர். His ways are not our ways, His thoughts are not our thoughts. He still has the power to make the ways. Just believe with me.

எனக்காய் அவர் பாதைகளை காட்டுவார், பாதைகளை உருவாக்குகிறவர் பாதை காட்டுவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You make a way where there's no way for you. You make a way where there's no possibility of a way. இவன் ஆந்திரத்தில் ஆறுகளை உருவாக்குகிற தேவன்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஏமி பியாட்ரிஸ் கார் மைக்கேல் அம்மையார் 1867 அயர்லாந்து நாட்டில் பெல்பாஸ்ட் என்ற இடத்தில் பிறந்தவர். 1892 சீன தேசத்தில் ஊழியம் செய்ய புறப்பட்டுச் சென்றார்கள். ஆனால் அவர்கள் உடல்நிலை அந்த இடத்திற்கு ஒத்துழைக்கவில்லை. எனவே 1893 ஜப்பான் தேசத்தில் பணி செய்ய புறப்பட்டு சென்றார்கள். 2 ஜப்பான் தேசத்தில் பணி செய்த பின்னர் மீண்டும் இங்கிலாந்து தேசத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். ஆனால் 1895 நவம்பர் மாதத்தில் இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் பணி செய்யும்படியாக புறப்பட்டு வந்தார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் பல வாலிப பெண்களும் சிறு பெண்களும் பெற்றோர்களாலேயே தவறான பாதைக்கு தள்ளப்பட்டதைக் கண்ட அம்மா அந்த பிள்ளைகளை மீட்டு எடுத்து டோனாவூர் என்னும் இடத்தில் அவர்களுக்கென ஒரு இல்லத்தை அமைத்து அவர்களுக்கு உண்ண உணவும் இருக்க இடமும் கற்க கல்வியும் கொடுத்து பல 100 பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுத்தார்கள். 1931 அவர்கள் கீழே விழுந்த காரணத்தால் அதன்பின் தொடர்ந்து நடக்க முடியாதவர்களாய் சக்கர நாற்காலியில் இருந்தும் பின்னர் படுக்கையிலிருந்தும் பல ஆண்டுகள் தன்னுடைய பணியை கருத்தோடு தொடர்ந்தார்கள். ஒருமுறை தனது தனிமை வாழ்க்கையை குறித்து சோர்ந்து போய் கலக்கம் நிறைந்த நேரத்தில் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு மெல்லிய குரல் அவர்களை திடனடையச் செய்தது. அது நாம் வேத புத்தகத்தில் பார்க்கிற யோபுவின் வார்த்தைகள்தான். யோபு தன்னுடைய பாடு நேரத்திலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று எழுதியிருக்கிறார். அவருடைய வழிகள் நேர்த்தியானவை, அவர் என் வழியை செம்மையாக்குவார் என்ற இந்த நம்பிக்கை அவர்களை நிரப்பியது. அன்று முதல் அவர்கள் முன்வரும் நாட்களை குறித்து கவலை கொண்டதே இல்லை. தனக்கு முன் இருக்கும் சில அடிகளை மட்டும் பார்த்து கர்த்தருக்குள் திருப்தியோடு வாழ்ந்தார்கள். ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு முன் செல்கிறார் என்ற நம்பிக்கை அவர்களை பலப்படுத்தியது. நமது வாழ்விலும் நாம் தனிமையிலும் பாடுகளிலும் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் என் வழியை அறிவார் என்ற நிச்சயம் நம்பிக்கை நமக்கு மன திருப்தியையும் மனதைரியத்தையும் நிச்சயமாகவே கொடுக்கும். ஏனென்றால் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். நம் உள்ளங்கையில் வைத்திருக்கும் மொபைல் போன் மூலம் எத்தனையோ காரியங்களை நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நம்மை உண்டாக்கிய கடவுளுக்கு நம் அனைவரை குறித்த எல்லா காரியங்களும் எப்பொழுதும் தெரியும் என்ற உண்மை இன்றும் நமக்கு தைரியம் கொடுக்கிறதில்லையா?

ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு இறையரசு வரட்டும், Your Kingdom Come. வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 47. சகல ஜனங்களே, கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீது எங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோப்பின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தேர்ந்தெடுப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களுடைய பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 6:10-13. உமது ஆட்சி வருக, ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமக்கே. Your kingdom come, for yours is the kingdom, the power and the glory forever. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன் ஒரு பெரிய எழுப்புதல் வரும் என்று நாம் யாவரும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் வெறுமனே நம்மை உற்சாகப்படுத்தவும் நமக்கு நன்றாயிருக்கிறது என்று சொல்வதற்காக அல்ல தேவன் எழுப்புதலை அனுப்புவது. இல்லை, அவரது நோக்கமெல்லாம் உலகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உலகத்திற்காக இறக்க தமது குமாரனை அனுப்பினார். உலகத்தை பாவத்திற்காய் கண்டித்து உணர்த்தி பாவிகளை யட்சகரிடம் நடத்த ஆவியானவரை அனுப்பினார். உலகமெங்கும் சாட்சிகளாய் புறப்பட்டு செல்ல தமது 120 சீடரை அன்று தூய் ஆவியினால் நிரப்பினார். அவர் என்ன செய்தாலும் உலகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே அவரது பிரதான முடிவான நோக்கம். வேல்ஸ் நாட்டு எழுப்புதல் வீரன் ஈவான் ராபர்ட்ஸ் என்பவர் 1878-1951 வரை வாழ்ந்தவர். இப்படி ஜெபித்தார், ஆண்டவரே, சபையை வளைத்து உலகை ஆசீர்வதிய, bend the church and bless the world. கடந்த கால எழுப்புதல்கள் பல அநேக மிஷினரி நற்செய்தி இயக்கங்களை பிறப்பித்துள்ளன. ஆனால் எழுப்புதல் ஆசீர்வாதங்களை தலைவர்கள் தீவிரமான நற்செய்தி பணிக்கு நேராக திருப்பி விடாததால் சீக்கிரம் அணைந்து போன துக்கமான எழுப்புதல் சரிதைகளும் உண்டு. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பெந்தேகோஸ்தைக்கு முன் தமது சீடரிடம் பேசியதெல்லாம் என்ன தெரியுமா? இறையரசை பற்றியதே. அப்போஸ்தலர் 1:3 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவாந்த திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்படியானால் அவர் அவர்களோடு பேசிய முக்கியமான கருப்பொருள் இறையரசு, விண்ணரசு, தேவனுடைய ராஜ்யம். இயேசுவின் சிந்தையை தவறாய் புரிந்து கொண்ட அவருடைய சீடர்களோ அவரை பார்த்து, ஆண்டவரே, இக்காலத்தில அரசாட்சியை நீர் திரும்ப இஸ்ரவேலருக்கு கொடுப்பீர் என்று கேட்டார்கள். எருசலேம் துவங்கி உலகின் கடைசி வரை சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதால் தனிப்பட்டோருடைய இருதயங்களில் உருவாக போகும் ஆன்மீக அரசாட்சியை குறித்து, தி ஸ்பிரிச்சுவல் கிங்டம், தி ஸ்பிரிச்சுவல் ரூல், தி ஸ்பிரிச்சுவல் ரெயின், அதை குறித்தே அவர் பேசுவதாக அவர்களுக்கு மறுமொழி அவர் கொடுத்தார். நற்செய்தி பேராணை விண்ணேகுதலுக்கு முன்னர் தான் கொடுக்கப்பட்டது. இறுதி கட்டளையாக அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? புறப்பட்டு போங்கள் என்றார். எல்லா நாட்டினரிடமும் உலகம் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, படைப்பு அனைத்தையும் சந்திக்க, எல்லா சத்தியங்களையும் உபதேசிக்க, அவரது அதிகாரத்தோடு அவரது சாட்சிகளாக பரிசுத்தாவியின் வல்லமையோடு என்னாலும் அவர்களோடு இருக்கும் அவரது பிரசன்னத்தோடு. எழுப்புதல் தன்னில் தானே முடிவடைவதில்லை, அதன் முடிவு நற்செய்தி பணியாயிருக்கட்டும். உமது ரட்சிப்பின் மகிழ்ச்சியை திரும்பவும் எனக்கு தந்து, பர்சனல் ரிவைவல், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். எதற்காக நன்றாயிருக்கிறது என்று சொல்லி அப்படியே அனுபவித்துக் கொண்டு போவதற்கல்ல, அப்பொழுது
பாவகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். இதுதான் 51 சங்கீதத்தில் தாவீதின் ஜெபம். நமக்கு ஏன் எழுப்புதல் தேவை என்று நாம் இன்னும் சரிவர அறியாததே எழுப்புதல் தாமதிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்று நான் நினைக்கிறேன். நற்செய்தி பணியில் முடிவு பெறாத எழுப்புதலும் எழுப்புதல் இல்லாத நற்செய்தி பணியும் வீண் என்றே நான் சொல்வேன். எனது மனைவி டாக்டர் லில்லியன் ஸ்டான்லி அவர்கள் ஒரு பாடல் ஏற்றி பாடியுள்ளார்கள், அதை நான் இங்கு பாட முயற்சிக்கிறேன்.

உமது ஆட்சி வருக, ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றும் உமக்கே. எங்கள் மகா பெரிய தேவனே, உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் அமைக்கப் போகிற 1000 வருட அரசாட்சிக்காகவும், நெடுகவே நித்திய நித்தியமாய் அவர் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய், மன்னாதி மன்னனாய், தேவாதி தேவனாய் அவர் இருக்க போகிறார், அவரோடு கூட நாங்களும் அரசாள போகிறோம் என்ற இந்த வெளிப்பாட்டிற்காக, இந்த ஒரு நாளை எதிர்நோக்கியவர்களாக இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் வாழ்க வாழ்க வாழ்க என்று சொல்லுவோமே, வாழ்த்தி உம் பொற்பாதம் பணிகிறோம் கர்த்தாவே. எழுப்புதல், உயிர்மீட்சி, மறுமலர்ச்சி, ஆசீர்வாதங்கள், அருள்மாறி, இவை எல்லாவற்றையும் நாடி செல்லும் நாங்கள். இவை எல்லாமே பாவிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்களுடைய மந்தையில் கூட்டங்கூட்டமாக சேருவதற்காகத்தான் என்பதை மறந்து விடாதிருக்க உதவி செய்யும். நோக்கத்தை மறந்து இடையில் உள்ள ஆசீர்வாதங்களிலே மெய்மறந்து நாங்கள் உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை தவற விட்டு விடாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ளும். எங்கள் ஊரை எங்களுக்கு தாரும், எங்கள் மாவட்டத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் மாநிலத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் நாட்டை எங்களுக்கு தாரும், இந்த உலகத்தை எங்களுக்கு தாரும். அதை உம்முடைய பாதத்திலே நாங்கள் பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை ஆபகூக்கின் புஸ்தகம் 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் எவைகளை முன்குறித்து வைத்தாரோ, எவைகளையெல்லாம் தீர்க்க தரிசனமாய் உரைத்தாரோ, இன்றைக்கு கர்த்தரின் வார்த்தைகள் யாவும் தாமதிக்காமல் நிச்சயமான பதிலை உங்களிடத்திற்கு கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பல முறை பேசியிருக்கிறார். சொப்பனங்கள் மூலமாக, தேவ ஊழியர்கள் மூலமாக, ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் மூலமாக. அவைகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறவைகள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று கலங்கி போயும் சிலர் அவைகளை எழுதி வைத்தும், வேறு சிலர் தினமும் தேவ சமூகத்தில் அவைகளை அறிக்கை செய்தும் நம்பிக்கையோடு ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் நல்ல முடிவை பதிலை தந்து உங்கள் நம்பிக்கையை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து குறித்த காலத்தில் நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை குறித்து தியானிப்போம். முதலாவதாக காத்திருப்புகளை நிறைவேற்றுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 நாம் வாசிக்கையில் அங்கே யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்த சொப்பனத்தின் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் கூறின காரியங்களால் தன் சகோதரர்களுக்குள்ளே பகைமை ஏற்பட்டு நிர்வாணியாய் படுகொழியிலே தள்ளப்பட்டு அடிமையாய் விற்கப்பட்டான். கடந்து போன பாதைகள் கடினமானதாக இருந்தாலும் தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் குறித்த காலத்தில் நிறைவேற்றுவார் என்ற காத்திருப்புகளுக்கு கர்த்தர் பலனை கொடுத்தார். யோசேப்பு அதிபதியாய் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் காத்திருப்புகள் உண்டு. உலகத்தின் பிரகாரமாக, மனிதனுக்காக என்று பல வகையில் காத்திருப்புகள் இருந்தாலும் அவையெல்லாம் நிறைவேறிவிட்டன என்று சொல்லுவதற்கு இல்லை. காரணம், அவைகள் மனிதனால் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள், உறுதிமொழிகள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உரைத்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக காத்திருக்கிற காத்திருப்புகளில் உறுதி உண்டு, நிச்சயம் உண்டு. ஆகவே உங்கள் காத்திருப்புகளின் இடையில் காணப்படுகின்ற ஏமாற்றம், நஷ்டம், இழப்புகள், துன்பங்கள், மரணக்கண்ணிகள், வியாதியின் கூறுகள், இப்படி எது வந்தாலும் அவற்றில் யோசேப்பே போல உறுதியுடன் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரையில் விசுவாசித்து உண்மையாய் காத்திருக்கிற உங்களின் வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய இருக்கிறார். இரண்டாவதாக தாமதங்களை சாட்சியாக்குகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18 நாம் வாசிக்கையில் அங்கே ஆபிரகாமிற்கும் சாராளுக்கும் கர்த்தர் தூதன் மூலமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது என்னவென்றால், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று. ஆனால் அங்கு சாராளின் சரீரத்தின் நிலையை பார்க்கும்போது ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்று. ஆபிரகாமோ முதிர் வயது உள்ளவனுமாய் இருக்கிறதை வாசிக்கின்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21 வாசிக்கும் போது கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி செய்தருளினார். தேவன் குறித்திருந்த காலத்தில் ஈசாக்கை தந்து சந்ததியை வானத்து நட்சத்திரங்களையும் கடலின் மணலினைப் போலவும் ஆசிர்வதித்ததை வாசித்து அறிகிறோம். எனக்கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் காலதாமதமாகிறதே என்றும், தீர்க்க தரிசனங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே, எல்லாம் மரித்த நிலையில் காணப்படுகிறதே என்றும் கலங்கி போயிருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், தாமதித்தாலும் என் வார்த்தைக்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும் என்கிறார். அது ஒருவேளை உங்களின் சுகத்தை குறித்தோ, குழந்தைக்காக காத்திருக்கிற காத்திருப்புகளோ, திருமணம், வேலை காரியங்கள், இப்படி எதுவாக இருந்தாலும் பதில் நிச்சயம் உண்டு, அது இனி தாமதிப்பதில்லை என்கிறார். உங்களின் துக்கிப்பை இன்றைக்கு நகைப்பாய் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக நிச்சயமானவைகளை நிரந்தரமாக்குகிறார். மத்தேயின் புஸ்தகம் 1 நாம் வாசிக்கையில் அங்கு யோசேப், மரியாள் இவர்களை குறித்து பார்ப்போமானால், யோசேப்பின் சொப்பனத்தில் கர்த்தருடைய தூதன் சொல்லும் பொழுது மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று தீர்க்க தரிசனமாய் கூறுகிறதை தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறினது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் எவையெல்லாம் சரி செய்யப்படாமல், செப்பனிடப்படாமல் இருக்கிறதோ, அவைகளுக்காக பாரத்தோடு தேவ சமூகத்தில் நீண்ட நாள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறவில்லையே, என் வாழ்வில்
காணப்படுகின்ற விரட்டுகின்ற சூழ்நிலைகள் என்னை விழுங்க பார்க்கிறதே என்று கலங்கி போயிருப்பீர்களானால், இயேசு உங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் யாவற்றையும் சாத்தானின் சகல தந்திரங்களை, துறைத்தனங்களை, அதிகாரத்தை, வியாதியை, மரணத்தின் கூறுகளை பாதப்படியாக்கி போட்டு சகலத்தையும் ஜெயித்திருக்கிறபடியினால் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று உங்களுக்காயும் எனக்காயும் தீர்க்க தரிசனமாய் கூறிய வார்த்தைகள் இன்றைக்கு உங்களுடைய எல்லா பகுதிகளிலும் ஜெயத்தை தந்து உங்களுக்காய் இன்றைக்கு செய்து முடிக்க வேண்டியவற்றை தாமதமில்லாமல் செய்து, அதோடு மட்டுமல்லாமல் உங்களின் சாட்சிகள் வரலாறு படைப்பதாக மாற்றி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் பாவத்தில், சாபத்தில், வியாதியில் அடிமைப்பட்டு அடிமையின் விலங்குகளை உடைத்தறிய முடியாமல் தவித்து கொண்டிருப்பீர்களானால், இன்றைக்கு இயேசு உங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிற வார்த்தை இதுதான், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான், ஆகவே ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஏசாயா 63 அதிகாரம் 9 வசனம், அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்தி நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தை, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட உண்மையான வார்த்தை. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் என்று. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய காரியங்களை அவர் கேட்டு அறிந்தவர் அல்ல, அவர் அனுபவித்து அறிந்தவர். தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் நெருக்கப்படும் போது அவர் தூதர்கள் சூழ சிங்காசனத்தில் வீற்றிருந்தாலும் அவரும் நெருக்கப்படுகிறார் என்று வேதம் நமக்கு காண்பித்திருக்கிறது. எரேமியாவை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் இப்படி எழுதி வைக்கிறார், என் ஜனமாகிய குமாரத்தினுடைய காயத்தின் நிமித்தம் நானும் காயப்பட்டேன் என்று. மரியாள் அழுத போது இயேசுவும் அழுகிறார். ஆமேன். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீ தேவனை நம்பி இருப்பது உண்மையானால், நீ தேவனை ஆராதிப்பது உண்மையானால், நீ ஜீவனுள்ள தேவனை சொந்தமாய் கொண்டிருப்பது உண்மையானால், இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை இதுதான். நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்து வேதனைப்படுகிறீர்களோ அதை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 7 அக்கினி சூளையிலே தூக்கி போடப்பட்ட போது இயேசு எங்கேயோ இருந்து அவர்களை விடுவிக்கவில்லை. அவரும் அங்கே அவர்களோடு கூட நடந்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. என் பிள்ளைங்க எந்த நிலையில் இருக்கிறார்களோ அதே நிலையில நான் வந்து அவர்களை விடுவிப்பேன் என்று கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் காண்பிக்கிறார். இதுதாங்க உண்மையான அன்பு. நான் வருத்தப்படுவதை அறிந்து, நான் வேதனைப்படுவதை அறிந்து அவர் அங்கே சந்தோஷமாக இருப்பாரா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டார். நம்முடைய வேதனையை நம்முடைய கஷ்டத்தை ஒருத்தங்க கிட்ட சொல்லிதான் நம்மால புரிய வைக்க முடியும். அது யாராக இருந்தாலும் சரிதான், வீட்டில் இருக்கிற உறவுகளாக இருந்தாலும் சரிதான், வெளியே இருக்கிற சொந்தங்களாக இருந்தாலும் சரிதான், நாம் படுகிற வேதனை நம்முடைய அவஸ்தை இதை நாம் இருக்கிற வண்ணமாகவே சொல்லி புரிய வைக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. நாம் என்னதான் சொன்னாலும் அவர்கள் முழுமையாய் புரிந்து கொள்வார்களா என்று கேட்டால் கிடையாது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் என்று. ஆமே. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த அன்பை போல வேற எந்த அன்புமே கிடையாது. என் கஷ்டம் என்னவென்று அவருக்கு தெரியும், என் பாதை எதுவென்று அவருக்கு தெரியும், நான் எதிலே கலங்குகிறேன் என்று அவருக்கு தெரியும், எது நிமித்தம் நான் நெருக்கப்படுகிறேன் என்பது அவருக்கு தெரியும். அவர் அறிந்தவர். எப்படி அறிந்திருக்கிறார்? யாரோ சொல்லி கேட்டறிந்தவரா? இல்லை, என் பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அனுபவித்து அறிந்திருக்கிறார். இந்த உண்மையான அன்பை வேற யாரிடத்திலும் எதிர்பார்க்க முடியுமா? நிச்சயமா முடியாது. எதிர்பார்த்தாலும் கிடைக்காது. மெய்யான அன்பு இயேசுவின் அன்பு மட்டுமே. எனவே என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான், அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும்படி அவருடைய அன்பின் ஆழம் நீளம் அகலம் உயரம் இன்னதென்று அறியுங்கள். அது இன்னும் இன்னும் நம்மை இழுத்து அவருக்குள்ளே தான் கொண்டு செல்லுமே தவிர அது நம்மை வெளியே தள்ளாது. அன்பு எல்லாவற்றிலும் பெரியது. அந்த அன்பின் உறைவிடமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் இதுவரை சுமந்து வந்தார், இனிமேலும் சுமப்பார். உங்கள் வேதனைகளை அவரும் அனுபவித்து அறிந்திருக்கிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரும்போது பார்க்கிறவர்கள் சொல்வார்கள், இவள் அழுகிறாள் இவன் அழுகிறான் என்று. ஆனால் அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் இந்த கண்ணீர் வருகிறது, எதனால் இந்த கண்ணீர் வருகிறது என்று. காரணம், அவரும் நெருக்கப்படுகிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த உண்மையான அன்பை நீ அறிந்து கொள், நீ ஆராதித்துக்கொள். கர்த்தரிடத்திலே உன்னை அப்படியே அர்ப்பணித்து விடு. கர்த்தர் உன்னை நடத்துவாராக.
ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய அன்பை குறித்து ஆண்டவரே பேசி தீராதப்பா, வர்ணிக்க வார்த்தையில் ஆண்டவரே எங்களுடைய நெருக்கத்தை அறிந்தவரே, நீரும் நெருக்கப்பட்டீர் ஆண்டவரே. எங்களுக்காக என் ஜனத்தினுடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்றல்லவா சொன்னீர், அனுபவித்து அறிந்தவரே. ஸ்தோத்திரம். இந்த மெய்யான அன்பை இன்னும் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு 28:20. ஒரு தகப்பனும் அவருடைய மகனும் தூர பயணம் சென்றிருந்தார்கள். அவர்கள் பயணத்தின் போது தகப்பன் தன் மகனுக்கு துருவ நட்சத்திரத்தை பயன்படுத்தி அடர்ந்த காடுகளுக்குள் பாதை மாறி சென்றாலும் வழியை கண்டுபிடிப்பது எவ்வாறு என்று கற்றுக் கொடுத்து கொண்டே சென்றார். ஆனால் அவருடைய மகனுக்கு தகப்பன் கற்றுக் கொடுத்த விஷயத்தில் கவனம் செல்லவில்லை. வேர்த்து போன அவனுடைய தகப்பன், மகனே, நான் சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கவனி. நீ ஒருவேளை காட்டுக்குள் செல்லும் போது வழிதவறி சென்று விட்டாலும் நான் இப்போது சொல்வது உனக்கு அப்போது பிரயோஜனமாக இருக்கும் என்றார். அதற்கு அவருடைய மகன், அப்பா, நான் அந்த நட்சத்திரங்களை கவனித்து செல்ல வேண்டிய அவசியமில்லை, உங்களை பின்பற்றி வந்தாலே போதுமானது என்று பதிலளித்தான். பிரியமானவர்களே, அவருடைய மகன் தன் தகப்பன் எப்போதுமே தன்னோடு கூடவே இருப்பார். ஆகவே அவர் தன்னை வழிநடத்தி செல்வார் என்று நினைத்தான். அவனுடைய தகப்பன் அவன் செல்லும் இடமெங்கும் எல்லா நாட்களிலும் கூடவே செல்ல முடியாது என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. ஆனால் நமக்கு ஒரு பரம தகப்பன் உண்டு. அவர் உலகத்தின் கடைசி பரியந்தமும் சகல நாட்களிலும் நம்மோடு கூடவே இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே நாம் மற்ற வழிகாட்டிகளை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. தேவனாகிய கர்த்தரே நம்முடைய வழிகாட்டி, நம்மை இறுதி நாள் வரை வழிநடத்தி செல்வார். எனவே நாம் அவரை பின்பற்றி சென்றாலே போதுமான. அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், விலகவும் மாட்டார். ஆபிரகாமின் தகப்பனாகிய தேராகு ஆபிரகாமையும் தன் மருமகள் சாராயையும் தன் பேரன் லோத்தையும் கூட்டிக் கொண்டு தான் இருந்த ஊர் என்கின்ற கல்தேயர் தேசத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார். ஆனால் அவர்களை கானான் தேசம் கொண்டு வந்து சேர்க்க தேராகுக்கு முடியவில்லை. அவர்கள் வரும் வழியிலேயே ஆரானிலே தங்கிவிட்டார்கள். அங்கேயே தேராகு மரித்தும் போனார். ஆபிரகாமின் தகப்பன் தேராகு ஆபிரகாமை பாதி வழியில் கைவிட்டு விட்டு மரித்து போனாலும் ஆபிரகாமின் பரம தகப்பனாக தேவன் ஆபிரகாமை கைவிடவில்லை. தேவன் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து வாக்குத்தத்தம் கொடுத்து ஆரானிலிருந்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். சென்ற இடமெல்லாம் தேவன் ஆபிரகாமோடு கூடவே இருந்தார், வழி நடத்தினார். கானானுக்கு அழைத்து சென்று அங்கே ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெரிய மனுஷனாக மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை கைவிடவே மாட்டார், இறுதி வரை நடத்துவார். நம்முடைய வாழ்வில் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். ஆம், அவர் யெகோவா ஷம்மா. இந்த உலகத்தின் கடைசி பரியந்தமும் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். தம்முடைய நோக்கத்தை நம் வாழ்வில் நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார்.

God, you're worthy, you're worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரர், நீரே பாத்திரர், நீர் ஒருவரே பாத்திரர் தகப்பனே. Jesus.

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 அதிகாரம், தயவு செய்து நாம் 7 வசனத்தை வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 3 and verse 7.
1: நீதிமொழிகள் 3:7.
2: Proverbs chapter 3 verse 7.
1: நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு.
2: Do not be wise in your own eyes, fear the Lord and depart from evil.
1: The Lord. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே.
2: Do not be wise in your own eyes.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: இன்றைக்கு இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக, நம்மோடு பேசுவாராக.
2: May the Lord minister with us through this word and speak with us.
1: நம்முடைய பார்வையிலேயே நாம் ஞானியாக எண்ணுவது என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எந்த ஆலோசனையும் தேவையில்லை, எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை என்று ஒருவர் நினைப்பது.
2: So to be wise in your own eyes means that you know everything, you need not require anybody's counsel or advice.
1: இன்றைக்குள்ள உலகம் போகிற போக்கை நீங்க பாத்தீங்கனாலே இத போலதான் அவங்க பிரயாணிக்கிறது நீங்க பார்க்கலாம்.
2: So even when you look at the trend in which the world moves today, you can find the same today.
1: அவரவர் தங்கள் பார்வையிலே பெரிய ஞானிகளாக தங்களை நினைத்துக் கொள்கிறார்கள்.
2: Everyone considers them to be a wise in their own eyes.
1: எல்லாம் தெரிந்தது போல பேசுகிறார்கள்.
2: They speak as if they know everything.
1: எல்லாம் தெரிந்தது போல நடந்து கொள்கிறார்கள்.
2: They also behave as if they know everything.
1: தங்களுக்கு மிஞ்சினது ஒன்றுமே இல்லை என்பது போல அவர்கள் பாவித்துக் கொள்கிறார்கள்.
2: They also pretend or show as if there is nothing beyond them.
1: அவர்கள் எந்த ஆலோசனைக்கு செவி கொடுக்க மனம் இல்லை.
2: They don't have heart to listen to any advices.
1: எந்த சட்டங்களுக்கும் தங்களை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது.
2: They don't have desire to be contained or controlled by any kind of rules.
1: அவர்கள் மனதில் நினைத்ததெல்லாம் சத்தியமாக பேசுகிறார்கள்.
2: So what whatever they think in their mind, they think that is as truth and speak out.
1: அதுதான் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும்னு எதிர்பார்க்கறாங்க.
2: And they also expect that everyone should accept that.
1: ஒரு செகண்ட் ஒபினியன் அப்படிங்கறதை கேக்குறதுக்கு விரும்பாத ஒரு ஜெனரேஷனாக நம்மளுடைய ஜெனரேஷன் வர்றதை நீங்க பார்க்கலாம்.
2: You can see that our current generation is coming up in such a way they don't even listen to a second opinion.
1: ரொம்ப வேதனையானது என்னன்னா, இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கிறார்கள், எல்லாராலும் அறியப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
2: So the most grieving thing is that such kind of people are very famous today, popular and are known by world today.
1: ஆனால் தன்னை வந்து மிஞ்சின ஞானியாக, எல்லாம் அறிந்த ஞானியாக எண்ணிக்கொள்ளுகிறவனை வேதம் ஞானம் என்று சொல்லல.
2: But the one who considers himself to be wise in his own eye, the Bible does not call him as a wise man.
1: நீதிமொழிகள் 12:15 பாருங்க.
2: Proverbs 12:15.
1: வேதம் சொல்லுகிறது, மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும்.
2: The way of a fool is right in his own eyes.
1: ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன்.
2: But he who heeds counsel is wise.
1: அப்போ இந்த தன்னுடைய பார்வைக்கே எல்லாம் சரி என்று நினைக்கிற ஒரு மனுஷனுடைய நிலையை கர்த்தர் ஞானியனு கூப்பிடல, கர்த்தர் மதியீனன் என்று சொல்லுகிறார்.
2: Therefore the situation where a person considered to be wise in his own eyes, the Lord does it called as wise, but it is foolishness.
1: உன்னை ஞானி என்று எண்ணாதே என்று இங்க சாலமோன் வந்து சொல்லுகிற அந்த வார்த்தை வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய எச்சரிப்பு மணியை போன்றது.
2: So here the word that is said by Solomon as do not be wise in your own eyes, it is a very great warning sign in our life.
1: ஏன் இது ஒரு எச்சரிப்பு நான் சொல்லுகிறேன் என்றால்,
2: why do I say this as a warning sign?
1: நீங்கள் 1 கொரிந்தியர் 3:18 வருவீர்களானால்,
2: if you come to 1 Corinthians chapter 3 and verse 18,
1: ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக.
2: Let no man deceive himself.
1: ஒருவன் இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படி பைத்தியக்காரனாய் இருக்க கடவன் போட்டிருக்கு.
2: If any man among you thinks that he is wise in this age, he must become foolish so that he may become wise.
1: அந்த வார்த்தையை கவனிங்க.
2: Look at the word here.
1: ஒருவனும் தன்னை வஞ்சியாதிருப்பானாக.
2: Let no man deceive himself.
1: அப்போ ஒருவன் தன்னையே ஞானி என்று நினைத்துக் கொள்றான் பாருங்க, அது வந்து ஞானம் இல்ல, அது ஒரு வஞ்சனை.
2: So when a person considers himself to be wise in his own heart, it is not wisdom, it is self deception.
1: இந்த வஞ்சனை வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையோ நன்மையோ கொண்டு வர போறது இல்ல, அது அவன் வாழ்க்கையில பெரிய அழிவையும் நஷ்டத்தையும் அவனுக்கு கொண்டு வர போகிறது என்பது வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: And this deception is not going to bring any kind of blessing and goodness in the life of any person, but rather it's going to bring destruction and loss to him.
1: ஆகவே தான் ஏசாயா 5:21 நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: if you read Isaiah 5:21,
1: வேதம் சொல்லுகிறது, தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்களுமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று வாசிங்க.
2: The Bible says woe to them who are wise in their own eyes and shrewd in their own sight.
1: ஐயோ அப்படிங்கற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா அவர்கள் மேல் வரப்போகும் ஆபத்து எவ்வளவு பெரியதானது.
2: So what do you mean by the word woe? It means that to see the greatest damnation that is going to come upon them.
1: ஆகவே தான் இந்த இந்த இந்த தன்னுடைய நம்முடைய பார்வையிலே நம்ம ஞானியா நினைக்கிறத குறித்து நாம ரொம்ப ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும்.
2: We should be very careful when we consider ourselves wise in our own eyes.
1: இதுல ரெண்டு வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் இது ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரும், எப்படிப்பட்ட பாதிப்புகளை கொண்டு வரும்.
2: So I want to tell you two important things as what kind of damages it may brings it and how it can affect us.
1: ரெண்டு காரியங்கள்,
2: two things.
1: ஒன்று நீதிமொழிகள் 26:12.
2: Proverbs 26:12.
1: நீதிமொழிகள் 26:12.
2: Proverbs 26:12.
1: தன் பார்வைக்கு ஞானியா இருக்கிறவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையா இருக்கலாம்.
2: Do you see a person wise in their own eyes? There is more hope for a fool than for them.
1: அதாவது அர்த்தம் என்னன்னா இவன் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு இவனுக்கு தகுதியே கிடையாது.
2: So it means that he is hopeless.
1: நம்பிக்கை அற்றவனா மாறுறான்.
2: He becomes hopeless.
1: யாரு?
2: Who?
1: தன்னுடைய பார்வையிலே பெரிய ஞானியா இருக்கிறவன்.
2: The person who is wise in his own heart.
1: இரண்டாவது இதுல என்ன ஆபத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
2: Second, what is the danger?
1: நீங்கள் பிரசங்கியின் புத்தகம் 7:16 வாசிப்பீர்களானால்,
2: Ecclesiastes chapter 7:16. 7:16.
1: மிஞ்சின நீதிமானா இராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்னு போட்டிருக்கு.
2: Do not be excessively righteous and do not be overly wise. Why should you ruin yourself?
1: இன்னொரு விதத்துல சொல்ல வேண்டுமானா,
2: In other words,
1: தன்னை மிஞ்சின ஞானியாக எல்லாம் அறிந்தவனாக நினைக்கிறவன் கேட்டின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறான்.
2: The one who considers himself to be wise in his own eyes, he is in harm's way.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஏசாயா 47:10 சொல்கிறது,
2: Isaiah 47:10 says,
1: உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையா இருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய், உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது, நான் தான் என்னை தவிர வேறு ஒருவனும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய்.
2: For you have trusted in your wickedness, you have said, no one sees me. Your wisdom and your knowledge have warped you, and you have said in your heart, I am and there is no one else beside me.
1: 11 வசனம் பாருங்க.
2: Verse 11.
1: இதனால் என்ன விளைவு வருகிறது?
2: What is the outcome of this?
1: ஆகையால் தீங்கு உன்மேல் வரும்.
2: Therefore evil shall come upon you.
1: அது எங்கே இருந்து உதித்ததென்று நீ அறியாய்.
2: You shall not know from where it arises.
1: விக்கினம் உன்மேல் வரும்.
2: And trouble shall fall upon you.
1: நீ அதை நிவிர்த்தியாக்க மாட்டாய்.
2: You will not be able to put it off.
1: நீ அறியாதபடிக்கு சடுதியாய் உனக்கு பாழ்கடிப்பு உன்மேல் வரும்.
2: And desolation shall come upon you suddenly which you shall not know.
1: இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து வாசித்து பார்க்கணும்.
2: So we have to slowly read this.
1: ஆண்டவர் வந்து ஒரு கால நாம நமக்கு முன்பாகவே நாம வந்து ஞானியாக நாம எண்ணிவிடக் கூடாது என்பதுல கர்த்தர் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறார்.
2: The Lord is very careful and concerned that we should not consider ourselves wise in our own eyes.
1: நம்முடைய பார்வையில நாம என்றைக்குமே இந்த ஒரு attitude, இந்த ஒரு சுபாவத்திற்கு நாம இடம் கொடுக்கவே கூடாது.
2: We should never give room for such kind of attitude in our life.
1: என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சுபாவம் தலைக்கிறதா, இப்படிப்பட்ட சுபாவம் பெருகுகிறதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது?
2: How to identify if such kind of attitude or character is found in my life?
1: நம்மள சோதிச்சு பார்க்கிற வரைக்கும் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு நமக்கு தெரியாது.
2: So until we test ourselves, we cannot identify what problem we have.
1: நம்மை மட்டும் அல்ல,
2: not only us,
1: இன்னொருவனோ மற்றவனோ இந்த பிரச்சனையில இருக்கிறான் என்று எப்படி கண்டறிவது?
2: How to identify other people who are in such kind of problem?
1: பொதுவா வெளிய பார்த்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே தெரியாது.
2: Generally when you look outward, there is no problem at all.
1: நிறைய வேளை நமக்கே என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு டெஸ்ட் பண்ண பிறகு தான் தெரியும்.
2: So even many times we ourselves will identify our problems only after testing.
1: நம்முடைய வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை எழும்பிட்டே இருக்குன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு போணும்.
2: So if there is a problem that is again and again rising in our life, then we have to analyze this.
1: எங்க இருந்து தீங்கு வருதுனே தெரியல.
2: We don't know from where evil comes.
1: அதை நிவர்த்தி செய்ய முடியல.
2: I'm not able to quench it.
1: என்னால அது வந்து தடுக்க முடியல. இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்குள்ள வரும்போது நம்ம ஒரு ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போணும்.
2: So when you find such kind of problems in your life, you have to self examine.
1: எப்படி நமக்கு ஒரு தலைவலியோ வயிற்றுவலியோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, அது போக மாட்டேங்குது அப்படினா என்ன பண்றோம்? ஒரு ब्लड டெஸ்ட் குடுக்குறோம், ஒரு டாக்டர்ட்ட போய் டெஸ்ட் பண்றோம்.
2: Like how when we have a kind of a stomach pain or headache continuously, then we will go to a doctor and give a blood test.
1: அங்க போய் டெஸ்ட் பண்ண பிறகு தான் தெரியும் வெளியில பாக்க நார்மலா இருக்கிற வயிறுக்குள்ள பிரச்சனைகள். இருக்கு, என் தலைக்குள்ள பிரச்சனை இருக்கு, என் இருதயத்துல பிரச்சனை இருக்கு, அப்பதான் கண்டுபிடிக்க முடியும்.
2: So only after the testing you will be able to diagnose that the problem, though it may appear normal, but there's a problem in my stomach or in my heart.
1: இன்றைக்கு கூட நாம வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள நாம இருக்கிறோமா, இந்த மாதிரி பின்விளைவுகள் என் வாழ்க்கையில வரும் பொழுது இதுல ஏதாவது

0: It is of no problem.
1: ஆனா எப்படி ஒரு மருத்துவர்ட்ட போனா சரியான கரெக்டான டயக்னோசிஸ் பண்ணுவாங்களோ அதே போல கர்த்தருடைய வசனம் தான் நம்முடைய ஞானத்தை தெளிவாக்கும், நம்முடைய அறிவை வந்து நமக்கு புகட்டும்.
0: Like how when you go to a doctor they can diagnose you correctly, similarly the word of God alone can enlighten you and diagnose your problem.
1: அப்போ ஒருவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னையே தன் பார்வையில ஞானி என்று கருதுகிறான் அப்படின்ற வாழ்க்கையில நான் சொல்லுவேன் ரெண்டு அடையாளங்களை நீங்க உங்க லைஃப்ல பார்க்கலாம்.
0: So I can tell you there are two signs to identify people or yourself who are wise in your own eyes.
1: இன்னொரு விதமாய் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி நம்முடைய பார்வையிலே நம்ம ஞானி அப்படி நினைக்கிற லெவலுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படினா அது ரெண்டு விதமாக நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும்.
0: In other words when we are going on a journey to show ourselves wise in our own eyes then it will be reflected in two ways.
1: Correct. ரெண்டு முதல் காரியம்.
0: First thing.
1: நீங்கள் சங்கீதம் 10 சங்கீதம் 4 வசனம் பாருங்க.
0: Psalm 10:4.
1: சங்கீதம் 10:4.
0: Psalm 10:4.
1: துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகளில் எல்லாம் தேவன் இல்லை என்பதே.
0: The wicked in his proud countenance does not seek God. God is in none of his thoughts.
1: தன் நினைவுகளில் தன்னை ஞானி என்று எண்ணுகிறவனுக்கு இருக்கிற முதலாவது அடையாளம் என்று என்னவென்றால் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அற்றவனா இருக்கிறான், அவன் நினைவுகளில் தேவன் அற்றவனா இருக்கிறான்.
0: The first sign to identify people who are wise in their own eyes, their life is devoid of God.
1: அவர்களுடைய எண்ணங்களில் தேவனற்றவர்களாக இருக்கிறார்கள்.
0: And they have no God in their thoughts.
1: அது அர்த்தம் என்னன்னா,
0: what does it mean?
1: நான் எனக்கு போதும், தேவன்லாம் அவசியம் கிடையாது.
0: I myself is enough for me. I need not have God.
1: நான் தேவனையெல்லாம் சார்ந்து கொள்ளணும் அவசியம் இல்ல.
0: It is not necessary for me to rely on God.
1: நான் தேவனிடத்தில் மன்றாடணும் அவசியமே இல்ல.
0: It is not necessary for me to plead to God.
1: ஜெபித்து என்ன பிரயோஜனம்?
0: What is the use of praying?
1: கர்த்தரை நம்பி என்ன பிரயோஜனம்?
0: What is the use of trusting God?
1: என் பலனே எனக்கு போதும்.
0: My strength is enough.
1: என் அறிவு எனக்கு போதும்.
0: My wisdom and knowledge is enough.
1: என் பிரயாசம் எனக்கு போதும்.
0: My efforts are enough.
1: என்னுடைய ஞானம் எனக்கு போதும்.
0: My wisdom is sufficient.
1: கர்த்தரலாம் நம்ம எல்லாத்துக்கும் கூப்பிடணும் அவசியம் இல்ல.
0: It is not necessary for to call God for everything.
1: இப்படி சொல்லுகிறான் பாருங்க, அவன் யார் என்றால் அவனுடைய எண்ணங்களிலே தன்னை தவிர வேற ஞானி இல்ல நினைக்கிறவனுடைய எண்ணம் எப்படி போகும்னு கேட்டா தேவன் எனக்கு அவசியம் இல்லை.
0: So a person who considers himself to be wise in his own eyes, his life is devoid of God.
1: இது ஒரு பெருமை, இது ஒரு விதமான பெருமை.
0: This is a kind of pride.
1: Oh, தேவனற்ற ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ்ந்து விட முடியும்.
0: I can live a life devoid of God.
1: தேவன் எனக்கு அவசியம் இல்லை.
0: I don't need God in my life.
1: தேவனை நான் சார்ந்து கொள்ள வேண்டியதில்லை.
0: It is not necessary for me to rely on God.
1: நான் சொல்லுவேன் இந்த பெருமை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நன்மை அல்ல, ஒரு மிகப்பெரிய தீங்குக்கு நேரா அவனை நடத்தி விடும்.
0: I tell you this pride will not bring goodness to a person but it will always leads to destruction.
1: பாருங்க ஒரு மனுஷனுடைய லைஃப்ல வந்து தேவன் அவனுடைய எண்ணங்களிலே இல்லாமல் போகிறார் அப்படினா அதை ரெண்டு விதமாக நீங்க பார்க்கலாம், ரெண்டு வெளிப்பாடுகள் அது தெரியும்.
0: So if the Lord is not present in the life of a person that will be reflected in two ways.
1: நான் சொல்லுகிற ஒவ்வொன்றுக்கும் பெரிய விளக்கம் கொடுக்க முடியாது, நான் கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன்.
0: I cannot give you much explanation, I just give you the subject
1: alone. ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள்ல தேவன் இல்லை அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது?
0: How to identify that the Lord is not present in the thought of a person?
1: முதல் காரியம்
0: First
1: எரேமியா 8:9.
0: Jeremiah 8:9.
1: எரேமியா 8:9.
0: Jeremiah 8:9.
1: ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள், இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள், அவர்களுக்கு ஞானம் ஏது?
0: The wise men are put to shame, they are dismayed and caught. Behold, they have rejected the word of the Lord, and what kind of wisdom do they have?
1: நல்ல கவனிங்க.
0: Listen carefully.
1: கர்த்தரற்ற தேவனற்ற எண்ணங்கள் உள்ள ஒரு ஞானி என்று தன நினைச்சுக்கிறான் பாருங்க, அவனுடைய முதல் வெளிப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை அவன் புறக்கணிப்பான்.
0: A person who considers himself to be wise in his own eyes, thereby whose life is devoid of God, the first reflected sign in his life is he will reject the word of God.
1: தேவனுடைய வார்த்தையை புறக்கணிப்பான்.
0: He will reject the word of God.
1: இந்த ஒரு பழக்கம் சில பேருக்கு உண்டு.
0: So some people have this habit.
1: கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி அதை வேண்டாம் என்று வெறுக்கிறவங்க இருப்பாங்க.
0: There are people who reject and despise the word of God and hate it.
1: தேவனுடைய வார்த்தைக்கு பயப்பட மாட்டாங்க.
0: They won't fear the word of God.
1: கர்த்தர் பலமுறை பேசினாலும் கீழ்
0: Though the Lord speak many times they won't obey.
1: தங்களுடைய பார்வையிலே பெரிய ஞானிகளாக நினைத்து தங்களுடைய மனது தங்களுடைய மாம்சம் சொல்றதுக்கே கீழ்படிந்து வாழ்வாங்க.
0: So they consider themselves to be wise in their own eyes and obey only their flesh and mind.
1: தங் பலமுறை கடிந்து கொள்ளப்பட்டும் தன்னுடைய பிடரியை கடினப்படுத்துகிறது போல இவருடைய வாழ்க்கை இருக்கும்.
0: So though they are warned many times they harden themselves, their life is of same sort.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: ஒரு மனுஷன் வந்து அவனுடைய எண்ணங்கள்ல தேவனை வைத்து

0: இருக்கிறான். அவன் தன்னை ஞானி என்று எண்ணல அப்படின்றதுக்கு அடையாளம் என்னன்னா, அவன் கர்த்தருடைய வசனத்துக்கு அவன் வந்து பயப்படுகிறான், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்படுகிறான்.
1: So what is the sign to identify that a person is not wise in his own heart and he is have God in his life, he will obey and fear the word of God.
0: பாருங்க, நம்ம நிறைய பேர் வந்து ரிலிஜியஸா இருக்கலாம். ரிலிஜியஸ்ன்றது வந்து மத சடங்காச்சாரங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கலாம்.
1: So some people might be religious where they accomplish all the traditions of their religion.
0: ஓ, இந்தந்த காரியங்களை செஞ்சிரணும்,
1: I should accomplish these kinds of customs.
0: நான் வந்து கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால இதெல்லாம் நான் நிறைவேற்றி முடிச்சிரணும்.
1: Since I am a Christian, I have to fulfill certain customs.
0: சடங்குகளை நிறைவேற்றுவார்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப இஷ்டம் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நிறைய பேருக்கு இஷ்டம் கிடையாது.
1: Many people desire to fulfill all those traditions and customs, but they don't desire to fulfill the word of God.
0: தங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற விதமாய் மாற்றிக்கொள்ள விருப்பம் கிடையாது.
1: They don't desire to change their life according to the word of God.
0: அவர்களுக்கு வரும் ஆலோசனைகளை அவங்க புறக்கணிப்பாங்க.
1: They just reject the counsel that comes to them.
0: இன்ன சில பேர் இருக்காங்க, தங்களுக்கு சாதகமாக வந்தா கேட்பாங்க, தங்களை குத்துற மாதிரி இருந்தா வேணாம்ன்றுவாங்க.
1: There are some people who will accept if it is favorable to them, otherwise they will reject it.
0: தேவனற்ற எண்ணங்கள் உள்ளவனுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் வந்து அவங்க they will reject the word of God. கர்த்தருடைய வார்த்தையை அவங்க புறக்கணிப்பாங்க.
1: A person who is devoid of God or in his thoughts he will reject the word of God.
0: இரண்டாவது, தேவனற்ற எண்ணம் உள்ள ஒரு தங்களையே ஞானி என்று நினைத்துக் கொள்றவங்களுடைய இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா?
1: What is the second sign to identify people who are wise in their own eyes and whose life is devoid of God?
0: நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கணும்.
1: If you read Romans chapter 1 verses 21 to 24.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இவர்களை குறித்து 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
1: We read in verse 22.
0: வேதம் சொல்கிறது, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகின்னு வாசிக்கிறோம்.
1: Here it says professing themselves to be wise they became fools.
0: மற்றவங்க யாரும் அவங்களை ஞானின்னு சொல்லல.
1: None never others did not say them as wise.
0: இவங்களே இவங்களை ஞானின்னு சொல்லிட்டாங்களாம்.
1: They themselves profess themselves to be wise.
0: அப்போ இப்படிப்பட்டவர்களுடைய சுபாவம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா,
1: So how will be their character?
0: வேதம் சொல்லுகிறது 23ஆம் வசனத்துல,
1: In verse 23.
0: 21ஆம் வசனம் அதை செய்து,
1: Verse 21.
0: தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளிலே வீணரானார்கள்.
1: Because that when they knew God, they glorified him not as God, neither were thankful, but became vain in their imaginations.
0: நல்ல கவனிங்க.
1: Listen carefully.
0: தேவனற்ற சிந்தனை உள்ளவன் தன்னையே ஞானி நினைக்கிறான் பாருங்க. முதல்ல அவனுடைய வெளிப்பாடு என்னன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை அவன் புறக்கணிப்பான்.
1: So a person who is devoid of God, who consider himself to be wise in his own eyes, first he will reject the word of God.
0: ரெண்டாவது, அவன் என்ன செய்வானா, தேவனை ஆராதிக்க அல்லது தேவனை மகிமைப்படுத்த அவன் சம்மதிக்க மாட்டான்.
1: And next he will refuse to worship God or he will refuse to glorify God.
0: தேவனுக்கு மகிமையை செலுத்த மாட்டான்.
1: He won't give glory to God.
0: தேவன் என்று அவனுக்கு அறிவான்,
1: he know that is God,
0: ஆனால் தேவனை ஸ்தோத்திரிக்க மாட்டான்.
1: But he will never worship God.
0: ஆனா தேவனை ஸ்தோத்திரிக்கிறத விட்டுட்டு தேவனை மகிமைப்படுத்துறது அவன் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா,
1: But instead of thanking God or praising God and worshiping God,
0: 23rd vasanathile,
1: verse 23,
0: alivillada devanudaiya magimaiyai அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபத்துக்கு ஒப்பாக மாற்றினார்கள்.
1: And change the glory of the uncorruptible God into an image made like to corruptible man, to birds and four-footed beasts and creeping things.
0: தேவனை மகிமைப்படுத்துப்பா அப்படின்னா அதெல்லாம் மகிமைப்படுத்த மாட்டேன்.
1: So when they asked to worship and glorify God, they said, I will not glorify God.
0: தேவனை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக என்ன செய்வேன்னா, நான் வந்து மிருகங்களை வந்து நான் மகிமைப்படுத்துவேன், நான் மனுஷனை மகிமைப்படுத்துவேன், நான் ஊரும் பிராணிகளை மகிமைப்படுத்துவேன், சிருஷ்டியை மகிமைப்படுத்துவேன், சிருஷ்டிகரை மகிமைப்படுத்த மாட்டேன்.
1: Instead of glorifying God, I will glorify men, I will glorify birds, I glorify beasts, I glorify creeping things, I will glorify creation but not the creator.
0: இதெல்லாம் அவன் தன் சொந்த கரத்தினாலே அவன் செய்து அவனே வடிவமைத்ததை அவன் வணங்குறான்.
1: So this he has made it out of his own hand, which it, we have made it into an image and he worship that.
0: இன்னைக்கு உலகத்துல பெரும்பான்மையான மக்களை நீங்க பாருங்களேன்.
1: Today when you see majority of the people in the world,
0: ஆவியா இருக்கிற தேவனை சிருஷ்டிகரா இருக்கிற தேவன் அவங்க ஆராதிக்க விரும்புறது இல்ல.
1: They don't desire to worship the Lord who is in spirit and who is the creator.
0: அவங்க தங்க கைகளாலே உண்டாக்கின சொரூபங்களை அவங்க வணங்குறதுல ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்காங்க.
1: So they feel comfortable to worship the idols and the images that they have made out of their hands.
0: இது ரொம்ப பரிதாபத்திற்குரியது.
1: This is really pathetic.
0: ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் இங்க ஜீவனுள்ள தேவன் இருக்கேன்.
1: So here the Lord says, see, I am a living God here.
0: நான் உண்டாக்கின பிராணிகளை போய் நீங்க வணங்குறீங்களேப்பா.
1: But you are worshiping the beast that I have created.
0: நான் உண்டாக்கின மனிதர்களை நீ வணங்குகிறாய்.
1: You are worshiping men whom I have created.
0: இத வேதம் சொல்லுகிறது, இது தேவன் அற்றவர்களுடைய மனதுல இருக்கிற எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறான் பாருங்க, இந்த ஞானி பண்ற பைத்தியம்தான்.
1: So this is the foolishness that a people who consider themselves to be wise in their own eyes.
0: எனக்கு எல்லாம் தெரியும்,
1: they know everything.
0: நான் என் கண்ணிலே பெரிய ஞானி.
1: I am a great wise man in my own eyes.
0: அவனுடைய பைத்தியக்காரத்தனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய மகிமையை சிருஷ்டிகளுக்கு ஒப்பாக வச்சுட்டு அதை வணங்கிட்டு இருக்கிறது.
1: His foolishness is comparing the glory of God equal to the creation and worshiping it.
0: இன்னைக்கு வந்து நம்முடைய தேசத்துல இது பெருமளவு பரம்பி இருக்குதுங்க பார்க்கலாம்.
1: Today you can see that this is greatly spread in our world.
0: மிருகங்களை வணங்குகிறார்கள்.
1: They worship beasts.
0: அந்த மிருகங்களுக்கு வந்து அவங்க செய்கிற என்னென்ன நமஸ்காரங்களை பாருங்க.
1: You see all kinds of praises and worship that they do to those animals.
0: அது மிருகம் சிருஷ்டிக்கப்பட்டது என்றத அவங்க விளங்கிக் கொள்றது இல்ல.
1: They don't understand that it is a creation created by God.
0: இன்னொரு கூட்டம் இருக்கு.
1: There's another crowd.
0: அவங்க யார் தெரியுமா? லிட்டரலா இப்படிப்பட்ட ஒரு பிராணியையோ மனுஷனையோ உருவமாக மாற்றி அதை வணங்காத இன்னொரு கூட்டம் இருக்கு.
1: There's another crowd who literally don't make any idols or images and worship it.
0: ஆனால் அவருடைய கையின் பலத்தை அவங்களே ஆராதிப்பாங்க.
1: But they will praise their own efforts of their hands.
0: நான் வந்து இவ்வளவு இவ்வளவு சம்பாதிக்கிறேன்.
1: See, I earn so much.
0: எனக்கு இந்த ஞானம் இருக்கு.
1: I have so much of wisdom.
0: என் கையே எனக்கு உதவி.
1: My hands are my help.
0: இது என்ன தெரியுமா?
1: You know what is this?
0: தேவன் அற்ற ஒரு வாழ்க்கை.
1: This is a life devoid of God.
0: இது யாருடைய அடையாளம்?
1: Who sign is this?
0: தன்னையே ஞானின்னு நினைச்சுக்கிறான்.
1: Who considers himself to be wise in their eyes.
0: கொஞ்சம் அவன் உயர்த்தப்பட்டா போதும்.
1: When he is exalted a bit.
0: கொஞ்சம் அவனுடைய கையின் பிரயாசங்கள் வெற்றி கிடைச்சிட்டா போதும்.
1: When he finds success in the efforts of his hands.
0: கொஞ்சம் புகழ் கிடைச்சிட்டா போதும்.
1: When he gets little fame.
0: அவ்வளவுதான், அவளை பிடிக்க முடியாது.
1: Then you cannot find
0: him. தேவன் எனக்கு அவசியம் இல்ல.
1: I need no God at all.
0: ஆண்டவர் எனக்கு என்ன செய்தா?
1: What did the Lord do to me?
0: என்று சொல்லி கர்த்தரை நிராகரிக்கிறாங்க.
1: They will just reject God.
0: அப்ப நான் சொல்லுவேன், முதலாவது வந்து நம்முடைய எண்ணங்களிலே நம்மையே ஞானி நினைக்கிறது என்னன்னா, தேவனை பின்னுக்கு தள்ளி நம்மையே முன்னுக்கு தள்ளுறது.
1: So first thing, when you how to identify that you are wise in your own eyes, that is where you just push God behind and you put yourself to the front.
0: தேவன் அற்ற வாழ்க்கை.
1: A life devoid of God.
0: தேவன் அற்ற வாழ்க்கை.
1: A life devoid of God.
0: நீங்கள் தானியேலின் புத்தகம் 4 அதிகாரத்துக்கு வருவீர்களானால்,
1: if you come to Daniel chapter 4,
0: இந்த ஒரு சோதனையில சிக்கினவன் நேபுகாத்நேச்சார் என்பதை நீங்க படிக்கலாம்.
1: You can read that this king Nebuchadnezzar was the one who was caught in this temptation.
0: நேபுகாத்நேச்சார் ஒரு மிக வல்லமை உள்ள ஒரு ராஜாவாக அவன் இருந்தான்.
1: This Nebuchadnezzar was a very powerful king.
0: அவன் கண்ட தரிசனத்துல கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துறார், பொன்னான தலை வந்து நேபுகாத்நேச்சார் தான்.
1: So in the dream that the Lord revealed to him, that the golden head is actually Nebuchadnezzar.
0: அவனுக்கு எல்லா மகிமை அவனுக்கு கொடுக்கப்பட்டது.
1: And all glory was given to him.
0: அவனுடைய ராஜ்யம் அவ்வளவு மேன்மையாக இருந்தது.
1: His kingdom was so great.
0: அவன் கட்டின பாபிலோன் என்பது சாதாரண ஒரு சாம்ராஜ்யம் அல்ல, இன்றைக்கு வரைக்கும் மேன்மையாக நினைக்கப்படுகிற ஒரு சிவிலைசேஷன் அவர் கட்டினாரு.
1: So the Babylon that he constructed is not an ordinary thing, but it is considered to be the great civilization even today.
0: ஆனால் ஒரு நாள் அவர் என்ன செய்கிறார்னா, 29-30 வசனங்களை வாசிக்கும் போது,
1: If you read verses 29 and 30,
0: என்னுடைய கை பலத்தினால் பிரயாசத்தினால் நான் கட்டின பாபிலோன் அல்லவா.
1: That he said that it is not this great Babylon that I have built for the house of the kingdom of God.
0: உலாவி பார்த்த உடனே சொல்றாரு, எனக்கு எல்லாம் என் கை பலத்தினால் நான் கட்டிட்டேன்.
1: So it is by my might I have done this.
0: இதுக்கு தேவன் அவசியம் இல்ல, இதெல்லாம் என்னாலேயே நான் பண்ணிட்டேன்.
1: God is not necessary for this, it is I who have done this by myself.
0: சொல்லுகிறது கர்த்தர் அவன் மேல பிரியமா இல்ல.
1: The Bible says the Lord was not delighted.
0: அதை தேவன் அங்கீகரிக்கல.
1: The Lord did not accept it.
0: அவனை பெரிய ஞானி என்றும் அவன் சாதனையாளன் என்றும் பரலோகம் வந்து அங்கீகரிக்கல.
1: The heaven did not accept that he is a wise man and he is an achiever.
0: வேதம் சொல்ல கர்த்தர் அவனை மனுஷர்ல இருந்து தள்ளி மிருகங்களைப் போல மேயும்படி வைத்தார்.
1: The Bible says the Lord drew him away from men and made him to live like an animal.
0: நீங்கள் கடைசில படிப்பீங்களானா, 37 வசனத்துல படிப்பீங்களானா,
1: If you read verse 37,
0: அவனுக்கு ஒரு நாள் புத்தி தெளிந்த போது அவன் என்ன சொல்லுகிறானா, தன்னை அல்ல உன்னதத்தில் இருக்கிற கர்த்தரை மகிமைப்படுத்தினான்.
1: One day when he came to senses, he did not exalt himself but glorified the Lord in heaven.
0: அப்பொழுதுதான் மகிமை அவனுக்கு திரும்ப வந்தது.
1: Only then he got back his glory.
0: பிரியமானவர்களே, நம்முடைய கண்கள்ல நம்ம ஞானியா என்றது அப்படின்னா, தேவன் அற்ற வாழ்க்கையை விரும்புவது, அதை பின்தொடர்ந்து செல்வது.
1: My dear ones, if you consider yourself wise in your own eyes, it means that you are living a life devoid of God and following it.
0: கர்த்தர் நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து நாம் வெளியே வர வரணும்னு கர்த்தர் விரும்புறாரு.
1: The Lord desires that we should come out of such kind of life.
0: பாருங்க நம்ம எவ்வளவு மாடர்ன் லைஃப் நம்ம வாழலாம், எவ்வளவு மாடர்னான கேட்ஜெட்ஸ் நம்ம கையில இருக்கலாம், எவ்வளவோ காரியங்களை முன்னால செய்ய முடியாது இப்ப செய்யக்கூடிய நிலையில நம்ம இருக்கலாம்.
1: No matter we may live a modern life or in a modern time or trend, or we may have modern gadgets which where we can do many things which has not done earlier.
0: நம்ம வாழ்க்கையில எவ்வளவு வசதிகள், எவ்வளவோ நம்ம கையில மேன்மைகள் நமக்கு வரலாம்.
1: We may have so much of greatness in our hands, we may have great sophistications in our life.
0: ஆனால் இவைகளை எல்லாம் கொடுக்கிறவர் கர்த்தர் என்பதை மறந்து போக கூடாது.
1: But don't ever forget it is God who gives all these things.
0: இவைகள் எல்லாம் அவருடைய கரத்திலிருந்து வருகிறது.
1: All this comes from his hand.
0: இவைகள் எல்லாம் தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையில இவைகள் பிரயோஜனமற்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும்.
1: And we have to understand it is of no use in a life which is devoid of God.
0: ஆகவே முதலாவது நான் சொல்வேன், நம்முடைய பார்வையிலே ஞானிகளாய் இராதபடி நம்முடைய வாழ்க்கையில தேவனை நடுநிலையில வைப்போமானால் இந்த சோதனையில சிக்காம இருப்போம்.
1: Therefore I could tell you that we may not consider ourselves wise in our own eyes, that we may place God in the center of our life, then we will not be caught in this temptation.
0: ஒருவன் தன்னுடைய பார்வையிலே தன்னுடைய எண்ணங்களிலே ஞானி என்று எண்ணாம இருக்கணும் அப்படின்னா முதலாவது தேவனற்ற வாழ்க்கையிலிருந்து வெளியே வரணும்.
1: So if a person ought to consider himself not wise in his own eyes, then he have to come out of a life which is devoid of God.
0: இரண்டாவது இப்படிப்பட்ட சோதனையில விழுறவங்க இருக்கிற பிரச்சனை என்ன நான் காண்பிக்கிறேன்.
1: And second problem I will show people who are caught in this temptation.
0: நீங்கள் ரோமர் 12 அதிகாரம் 16 வசனம் வாசிப்பீர்களானால்
1: Romans 12 and verse 16.
0: ரோமர் 12:16.
1: Romans 12:16.
0: ஒருவரோடே ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள்.
1: Be of the same mind toward one another. Do not set your mind on high things, but associate with the humble. Do not be wise in your own opinion.
0: நீ உன்னை ஞானி என்று எண்ணாத.
1: Do not consider yourself wise in your own eyes.
0: இங்கேயும் அதான் எழுதுறாரு பவுல்.
1: Here he also writes the same thing.
0: உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள்.
1: Do not be wise in your own opinion.
0: எப்படி இந்த இந்த நம்மையே நம்முடைய பார்வையில புத்திமான்கள் என்று எண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன?
1: So what are we supposed to do to identify that we may not find ourselves wise in our own eyes?
0: இப்படி தங்களையே ஞானிகள் என்று நினைக்கிறவங்களுடைய அடையாளம் என்ன?
1: What is the sign to identify people who are wise in their own eyes?
0: இரண்டாவது நான் சொல்வேன்.
1: Second I would tell you.
0: முதலாவது நான் சொன்னேன் தேவனற்ற வாழ்க்கை வாழ்வது.
1: So first I told you their life is devoid of God.
0: இரண்டாவது நான் சொல்வேன்.
1: Second
0: இவர்கள் மற்றவர்களை புறக்கணிப்பது அல்லது உதாசீனப்படுத்துவது.
1: They despise others.
0: மற்றவர்களை உதாசீனப்படுத்துவது.
1: They despise others.
0: இவர்கள் யார் என்றால் தங்களுடைய எண்ணங்களிலே தங்களை ஞானி என்று நினைக்கிறவங்க.
1: They are the people who consider wise in their own eyes.
0: மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம்.
1: Let us read this verse.
0: ரோமர் 12:16.
1: Romans 12:16.
0: ஒருவரோடே ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள்.
1: Be of the same mind toward one another. Do not set your mind on high things, but associate with the humble.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: யாரோட இணங்கி போங்க?
1: So you have to go with whom?
0: யாரோட இணங்கணும்?
1: You have to associate with
0: whom? தாழ்மையானவர்களோட இணங்குங்க.
1: You have to associate with the humble.
0: நீங்க வந்து மேட்டிமை எண்ணம் உள்ளவர்களா இருக்காதீங்க.
1: You don't set your mind on higher things.
0: ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையா இருங்க.
1: But be of same mind with each other.
0: நல்ல கவனிக்கணும்.
1: You have to listen carefully. பாருங்க
0: நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்மையே ஞானி என்று நினைக்க பண்றதுனுடைய சோதனை எங்க இருந்து வருதுன்னு கேட்டா நான் சொல்லுவேன், மற்றவர்களை நம்ம உதாசீனப்படுத்துறோம் பாருங்க, அவசியம் இல்லை நினைக்கிறோம் பாருங்க, அங்கதான் அது கிளம்புது.
1: So this kind of attitude where we consider ourselves wise in our own eyes will come or rise from the place when we despise others.
0: எப்போது ஒரு மனுஷன் இன்னொருவனை அசட்டை பண்ணுவான்?
1: So when will a person despise other one?
0: நான் சொல்வேன் ரெண்டு காரணங்கள்.
1: I tell you two reasons.
0: முதலாவது
1: First
0: நீதிமொழிகள் 28:11.
1: Proverbs 28:11.
0: நீதிமொழிகள் 28:11.
1: Proverbs 28:11.
0: ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவா.
1: The rich man is wise in his own eyes.
0: இங்க என்ன பிரச்சனை?
1: What is the problem here?
0: ஏன் அவங்க இன்னொரு சக மனிதனை அவங்க அசட்ட பண்றாங்க அப்படினா?
1: Why do they despise an associate?
0: அவர்களுடைய ஐஸ்வர்யம் அவர்களுடைய அஸ்திபாரமாக மாறும்போது.
1: When their foundation is their riches.
0: அவர்களுடைய டெஃபினிஷனே என்னன்னா ஐஸ்வர்யம்.
1: Their definition is riches.
0: அவர்களுடைய கண்கள்ல மேன்மையா தங்களை பார்க்க வைக்கிறது என்னன்னா கையில வந்த பணம்.
1: So the money or the riches consider them to be see great.
0: பாருங்க இந்த பணம் அல்லது ஐஸ்வர்யம்ன்றது பல விதங்கள்ல இதை நீங்க விளக்கலாம்.
1: So this riches or money you can explain in many ways.
0: எல்லாருக்குமே ஒரே ஐஸ்வர்யம் கிடையாது.
1: It's not that everyone have the same riches.
0: சில பேருக்கு பணம் என்ற ஐஸ்வர்யம் இருக்கும்.
1: Some people have money as riches.
0: சில பேருக்கு அழகு என்ற ஐஸ்வர்யம் இருக்கும்.
1: Some people have beauty as riches.
0: சில பேருக்கு ஞானம் என்ற ஐஸ்வர்யம் இருக்கும்.
1: Some people have wisdom as riches.
0: சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவர்களுடைய படிப்பு என்ற ஐஸ்வர்யம் இருக்கும்.
1: For some people it is education that is a riches.
0: மற்றவர்களை விட ஏதோ ஒன்றுல நன்மையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அனுபவிக்கிறவர்க்காம் பாருங்க அவதான் ஐஸ்வர்யவான்.
1: So a person who experience or enjoys a little privilege than others in a state, that is actually riches.
0: இந்த privilege ஒருவனுக்கு கிடைத்த உடனே அவன் என்ன நினைக்கிறான்னா நம்மளுக்கு மிஞ்சி யாரும் கிடையாது.
1: So when a person receives that privilege, he considers himself there is no one beyond him.
0: நம்ம படிப்ப மிஞ்சி நமக்கு யாரும் படிக்க முடியாது.
1: There is no one who can study more than me.
0: நம்மள விட யாரும் அழகு கிடையாது.
1: There is no one more beautiful than me.
0: நம்ம மேன்மையை விட யாரும் மேன்மை கிடையாது.
1: There is no one greater than my greatness.
0: கோலம் என்ன, என் கோத்திரம் என்ன, என் ஜாதி என்ன, என் பின்னணி என்ன.
1: So what is my caste, what is my community, what is my creed and what is my tribe?
0: நான் அவனை விட பெரியவன்.
1: I am greater than him.
0: அவன் என்னை விட தாழ்ந்தவன்.
1: And he is more humble.
0: அவனோட என்ன சம்பந்தம் பண்றது?
1: So why should I associate with him?
0: ஏன் பணம் என்ன?
1: What is my riches?
0: ஏன் வருமானம் என்ன?
1: What is my income?
0: அவலாம் எந்த மூலைக்கு?
1: And he cannot be compared to
0: me. ஏன் அழகு என்ன?
1: What is my beauty?
0: அவளோட எல்லாம் பக்கத்தலோட நிக்க முடியாது.
1: They cannot even come near to me.
0: See, இத மாதிரி நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம் பாருங்க. ஒருவரோடு ஒருவர் இணங்க முடியாம இருக்கிறோம் பாருங்க. இது என்ன அர்த்தம்னு கேட்டா தன்னையே பெரிய ஞானி நினைக்கிறவன் தான் இப்படி இருப்பானா?
1: So a person when he thinks this way and cannot associate with other person, he is the one who is wise in his own eyes.
0: அப்போஸ்தல பவுல் கூட கொஞ்ச காலம் அப்படி தான் நினைச்சிட்டு
1: இருந்தாரு. Paul was also thinking the same way for a few.
0: நீங்கள் பிலிப்பியருக்கு எழுதினிருப்போம் 3:5-6 வாசித்தீங்கனா,
1: if you read Philippians chapter 3 verses 5-6,
0: அவர் தன்னை பற்றி மேன்மை பாராட்ட கொஞ்சம் ஒரு லிஸ்ட் இருந்துச்சு அவருக்கு.
1: So he had a list to speak great about himself.
0: அவர் சொல்றாரு 5ஆம் வசனத்துல பாருங்க.
1: Verse 5 he says,
0: நான் 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் அடைந்தவன்.
1: I was circumcised the 8th day.
0: இஸ்ரவேல் வம்சத்தான்.
1: From the stock of Israel.
0: பென்யமீன் கோத்திரத்தான்.
1: Of the tribe of Benjamin.
0: எபிரேயரில் பிறந்த எபிரேயன்.
1: And Hebrew of the Hebrews.
0: நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன்.
1: As touching the law a Pharisee.
0: பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன்.
1: Concerning zeal persecuting the church.
0: நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன்.
1: Touching the righteousness which is in the law blameless.
0: இவருக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருந்தாரு.
1: So he had his own list.
0: நான் யாரு?
1: Who am I?
0: பரிசேயர்.
1: I am a Pharisee.
0: நான் யாரு?
1: Who am I?
0: நீதிமான்.
1: I am a righteous.
0: நான் யாரு?
1: Who am I?
0: விருத்த சேதனம் அடைந்தவர்.
1: I am circumcised.
0: நான் யாரு?
1: Who am I?
0: நான் வந்து இஸ்ரவேல் வம்சத்தான்.
1: I am from the stock of Israel.
0: நான் பென்யமீன் கோத்திரமாக.
1: I am from the tribe of Benjamin.
0: நான் எபிரேயர்ல எபிரேயன். Pure blood.
1: I am a Hebrew of Hebrews, a pure blood.
0: ரொம்ப பெருமை அவருக்கு.
1: He is very proud about that.
0: எல்லா மேன்மை படுத்திட்டு முடிவு என்னன்னு கேட்டீங்கனா,
1: and what is the end of this greatness?
0: தன்னுடைய சக மனிதனை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான்.
1: He was persecuting his associate.
0: இதுக்கு ஒத்து வராதவங்க இணங்காதவங்க அத்தனை பேரையும் அவன் தாழ்வாக நினைத்தான்.
1: And whoever don't associate or comply to this, he considered themselves to be low.
0: ஆனா ஒரு நாள் ஆண்டவர் அத்தனை உடைச்சு போட்டாரு.
1: But one day God broke everything.
0: அவன் தமஸ்குக்கு போகிற வழியில சடிந்து வெளியில அடிச்சாரு பாருங்க.
1: As he was on his way to Damascus, the Lord met him in a sudden light.
0: இந்த பரிசேயன், நான் எபிரேயன், பென்யமீன் கோத்திரத்தான், இஸ்ரவேலன் எல்லாம் மொத்தமா கீழே விழுந்து கண்ணு கூட போச்சு.
1: So this all the circumcised, the Israelite, the Benjamite, the Hebrew, all these things fell down and broke it.
0: இப்ப தன்னையே தன்னால பார்க்க முடியல.
1: Now he has become blind and not able to see himself.
0: இப்ப கேக்குறான்.
1: Now he says,
0: நான் என்ன செய்ய வேண்டும்?
1: What am I supposed to do?
0: நான் என்ன செய்யணும்?
1: What should I do?
0: கடைசியில் அவர் சொல்லுகிறார் பாருங்க.
1: At last he says,
0: நான் எதையெல்லாம் என் வாழ்க்கையில மேன்மேன் நினைச்சானோ அத்தனை நான் குப்பையாக நினைக்கிறேன்னு
1: சொன்னார். Whichever I consider to be great in my life, I consider them to be dung in my life.
0: இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்றாங்க.
1: Today many people say that they are saved.
0: ஆனா அந்த குப்பையை தூக்கி தலையில வச்சிருக்காங்க.
1: But they have kept that all trash upon their head.
0: நான் யாரு?
1: Who am I?
0: என்னுடைய வம்சம் என்ன?
1: And what is my tribe?
0: என்னுடைய செல்வம் என்ன?
1: What is my riches?
0: என் நிலைமை என்ன?
1: What is my state?
0: இந்த அத்தனை குப்பை இருக்கு பாருங்க.
1: All these trashes.
0: ஒண்ணு நம்மோட வந்ததும் இல்ல, நம்மோட போக போறதும் கிடையாது.
1: So all these do not come with us and they are not going to come with us.
0: ஒண்ணையும் கொண்டு வந்தது இல்ல, ஒண்ணையும் கொண்டு போக போறது இல்ல.
1: We have not brought anything and we are not going to take anything.
0: இந்த குப்பையை தூக்கி தலையில வச்சிட்டு ஐயோ நம்மள போல ஞானி யாரும் இல்ல, நம்மள போல ஐஸ்வர்யவான் யாரும் இல்ல, நம்மள போல மேன்மையானவன் யாரும் இல்ல, தங்களையே தங்க பெருமைப்பட்டுக்கிறாங்க.
1: They keep all this trash upon the head and they just feel proud about themselves, saying there is no one greater than me, there is no one richer than me, there is no one greater. greater than me.
0: நான் சொல்லுவேன் இந்த மாதிரி நமக்கு தேவன் கொடுத்த ஐஸ்வர்யங்களால நாம இன்னொரு சக மனிதனை நாம் என்ன செய்ய கூடாதுன்னா அசட்டை பண்ணவே கூடாது.
1: We should never despise other associates using these riches which the Lord has given us.
0: நம்ம அதை மறந்துடவே கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்கணும் இவைகள் எல்லாம் கர்த்தர் தான் கொடுத்தார்.
1: We should every day we should remember that it is God who has given all these things.
0: இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தது அவருடைய நோக்கத்தை என் மூலமா நிறைவேற்றது.
1: And the Lord has given all these things that he might fulfill his purpose through me.
0: இத நம்ம விளங்கிட்டோம்னா நம்ம வந்து எந்த மேன்மையும் குறித்து நம்ம பெருமை பாராட்டவே மாட்டோம்.
1: So if we understand this thing we will never boast about any greatness that we have.
0: உதாரணமா பாருங்க.
1: For example
0: ஒரு பெரிய ஐஸ்வரவான் இருக்கான்னு வெச்சுக்கிடுங்களே.
1: Consider a rich man.
0: அவர் வந்து ஒரு ஒரு 5 கோடிக்கு ஒரு விலையுள்ள ஒரு கார் வெச்சிருக்கறான்னு
1: வெச்சுக்கிடுங்க. Consider he is having a car that cost around 5 crores.
0: அந்த காரை அவர் ஓட்ட மாட்டாரு.
1: He will not drive that car.
0: அந்த காரை ஓட்டிறதுக்கு ஒரு டிரைவர் வெச்சிருப்பாரு.
1: There is a driver who can drive the car.
0: அந்த டிரைவருக்கு ஒரு 20000 25000 சம்பளம் கொடுப்பாரு.
1: And he may pay 20000 or 25000 to the driver.
0: இப்போ அந்த டிரைவர் பாத்தீங்க இவர் வாங்காத ஒரு காரை ஒரு 3 கோடி 5 கோடி கார் இவர் ஓட்டிட்டு போறாரு.
1: So now this driver is driving a car which is 3 crores or 5 crores which he has not even bought.
0: பாருங்க தான் தான் இந்த காரை ஓட்டினாலும் அந்த டிரைவருக்கு ஒரு அறிவு இருந்துட்டே இருக்கு இது ஏன் கார் இல்ல இதெல்லாம் எதுக்காக ஓட்டணும்னா என் எஜமானுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் இந்த வண்டியை ஓட்டணும்.
1: So though the driver drives the car but he knows very well that though I drive the car it is not my car but I am driving this to fulfill the purpose of my master.
0: நான் தினந்தோறும் இந்த காரினுடைய சுகபோகங்களை நான் அனுபவித்தாலும் இது யாருக்காக அப்படினா எனக்காக இல்ல என் வீட்ல என் பிள்ளை எடுத்துட்டு ஸ்கூலுக்கு எடுத்து போறதுக்கு இல்ல.
1: So though I enjoy the comfort and all the things of this car it is not for my use. I cannot take my children in this car.
0: என் மனைவி எடுத்துட்டு பீச்சுக்கு போயிட்டு வரதுக்கு இல்ல.
1: It's not to take my wife to beach in this car.
0: நான் கடைக்கு போறதுக்கு இந்த கார் எடுத்துட்டு போக முடியாது.
1: Not to take this car to all the shops.
0: இது எதுக்காக?
1: This is for what?
0: எஜமானுக்காக.
1: This is for my master.
0: அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற காரை வாங்கி இருக்கிறார்.
1: He has bought this car to fulfill his purpose.
0: அந்த சாவியை என் கையில கொடுத்திருந்தாலும்
1: Though he has given the key of that car to me.
0: நான் என் இஷ்டத்துக்கு பயன்படுத்த முடியாது.
1: I cannot use for my own self.
0: இது அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றது கொடுக்கப்பட்டது.
1: This is given to fulfill his purpose.
0: நல்ல கவனிங்க.
1: Listen carefully.
0: நம்ம கையில கர்த்தர் எத்தனை கோடிகளை வேணா கொடுக்கலாம்.
1: No matter how many crores the Lord may give us.
0: ஒண்ணு மறந்திர கூடாது நீங்க.
1: You should never forget.
0: இந்த பணம் உங்களுக்கு இல்ல.
1: This money is for not you.
0: உங்க நீங்க நினைச்சப்ப எனக்கு தான் ஆண்டவர் கொடுத்துட்டார். இல்ல இல்ல இல்ல.
1: You may think God has given me but not at all.
0: உங்களுக்கு உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்ன செய்ய விரும்புறாரு அதுக்காக கொடுத்து வச்சிருக்கிறார்.
1: The Lord want to do something through you and that is why he has given you.
0: நம்ம காண்டர் பயங்கர ஞானம் கொடுத்திருக்கலாம்.
1: God might have given you good wisdom.
0: நம்ம ரொம்ப பெருமை அடைஞ்சிரோம். அப்பா இப்ப கார் சாவி என்கிட்ட இருக்குன்ற மாதிரி டிரைவர் பெருமை படுற மாதிரி நம்ம பெருமை படுற கூடாது.
1: Like how the driver who has the key of the car boast himself you should not feel proud over that
0: அந்த பைத்தியத்துக்குள்ள நம்ம போயிர கூடாது.
1: We should not enter into that foolishness.
0: நமக்கு சொல்லணும் ஆண்டவரே இந்த ஞானத்தை எனக்கு இவ்வளவு ஞானம் கொடுத்திருக்கீங்க.
1: Lord we should say Lord you have given me so much of wisdom.
0: இது என்னது கிடையாது உம்முடைய ஞானம்.
1: Lord it is not my wisdom but yours.
0: இது வந்து உம்மை சித்தத்தை நிறைவேற்றதுக்கு நான் எப்படி இதை பயன்படுத்தணும்.
1: Lord how should I utilize to fulfill your purpose.
0: கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய மேன்மையான இடத்தை கொடுத்திருக்கலாம்.
1: God would have given a great good position.
0: ஒரு நாளும் மறந்திர கூடாது இது எனக்காக இல்ல கர்த்தர் ஏதோ ஒன்றை இந்த பதவியிலிருந்து நான் செய்யணும்னு விரும்புறாரு. அதுக்காக தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
1: We should never forget this is not for myself but the Lord has kept me in this position that I may do something for the glory of God.
0: யோசேப்பு பாருங்க.
1: Look at Joseph.
0: நேத்தி கூட அவனை பத்தி நாம கவனிச்சோம்.
1: Even yesterday we saw about him.
0: சொல்லுகிறான் பார்வோனுக்கு தகப்பனாக அவன் வீட்டார் அனைவருக்கும் அவன் கர்த்தனாக எகிப்து முழுவதற்கு அதிபதியாக கர்த்தர் அவனை மாற்றினார்.
1: The Lord has made him as the father of Pharaohs and the governor of the entire nation of Egypt.
0: ஆனா அவர் சொல்றார் இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு தெரியுமா?
1: But why did God give all these things?
0: अनेक ஜனங்களுக்கு ஜீவ ரட்சனை உண்டு பண்ணும்படி கர்த்தர் நீங்க
1: The Lord has brought me here that I may bring prosperity to many people.
0: ஒரு நன்மை நீங்க ஒரு சத்தியத்தை மறந்திரவே கூடாது.
1: You should never forget a truth.
0: எல்லா position, எல்லா privilege, எல்லா riches எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவர் ஒரு மனுஷன்ட கொடுக்கிறார்னா அவன் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறார் இவன் மூலமாக இவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாறணும்.
1: So no matter whatever privilege or whatever position or whatever riches you may have it is just for one reason that it should become useful for God's purpose.
0: யோசித்து பாருங்க ஏங்க நம்மள மற்றவங்களோட உதாரணமா ஞானம் நமக்கு இருக்கு வெச்சிடுங்களே.
1: For example consider you have wisdom.
0: ஏன் கர்த்தர் மற்றவங்களுக்கு இல்லாத ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்காரு?
1: Why has God given a wisdom which other people don't have?
0: உதாரணமா நீங்க ரொம்ப ஐஸ்வர்யவான்னு வெச்சிடுங்களே.
1: Just consider for example you are very rich.
0: ரொம்ப பணம் உங்களுக்கு வருது.
1: You have more riches and money.
0: நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் கர்த்தர் மற்றவங்களை விட்டுட்டு ஏன் உங்க குடும்பத்தார்ல கூட சிலரை விட்டுட்டு ஏன் உங்களை மட்டும் உங்க ஐஸ்வர்யமா மாத்துனாரு?
1: Why did God make you rich excluding other people, even people that are in present in your family?
0: யாருக்குமே கிடைக்காத உயர்வுகளை கர்த்தர் உங்களுக்கு ஏன் கொடுக்கறாரு?
1: Why does God give you great positions which other people have not got?
0: கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கல.
1: Just examine that and see.
0: இதுக்கு ஏதாவது தகுதி நமக்கு இருக்கா?
1: Are we worthy or deserving?
0: என்ன ஏதா புண்ணியம் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி இருக்கோமா?
1: Or have we done any good to receive all these things?
0: யோசித்து பாருங்க.
1: Just think about it.
0: ஏதாவது புண்ணியம் பண்ணிருக்கோமா?
1: Have we done any goodness?
0: ஐஸ்வர்யமான ஆகிறதுக்கு, ஞானியா இருக்கிறதுக்கு, பதவியில உட்கார்றதுக்கு என்ன பண்ணங்க புண்ணியம் பண்ணோம்?
1: What goodness did we do that we may be rich or sit in a good position or privileged?
0: எப்படி இது கர்த்தர் கண்டுபிடிக்கிறது?
1: How to find it?
0: What is the meaning behind this? How do you find the purpose? ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்.
1: And the Lord said unto Abraham, I will bless you, blessing I will bless you, and you shall be a blessing.
0: உன்னிலே உலகத்திலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்.
1: And in you shall all the nations of this world shall be blessed.
0: நீ மற்றவர்களுக்கு உலகம் முழுவதுக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால உன்னை வச்சிருக்கேன், அதை மறந்துடாத.
1: I have set you as a channel of blessing to other people.
0: நான் சொல்லுவேன், எப்பொழுது நம்ம மற்றவங்களை வந்து நம்மளை விட தாழ்வா நினைக்க மாட்டோம் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே யாருக்கோ ஒரு ஆசீர்வாதமா இருக்கதா எனக்கு கொடுத்துருக்கீங்க.
1: So when we will not despise other people or think low about other people, when we think that the Lord, whatever you have given me, just for the use of other people.
0: அதனால தான் இயேசு சொன்னார், ஒரு அழகான உபமானம் சொன்னார் பாருங்க.
1: That's why Jesus said a good parable.
0: ஒரு எஜமான் தோட்டத்தை வந்து குத்தை கூட்டிட்டு போனாராம்.
1: So master gave his vineyard
0: to lease. அவர் லீஸ் கூட்டிட்டு போறாரு.
1: He gave the vineyard to lease.
0: அவர் லீஸ் போட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கனி காலம் வந்த உடனே ஆள் அனுப்புறாரு, கொஞ்சம் அது கனி எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு.
1: So after when is the time for harvest, he sent people to get the fruits out of it.
0: அந்த குத்தைக்கு வேலைக்கு வந்தான் பாருங்க, அவன் என்ன நினைச்சிட்டானா, இந்த தோட்டமே நமக்கு தான் சொந்தம்.
1: So the one who came to take care of this vineyard, he thought this vineyard belongs to me.
0: அதனால வந்தவனை போட்டு அடியேன அடிச்சு அவனை கொன்னு போடுறாங்க.
1: Therefore he bet them and they killed the one who came for that.
0: கடைசில குமாரன் அனுப்புனா கூட அடிச்சு கொண்டு போடுறான்.
1: At last though he sent his own son, he also killed them.
0: ஏன் இவங்க டிஸ்பைஸ் பண்ணாங்க?
1: Why did they despise him?
0: அவங்க நினைச்சிட்டாங்க இது என்னுடையது.
1: They thought it is their own.
0: ஓ நான் தான் சொந்தக்காரன்.
1: I am the owner of this vineyard.
0: மறந்துட்டாங்க இது முதல்ல எஜமானது பாயுது.
1: They forgot that it belongs to our master.
0: தற்காலிகமா என்கிட்ட கொடுத்துக்கிற.
1: It is temporarily given to me.
0: கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
1: Just think about it.
0: பணக்காரங்க எப்பமே பணக்காரங்களா இருக்காங்களா?
1: Are rich people always rich?
0: கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
1: Think about it.
0: எப்பமே பணக்காரங்களா இருக்காங்க?
1: Are they rich always?
0: கிடையாது.
1: No.
0: தங்களுடைய வாழ்நாட்கள்லயே ஐஸ்வர்யம் ஆரம்பிச்சவன் ஆண்டியா முடியறவனு இருக்கான்.
1: There are people who have started as rich people, end as poor even in their lifetime.
0: ஏன் ஞானி எல்லாருமே எப்பவுமே ஞானியா இருக்காங்களா?
1: Our wise people always wise.
0: ஒரு கால அவங்க ஞானத்தை கேட்கறதுக்கு உலகமே காத்திருந்து, ஒரு கால அவங்கள யாருனே சட்டை பண்ண மாட்டேங்கிறாங்க.
1: Once the entire world was waiting to listen to their words of counsel, but now, at one point of time, no one is listening to them.
0: ஏங்க பதவியில உட்கார்றவங்க என்ன வாழ்நாளமா பதவியில உட்கார்ந்திருக்காங்க?
1: So are people sit in a position, are they seated all the day of their life?
0: நம்ம ஊர்ல பார்த்தா 5 வருஷம் உட்கார்ந்திருக்காங்க அந்த சேர்ல, ஆடி ஆடி உட்கார்றான், பயந்துட்டு உட்கார்றான்.
1: So even in our places they just sit in that position for 5 years and that too with great fear.
0: எங்க நேத்துக்கு என்ன மாதிரி புகழ்ல உயர்வுல வாழ்ந்தவங்க இன்னைக்கு அட்ரஸ் எல்லாம் இருக்காங்க.
1: A person who lived in a great popularity and fame yesterday, he is no more found today.
0: யாருமே எந்த பதவியும் தனக்குன் பிடிச்சிக்க முடியாது.
1: No person can hold any position for himself.
0: கர்த்தர் எதுக்கு இதெல்லாம் கொடுத்திருக்காரு தெரியுமா?
1: Why did God give all these things?
0: உனக்கு கொடுத்திருக்கிற ஒரு காலத்துல நீ அது ஒழுங்கா பயன்படுத்தி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துக்கோ.
1: That you may make the proper use of the thing in the particular time and be blessing to other people.
0: உனக்கு ஞானம் கொடுத்தனா அந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு நீ புகட்டுவேன்னு சொல்லி உன்னை வச்சிருக்கேன்.
1: If I have given you wisdom, it means that you will teach that wisdom to other people.
0: உனக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கறேனா அதை எடுத்து பகிர்ந்து மற்றவங்களுக்கு கொடுத்து நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறுவேன்னு எதிர்பார்த்து வச்சிருக்கேன்ப்பா.
1: So if I have given riches, it means that you will give and share the riches to other people and you will be a blessing to other people.
0: உனக்கு ஒரு பதவியை கொடுத்து உயர்த்தி எல்லாருக்கும் மேல நான் உயர்த்தி வச்சிருக்கறேனா காரணம் என்னன்னா, நீ அநேகருக்கு ஜீவரட்சணை செய்வே, நிறைய பேரை உயிரை காப்பாத்துவேன்னு நான் வச்சிருக்கேன்.
1: So if I kept you in a higher position than other people, it means that you will save other people and bring a positivity to their life.
0: இந்த நிலையில இருக்குறோம் நாமன்றது உணர்ந்துட்டு இன்னொருவனை என்ன செய்ய கூடாதுன்னா, அசட்ட பண்ண கூடாது.
1: So having realized that we are in certain state and we should never despise other people.
0: நாம எப்படி இருக்கணும்னு பவுல் சொல்றாருனா,
1: Paul says how we are supposed to be.
0: உன்னை ஞானின் எண்ணிராதப்பா.
1: Don't consider yourself to be wise.
0: தாழ்மை உள்ளவர்களுடனே இணங்கி போ.
1: But associate with the humble.
0: தாழ்மை உள்ளவர்களே இணங்கி போப்பா.
1: But associate with the humble.
0: இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுத்தது நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி.
1: The Lord has given you all this blessing that you might be a blessing to others.
0: இல்லாதவனுக்கு கொடுக்கும்படி.
1: That you may give to the one needy.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நம்மள உக்கிரானத்துவம் உள்ளவனாய் கர்த்தர் பார்த்து வைக்கிறார்.
1: The Lord has kept us with a stewardship.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: தன்னையே ஞானி நினைக்கிறவன் யார் அப்படினா தன்னுடைய பிறனை அவன் வந்து அசட்டை பண்ணுகிறவன்.
1: Who is the person who is wise in his own eyes? He is the one who despises others.
0: இரண்டாவது தன்னையே பெரிய ஞானி நினைக்கிற சுபாவம் யாருக்குள்ள வரும்? நான் சொல்லுவேன், நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 32:15.
1: And second, you can read Deuteronomy 32:15.
0: 32:15.
1: 32:15.
0: யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், அவன் கொழுத்து ஸ்துலித்து நிணம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான்.
1: But Jeshurun grew fat and kicked. You grew fat, you grew thick, you are obese. Then he forsook God who made him and scornfully esteemed the rock of his salvation.
0: 18 வசனம் பாருங்க.
1: Verse 18.
0: உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய்.
1: Of the rock who begot you, you are unmindful and have forgotten the God who fathered you.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: தன்னையே ஞானி நினைத்து மற்றவன் அசட்ட பண்றவன் யார் தெரியுமா?
1: Who is the one who is wise in his own eyes and despises others?
0: இரண்டாவது,
1: second,
0: அவர்கள் தாங்கள் எங்கிருந்து துவங்கினோம் அப்படின்றத மறக்கிறவங்க தான்.
1: They are the people who fail to remember their start.
0: Their beginning. அவங்க எங்க இருந்து துவங்கினோம் அப்படிங்கறத மறந்துறாங்க.
1: They fail to remember their beginning.
0: இந்த யெஷூரன் வந்து நீ கொளுத்துட்டாராம்.
1: This Jeshurun has grew fat today.
0: அவர் வந்து இப்போ ஸ்துலித்தாராம், இப்போ நினம் துண்ணினாராம்.
1: Now he has grown thick and he is obese now.
0: அதுல விளைவு என்னன்னு கேட்டா
1: தன்னை
0: கொண்டு வந்த தேவனை மறந்தாராம்.
1: He forsook God who made him.
0: தன் நட்சிப்பின் கண்மலையை நினைக்காம போயிட்டாராம்.
1: And he scornfully esteemed the rock of his salvation.
0: ஆனா இவருடைய ஆரம்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா,
1: But what was his beginning?
0: நீங்க அதே 32 அதிகாரம் உபாகம் 32:10 இருந்து பாருங்களேன்.
1: If you read Deuteronomy 32 from verse 10.
0: பாழான நிலத்திலும் ஊளை இடுதலும் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார்.
1: He found him in a desert land and in the wasteland, a howling wilderness.
0: அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார்.
1: He encircled him, he instructed him, he kept him as the apple of his eye.
0: நீங்கள் தொடர்ந்து நீங்கள் 12 வசனம் பார்த்தீங்கன்னா,
1: If you read verse 12,
0: கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார்.
1: So the Lord alone led him.
0: 13 வசனம்,
1: verse 13,
0: பூமியில் உள்ள உயர்ந்த வாசஸ்தலங்கள் மேல் அவனை ஏறி வர பண்ணினார்.
1: He made him ride in the heights of the earth.
0: வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார்.
1: That he might eat the produce of the fields.
0: கன்மலையில் உள்ள தேனையும் கற்பாறை இருந்து விடியும் எண்ணையும் அவனை உண்ணும்படி செய்தார்.
1: He made him draw honey from the rock and oil from the flinty rock.
0: பசுவின் வெண்ணையையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேய் மாட்டுக்குட்டில் ஆட்டுக்கடாக்கள் வெள்ளைக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய்.
1: Curds from the cattle and milk of the flock with fats of lambs and rams of the breed of Bashan and goats with the choicest wheat and you drank wine and the blood of grapes.
0: பெரிய லிஸ்ட் இருக்கு அவருக்கு. அவருடைய டேபிளை பாத்தீங்கன்னா பயங்கரமான செழிப்பு இருக்கு.
1: So when you look at his table, there was great prosperity.
0: இதெல்லாம் எங்க இருந்து வந்தது?
1: Where did this come from?
0: கர்த்தர் கொடுத்தாரு.
1: The Lord gave him.
0: கர்த்தர் கொடுத்தாரு.
1: God gave him.
0: அவர் சொல்றாரு, இப்ப கொளுத்த உடனே தன் தேவனை மறந்துட்டானா?
1: Now when he is prosperous, he forgot God.
0: இன்னொரு விதமா சொன்னா,
1: in other words,
0: தன்னுடைய ஆரம்பங்களை மறந்துட்டான்.
1: He forgot his beginnings.
0: அன்பானவர்களே,
1: my dear ones,
0: நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குன்னு மறந்துடாதீங்க.
1: Don't ever forget that we all have a beginning.
0: எல்லாருக்கும் ஆரம்பம் இருக்கு.
1: Everyone have a beginning.
0: நாம தானா ஸ்துலித்திரல, தானா வளர்ந்திரல, தானா நம்ம எழும்பிரல.
1: So we did not grow up, we did not blossom, or we did not come out of our own.
0: தேவன் வந்து நம்மை வளர்ப்பதற்கும் நம்மை உயர்த்துவதற்கும் பல வழிகளிலே பல படிகளிலே நம்மை நடத்தி தான் இன்னைக்கு கொண்டு
1: வந்திருக்கிறார். The Lord has led us through many levels, many steps, many ways to bring us to this position.
0: தன்னுடைய பார்வையில ஞானி என்று நினைக்கிறவன் தன் கடந்து வந்தா பாருங்க அந்த பாதைகளை மறந்துடுவான்.
1: The one who sees or who is wise in his own eyes, he will fail to remember or he will forget his beginnings.
0: தானே தன்னை உண்டாக்கி விட்டது போல ஒரு எண்ணத்துல இருப்பான்.
1: He will be in a thought that he himself has made him.
0: அப்படி இருக்க கூடாது.
1: He should not be so.
0: நம்முடைய வாழ்க்கையில நாம எங்க இருந்து வந்தோன்றத மறந்திர கூடாது.
1: We should never forget our beginning from where we came.
0: கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மை இந்த நிலை கொண்டு வர்றதுக்கு எத்தனையோ மனிதர்களை தேவன் பயன்படுத்தினான்றத மறந்திர கூடாது.
1: We should never forget that Lord has used many people in our life to bring us to this position.
0: நம்ம படிச்சிருக்கறோம்னா நமக்கு படிப்பித்த போதகர்கள் இருந்ததனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும்.
1: If you are educated, then it means that we should thank God for the teachers that the Lord has given us.
0: எத்தனை ஆசிரியர்கள் வாழ்க்கையில கல்வி புகட்டலனா நாம இந்த நிலையில உட்கார்ந்திருக்க மாட்டோம்.
1: If the teachers have not taught us good lessons, we have not been in such a state today.
0: நாம வந்து இன்னைக்கு படிச்சிருக்கோம் அப்படினா நம்மளுடைய பெற்றோருடைய வேர்வையிலிருந்து வந்த அவர்களுடைய ஃபீஸ்ல இருந்து நமக்கு படிச்சோன்றதை மறந்துடக்கூடாது.
1: So if you are educated today, don't ever forget that the fees that came out of the sweat of your parents.
0: அழகு நம்மட்டதே வந்துரல.
1: The beauty did not come from us.
0: மறந்துடவே கூடாது.
1: Don't ever forget that.
0: நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் யாரோ ஒருவருடைய ஒரு கை, அவர்களுடைய ஒரு ஒரு ஒரு பங்கு இருக்கிறதுன்றத மறந்துடக்கூடாது.
1: And each and every part of life, don't ever forget there's a part or the portion of some other people's help.
0: இத மறந்தவன் என்ன செய்வான் தெரியுமா?
1: Now who, what a person who forgets this,
0: தன்னையே ஞானி என்று நினைத்துக் கொள்வான்.
1: He considers himself wise in his own eyes.
0: தன்னாலே எல்லாம் உருவாயிருச்சு.
1: Everything came by himself.
0: ஆனா இந்த காலையில நம்ம கர்த்தர் நம்மோடு பேசுறாரு.
1: But this morning the Lord is speaking with us.
0: உன்னை நீயே ஞானி என்று எண்ணாதப்பா.
1: Don't consider yourself wise in your own eyes.
0: எப்போ ஒருவன் அப்படி எண்ணுவான்?
1: When will a person think so?
0: ரெண்டு காரியம்.
1: Two things.
0: ஒன்று, தேவன் அவன் வாழ்க்கையில அவசியம் இல்லை என்று எண்ணுகிறவன்.
1: So when there is, when his life is devoid of God.
0: இரண்டாவது,
1: second,
0: பிறன் தனக்கு அவசியம் இல்லை என்று அவனை அசட்டை பண்ணுகிறவன்.
1: The one who despises others.
0: நான் சொல்லுவேன், இந்த ரெண்டு பழக்கம் நமக்கு வேண்டாம்.
1: I tell you, we should not have these two habits.
0: என்ன, நான் ஞானி என்று எண்ணி எனக்கு ஐயோன்ற பட்டம் வேணாம் ஆண்டவரே.
1: Because I don't want to be called as wow when I consider myself wise in my own eyes.
0: என்னையே தாழ்த்தி உம்முடைய கிருபைகள் என் மேல வெளிப்படுறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்.
1: Lord, I humble myself and commit myself for your grace to be revealed upon me.
0: கண்களை மூடுவோமா?
1: Shall we close our eyes?
0: ஜெபம் பண்ணுவோம்.
1: Let us pray.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: என்னை ஞானி என்று எண்ணாதபடிக்கு,
1: that I may not consider myself wise,
0: உம்முடைய கிருபைகள் என் மேல் வெளிப்படும்படி,
1: Lord, let your graces may be reflected upon me,
0: என்னை முழுவதுமாய் உமக்கு முன்பாக நான் தாழ்த்துகிறேன்.
1: Lord, I totally surrender myself unto you.
0: தாழ்மை உள்ளவனுக்கு கொடுக்கிற தேவ கிருபை
1: என்
0: மேல் வெளிப்படட்டும்.
1: The grace that comes upon the humble may be revealed upon me, Lord.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: நாம நம்ம வாழ்க்கையில மூணு விதமான மக்களை சந்திக்கிறோம். அவங்க யார் தெரியுமா? இலை மக்கள், கிளை மக்கள், வேர் மக்கள். இலை மக்கள்ங்கிறவங்க கொஞ்ச நாள் தான் நம்ம கூட இருப்பாங்க. அவங்கள நாம நம்பவே முடியாது. அவங்க தேவைக்காகத்தான் அவங்க நம்ம கிட்ட வருவாங்க. நமக்கு ஏதாவது தேவைன்னு நம்ம அவங்க கிட்ட போனா அவங்க காணாம போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்ம வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட மக்கள் கிட்ட நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இவங்க நாம செல்வத்தோட ஆரோக்கியத்தோட மகிழ்ச்சியா இருந்தோம்னா நம்ம கிட்ட வருவாங்க. ஆனா நம்ம கஷ்டப்படும் போது இவங்க நம்மளை விட்டுட்டு சொல்லாம கொள்ளாம போயிருவாங்க. அடுத்த விதமான மக்கள் கிளை மக்கள். இவங்க ரொம்ப வலிமையானவங்க. ஆனா இவங்க கிட்டையும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள், கஷ்டங்கள் நமக்கு வந்துச்சுதுன்னா நமக்கு உதவி செய்வாங்க. அதுவும் அவங்க செய்யற உதவியால தங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னா செய்வாங்க. அவுட் ஆஃப் த வே போய் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பிரச்சனை கொஞ்சம் அதிகமாச்சுன்னா கூட இவங்க நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. அடுத்த விதமான மக்கள் வேர் மக்கள். இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க மற்றவங்க பார்க்கணும், பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க. நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இவங்க நமக்கு தோள் கொடுப்பாங்க. இவங்க நம்ம பதவி பொருள் அந்தஸ்துக்காக நம்ம கிட்ட பழகல, நமக்காக நம்மளை நேசிக்கிறவங்க இவங்க. இவங்க தான் நம்முடைய உண்மையான நண்பர்கள். இப்படிப்பட்ட மக்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயோ, இப்படிப்பட்டவங்க எனக்கு இல்லையேன்னு கவலைப்படுறீங்களா? வருத்தப்படாதீங்க. இயேசு சொல்றத கேளுங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இப்படி ஒரு நண்பர் நமக்கு இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க.

நினைக்கிறவர்கள், அவருடைய கிருபையை நினைக்கிறவர்கள், தேவனை இங்கு ஆர்ப்பரிப்போடு ஆர்ப்பரிப்போடு எவ்வளவு நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறோம், எவ்வளவு நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறோம். இந்த தேவனை போல ஒரு தேவன் இல்லை, இவரை போல நடத்த யாருக்கும் முடியாது. மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை நித்திய வாசி பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், நம்மை விட்டு விடாதவர், கைப்பிடித்த நாள் முதல் இன்று வரைக்கும் நம் ஒரு அவர் ஒருவரே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவனால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகள் ஆர்ப்பரிப்போடு சத்தத்தை உயர்த்தி தேவனுக்கு ஏற்ற ஆராதனை, தேவன் விரும்புகிற ஆராதனை இருதயத்திலிருந்து எழுப்பட்டும். தேங்க்யூ அப்பா, நீர் எத்தனை நல்லவர். லோரி பல சந்தலர பல பௌதரியா தரா. மகிமை உமக்கே, மகிமை உமக்கே, மகிமை உமக்கே. நீர் ஒருவரே உயர்ந்தவர், உன்னத நிரந்தரமானவர், நித்தியரே நிரந்தரமானவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. தேவ பலன், தேவ பலன், தேவ பலன். நீ நடத்துகிற பாதையில் இன்னும் நடக்கிற பலன், நீ நடத்துகிற பாதையில் இன்னும் நடக்கிற பலன். எங்கள் வாழ்க்கையை சந்திக்க வைக்கிறவைகள் எல்லாமே அப்பா உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக சுவிசேஷ பிரபலமாகும்படியாய் எங்களுக்கு சம்பவிக்கிறவைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நிறைவேற்றுகிறவர், நேர்த்தியாய் மாற்றுகிறவர், காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர், சகலத்தையும் எங்களுக்காய் செய்து முடிக்கிறவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் ஒன்றும் தடைபடாது, ஒன்றும் தடைபடாது. glory glory glory glory glory ribala ra handala ra bo shajada riyala ra da libra mama mama duro magime umakhe magime umakhe ella sudiyum ella kanamum ella stotramum engal aandavar yesu varuvarukke hallelujah neere parisuthamullava நீரே உயர்ந்த தேவன் அப்பா, உம்மை போல எங்களை நடத்த யாருக்கும் முடியாதாண்டவர். எப்படி என்னை எப்படி நடத்த வேண்டும் என்பதை உண்டாய் அறிந்திருக்கிற ஒரே தேவன் நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவர் மாத்திரமே, கர்த்தர் ஒருவரே நீ நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறவர் இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி

இருப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஆமென். அவரே என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் சொல்றவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பாக்க. ஆமென். அப்படி ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் முன்வைத்து கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை நாம் ஒருமித்து உயர்த்த போகிறோம். நம்முடைய ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் எப்பேற்பட்ட நிலையையும் மாற்றி அமைக்க என் தேவன் இன்று வல்லவராய் இருக்கிறார் என்று நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த.

0: எசேக்கியேல் 32வது அதிகாரம்,
1: எசேக்கியேல் 32வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 32வது அதிகாரத்தின் 14வது வசனம், அப்பொழுது அவர்களுடைய தண்ணீர்களை தெளிய பண்ணி அவர்கள் ஆறுகளை என்னை போல் ஓட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அப்பொழுது அவருடைய தண்ணீர்களை தெளிய பண்ணுவேன். தெளிய பண்றார்னா இதுக்கு முன்னாடி அந்த தண்ணி எப்படி இருக்கு? எப்பேற்பட்ட கலங்கின தண்ணீரையும் என் தெய்வத்தால தெளிய பண்ண முடியும் என்று நம்புறவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கலங்கினது தெளியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கலங்கினது தெளியும். ஆமென். சிலர் யோசிக்கிறாங்க, ஒன்னும் கலங்கலையே, கலங்காம இருந்தா ஸ்தோத்திரம். ஆனா கலங்கி இருக்கிறவர்களுக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இது ஏதோ ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தை அல்ல, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுடைய தண்ணீர்களை நான் தெளிய பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென் என்று சொல்றீங்க? ஆமென். எப்பேற்பட்ட தண்ணீரும். சில நேரத்துல நம்ம கால் படும் போது சில தண்ணி எல்லாம் கலங்கும் பாருங்க, நல்லா இருக்கிற தண்ணி. ஆமே, அந்த தண்ணி எப்ப தெளியும் தெரியுமா? அந்த காலை எப்ப அதுல இருந்து எடுத்து உடனே தெளியுமான்னு கேட்டா சில நேரத்துல இல்ல, சில இடத்துல உடனே தெளியும், சில இடத்துல கொஞ்சம் தாமதமாகும். ஆனா ஒண்ணு கேரண்டி, கலங்கினது தெளியும். ஆமே, கலங்கினது தெளியும். ஆண்டவர் இந்த காலை நேரத்துல இந்த கால இந்த வார்த்தையை கொண்டுதான் ஆண்டவர் காலில் எழும்ப வச்சார். கலங்கினது தெளியும். எப்பேற்பட்ட கலங்கின வாழ்க்கையானாலும் என் தெய்வத்தால் அதை திரும்ப தெளிய பண்ண முடியும் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஏன் இதை செய்வேன் என்று, இது எப்பொழுது செய்வாராம்? 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, திரளான தண்ணீர்கள் மேல் கரைகளில் நடமாடுகிற அதன் மிருக ஜீவன்களை எல்லாம் அழிப்பேன். இனி மனுஷனுடைய கால் அவைகளை கலக்குவதும் இல்லை, மிருகங்களுடைய குழம்புகள் அவைகளை குழப்புவதும் இல்லை. அதாவது இதுவரை கலக்கினதெல்லாம், இதுவரை உன்னை குழப்பினதெல்லாம் அவைகள் நிர்மூலமாக்கி, எது எது உன் வாழ்க்கையில கலங்கி இருக்கிறதோ அவைகளை நான் உன் வாழ்க்கையில தெளிய பண்ணுவேன். இதை செய்ய என் தேவன் வல்லவர்னு நம்புறவங்க மாத்திரம் யார்

எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க, என் வாழ்க்கையில கலங்க பண்ணின சத்ருவை விட என் வாழ்க்கையை தெளிய பண்ணுகிற என் தேவன் வல்லவர் என்று நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையை கலங்க பண்ணின சத்ருவை விட ஆமென். கலக்கினவனுக்கு இவ்வளவு வல்லமை, நான் தெளிய பண்ணுகிறவருக்கு அதை விட வல்லமை இருக்கு. ஆமென். கலக்கினவர் தான் நம்ம ரொம்ப பார்க்கணும். நம்ம வாயில அதிகமா யார பத்தி ரொம்ப பேசுவோம் தெரியுமா? சாத்தானை பத்தி தான். சாட்சி சொன்னாலும் சரி, எதை பேசினாலும் சரி, எனக்கு அப்படி நடந்துச்சு, எனக்கு சாத்தா இப்படிப்பட்ட. கலக்கினவனுக்கு இவ்வளவு வல்லமை இருக்கும்டா. ஆமே, அவனையும் தாண்டின வல்லமை உடையவரே தான். நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், அவர் செய்வார். இதை ஆண்டவர் சொல்றார், நான் தெளிய பண்ணுவேன், நான் தெளிய பண்ணுவேன். உன் வாழ்க்கையில எந்த கலக்கத்தை யாருக்கும் தெளிய பண்ண முடியாது, ஆனால் நீ என்னை நம்பி இருக்கிறது உண்மையானால் நான் அதை தெளிய பண்ணுவேன். 85வது சங்கீதம் 1வது வசனத்தில் யாக்கோபின் மேல் பிரியம் வைத்தாண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். எந்த இக்கட்டின் நடுவிலிருந்தும், எந்த சிறையிருப்பின் நடுவிலிருந்தும், எந்த கலங்கின தருணத்திலிருந்தும் என் ஆண்டவரால் திருப்ப முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க என்னை கத்த திருப்புவார்? இந்த வார்த்தை இந்த காலை நேரத்தில் சில உள்ளத்துக்காக ஆண்டவர் பேசுற வார்த்தை. கலங்கி இருக்கிற சில உள்ளமே, கலங்கினதை குறித்து நீ கவலைப்படாத, தெளிய போறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணு. காரணம், உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள். ஹாலேலூயா, ஆமே. அவர் யார் தெரியுமா? அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். ஏசாயா 57 சொல்லப்படுகிறது, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிங்க, அவர் ஏன் கூட தான் வாசம் பண்ணுகிறார்டா? நொறுங்கின என் இருதயத்தை கத்த திரும்ப உயிர்ப்பிப்பார், கலங்கின என் வாழ்க்கையை கத்த தெளிய பண்ணுவார். ஆமென். பக்கத்தில் ஒருத்தங்களை பார்த்து தைரியமா கையை பிடிச்சு சொல்லுங்க, கலங்கினது தெளியும். ஆமென். கலங்கினது எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தை எனக்கு சாட்சியா மாறும். என் வாழ்க்கையில எதை எதை சத்துரு கலங்கடித்தானோ அதையெல்லாம் கத்திர என திரும்ப தெளிய பண்ணி என் வாழ்க்கையை திரும்ப துளிர்க்க பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவங்க, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காண பண்ணின என்னை கத்த திரும்ப. ஹல்லேலூயா. இதை அவர் செய்வார். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை யார் அதிகம் முன்னாடி வைக்கணும்னா, கலங்கினவனை அல்ல தெளிய பண்ணுங்க. சத்ருட சொல்லுங்க, உன்னால எவ்வளோ கலக்க முடியுமோ, ஹல்லேலூயா, என்னை எவ்வளோ கலங்க பண்ண முடியுமோ கலங்க. கலங்கிட்டு நீ ஒதுங்கி நின்று பாரு, இது எப்படி தெளியுதுன்னு மட்டும். ஹல்லேலூயா. ஆமே. யோபுவை எவ்வளோ கலங்க பண்ண முடியுமோ கலங்கடிச்சான். சாத்தானுக்கு மட்டும் 42வது ஒரு அதிகாரம் யோபுக்கு உண்டுன்னு சத்ருக்கு தெரிஞ்சிருந்தா கை வச்சிருந்திருப்பான். அதனால தான் ஆண்டவர் சும்மா கை வைன்ட்டார், என்ன செய்ய போறேன்னு சொல்லலை. சில இடத்துல நம்ம வாழ்க்கையில் கை வைக்க விட்டுட்டார், என்ன செய்ய போறான்னு அவருக்கு தெரியாது. ஆனால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எனக்கும் ஒரு 42வது அதிகாரம் இருக்கிறது. கலங்கின என் வாழ்க்கையை திரும்ப உயிர்ப்பிக்கிற ஒரு 42வது அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி, கலங்கினது தெளியும். ஆமென். டவுட் இருக்குன்னா இன்னைக்கு எங்கேயாவது போய் ஒரு தண்ணியை கலக்கி பாருங்க, கலக்கிட்டு நீங்க கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, தெளிதான் மட்டும் பாருங்க, அது தெளியும்னா இதுவும் தெளியும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுதிருக்கலாமா தேவ சமூகத்துல? இந்த நம்பிக்கையோட ஆண்டவரை உயர்த்தி, சத்ருவை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்தி. என் தேவன் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நான் கர்த்தரை சேவிக்கிறேன் என்கிற நிச்சயத்தோட, என் வாழ்க்கையில என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்கிற நம்பிக்கையோட எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி பாடி, யாருண்டு உமக்கு நிகராய், சேர்ந்து பாடி.

சலதரி பலமாவும் தெரியாதா? திரும்ப திரும்ப திரும்ப கட்டுகிறவர், திரும்ப கட்டுகிறவர். ஹல்லேலூயா! கர்த்தருடைய செயலை கவனித்து பாருங்கள், அவர் செய்யும் கிரியைகளை கவனித்து பாருங்கள். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். Glory Father, Glory Father. Ribala shandala rabala bodariya darabala bau lekhara bahandala ra lekhara bashyatara satru kalakvadai kurithu kalagade un meetpar uyirode irukira un meetpro veni vallamai ullava நீ அமர்ந்திருந்து அவரை உயர்த்தி கொண்டே இரு. கலங்கினது தெளியும், கலங்கினது தெளியும், கலங்கினது தெளியும். இனி கலக்குவதில்லை. அவர் தெளிய பண்ணின பிறகு ஒருவனும் அதை கலக்க விட மாட்டான், ஒருவனும் அதை கலக்க விட மாட்டான். Hallelujah, hallelujah, hallelujah. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில், இந்த அதிகாலை நேரத்தில் தேவனுடைய கிருபைக்குள்ளா இருக்கிற அன்பு சபையே, எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையை தெளிய பண்ண என் ஆண்டவர் வல்லவர், என் வாழ்க்கையை திரும்ப கட்ட என் ஆண்டவர் வல்லவர், என் சிறையிருப்பை திருப்ப என் ஆண்டவர் வல்லவர், தமது மகிமையை என் வாழ்க்கையில திரும்ப வெளிப்படுத்த என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார், இடிக்கப்பட்டவைகள் திரும்ப கட்டப்பட என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார், என்னை மறுபடியும் உயிர்ப்பிக்க என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். சத்துருவின் எண்ணங்கள் அல்ல, என் தேவனுடைய சித்தமே எனில் பரிபூர்ணமாய் நிறைவேறப் போகிறது. எனக்கு சம்பவித்தவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் மகிமைக்காக. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை தெளியப்படுவேன், நான் தெளியப்படுவேன். அவர் தெளிய பண்ணின பிறகு இனி கலக்குவதும் இல்லை, இனி குழப்புவதும் இல்லை. ஆமே, உன் வாழ்க்கை கலங்கடித்தது போதும், உன் வாழ்க்கையை சத்துரு குழப்பினது போதும், இனி நான் அதற்கு விட மாட்டேன். நீ என் சமூகத்தில் எனக்கு பிரியமாயிரு, இனி நான் அதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அவரை நம்பி இருக்கிற என் வாழ்க்கை தெரியும். ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்களை நம்பி இருக்கிறோப்பா. உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று, உன் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிப்பார், உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிப்பார். அவர் சத்துருவின் வாயால சொல்ல வைப்பார், அவர்களுடைய மீட்பரோ அவனில் வல்லமை உள்ளவர்,

ഒന്ന് സാമുവേൽ 27 അധികാരം. പിന്നെ ദാവീദ് എന്റെ നാളിലാകിലും ഒരു നാൾ സൗലിൻ കയ്യാൽ മടിഞ്ഞു പോവേൻ, ഇനി ചൗൾ ഇസ്രവേലിൻ എല്ലകളിൽ എങ്കെയാവത് എന്നെ കണ്ടുപിടിക്കലാം എന്കിണ്ട് നമ്പിക്കേറ്റു പോകും പഠിക്കും. നാൻ ഫെലിസ്തീയൻ ദേശത്തേക്ക് പോയി തപ്പിത്തു കൊള്ളവതെ പാർക്കിലും നലമാണ കാര്യം വേറില്ല എന്ന് താൻ ഹൃദയത്തിൽ യോസിത്താൻ. ആകയാൽ ദാവീദ് തന്നോടിരുന്ന് 600 പേരോടും കൂടെ എഴുന്നിരുന്ന് മായോഹിൻ കുമാരനാകിയ ആക്കീസ് എന്നും കാത്തിൻ രാജാവിനിടത്തിൽ പോയി ചേർന്നാൻ. അങ്ങേ ദാവീദും അവൻ മനുഷ്യരും അവരവർ വീട്ടാരും ദാവീദോടെ കൂടെ അവൻ 2 മനവികളാകിയ യെസ്റ്റേൽ ഊറാളാകിയ അഹിനോവാമും നാബാളിൻ മനവിയായിരുന്ന കർമേൽ ഊറാളാകിയ അബിഗായിലും കാത്ത് പട്ടണത്തിൽ ആഹിസിടത്തിൽ തങ്ങിയിരുന്നാർകൾ. ദാവീദ് കാത്ത് പട്ടണത്തിൽക്ക് ഓടിപ്പോനാൻ என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை. தாவீது ஆகிசை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டிலுள்ள ஊர்களில் ஒன்றில் எனக்கு இடம் தாரும். உம்முடைய அடியான் உம்மோடே கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாயிருப்பானேன் என்றார். அப்பொழுது ஆகிஸ் அன்றைய தினம் சிக்லாகை அவனுக்கு கொடுத்தார். அது நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கின்றது. தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தார். அங்கே இருந்து தாவீதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் கெஸ்ட்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள். சூருக்கு போகின்ற எல்லை துவங்கி எகிப்து மட்டும் இருக்கின்ற நாட்டிலே பூர்வ காலம் துவங்கி குடியிருந்தவர்கள் இவர்களே. தாவீது அந்த நாட்டை கொள்ளையடிக்கின்ற போது புருஷர்களையும் ஸ்திரிகளையும் உயிரோடே வைக்காமல் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஆகிசிடத்திற்கு திரும்பி வருவான். இன்று எத்திசையில் போய் கொள்ளையடித்தீர்கள் என்று ஆகிஸ் கேட்கும் போது தாவீது, யூதாவுடைய தென் திசையிலும் இராமியேலியருடைய தென் திசையிலும் கேனியனுடைய தென் திசையிலும் என்பான். இன்ன இன்னபடி தாவீது செய்தான் என்று தங்களுக்கு விரோதமான செய்தியை அறிவிக்கத்தக்க ஒருவரையும் தாவீது காத் பட்டணத்துக்கு கொண்டு வராதபடிக்கு ஒரு புருஷனையாகிலும் ஸ்திரியையாகிலும் உயிரோடே வைக்காதிருப்பான். அவன் பெலிஸ்தியரின் நாட்டுப்புறத்திலே இருந்த குடியிருந்த நாளெல்லாம் இவ்வண்ணம் செய்து கொண்டு வந்தான். ஆகிஸ் தாவீதை நம்பி அவன் இஸ்ரவேலனாகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கின்றான், என்றென்றைக்கும் அவன் என் ஊழியக்காரனாயிருப்பான் என்றான்.

அவியனவரே, உங்க பலத்தினால உங்களோட வரங்கள்னால எங்கள் நிரப்பிங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. கர்த்தர் தம்முடைய கரங்களால் உங்களை மறைப்பாராக. நம்முடைய தேசத்தில் நடக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் சோசியல் மீடியாக்கள் மூலமாய், பத்திரிகைகள் மூலமாய், தொலைக்காட்சிகள் மூலமாய் கேட்கிற போது, பார்க்கிற போது நம்முடைய உள்ளம் உடைந்து போகிறது. தொடர்ச்சியாய் ஜெபித்து வருகிறோம், தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டும். இதை யோசிக்கிற வேளையிலே மற்றொரு கோணத்தில், இவ்வளவு சூழ்நிலைகளின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை விசேஷித்த விதமாய் பாதுகாத்து வருகிறார். அவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும், எவ்வளவு மகிமைப்படுத்தினாலும் போதாது. அவர் எவ்வளவு துதித்தாலும் போதாது. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிற வேளையிலே எவ்வளவாய் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். இன்றைக்கு யாக்கோபு அவரை நடத்தி வந்த வழிகளிலே கர்த்தர் அவருக்கு செய்த நன்மையை திரும்பி பார்த்து ஒரு அருமையான ஜபத்தை ஏறெடுப்பார். ஆதியாகமம் 32:10 அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. யாக்கோபு மாத்திரமல்ல, இன்னைக்கு நாமும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து தேவனிடத்திலே ஒரு அருமையான ஜபத்தை ஏறெடுக்கிறார். இன்றைக்கு நம்மை தேவன் நடத்தி வந்த வழிகளை திரும்பி பார்த்து நாம் இந்த வார்த்தையை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, என்னை நடத்தி வந்த வழிகளுக்கும் காண்பித்த தயவுக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய நீதியினாலோ பரிசுத்தத்தினாலோ கீழ்ப்படிதலினாலோ விசுவாசத்தினாலோ நம்மை நடத்தவில்லை. தேவனுடைய இரக்கம் கிருபை, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. எத்தனை இடங்களில் அழிவும் போராட்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது, இவைகளின் மத்தியிலும் கர்த்தர் கிருபையாய் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இதற்கு நாம் குடும்பமாய் சேர்ந்து, சபையாய் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். தாவீதும் கூட 116:12-13 சொல்லுவார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். 2 Samuel 7:18 தேவன் அவருக்கு செய்த நன்மையை திரும்பி பார்த்து ஒரு அருமையான வார்த்தை சொல்வார், தேவரீர் என்னை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், அநேக குடும்பங்களிலே போதுமான வருமானம் இல்லாமல், அநேக குடும்பங்களிலே கண்ணீரோடு கடந்து வந்த எத்தனையோ சூழ்நிலைகள் உண்டு. இவைகளின் மத்தியிலும் கர்த்தர் தேவ பிள்ளைகளை அன்பின் கரங்களால் மறைத்து வந்திருக்கிறார். இதற்கு நாம் என்னத்தை ஆண்டவருக்கு செலுத்த முடியும்? அவருடைய சமூகத்திலே தாழ்மையாய், ஆண்டவரே என்னை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு பாராட்டின தயவுக்கும் சத்தியத்துக்கும் இரக்கத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. என்னுடைய தகுதியோடு கூட, என்னுடைய தகுதியினால் என்னை நீர் நடத்தவில்லை, உம்முடைய அன்பின் நிமித்தம், இரக்கத்தின் நிமித்தம் என்னை நடத்தியிருக்கிறீர். இந்த நாளிலே ஆண்டவருக்கு கோடி நன்றிகளை ஏறெடுப்போம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை உயர்த்துவோம். அவர் ஜீவன், சுகம், பலன் கொடுத்து இவ்வளவு நெருக்கத்தின் சூழ்நிலைகளின் மத்தியிலும் காத்தாரே, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தலாமா? என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? கண்களை மூடலாம். அருமை பிதாவே, நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்கு நாங்கள் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இதற்கு எங்களுடைய தகுதியோ, ஞானமோ, பரிசுத்தமோ, கீழ்ப்படிதலோ, விசுவாசமோ அல்ல ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த தயவு இரக்கம், உம்முடைய மிகுந்த கருணை ஆண்டவரே, இது நிமித்தமாக எங்களை பாதுகாத்து நடத்தி வருகிறீர். இவ்வளவு கடினமான சூழ்நிலைகளிலும் உம்முடைய அன்பு பிள்ளைகளையும் காத்து நடத்தி வருகிறீரே, கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை மறைத்துக் கொள்வீராக. கர்த்தாவே, எப்பொழுதும் உம்மை கனப்படுத்தி கொண்டே இருக்கும் இருதயத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்து உதவி செய்யும். இந்த நாளிலே உம்முடைய பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: அன்பார்ந்த ஜீவான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வும் நிகழ்வு கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான தலைப்பு நியாயத்தின் ஆவி. அதற்கான ஜீவ வார்த்தை எசாயா 28:6. நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார். ஆவியானவர் எப்படி பல்வேறு விதங்களிலே நமக்கு உதவியாக நிற்கிறார் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். ஆவியானவர் ஒருவராய் இருந்த போதிலும் பல்வேறு விதங்களிலே தன்னை வெளிப்படுத்துகிறார். அதிலிருந்து கர்த்தர் அன்பும் அக்கறையும் உள்ளவர், எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்தருளுவார் என அறிந்து கொள்ளலாம். நியாயத்தின் ஆவி என்று இரண்டு இடங்களில் வருகிறது. எசாயா 4:3 இரண்டு வித ஆவிகளாக தன்னை வெளிப்படுத்துகிறார். நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதிலிருந்து நீக்கி விடுகிறார். எருசலேமின் இரத்த பழிகள் விழுந்திருக்கும் போது நீதி செய்கிறவராக நியாய தீர்ப்பின் ஆவியோடு எழுந்தருளுகிறார். பின்பு கரைதிரை ஒன்றும் இல்லாமல் போகும்படி சுட்டெரிப்பின் ஆவியினால் சுத்திகரிக்கிறார். ஆண்டவர் நீதி நியாயத்தை விரும்புகிறவர். தேசங்கள் தவறும் போது அந்த தண்டனையை அனுப்புகிறார். தனி மனிதனினாலும் அரசாங்கமானாலும் துன்மார்க்கத்தை தட்டி கேட்கிறார். தவறு இருக்குமானால் சிங்காசனத்தை புரட்டி தள்ளி ராஜாக்களை அகற்றி புதிய ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ஆபிரகாம் கர்த்தருக்கு கொடுத்த பெயர் சர்வலோக நியாயாதிபதி என்பதாகும். ஆதியாகமம் 18:25 காணலாம். சோதோம் கொமோரா பட்டணங்கள் தேவனை விட்டு விலகி ஆண் புணர்ச்சியில் இறங்கியது. அவருக்கு மனவேதனையாக இருந்தது. அவர் அனுப்பின தூதர்களையும் கூட புரிந்து கொள்ளாமல் அவர்களையும் அனுபவிப்பதற்கு மக்கள் கூடி வந்தார்கள். முதலாவது கர்த்தர் அவர்களுக்கு குருட்டாட்டத்தை பிடிக்க வைத்தார். லோத்து நீதிமானாய் இருந்தபடியால் லோத்தின் குடும்பத்தை வெளியேற்றி சோதோமை அக்கினியால் அழித்து போட்டார். கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு கூட மனச்சாட்சியை வைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கென்று நீதி நியாயங்களை போதிப்பதற்கு வேதாகமத்தை அருளி செய்திருக்கிறார். சத்திய ஆவியை அனுப்பி கொடுக்கிறார். அரசாங்கத்தில் பணியாற்றின ஒரு நல்ல தேவ மனிதனை சிலர் அநியாயமாய் குற்றம் சாட்டி வேலை நீக்கம் செய்தார்கள். அது நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்தபோது கள்ள சாட்சி சொல்லுவதற்காக 3 பேரை எழுப்பினார்கள். நீதிபதி எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார். இவர் குற்றமற்றவர் என்று நீதிபதிக்கு தெரிந்தாலும் அதை நிலைநிறுத்த போதிய சாட்சிகள் இல்லாமல் இருந்தது. அன்றைக்கு கள்ள சாட்சிகள் வீடுகளுக்கு திரும்பும் போது பலத்த விபத்து ஏற்பட்டு 3 பேரும் அந்த இடத்திலேயே மரித்து போனார்கள். நீதிபதி அதை அறிந்தார். தீர்ப்பு எழுதும் போது இந்த கிறிஸ்தவன் நீதி நெறி தவறாதவன் என்பதற்கு கடவுளே சாட்சி. அந்த 3 சாட்சிகளும் இன்றைக்கு பூமியில் இல்லை. நான் விசாரித்த அளவில் இவர் குற்றமற்றவர் என்று தீர்ப்பு செய்தார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய நீதி நியாயங்கள் புரட்டப்படுகிறதா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி யுத்தம் செய்வார். சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆமேன். உங்கள் நினைவுக்கு, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். எசாயா 42:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளைய தினத்தில் வாழ்வும் வார்த்தை நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.

0: ஊழியர் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:12-16
2: கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாக்கி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்றார். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறி அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார்.
1: நாம் தொடர்ந்து இந்த குறிப்பிட்ட வேத பகுதியிலிருந்து தியானித்து வருகிறோம். 12 கர்த்தருடைய தூதனானவர் என்று அழைக்கப்படுகிறவர், 16 வரும்பொழுது அதற்கு கர்த்தர். அப்ப கர்த்தரே கிதியோன் என்ற மனுஷனுக்கு வெளிப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிதியோனுடைய காலங்களிலே நிறைய மக்கள் வாழ்ந்தாங்க. ஆனால் கிதியோன் என்ற ஒருவனுக்கு கர்த்தர் வெளிப்பட்டார் என்றால் ஏன் வெளிப்பட்டார்? நம்ம இந்த நாட்களிலும் நிறைய பேர் வந்திருக்கிறோம், நிறைய பேர் கூடி வந்திருக்கிறோம், நிறைய பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறோம். ஆனால் தேவன் விரும்புகிறார் எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்த வேண்டும், எல்லாருக்கும் தான் உதவி செய்ய வேண்டும். ஆனால் பல நேரங்களிலே நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யாமல் இருக்கிறோம். பல நேரங்களில் கிதியோனுக்கு கர்த்தர் வெளிப்பட்டதற்கு 5 காரணங்கள் உண்டு. இந்த 5 காரணங்களை நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலும் அதை கடைபிடிப்போம் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்காகவும் நம் மூலமாகவும் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! எதன ஒரு விசுவாசிக்கிறீங்க? பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த கிதியோனுக்கே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னா நமக்கு நிச்சயமா கர்த்தர் செய்வார். இதுல மாற்றமே கிடையாது. கிதியோனுடைய காலங்களிலே அவங்க வாழ்ந்த பொழுது பலவிதமான நெருக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், வெட்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் எதிரிகளுடைய கரம் இவர்களுக்கு மேல் ஓங்கி இருந்தது. ஒரு சங்கடத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பயந்து போய் அந்த ஊரை விட்டு ஓடிட்டாங்க. மலைகளிலே போய் குகைகளிலே ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் கிதியோனை குறித்து வாசிக்கும் பொழுது கிதியோன், அவருக்குள்ளும் பயம் இருந்தது, ஆனால் அவர் ஓடி போகாமல் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நிறைய பேர் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா சொல்ற வார்த்தை, முதல் வார்த்தை, எங்கேயாவது போயிடலாம் போல தோணுது, எங்கேயாவது ஓடிடலாம். ஒருத்தர் சொன்னாரு, யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துக்கு அவர் போயிடணுமா? அவர் யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துக்கு அவர் போயிட்டு நான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு, அது நல்ல குணம் அல்ல. நீங்க சொல்லணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்ன வந்தாலும் அதை ஜெயிக்க மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா! ஆண்டவரே சொல்லிட்டார், உலகத்தில் நமக்கு என்ன உண்டு? உபத்திரம், கஷ்டம் இல்லாமல் இருக்காது, சவால்கள் இல்லாமல் இருக்காது. கிதியோனுடைய காலத்தில் தலைகுனிவு, வெட்கம், அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. கஷ்டப்பட்டு அவர்கள் விவசாயம் பண்ணி அதை அறுவடை செய்து ஆயத்தம் பண்ணி வைக்கும்போது எதிரி வந்து எல்லாம் தூக்கிட்டு போயிடுவான், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். திரும்ப அவர்கள் வேலை செய்வார்கள். எவ்வளோ வெட்கமான ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கிதியோன் தனக்கு முடிந்ததை அவன் செய்து கொண்டே இருந்தான். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒருவேளை சோர்ந்து போய் என் பிரச்சனை ரொம்ப பெருசாச்சு, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, நான் ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் எங்கேயா போயிடலாம் நீங்க யோசிப்பீங்க அப்படின்னா, ஆண்டவருடைய சொல்லுங்க, ஆண்டவரே அந்த எண்ணம் தவறு, அதற்கான மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க இந்த சூழ்நிலையில எனக்கு வெற்றி கொடுக்கும் வரைக்கும் என்னால் இயன்றதை நான் செய்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா! என்னால என்ன முடியுமோ நான் செஞ்சுட்டே இருப்பேன். என் கரத்தின் பலத்தினால், கர்த்தரோடு கூட இருக்கிறதுனால நான் என்ன செய்யணுமோ அதை தொடர்ந்து செய்வேன். ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா! சோர்ந்து போயிடாதீங்க. உங்களை ஏளனமா பேசலாம், உங்களை கேவலமா பேசலாம், உங்களை கஷ்டப்படுத்தலாம், உங்களை துக்கப்படுத்தலாம், உங்களுக்கு எதிராக வரலாம், உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடலாம், என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஆகையால் நான் ஜெயம் எடுப்பேன். அல்லேலூயா! எல்லாருமே ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். எனக்கு இதையும் ஓடி ஒளியில பாருங்களேன், நின்று ஃபேஸ் பண்றாரு. அவர் தன்னுடைய பணிகளை ரகசியமாக செய்து கொண்டே இருக்கிறார், வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். ஆகையால் அந்த எண்ணம் வரும்போதுதான் நீங்க சொல்லணும், இது தவறான எண்ணம், நான் நிப்பேன், நான் செய்வேன். சில பேர் பார்த்தீங்கன்னா ஊட்டியில பிரச்சனை வந்துருச்சுன்னா நாங்க கோயம்புத்தூர் போறோம்வாங்க. சரி, கோயம்புத்தூர்ல பிரச்சனை வந்துச்சுன்னா எங்க போவீங்க? சேலம் போவீங்களா? சேலம்ல வந்துச்சுன்னா அப்ப ஓடி ஒளிகிறது ஒரு தீர்வு அல்ல, ஓடி ஒளிகிறது ஒரு தீர்வு அல்ல. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உமக்கு எங்க சித்தமோ அந்த இடத்துல நான் நிக்கணும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் சிங்க கெபியும் உங்களுக்கு பாதுகாப்பாயிருக்கும். ஹல்லேலூயா. கத்தர் உங்களோடு கூட இருந்தால் அக்னி சூளையும் அது லகுவாக இருக்கும். அதான் இங்கே கிதியோன் செய்கிறத நம்மால் பார்க்க முடியும். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை தொடர்ந்து ஜபத்தோடு செய்து கொண்டே இருப்போம். ஜெயம் கொடுக்கும் வரைக்கும் கர்த்தருக்காய் நாம் காத்திருப்போம். ரெண்டாவது, கிதியோன் செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், கிதியோன் கர்த்தரை குறித்து நினைத்து கொண்டிருந்தான். நாம் எல்லாரும் ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற காரணம் என்ன? என்றோ ஒரு நாள் கர்த்தர் நமக்கு நன்மை செய்தார், என்றோ ஒரு நாள் நம்முடைய பாவிகள் என்ற உணர்வு நமக்கு வந்தது, என்றோ ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பிரச்சனையை பார்க்கும்போது நமக்கு அதை பழசெல்லாம் மறந்துடுது, பழசெல்லாம் மறந்துடுது. அழகான சாட்சி எழுதி கொடுத்தாங்க. சாட்சி எதுக்கு எழுதி கொடுத்தாங்க? அந்த நெருக்கத்தின் வழியாக போனோம், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், மருத்துவர்கள் மருத்துவம் பார்த்தாங்க, முடியாதுன்னு சொன்னாங்க, கர்த்தர் அற்புதம் செய்தாரு. எதுக்கு சாட்சியா சொல்றாங்க? அதை நினைவு கூறுகிறார்கள், அதை எழுதி கொடுக்கிறாங்க, அதை வாசிக்கிறாங்க, அதை சொல்றாங்க. இன்னைக்கு நாம் மனிதர்களாகிய நாம் பல நேரங்களிலே நமக்கு கர்த்தர் செய்த நன்மையை மறந்து போய்விடுகிறோம். பாருங்க, பெற்ற நன்மைகளை மறப்பது ஒரு நல்ல குணம் கிடையாது. விசேஷமா நான் பார்க்கிறேன், இந்த காலத்துல நிறைய பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல கேட்கிற கேள்வி, எனக்கு என்ன பண்ணிட்டீங்க, எனக்கு என்ன செஞ்சிட்டீங்க. நிறைய பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்காக செய்ததை சொல்றது கூட இல்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இப்படி எல்லாம் கொண்டு வந்தாங்க. பிள்ளைகள் கொஞ்சம் தலை தூக்கணும்னு அவங்க கேட்கிற கேள்வி, எனக்கு என்ன பெருசா பண்ணிட்டீங்க, அவங்க அப்பா அவங்க குடும்பத்துல அப்படி பண்ணாங்க, இவங்க குடும்பத்துல இப்படி பண்ணாங்க, எனக்கு நீங்க ஒண்ணுமே செய்யலன்னு சொல்ற பிள்ளைகள் தான் அதிகமா இருக்கிறார். ஒரு விஷயம் நல்லா சொல்றேன் கேளுங்க, ஒரு உலகத்துல பிறந்த ஒரு குழந்தை வாலிப வயதை தொடுகிறான் என்றாலே அது பெற்றோர் செய்த ரகசியமான தியாகங்களும் அவர்கள் செய்த உதவிகளும் தானே ஒழிய தானா வளர்ந்து என்ன செய்யல, வந்துடல. ஆகையால் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ற ஒரு காரியம், உங்களுடைய தாய் தகப்பனுக்கு நன்றி உள்ளவங்களா இருங்க. அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே உங்க அப்பா அம்மா இருந்தாங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லுங்க, எனக்காக நீங்க செய்த எல்லாத்துக்காக உங்களுக்கு சத்தமாக சொல்லுங்களேன். எங்கள் அப்பா போன வருஷம் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார், மறித்து போனார். இன்னைக்கு நான் யோசிக்கிறேன், ஐயோ எங்கள் அப்பா எவ்வளோ நல்லவர், அவருக்கு ஏதாவது செய்யணும், என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண. உங்களுடைய பெற்றோர் அவருடைய ஜீவனுள்ள நாட்களிலேயே அவர்களுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு வேளை நீங்கள் வீட்டுக்கு போன உடனே உங்களுடைய தாயும் தகப்பனுக்கும் ஒரு நன்றி சொல்லுங்க. அவங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு கிஃப்டாவது அவங்களுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கணும். நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன் இறந்த பிறகு கலரை கட்டணும், மார்பிளில் கட்டணும், அப்படி கட்டணும், இப்படி கட்டணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. உயிரோடு இருக்குமா என்ன பண்ண மாட்டாங்க, போய் கூட ஒரு பிரயோஜனம் இல்லை பாருங்க, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி பெரிய பளிங்களை நீங்கள் கலரை கட்டி என்ன என்ன கிடைக்க போகுது நமக்கு, அது ஏழைகள் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்கல்ல. யோசித்து பாருங்களேன், அவர்கள் மரித்து போனவர்களுடைய நினைவு நமக்கு இருக்கிறதை விட உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களை நன்றி சொல்வது மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்க, இந்த கடைசி நாட்களுடைய அடையாளம் என்ன? நாம் வாழ்ற நாட்கள் தான் என்ன நாட்கள், சத்தமாக சொல்ல என்ன நாட்கள், இதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுமோ இப்படி சொல்றார், 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3:1-2 2 தீமோத்தேயு 3:1-2 நாம் வாசிக்கலாம்.
2: மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
1: கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
2: எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும்.
1: இதுல நிறைய லிஸ்ட் கொடுக்கிறார், இல்ல பட்டியல் போட்டு சொல்றார். கடைசி நாட்களை எப்படி நாம புரிந்து கொள்வது? எது கடைசி காலத்தின் அடையாளம்? மனிதர்கள் தான் ஒரு முக்கியமான அடையாளம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுல பட்டியல்ல சொல்லியிருக்கிறபடிதான் மனிதர்கள் அநேகர் என்ன செய்யறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஒரு குணத்தை மட்டும் நான் உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன், நன்றி அறியாதவர்களாகவும் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்களா? நன்றி அறியாதவர்கள் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா நன்றி சொல்ல மறந்தவர்கள் அல்ல, கிருபை அற்றவர்கள். யாருங்க? ஆமா, நன்றி அறிதல் உள்ளவர்கள் இல்லை அப்படின்னு சொல்றது, கிருபை அற்றவர்கள், கிருபை இல்லாதவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. நமக்கு எல்லாம் அந்த அனுபவம் இருக்கும் பாருங்களேன், நம்மிடத்துல ஒரு காரியமாகணும், நம்மிடத்துல ஒரு தேவை இருக்கிறதுன்னு சொல்லும் போது நம்மளை கூப்பிடுவாங்க. நீங்க போன் ஆன்சர் பண்ணலன்னா கூட, நீங்க போன் எடுக்கலன்னு ஏதோ ஒரு சூழ்நிலை எடுக்கலன்னு வைங்கள, கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அப்படி கால் வந்துக்கிட்டே இருக்கும், ஒன்று பின்ன கால் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வேலை முடிஞ்ச பிறகு நீங்கள் அவங்கள கூப்பிடுங்களேன் இருக்கவே மாட்டாங்க. வேலை ஆகிற வரைக்கும் நம்மளை என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த நினைவே இருக்காது, இன்னார் நமக்கு உதவி செய்தாங்கன்ற நினைவே அவங்களுக்கு இருக்காது. நீங்கள் அதுக்கப்புறம் வெளியே எங்கேயாவது பார்த்து, ஏங்க நான் திரும்ப உங்களை கூப்பிட்டேனே, இங்கே ஏன் கூப்பிடலனா, என்னென்ன காரணம் சொன்னால், ஃபோன் சார்ஜில் இருந்துச்சு, நான் சார்ஜ் போட்டுட்டு விட்டுட்டேன், அந்த ரூமில் சார்ஜில் இருந்துச்சு, ஃபோன் வந்து இங்கே இருந்தது, நான் பார்க்கல. என்கிட்ட நிறைய பேர் சொல்கிற ஒரு காரணம் என்னன்னா, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. தேவைப்படும் போது ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 கால் வரும், ஆனால் வேலை முடிஞ்ச பிறகு நம்ம கூப்பிட்டா நாம் பிஸியாக இருப்பீங்கன்னு நம்மளை என்ன செய்யலையா, கூப்பிடல. நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் கண்டிப்பாக என்ன பண்ணணும், இருக்க வேண்டும் என்பது ரொம்ப அவசியமாக இருக்குது. உங்களுக்கு உதவி செய்தவர்கள் யாராக இருந்தாலும் இன்னைக்கு வெளியே போனணும், முதல்ல யோசித்து பாருங்க, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி அறிதல் உள்ளவனாக நான் இருக்க வேண்டும், ஐ ஷுட் பி கிரேட்ஃபுல் டு காட், எனக்கு உதவி செய்தவர்களை நான் நினைத்து பார்க்க வேண்டும். பாருங்க, தாவீது வேதத்தில் வாசிக்கும் போது நிறைய

0: சொல்லுவோம்ல, அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லுவோம், சங்கீதம் 103 அதிகாரத்தை நீங்க 2 வசனத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? இயல்பாக என்ன செஞ்சிடும், மறந்துடும், இயல்பாகவே மறந்துடும், அதை மறக்காத அப்படின்னு சொல்றார். ஒவ்வொரு முறையும் ஆராதனை பண்ணி நம்ம சொல்றது, நம்ம திருப்பி கர்த்தரிடத்திலே சொல்லுகிறோம், கர்த்தாவே நீர் செய்த சகல உபகாரங்களையும். நான் சொல்ல பொதுவாக இன்னைக்கு நாம் ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரம் என்னங்க, புதிய வருஷத்தை பார்க்க செய்திருக்கிறார், ஒரு மாசத்தை கடக்க செய்திருக்கிறார். நாம நினைக்கூட நம்ம பலத்தில் வந்துட்டோம், நான் நல்லா இருக்கணும், இல்லை இல்லை, அவருடைய கிருபை, அவருடைய தயவு. நம்ம எத்தனை நேரம் நம்ம உணர்றோம்னு தெரியல, நம்ம கண்ணுக்கு புலப்படாத பலவிதமான ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது, அதிலெல்லாம் கர்த்தர் நம்மை காத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம என்ன நன்றி உள்ளவங்களா இருக்கணுமா வேணாமா? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீ செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். தேவனுக்கு மட்டுமல்ல, தாவீது மனிதர்கள் தனக்கு செய்த உதவியும் ஒரு நாள் என்ன செய்யவே இல்லை, மறக்கவே கிடையாது. பாருங்க, சவுல் ராஜா தான் தாவீதுக்கு ஆரம்பத்தில் உதவி செய்தார். தாவீது ஆடு மேய்ப்பனா இருக்கிறான், யுத்த களத்துக்கு வந்து நிற்கிறான், கோலியாத்து சவாலா முன்னாடி நிற்கிறான். இவ தாவீது ஒரு மெய்ப்பனா இருக்கிறதுனால சவுல் இடத்துல போய் பேசுகிறான், ராஜாவே நான் இவனோடு கூட யுத்தம் பண்ண வேண்டும் என்று கேட்டபொழுது சவுல் அனுமதித்தான். சவுல் முடியாதுன்னு சொல்லியிருந்தா தாவீதால் என்ன செய்ய முடியாது, போயிருக்கவே முடியாது. ஆனா சவுல் அவனுக்கு அனுமதி கொடுத்ததினாலே கோலியாத்துக்கு விரோதமாய் நின்றான், கோலியாத்தை வென்றான். ஆகையால் தாவீது மெய்ப்பன் என்ற நிலையிலிருந்து உயர்த்தப்பட்டான். ஆனா சூழ்நிலை என்ன, ஒரு காலகட்டத்தில் இதே சவுல் தாவீதுக்கு எதிர்த்து வருகிறான், இதே சவுல் தாவீதுக்கு விரோதமாய் வருகிறான். ஆனாலும் தாவீது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும், நல்ல கவனிங்க, வாழ்நாள் முழுவதும் இந்த சவுலை கொல்லும் வாய்ப்புகள் கிடைத்தாலும் கொல்ல மாட்டேன் என்று அவன் நிலைத்திருந்தான். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு குணம் என்ன தெரியுமா, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும், சத்தமா சொல்லுங்க கேளுங்க, எப்படி இருக்கணும்? தாவீது தன்னை எதிர்த்த சவுலுக்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான், சவுலுடைய மகனாகிய யோனத்தானுக்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான், சவுலுடைய பேரனாகிய மேவிபோசேத்துக்கும் இவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். பொதுவாக ஒரு ராஜா சிங்காசனத்தை வந்து உட்கார்ந்த உடனே அவனுடைய எதிரியனுடைய வம்சத்தையும் அழிக்கணும்னு பார்ப்பாங்க, அதான் இயல்பு. ஆனால் தாவீது என்ன செய்கிறான், தான் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற பிறகும் சவுலுடைய பேரனாகிய மேவிபோசத்தை தேடி போய் அவனுக்கு நன்மை செய்கிறவனாய் அவன் காணப்படுகிறான். அதுதான், ஆகையால் தான் கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்து அவனுடைய சிங்காசனத்தை ஸ்திரப்படுத்தி அவருடைய வம்சத்தையே ஆசீர்வதித்து அந்த வம்சத்தில் இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்தார். ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு வசனம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 17:13. நீதிமொழிகளின் புஸ்தகம் 17:13.
1: நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது.
0: ஆண்டவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ, பெற்றோர் உங்களுக்கு செய்த நன்மைக்கு, உங்களுக்கு கர்த்தர் ஒரு சிலர் மூலமாய் செய்த நன்மைக்கு நீங்கள் தீமை செய்ய முற்படுவீர்கள் என்றால், வசனம் சொல்கிறது தீமை அவன் வீட்டை விட்டு என்ன பண்ணாதான், நீங்க. ஆனா இது இப்படி வாசிக்க விரும்புகிறேன், தாவீது தீமைக்கு நன்மை செய்தான், தீமைக்கு என்ன பண்ணான், ஆகையால் அவனுடைய குடும்பத்தை தீமை அணுகவே இல்லை. சொல்லுகிறது அவங்களுக்கு இதை சரியா புரிந்து கொள்ளணும். தாவீது தனக்கு இழைக்கப்பட்ட தீங்குக்கு நன்மை செய்கிறவனா இருந்தான். சவுல் இவனை வேட்டையாடினான், ஆனால் சவுலுடைய பேரனை தாவீது என்ன பண்றான், ஆசீர்வதிக்கிறான். ஆனால் இன்றைக்கு இந்த குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இல்லாமல் போகிறது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உண்மை உள்ளவனா இருக்க எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய பெற்றோருக்கு நன்றி சொல்லணும், உங்களுடைய திருமணமானவர்கள் உங்களுடைய துணைவியாருக்காக நீங்க என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். நம்முடைய உறவுகள், கர்த்தர் கொடுத்திருக்கிற உறவுகள் ஒவ்வொன்றுக்காய் கர்த்தருக்கு என்ன பண்ணணும், நன்றி சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தாவீதும் சவுலும் பேசிக்கொண்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். வாசிங்க, 1 Samuel 17:37. 1 Samuel 17:37.
1: பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக.

0: தான்.
1: இங்கே தாவீது கோலியாத்துக்கு முன்புதான் நிற்கும் போது தாவீது சொன்ன வார்த்தை பாருங்களேன், ஒரு முறை சிங்கத்தை அடித்தேன், ஒரு முறை கரடி அடித்தேன்னு சொல்லலை. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் கத்தர் என்னை தப்புவித்தார். யாருக்கு கிரெடிட் கொடுக்குறாரு? கத்தர் தான் செஞ்சார். நாம் என்னதான் செஞ்சாலும் நம்ம சொல்லணும், இதை செய்வதற்கு கத்தர் எனக்கு உதவி செய்தார், இதை முடிப்பதற்கு கத்தர் எனக்கு உதவி செய்தார். நீங்கள் எப்போல்லாம் அப்படி கத்தருக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போல்லாம் கத்தர் நமக்காக எழும்பி நிற்பார். அதை எதிர்பார்க்கிற அந்த நல்ல குணத்தை, அந்த தேங்க்ஃபுல் ஹார்ட், நன்றி உள்ள ஒரு இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறதை நம்மால் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நான் உங்களிடத்துல ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் கத்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றவங்களா இருக்கிறீங்க? எவ்வளவு நன்றி சொல்றோம் ஆண்டவருக்கு? எத்தனை காரியங்களுக்காக நன்றி சொல்லியிருக்கோம்? குடும்பத்துக்காக நன்றி சொல்லியிருக்கிறோமா? கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, பெற்றோருக்காக. இன்னைக்கு பிள்ளைகள் பல நேரங்களிலே பெற்றோருக்கு விரோதமாக பேசுகிறதும் செயல்படுகிறதும் நாம் பார்க்குறோம். அப்படி இருந்தால் இது உங்கள் நேரம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என் பெற்றோருடைய இருதயத்தை நான் காயப்படுத்தி இருந்தால், அவர்களை துக்கப்படுத்தி இருந்தால் தயவாய் என்னை மன்னிங்க சுவாமி. நீ செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்க நான் விரும்புகிறேன். நீங்கள் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்ல நான் விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த வருஷத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிற எத்தனை பேர் நன்றி சொல்கிறவங்களா இருக்கிறோம், எத்தனை பேர் நன்றி உள்ள இருதயங்களா உள்ளவங்களா இருக்கிறோம். என்னமோ வருஷங்கள் போகுது, நாட்கள் போகுது நினைக்கிறேன். இல்லை இல்லை, அவருடைய கருமையினை தாங்கி கொண்டிருக்கு, அவருடைய கிருபையினை தாங்கி கொண்டிருக்கிறது. நமக்கு தெரிந்த அந்த பாடல், என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழுமனதாய் அவரை என்ன பண்ணணும்? ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம், எவ்வளவு நன்மைகள். கர்த்தர் மட்டும் கூட இல்லைன்னா நமக்கு அதை என்னைக்கு முடிஞ்சிருக்கும்? எத்தனை பேர் தெரியும்னு தெரியல. அவர் கூட இருக்கிறனால நாம் இன்று வரையும் நம் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல கரத்தை தட்டி பாட போறோம். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லாரும்

0: அல்லேலூயா. கிதியோனுக்கு வருவோமே. நியாயாதிபதிகளின் புத்தகம் 6 17 வசனத்திலே அந்த சம்பாஷணை முடிந்த உடனே கத்தர் கிதியோனை பார்த்து சொல்றார், பராக்கிரமசாலியே கத்தரனோடு கூட இருக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ உன்னுடைய ஜனனுடைய சிறுமையை மாற்றுவாய் என்று தேவ தூதன் கத்தருடைய தூதனானவர் கிதியோனிடத்துல பேசின பிறகு கிதியோன் அவரோடு கூட பேசுகிறார். 17 வசனத்தை வாசிப்போம்.
1: அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும்.
0: இப்ப கிதியோனுக்கு ஒரு தெளிவு வேணும். நிறைய பேருக்கு தெளிவு இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, விசுவாசிகள் சொல்றாங்க, ஆலயத்துக்கு வர்றாங்க போறாங்க, ஆனா கத்தரோடு கூட ஒரு தொடர்பு இல்லை, ஒரு நெருக்கம் இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், உண்மையா உள்ளத்திலிருந்து நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை, எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதை நம்ம அறிக்கை செய்யாத வரைக்கும், அதை நம்ம வாயினால் சொல்லாத வரைக்கும் நம்முடைய சொந்த பலத்துல தான் நின்று கொண்டிருக்கிறோம். உங்க சொந்த பலன் ஒரு நாள் விட்டுரும். உங்க சொந்த பலன் ஒரு நாள் நம்மளை எல்லா சூழ்நிலையும் கை கொடுக்காது. நீங்க ஆண்டவர் சொல்லலாண்டவரே, எனக்கு ஒரு அடையாளம் வேணும். அவன் கேட்கிற, எனக்கு ஒரு அடையாளம் வேணும் ஆண்டவர், நீங்க தான் என் கூட பேசுறீங்க. எவ்வளவு தெளிவா இருக்கிறாரு பாருங்களேன். சும்மா ஒரு கத்துடைய தூதனானவர் வந்தாரு பார்த்தாரு நான் பேசினேன் போனேன், இல்ல இல்ல, ஐ நீட் அ சைன், எனக்கு ஒரு அடையாளம் தேவை என்று கிதியோன் அவரிடத்துல கேட்கிறதை நம்மால் பார்க்கிறோம். எத்தனை பேர் நான் சொல்றேன், ஒரு சந்தேகத்தோடு உட்கார்ந்துருப்பீங்கன்னா உறுதி காய் கேளுங்க. ஹி இஸ் அ காட் who understands our weakness. நம்முடைய பலவீனங்களை அறிந்த தேவன் அவர் நீங்க கேட்டீங்கன்னா அவர் அதை செய்வார். ஆமென். அவன் சொல்றேன், எனக்கு ஒரு அடையாளம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். அவன் என்ன அடையாளத்தை அவன் கேட்டான், எப்படி நான் நீங்க தான் கர்த்தர் என்று நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒரு அடையாளத்துக்காக அவன் கேட்கிறான். வாசிங்க 18 வசனம் வாசிங்க.
1: நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார்.
0: இங்கே கிதியோன் கேட்கிற அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் போய் உங்களுக்கு ஒரு காணிக்கை கொண்டு வரணும்னு விரும்புறேன். நான் காணிக்கை கொண்டு வர்ற வரைக்கும் நீங்க எனக்காக என்ன பண்ணிருக்கணும், காத்திருக்கணும். என் காணிக்கை நீங்க ஏற்றுக்கொண்டால் நான் புரிந்து கொள்வேன் நீங்க என்ன ஏற்றுக்கொண்டீங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சரியான புரிதல் இது. அவர் சொல்றாரு, நான் ஒரு காணிக்கை நான் கொண்டு வருவேன், அதை நான் உங்களுக்கு கொடுக்கிற வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். என் காணிக்கை நீங்க ஏற்றுக்கொண்டால் நான் புரிந்து கொள்வேன் நீர் என்னை ஏற்றுக்கொண்டீர். இன்னைக்கு புரிதல் தலைகீழா இருக்குது. நான் எப்படினாலும் வாழ்வேன், நான் காணிக்கை கொடுக்கறனால நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளணும். இது நிறைய பேர் இது இப்படிதான் நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்களேன், நீங்க கொடுக்கிற காணிக்கையின் அடிப்படையில கர்த்தர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களுடைய மனதின் அடிப்படையில தான் கர்த்தர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். உங்களை அவர் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் உடைய காணிக்கையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இதை நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும். பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம், காணிக்கை கொடுத்து சரி பண்ணிடலாம், காணிக்கை கொடுத்தா சரியாயிரும். நடக்காது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை சரி பண்ணுங்க. ஆண்டவரே, நிறைய காணிக்கை பெட்டிகளில் போடப்படுகிற வசனம் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, ஆமாம், ஆனால் எந்த காணிக்கை பெட்டியிலையும் உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறைவு உண்டானால் முதல்ல போய் அவன்கிட்ட என்ன செய், அப்புறம் வந்து உன் காணிக்கை போடுன்னு போடவே மாட்டாங்க. நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியம். என்னை கர்த்தர் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் என் காணிக்கையை திரும்பி பார்ப்பாரு. அவருக்கு காணிக்கைக்கு மயங்குற தேவன் கிடையாது. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய மனதில் கசப்பும் கோபமும் வைராக்கியமும் பிரிவினையும் இருக்கும் என்றால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என்னை தயவு செய்து மன்னிங்க, என்னை தயவு செய்து மன்னிங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களை ஏற்றுக்கொண்ட பிறகே நீங்கள் கொடுப்பதை கர்த்தர் தன்னுடைய கரத்தில் ஏற்றுக்கொள்வார். இன்னைக்கு அதை நிறைய பேர் வேற மாதிரி நினைக்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. கிதியோனை கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கு 3 காரணம் என்னவென்றால், கர்த்தரை கனம் பண்ண நினைத்த ஒரு மனிதன் தான் கிதியோன். கர்த்தரை கனம் பண்ண ஆன காட். இங்கே கத்திர வந்துட்டு ஒன்றும் கேட்கல, ஆனால் இவன் சொல்கிற, ஆண்டவரே என் காணிக்கை மூலமாக உங்களை என்ன செய்யணும்னு விரும்புகிறேன், கனம் பண்ண விரும்புகிறேன். இது இயல்பாக அவனுக்குள்ளே இருந்து வந்த ஒரு ஆசை. வேதத்தில் எதை சரியாக புரிஞ்சுக்கணும்னு ஆரம்பத்துக்கு போகணும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா காயினும் ஆபேலும் கத்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வருகிறார்கள். கத்தர் சொல்லலை காணிக்கை கொண்டான், ஆனால் இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்களேன். எடுத்துட்டு போன காயினையும் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையை பார்ப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய இருதயத்தை பார்க்கிறார். எதை பார்க்கிறாரு? ஆமா, இருதயம் சரியில்லை. யாருக்கு? காயினுக்கு. கர்த்தர் அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, திரும்பியே பார்க்கல. ஆனால் ஆபேலுடைய இருதயம் சரியா இருந்தது. கர்த்தர் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். அடுத்து ஆபிரகாமுக்கு வருவோமே. யுத்தம் செய்து முடித்து வருகிறார். மெல்கிசெதேக் சாலேம் என்ற ராஜா எதிரே வருகிறார். அப்பமும் ரசமும் கொடுக்கிறார். இதை ஆபிரகாம் வாங்கி கொண்ட உடனே அங்கே மெல்கிசெதேக் கேட்காமலேயே தாவீது சொல்றார், எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கை உமக்கு நான் என்ன பண்றேன், கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறதை நம்மால் பார்க்க. ரெண்டு இடங்களிலும் ஆரம்பம் அதுதான், ரெண்டு இடங்களிலும் அவர்கள் வற்புறுத்தப்படவில்லை, தேவனோடத்தில் கேட்கவில்லை. இவர்களாகவே தங்களுடைய மனதில் இருந்து அவர்கள் விரும்பி அவர்கள் என்ன செய்தாங்க, கொடுத்தார்கள். கர்த்தர் அதை பெரிதாய் நினைத்தார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளை இருக்காங்க. பிள்ளைகிட்ட அப்பா இப்பா அதை கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு கேட்டு வாங்குறது எப்படி, பிள்ளை தானாக கொண்டு வந்து கொடுக்கறது எப்படி, அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அப்பாவுக்கு அதெல்லாம் பெரிய விஷயங்கள். என் பிள்ளை என்னை நினச்சி என்ன பண்ணுறான், கொடுக்குறான். புதிய ஏற்பாட்டினுடைய கொடுத்தலும் அப்படி தான். ஆண்டவருடைய பிள்ளைங்களால கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் கட்டாயத்தின் பேரில் கொடுக்கறதை நம்மால் பார்க்க முடிகிறது. கட்டாயமாக கிடையவே கிடையாது. வாசிங்களேன் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9:7 வாசிங்க.
1: அவன் விசனமாயும் அல்ல,
0: ஐயோ நான் கொடுக்கலனா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார். பாருங்க, அவர் நமக்கு தகப்பன். அவர்கிட்ட எப்படி ஜெபம் பண்றோம், பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே. உங்க அப்பா சொல்றாரு, நான் உனக்கு அப்பாவா இருக்கணும்னா எனக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் நீ கொடுக்கணும். அப்பாவா அவரு சொல்லுங்க. அப்ப உலக தகப்பனையே ஒரு கொடுத்தலின் அடிப்படையிலே நான் தகப்பனா இருப்பேன்னா ஒத்துக்க மாட்டோமே. அப்படி பரம பிதா எவ்வளவு நல்லவராக இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் சமீப நாட்கள் அதை ரொம்ப யோசித்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. தேவனை ரொம்ப கொடூரமாய் சித்தரிக்கிறாங்க, நீ கொடுக்கணும்னு அடிச்சிருவாரு. என்னங்க இது, அவர் அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், கிருபை உள்ள தேவன். ஆனா சொல்றாரு, ஒருவன் கூட விசனமாய் ஐயோ நான் கொடுக்கறேன் கொடுக்காதீங்க, கட்டாயமாயும் அல்ல. அழகா வசனம் சொல்லுது பாருங்களேன், தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க. நீங்க தீர்மானிங்க, நீங்க யோசிங்க, நான் கத்திர கனம் பண்ணேன், கத்திர என்னை ஆசீர்வதித்தது, ஆகையால் நான் கொடுக்கிறேன் என்று முழு மனதாய் நீங்க கத்திர நீங்க கத்திரக்கு கொடுப்பீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். கத்திர சொல்றாரு பாருங்களேன், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் எப்படி இருக்கிறாரு, பிரியமாக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு விஷயத்த நாம புரிந்து கொள்ள வேண்டும், கத்தர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். எதன் அடிப்படையில், கிருபையின் அடிப்படையில, நீங்கள் கொடுப்பதின் அடிப்படையில அல்ல. எதுன்னு விளங்குச்சு, ஆமென் சொல்லுங்க. கத்தர் என்னை அவருடைய கிருபையின் அடிப்படையில என்னை நேசிக்கிறார், நான் கொடுப்பதின் அடிப்படையில அல்ல. எதுன்னு விளங்குச்சு, ஹல்லேலூயா. சரி, இப்போ இங்க கிதியோனுக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். இதுவும் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு பகுதி. கிதியோன் சொல்றாரு, ஆண்டவரே நான் ஒரு காணிக்கை கொண்டு வர்றேன், நான் கொண்டு வர வரைக்கும் நீங்க என்ன செய்யணும், எனக்காக காத்திருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது கிதியோன் சொல்றாரு, நான் ஆண்டவர் சொல்றாரு நான் காத்திருப்பேன் நீ போயிட்டு அப்படின்னு. கிதியோன் போய் வர்ற வரைக்கும் கர்த்தர் கிதியோனுக்காக என்ன பண்றாரு, காத்திருக்கிறார். எவ்வளவு நேரம் காத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க, கர்த்தர் கிதியோனுக்காக எவ்வளவு நேரம் காத்திருந்திருப்பாரு சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்க, எவ்வளோங்க, 1 மணி நேரமா? இவர் என்ன சொல்றாரு, நான் போய் இவங்களுக்கு ஒரு காணிக்கையை ஆயத்தப்படுத்திட்டு வரேன், அது வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, காத்துருங்கன்னு சொல்றாரு. அவர் என்ன ஆயத்தப்படுத்தினார் வாசிங்க, 19:19, உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் அவரிடத்திலே கொண்டு வந்து வைத்தான். 10 கிலோ மாவு ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தப்படுத்துறது எவ்வளவு நேரம் ஆயிருக்கும், அன்னைக்கெல்லாம் ப்ரெஷர் குக்கர் கிடையாது, எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் கறியெல்லாம் சமைச்சு அப்பெல்லாம் செஞ்சுட்டு வர்றதுக்கு. என்னுடைய கணிப்பு வந்து 4-5 மணி நேரம். ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் 5 மணி நேரம் காத்திருக்கிறார். அல்ல இல்லையா. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சொல்லியிருப்பீங்க, ஆண்டவரே நான் இந்த வருஷத்தில் நான் வந்து உங்களுக்கு ஊழியம் செய்வேன், நிறைய நேரம் ஜெபம் பண்ணுவேன், நிறைய வேதம் வாசிப்பேன் அப்படிலாம் தீர்மானம் பண்ணி மறந்துருந்தீங்கன்னா, நீங்கள் மறந்தாலும் அவர் மறக்கல உங்களுக்காக காத்துட்ருக்கிறாரு. சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்தில் அதை நான் மாற்றிக்கிறேன், நான் கொடுத்த வாக்குறுதிகளை நினைத்து பார்க்கிறேன். அல்லேலூயா. 5 மணி நேரம் கிட்ட அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, காத்து கொண்டே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியுது. இதுலயும் என்ன ஒரு ஆச்சரியம்னா, கர்த்தருக்காக கிதியோன் 5 மணி நேரம் செலவிடுகிறார். எவ்வளோ நேரம் செலவு பண்றாரு சொல்லுங்களேன். ஆமா, கிதியோனை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கு இன்னொரு காரணம் தெரியுமா, கர்த்தருக்காக நேரம் செலவிடுகிற ஒரு மனுஷன், நேரம் செலவிடுகிற ஒரு மனுஷன். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நாம இரவு நேரங்களில் 9:00 to 10:00 வரைக்கும் தேசத்துக்காக ஜெபம் பண்றோம். வார வாரம் அறிவிப்பும் கொடுக்குறேன். ஆனால் இணைந்து ஜெபிக்கிறவர் மட்டும்தான் ஜெபம் பண்ணுறாங்க. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, நாட்டில் என்ன நடந்தால் நமக்கு என்னங்க அப்படி ஒரு எண்ணம். இன்னொரு சிலருக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணால் மாறிடுமா அப்படின்னு ஒரு எண்ணம். ரெண்டுமே தவறு. நீங்கள் ஜெபம் பண்ணால் சூழ்நிலை கண்டிப்பாக என்ன செய்யும், எதன் மேல் விசுவாசிக்கிறீங்க, அப்போ ஜெபம் ஜெபிக்கணும்ல. ஆண்டவருக்காக நேரத்தை நாம் கண்டிப்பாக என்ன செய்யணும், ஒதுக்க வேண்டும். அது தேவனை கனம் பண்ணுகிற ஒரு காரியம். இந்த தமிழ்நாட்டில் வரப்போகிற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். சபை என்ன செய்யணும், பொறுப்பெடுத்து என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஆகையால் தான் இயேசு சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஜெபிக்கணும். அதிலும் ஒருத்தராக ஜெபிக்கிறத விட சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். எஸ்தருடைய காலத்தில் யூதர்களை அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையில் எஸ்தரும் அவருடைய தாதிமாரும் மொர்தெக்காயும் என்ன செய்தாங்க, உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். வசனம் அழகாக சொல்ற காரியம் மாறுதலாய் முடிஞ்சு. எப்படி முடிஞ்சா? ஆமா, கருத்து கணிப்பெல்லாம் தப்பாய் போச்சு. எல்லாரும் சொன்னாங்க, ஆமா அவ்வளவுதான், மொர்தெக்காய் முடிஞ்சான், யூதர்கள் முடிந்தார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் காரியம் எப்படி முடிஞ்சு எனக்கு அந்த பகுதி ரொம்ப பிடிக்கும். காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரணம் என்ன? தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் நேரம் எடுக்கணும், ஆண்டவருக்காக நேரம் கொடுக்கணும். அப்படி இருந்தால்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஐந்தாவது காரணம், கர்த்தர் கிதியோனை ஆசீர்வதித்ததற்கு அல்லது அவனோட பேசினதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவன் ஏனோ தானோ என்று ஒரு உணவை கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுக்கல, அவனுக்கு இருந்ததுலேயே மேன்மையான ஒன்றை கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுத்தான். பாருங்க, ஒரு தகப்பனை சந்தித்து பேசும்போது அவரு அவங்களுடைய பிள்ளைகளை பத்தி அப்படியே சொல்லிட்டு வரும்போது சொன்னாரு, என் கடைசி பிள்ளைய ஊழியக்காரனா நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே, அந்த பையன்லாம் இப்படி இருக்கிறான், அவங்களுடைய கடைசி மகன் இப்படி இருக்கிறானே, ஊழியத்துக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு சொன்னாரு. இல்லை பிரதர், அவனுங்களாம் நல்லா படிச்சானுங்க, அவனுக்கு படிப்பே வரல. என்னங்க படிப்பு வரலங்கிறனால என்ன பண்ணாரா அவரே? எவ்வளோ ஒரு ஒரு ஒரு ஒரு ஆபத்தான காரியம் பாருங்களேன். கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு இருக்கிறதுலையே உகந்ததை, அதிகாலை நேரம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்கன்னா அந்த டைமை தான் கர்த்தருக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். வாலிப வயதில் தான் வசனம் சொல்லுது கர்த்தரை நினைக்க வேண்டும். வயசாகட்டும், அடுத்த வருஷம் ஆகட்டும், அடுத்த வருஷம் இல்லை இல்லை, உடைய பலன் நல்லா இருக்கும்போதே கர்த்தரை நினைத்து பார்த்து நீங்கள் கர்த்தருக்கு ஏதாவது செய்வீர்கள் என்றால் கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். பாருங்க, அந்த சூழ்நிலை ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவங்க ஒரு ஆடும் 10 கிலோ மாவு இருந்ததுன்னா குடும்பமே பல நாட்கள் சாப்பிட்ருக்கோம். ஆனால் கிதியோன் புரிந்து கொண்டான், என்னை சந்தித்தவர் என் ஆண்டவர், அவருக்கு எனக்கு இருக்கிறத இருக்கிறதுலே மேலானதை நான் அவனுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தையும் உலகத்தில் சாதிக்கலைனாலும் அதற்கான சில சாக்ரிஃபைஸை நீங்கள் பண்ணாமல் சாதிக்கவே முடியாது. சில பேர் பார்த்துருப்பீங்க பாருங்கள், அவங்களுடைய ஃபீல்டு, அவங்களுடைய வேலையில் அவங்க ஷைன் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க, அவங்க அதற்கு ஆயத்தமானார்கள். த டைம் ஆஃப் ப்ரிப்பரேஷன், அதற்கென்று நாம் எடுக்கிற பிரயாசங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது கிதியோன் ரொம்ப பிரயாசப்பட்டு அதை எடுத்துக்கொண்டு வந்து ரொம்ப நேர்த்தியாக ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்து கர்த்தருக்கு வைக்கிறார். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, இந்த வசனத்தில் இந்த 19 வசனத்தில், அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்திலே கொண்டு வந்து வைத்தான். எங்கே கொண்டு வந்து வைக்கிறாரு? ஆமாம், அந்த மரத்துக்கு கீழே தானே உட்கார்ந்துருக்கிறார் கர்த்தருடைய தூதனானவர், அவர்கிட்ட வந்து அவர் வைக்கிறார். ஆனால் வாசிங்களேன் 20 வசனம்,
1: அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கட்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார்.
0: சரி, இப்போ என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய தூதனானவர் நீ மரத்துக்கு கீழே வைக்கிறதை எடுத்துருப்பா, எடுத்து கட்பாறையின் மேல் வை. மரத்துக்கு கீழே வச்சா இவர் என்ன நினைச்சாருன்னா, அவரும் சாப்பிட ரெண்டு மனசுல இருக்குது இவருக்கு, கிதியோனுக்கு கர்த்தருடைய தூதனானவர் என்று நினைச்சிட்டாரு, வந்தாரு, கொண்டாந்து வச்சுட்டாரு. இப்போ அவருக்கு ஒரு டெஸ்ட்டும் இருக்குது, இவர் கர்த்தருடைய தூதன் தானா அப்படிங்கிற ஒரு சின்ன யோசனையும் அவருக்கு இருக்குது. ஆகையால் இவர் உணவை கொண்டு வந்து இங்கே வச்ச உடனே, ஒரு வேளை சரி நீனும் நானும் சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லியிருந்தா இவர் யோசித்திருப்பாரு, இவர் கர்த்தருடைய தூதன் இல்லை. இவர் கர்த்தருடைய தூதன் சொல்றாரு, மரத்தின் கீழே வைக்காதப்பா, கட்பாறையின் மேல் வை. மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிட்றது பிக்னிக்கு, கட்பாறையின் மேல் வைக்கிறது பலி. எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க, நல்லா கவனிங்க. இது ஒரு பெரிய காரியம். எனக்கென்று சில காரியத்தை வைத்து நான் அனுபவிக்க முடியும், ஆனால் அதை கொண்டு வந்து கர்த்தருடைய பலிபீடத்தில் என்னால் வைக்க முடியும். பலிபீடத்திலே வைக்கப்படும் பொழுதுதான் கர்த்தர் அதை பலியாய் ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப அற்புதமாக அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது கிதியோன் சொல்வார், ஐயோ கர்த்தருடைய தூதன் கண்ணால் பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லும் போது சொல்வார், நீ பயப்படாதே, நீ சாகாமல் இருப்பாய், உனக்கு சமாதானம் என்று சொல்லி கர்த்தர் கீதியோனை ஆசீர்வதிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நான் அந்த ஐந்து காரணங்களை திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன். கிதியோனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கிதியோன் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார் என்றால் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு மூலமாகவும் கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார், எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார், என் வெக்கத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார், என் குடும்பத்தின் நெருக்கத்தை மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார், என் மூலமாக என்னுடைய சமுதாயத்தை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கிதியோன் செய்த ஐந்து காரியங்கள், முதலாவது கஷ்டமான காலங்களிலும் தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருந்தான். ஆமென். அந்த பணியில சுணக்கமே விடல, நல்ல வேலை செய்து கொண்டே இருந்தார். ரெண்டாவது, நெருக்கத்தின் காலத்திலும் கர்த்தரை குறித்து நினைத்து கொண்டிருந்தான். கர்த்தர் எவ்வளவு நன்மை செஞ்சார், இந்த குடும்ப சாட்சி சொன்னாங்கல்ல, பிள்ளை வளர்க்கும் போது ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லணும், பிள்ளைக்கு நினைவு தெரிஞ்சவொன்னு சொல்லணும், இப்பா நீ இப்படி இருந்த, ஜெபம் பண்ணும், கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளருங்க, அப்பதான் அந்த பிள்ளைகள் விசுவாசத்துக்குள்ள நிலைத்திருப்பார்கள். மூன்றாவது, கிதியோன் தேவனை கனம் பண்ண விரும்பினான், நான்காவது, தேவனுக்காக நேரத்தை செலவிட்டான், ஸ்பெண்ட் டைம் ஃபார் காட். ஐந்தாவது, தனக்கு இருந்ததிலே உகந்ததை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து அவன் வைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமா, நம்ம தொடர்ந்து கர்த்தர் சித்தமானால் இந்த பகுதியை நாம் தியானிப்போம், கர்த்தர் நிச்சயமா நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவருடைய பிள்ளைகள் உன்னை நினைத்துக் கொள்ளுங்களேன், நான் எப்பவும் நான் நம்புவேன், இன்னைக்கு இருக்கிறபடியே சூழ்நிலையில் இருக்க போவதில்லை, கர்த்தர் அதை மாற்ற வல்லவர். உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை நான் சொல்கிறேன், சவாலாக சொல்கிறேன், இன்றைக்கு இருக்கிறது போல், இன்றைக்கு இருக்கிற சிறுமைகள், இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள், இன்றைக்கு இருக்கிற அடைக்கப்பட்ட கதவுகள் எப்பொழுதும் அடைக்கப்பட்டு இருக்க போவதில்லை. ஏற்ற காலம் வரும்பொழுது கர்த்தர் நமக்காக வாசல்களை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நன்மை செய்யாமல் இருக்கவே மாட்டார், அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெப நேரம், கொஞ்ச நேரம், ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஜெபத்தில் செலவிட போகிறோம். இங்கே இருக்கிற ஒரு சிலர் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரோடு கூட எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. வருத்தமா நான் சொல்றேன், தேவனோடு செலவிட மனதில் நேரம் செலவிட மனதில்லை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்மிடத்திலே நான் வருகிறேன், சொந்த பலத்துல வண்டி கொஞ்ச தூரம் தான் ஓடும், அவர் பலம் இருந்தால்தான் நான் போய் சேர வேண்டிய இடத்த போய் சேர முடியும். ஆலயத்துக்கு வந்து உட்கார்றனால மட்டும் கர்த்தரனை ஆசீர்வதிப்பார்னு எதிர்பார்க்காதீங்க, தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே உம்மோடு கூட நான் நேரம் செலவிடுவேன், உங்களுடைய சமூகத்தை நான் காத்திருப்பேன், உங்களுடைய ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே நாம ஜெபிக்கும் பொழுது, ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போது என்ன சொல்றோம் தெரியுமா, ஆண்டவரே என்னால முடியாது, உம்மை நான் சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். தீர்மானம் பண்ணுங்களா, ஆண்டவரே இன்னையில இருந்து நான் ஜெபிப்பேன், ஜெப வாழ்க்கை திரும்ப கட்டி எழுப்புவேன். ஆண்டவரே பிஸியாவே ஓடிட்டு இருக்கிறோம், வேலைக்காக நேரம் செலவு பண்றோம், குடும்பத்துக்காக நேரம் செலவு பண்றோம், மொபைல்ல நேரம் செலவு பண்றோம், பொழுதுபோக்காக நேரத்தை செலவு பண்றோம், ஆனா கர்த்தரோடு செலவிடுகிற காலங்கள் ரொம்ப குறைவாகவே இருக்கிறது. சொல்றேன், ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு ஜெபம் பண்ணுங்க, இயேசுப்பா நீங்க உங்க பலன் எனக்கு வேணும், உங்க கிருபை எனக்கு வேணும், உங்களுடைய தொடுதல் எனக்கு வேணும், உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், உமோடு கூட நான் நேரத்தை செலவிட நான் விரும்புகிறேன். ஆண்டவரே கிதியோன் அஞ்சு மணி நேரம் செலவு பண்ண கர்த்தருக்கென்று ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொடுப்பதற்கு நீங்க எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க கர்த்தரோடு? இன்னிலிருந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றவங்க மட்டும், இன்னிலிருந்து ஆண்டவரோட ஜெபம் பண்ணாம நான் வெளியே புறப்பட மாட்டேன், நான் ஜெபிப்பேன், அஞ்சு நிமிஷத்துல ஆரம்பிங்க, பத்து நிமிஷம் ஆக்குங்க, பதினஞ்சு நிமிஷம் ஆக்குங்க, அவர் பாதத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அது பிரயோஜனம் உள்ளது, பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. ஜெபிக்க விரும்புறேன்னு சொல்றவங்க கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. என்னால் ஜெபிக்க முடியல, ஆனா ஜெபிக்க விரும்புகிறேன், ஆண்டவரோடு நேரம் செலவிட விடுறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு தெரியுது ஆனா முடியல, நான் ஜெபிக்கணும்னு விரும்புறேன் ஆனா ஜெபிக்க முடியல, கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க, எந்த விதமான தடையும் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். நம்முடைய நேரத்தை வீணாக்குகிற நபர்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போவார்களாக இயேசுவின் நாமத்தினால். மணிக்கணக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற அந்த அனுபவம், நீங்க ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய தொடுதலையும் பிரசன்னத்தையும் உணர்ந்து கொள்வீர்கள், கர்த்தர் உங்களோட பேசுகிறதை உணர்ந்து கொள்வீர்கள். கிதியோனுடைய வாழ்க்கை மாறினது போல ஜெபத்துக்கு முன்பதாக நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே போல அல்ல, ஜெபம் முடிந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். உங்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். குடும்பத்தினுடைய சூழ்நிலையை மாற்றும், என் வெட்கத்தை மாற்றும் ஆண்டவரே. கிதியோனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தீரே, என் வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வீங்க. உம்முடைய சித்தம் அதை நான் அறிக்கை செய்கிறேன், உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன், கர்த்தர் உதவி செய்தால் தான், கர்த்தர் கர்ப்பத்தை திறந்தால் தான், கர்த்தர் வீட்டை கட்டினால் தான், கர்த்தர் வீட்டை காத்தால் தான் நமக்கு பாதுகாப்பு. ஆண்டவரே சொல்லுங்க, உம்மிடத்திலே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே உம்மிடத்திலே நான் சரணடைகிறேன். கிதியோனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது போல கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு இருக்கிறபடி அல்ல, விசாலத்திலே ஆசீர்வாதத்திலே நன்மையிலே கிருபையிலே எங்களை நடத்த வல்லவர், அதற்காக மக்கு ஸ்தோத்திரம். நன்றி மறவாதவர்களா இருக்க உதவி செய், கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களா இருக்க உதவி செய், கர்த்தருக்கு நேரம் செலுத்துகிறவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய், என்னுடைய வேலைகளில் உண்மை உள்ளவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஊழிக்காரன் ஆசீர்வதிக்கிறேன், உடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து, உடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து, உடைய ஆரோக்கியத்தை ஆசீர்வதித்து, உடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து, அவர்கள் உமோடு கூட இருக்கிற உறவை கர்த்தாவே நீர் பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஏமி பியாட்ரிஸ் கார் மைக்கேல் அம்மையார் 1867 அயர்லாந்து நாட்டில் பெல்பாஸ்ட் என்ற இடத்தில் பிறந்தவர். 1892 சீன தேசத்தில் ஊழியம் செய்ய புறப்பட்டுச் சென்றார்கள். ஆனால் அவர்கள் உடல்நிலை அந்த இடத்திற்கு ஒத்துழைக்கவில்லை. எனவே 1893 ஜப்பான் தேசத்தில் பணி செய்ய புறப்பட்டுச் சென்றார்கள். 2 ஜப்பான் தேசத்தில் பணி செய்த பின்னர் மீண்டும் இங்கிலாந்து தேசத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். ஆனால் 1895 நவம்பர் மாதத்தில் இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் பணி செய்யும்படியாக புறப்பட்டு வந்தார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் பல வாலிப பெண்களும் சிறு பெண்களும் பெற்றோர்களாலேயே தவறான பாதைக்கு தள்ளப்பட்டதைக் கண்ட அம்மா அந்த பிள்ளைகளை மீட்டு எடுத்து டோனாவூர் என்னும் இடத்தில் அவர்களுக்கென ஒரு இல்லத்தை அமைத்து அவர்களுக்கு உண்ண உணவும் இருக்க இடமும் கற்க கல்வியும் கொடுத்து பல 100 பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுத்தார்கள். 1931 அவர்கள் கீழே விழுந்த காரணத்தால் அதன்பின் தொடர்ந்து நடக்க முடியாதவர்களாய் சக்கர நாற்காலியில் இருந்தும் பின்னர் படுக்கையிலிருந்தும் பல ஆண்டுகள் தன்னுடைய பணியை கருத்தோடு தொடர்ந்தார்கள். ஒருமுறை தனது தனிமை வாழ்க்கையை குறித்து சோர்ந்து போய் கலக்கம் நிறைந்த நேரத்தில் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு மெல்லிய குரல் அவர்களை திடனடையச் செய்தது. அது நாம் வேத புத்தகத்தில் பார்க்கிற யோபுவின் வார்த்தைகள்தான். யோபு தன்னுடைய பாடு நேரத்திலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று எழுதியிருக்கிறார். அவருடைய வழிகள் நேர்த்தியானவை, அவர் என் வழியை செம்மையாக்குவார் என்ற இந்த நம்பிக்கை அவர்களை நிரப்பியது. அன்று முதல் அவர்கள் முன்வரும் நாட்களை குறித்து கவலை கொண்டதே இல்லை. தனக்கு முன் இருக்கும் சில அடிகளை மட்டும் பார்த்து கர்த்தருக்குள் திருப்தியோடு வாழ்ந்தார்கள். ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு முன் செல்கிறார் என்ற நம்பிக்கை அவர்களை பலப்படுத்தியது. நமது வாழ்விலும் நாம் தனிமையிலும் பாடுகளிலும் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் என் வழியை அறிவார் என்ற நிச்சயம் நம்பிக்கை நமக்கு மன திருப்தியையும் மன தைரியத்தையும் நிச்சயமாகவே கொடுக்கும். ஏனென்றால் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். நம் உள்ளங்கையில் வைத்திருக்கும் மொபைல் போன் மூலம் எத்தனையோ காரியங்களை நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நம்மை உண்டாக்கிய கடவுளுக்கு நம் அனைவரை குறித்த எல்லா காரியங்களும் எப்பொழுதும் தெரியும் என்ற உண்மை இன்றும் நமக்கு தைரியம் கொடுக்கிறதில்லையா?

எப்படி தெரியுமா ஆராதிக்கணும், நீங்க ஆராதிக்கும் போது இந்த ஆராதனை சத்தத்துல பாதாள நடுங்கணும், பிசாசு நடுங்கணும். சங்கீதம் 95:92 வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் கர்த்தரை சத்தம் போட்டு ஆராதிப்பேன், ஒரு கம்பீரிய சத்தம்னு தாவீது சொல்லுவார். பாருங்க, பிசாச ஆண்டவர் எங்கேயுமே ஒரு வேலையை கொடுத்துருக்கவே மாட்டார். அவன் தள்ளப்பட்டவன், அவன் மிதிக்கப்பட்டவன், அவன் காயலுக்கு கீழே அப்படின்னு சொல்லியிருப்ப. நம்ம தான் பிசாச ஓரம், ஐயோ பிசாசு, ஐயோ பிரதர் அது பிசாசு அப்படி இப்படிங்கிறோம். ஆண்டவர் எங்கேயுமே ஒரு நாளும் ஒரு காலத்தும் பிசாசுக்கு இனம் பண்ண சான்ஸ் கொடுக்கவே இல்லை. தலைவலியில நீங்க தலை தோட்டாம போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பீங்க, அந்த தலைவலி வந்துச்சா சொல்லுவோம் பிசாசு தலைவலி கொடுத்துட்டான், அவன் சிவனேன்னு அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பான். நீங்க சொன்ன உடனே அவன் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவான். நீங்க ஆண்டர் சொல்ற உங்களை பார்த்து சிலருக்கு பிசாசை ஓவரா பேசாதீங்க. ஆண்டவரை பிசாசை எந்த இடத்துலையும் நின்று அதிகாரம் கொடுக்கவே இல்லை. உங்க வீட்டிலையும் உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் எந்த இடத்துலையும் பிசாசுக்கு அதிகாரமே தரக்கூடாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஒரு பாட்டை சத்தமா எங்கூட சேர்ந்து நீங்க பாட போறீங்க, பிசாசு வீழ போறான். ஆமைன்னு சொல்லுங்க.

ரெடியா ரெடியா எங்க சேர்ந்துபாரு எல்லாரும் அல்ல அந்த பெலனோட எந்திரி சத்தம் சத்தம் போடும் போதே வீட்டில் கட்டி வச்சிருக்கிற சாத்தம் வீட்டை பிடிச்சு வச்சிருக்கிற சில கிரியைகள் எல்லாம் ஓடணும் எல்லாம் சேர்ந்து ஆமா ரெடி ரெடி ரெடி ரெடி ஆகும்

ஆமென். சில நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல போகும்போது நம்மளையும் அறியாம நமக்கு ஒரு கண்ணீர் வரும். எதுக்கு அழுகிறோம், ஏனே சிலவங்க நமக்கு பண்ணது நினைச்சலாம், இல்ல இல்ல இல்ல, சிலவங்க நம்மளை பேசுறது இல்ல இல்ல இல்ல, நம்மளும் அறியாம அதுதான் ஆனந்த கண்ணீர். ஆண்டவர் எனக்கு யாரும் நிக்காத போது, எந்த உறவும் என்ன நேசிக்காத போது, எந்த உதவி எனக்கு யாரும் செய்யாத போது, ஒருத்தர் வந்து நின்று செஞ்சாரு, அதை நினைக்கும் போது எனக்கு ஆனந்த கண்ணீர். அவங்கள நினைச்சலாம் அழலப்பா, உண்மை நினைச்சு என்னை அறியாம. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான் சங்கீதம் 16, அவர் சமூகத்துக்கு வந்தாலே எனக்கு நித்திய மகிழ்ச்சி, நிரந்தர பேரின்பம் உண்டு. சங்கீதம் 16 கடைசி 3-4 வசனங்கள் வாசிங்கன்னா, அவர் ஏன் வலது பார்சத்தில் தான் இருக்கிறார், என்ன பார்க்கிறார், என்ன சுமக்கிறார், அதை நினைக்கிறேன், துதிக்கிறேன். என்னோட சேர்ந்து அந்த பிரச்சனத்தோடைய ஆண்டவரை நினைச்சு அவர் சமூகத்தில் வரும்போது அவரை நினைச்சாலே உங்களுக்கே ஒரு ஒரு ஒரு தெய்வீக ஒரு தொடுதலை, ஒரு ஒரு இன்னர் ஹீலிங்கை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு தேற்றுதலை பார்ப்பீங்க. உங்களோட சேர்ந்து பாடு.

அவர் சமூகத்தில் வந்துட்டா எனக்கு நடக்கும். அவர் சமூகத்தில் எனக்கு எல்லா ஜெயங்களும் உண்டு. அவர் சமூகத்தில் ஜோம் பண்ணுங்க, அவர் சமூகத்தில் அழுங்க, அவர் சமூகத்தில் எந்த யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத சிங்கத்தை கூட சொல்லுங்க. அவர் சமூகத்தை சொன்னாலே அந்த காரியம் வாங்கிக்கும்.

ஆண்டவரை நினைக்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்னதை நினைக்கிறேன்னு சொல்லி ஆடாதீங்க. நிச்சயம் உங்களை அறியாம ஒரு தேவ தேற்றுதல் உங்களுக்குள்ள கடந்து வரும். நான் நம்புறேன் இயேசு கேட்க கேட்கவே அந்த சமாதானத்தை தருகிறான்.

இயேசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை ஆபகூக்கின் புஸ்தகம் 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் எவைகளை முன்குறித்து வைத்தாரோ, எவைகளையெல்லாம் தீர்க்க தரிசனமாய் உரைத்தாரோ, இன்றைக்கு கர்த்தரின் வார்த்தைகள் யாவும் தாமதிக்காமல் நிச்சயமான பதிலை உங்களிடத்திற்கு கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பல முறை பேசியிருக்கிறார். சொப்பனங்கள் மூலமாக, தேவ ஊழியர்கள் மூலமாக, ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் மூலமாக. அவைகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறவைகள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று கலங்கி போயும் சிலர் அவைகளை எழுதி வைத்தும், வேறு சிலர் தினமும் தேவ சமூகத்தில் அவைகளை அறிக்கை செய்தும் நம்பிக்கையோடு ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் நல்ல முடிவை பதிலை தந்து உங்கள் நம்பிக்கையை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து குறித்த காலத்தில் நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை குறித்து தியானிப்போம். முதலாவதாக காத்திருப்புகளை நிறைவேற்றுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 நாம் வாசிக்கையில், அங்கே யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் கூறின காரியங்களால் தன் சகோதரர்களுக்குள்ளே பகைமை ஏற்பட்டு நிர்வாணியாய் படுகுழியிலே தள்ளப்பட்டு அடிமையாய் விற்கப்பட்டான். கடந்து போன பாதைகள் கடினமானதாக இருந்தாலும் தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் குறித்த காலத்தில் நிறைவேற்றுவார் என்ற காத்திருப்புகளுக்கு கர்த்தர் பலனை கொடுத்தார். யோசேப்பு அதிபதியாய் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் காத்திருப்புகள் உண்டு. உலகத்தின் பிரகாரமாக, மனிதனுக்காக என்று பல வகையில் காத்திருப்புகள் இருந்தாலும் அவையெல்லாம் நிறைவேறிவிட்டன என்று சொல்லுவதற்கு இல்லை. காரணம், அவைகள் மனிதனால் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள், உறுதிமொழிகள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உரைத்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக காத்திருக்கிற காத்திருப்புகளில் உறுதி உண்டு, நிச்சயம் உண்டு. ஆகவே உங்கள் காத்திருப்புகளின் இடையில் காணப்படுகின்ற ஏமாற்றம், நஷ்டம், இழப்புகள், துன்பங்கள், மரணக்கண்ணிகள், வியாதியின் கூறுகள், இப்படி எது வந்தாலும் அவற்றில் யோசேப்பே போல உறுதியுடன் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரையில் விசுவாசித்து உண்மையாய் காத்திருக்கிற உங்களின் வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய இருக்கிறார். இரண்டாவதாக தாமதங்களை சாட்சியாக்குகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18 நாம் வாசிக்கையில், அங்கே ஆபிரகாமிற்கும் சாராளுக்கும் கர்த்தர் தூதன் மூலமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது என்னவென்றால், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று. ஆனால் அங்கு சாராளின் சரீரத்தின் நிலையை பார்க்கும்போது ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்று. ஆபிரகாமோ முதிர் வயது உள்ளவனுமாய் இருக்கிறதை வாசிக்கின்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21 வாசிக்கும் போது, கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி செய்தருளினார். தேவன் குறித்திருந்த காலத்தில் ஈசாக்கை தந்து சந்ததியை வானத்து நட்சத்திரங்களையும் கடலின் மணலினைப் போலவும் ஆசிர்வதித்ததை வாசித்து அறிகிறோம். எனக்கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் காலதாமதமாகிறதே என்றும், தீர்க்க தரிசனங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே, எல்லாம் மரித்த நிலையில் காணப்படுகிறதே என்றும் கலங்கி போயிருப்பீர்களானால், கர்த்தர் சொல்லுகிறார், தாமதித்தாலும் என் வார்த்தைக்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும் என்கிறார். அது ஒருவேளை உங்களின் சுகத்தை குறித்தோ, குழந்தைக்காக காத்திருக்கிற காத்திருப்புகளோ, திருமணம், வேலை காரியங்கள், இப்படி எதுவாக இருந்தாலும் பதில் நிச்சயம் உண்டு. அது இனி தாமதிப்பதில்லை என்கிறார். உங்களின் துக்கிப்பை இன்றைக்கு நகைப்பாய் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக நிச்சயமானவைகளை நிரந்தரமாக்குகிறார். மத்தேயின் புஸ்தகம் 1 நாம் வாசிக்கையில், அங்கு யோசேப், மரியாள் இவர்களை குறித்து பார்ப்போமானால், யோசேப்பின் சொப்பனத்தில் கர்த்தருடைய தூதன் சொல்லும் பொழுது, மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று தீர்க்க தரிசனமாய் கூறுகிறதை தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறினது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் எவையெல்லாம் சரி செய்யப்படாமல், செப்பனிடப்படாமல் இருக்கிறதோ, அவைகளுக்காக பாரத்தோடு தேவ சமூகத்தில் நீண்ட நாள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறவில்லையே, என் வாழ்வில்
காணப்படுகின்ற விரட்டுகின்ற சூழ்நிலைகள் என்னை விழுங்க பார்க்கிறதே என்று கலங்கி போயிருப்பீர்களானால், இயேசு உங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் யாவற்றையும் சாத்தானின் சகல தந்திரங்களை, துறைத்தனங்களை, அதிகாரத்தை, வியாதியை, மரணத்தின் கூறுகளை பாதப்படியாக்கி போட்டு சகலத்தையும் ஜெயித்திருக்கிறபடியினால், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று உங்களுக்காயும் எனக்காயும் தீர்க்க தரிசனமாய் கூறிய வார்த்தைகள் இன்றைக்கு உங்களுடைய எல்லா பகுதிகளிலும் ஜெயத்தை தந்து உங்களுக்காய் இன்றைக்கு செய்து முடிக்க வேண்டியவற்றை தாமதமில்லாமல் செய்து, அதோடு மட்டுமல்லாமல் உங்களின் சாட்சிகள் வரலாறு படைப்பதாக மாற்றி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் பாவத்தில், சாபத்தில், வியாதியில் அடிமைப்பட்டு அடிமையின் விலங்குகளை உடைத்தறிய முடியாமல் தவித்து கொண்டிருப்பீர்களானால், இன்றைக்கு இயேசு உங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிற வார்த்தை இதுதான், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான், ஆகவே ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

1 கொரிந்தியர் 16:16. பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்த்தல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதலாம் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன். நானும் போகத்தக்கதானால் அவர்கள் என்னுடனே கூட வரலாம். நானும் மகதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால் மகதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்துக்கு வருவேன். நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு நான் உங்களிடத்தில் சில காலம் தங்க வேண்டியதாய் இருக்கும். ஒருவேளை மழைக்காலம் முடியும் வரைக்கும் இருப்பேன். இப்பொழுது வழி பிரயாணத்திலே உங்களை கண்டுகொள்ள மாட்டேன். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கியிருக்கலாம் என்று நம்புகிறேன். ஆகிலும் பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். தீமத்தியு உங்களிடத்தில் வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாதிருக்க பாருங்கள். என்னைப் போல அவனும் கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறானே. ஆனபடியால் ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. சகோதரரோடு கூட அவன் வருகிறதுக்கு நான் காத்திருக்கிறபடியால் என்னிடத்தில் வரும்படிக்கு அவனை சமாதானத்தோடு வழிவிட்டு அனுப்புங்கள். சகோதரனாகிய அப்பல்லோவை குறித்தோவெனில் சகோதரரோடு கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை. அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள், திடங்கொள்ளுங்கள். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவிக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்பணிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயுக்கு என்பவர்கள் வந்ததுக்காக சந்தோஷமாய் இருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாய் இருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள். ஆசியா நாட்டுள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். அக்கிலாலும் பிரிஸ்கிலாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. கிறிஸ்து இயேசுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்றுப்போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆபகுக் 3:17-18. 1970 வியட்நாம் யுத்தத்திற்கு பின்பு அகதிகளாக வைக்கப்பட்டிருந்தவர்களை ஒரு போதகர் சென்று பார்வையிட்டார். 100 அகதிகள் கூடாரங்களிலே தங்க வைக்கப்பட்டிருந்தனர். அதில் சிலர் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருந்தனர். ஒரு சிலர் அரசாங்கம் கொடுத்திருந்த படிவங்களை நிரப்பிக் கொண்டிருந்தனர். சிலருக்கு சமையல் கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. சிறுவர்கள் கூடாரங்களுக்கு முன்பாக விளையாடி கொண்டிருந்தனர். அங்கு அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக சிற்றாலயத்தில் சிலர் லீனிங் ஆன் த எவர்லாஸ்டிங் ஆர்ம்ஸ் என்ற பாடலை தங்கள் தாய்மொழியில் பாடிக்கொண்டிருந்தனர். அங்கே இருந்த மக்கள் அனைவரும் தங்கள் ஜீவனையும் விசுவாசத்தையும் தவிர மற்ற எல்லாவற்றையும் இழந்து போயிருந்தனர். ஆனால் அவர்களோ, நான் தேவனின் நித்திய புயங்களில் சாய்ந்திருக்கும் போது நான் ஏன் கலங்க வேண்டும், நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று அர்த்தம் நிறைந்த பாடலை பாடினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரலாம். ஆனால் நாம் நம் தேவனின் நித்திய புயங்களில் சாய்ந்திருப்பதால் நாம் கலங்க தேவையில்லை. இந்த உலகத்தில் நாம் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் நாம் இழக்கக்கூடாதது தேவனுடைய அன்பும் உறவும்.

தேவன் நம்மோடு இருந்தால் போதும், நம்முடைய துன்பமெல்லாம் இன்பமாக மாறும். யோபின் வாழ்விலும் அவர் எல்லாவற்றையும் இழந்தார். இருந்த மனைவியும் அவருக்கு விரோதமாக பேசினாள். ஆனாலும் யோபு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று தன் விசுவாசத்தை அறிக்கையிட்டார். மேலும் அவர் தேவன் எனக்கு குறித்ததை எப்படியும் நிறைவேற்றி முடிப்பார் என்று விசுவாசமாயிருந்தார். தேவன் யோபுவோடு கூட இருந்து அவர் இழந்த எல்லாவற்றையும் மீட்டு இரண்டு மடங்காக திரும்பி கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் இப்பொழுது சந்திக்கின்ற இழப்புகளும் பிரிவுகளும் வியாதிகளும் தற்காலிகமானவை, அவை நிரந்தரமல்ல. ஆகவே துன்பங்களையும் பாடுகளையும் பார்த்து தேவனை விட்டு விலகி போய்விடக்கூடாது. இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் அதிகமாக தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நம் புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம் நம் உள்ளங்களை நிரப்பும். தேவன் நிச்சயமாய் நம்முடைய இழப்புகளை மாற்றுவார். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். ஆம், பவுல் அப்போஸ்தலன் சொல்வதை போல, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நாமும் நிச்சயித்துக் கொள்வோம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத பகுதி மத்தேயு 6:5 நாம் 13 வரைக்கும் நாம் பார்ப்போம். எல்லாமே ஜபத்தை குறித்து இருக்கிறதுனாலே நாம் இதை முழுமையாக என்ன என்று பார்ப்போம். இன்றியும் நீ ஜபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜபங்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அங்காணிகளைப் போல வீண் வார்த்தைகளை அழைப்பாதீங்கள். அவர்கள் தங்கள் வசனிப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. அன்பால் இங்கே முழுவதுமாக இந்த பகுதியில் 5:13 வரையிலும் ஜபத்தை குறித்து ஆண்டவர் இங்கு பேசுவதை நாம் பார்க்கிறது. ஒட்டுமொத்தம் 2 பிரிவு 3 பிரிவாக பிரிக்கலாம். பட் இருந்தாலும் நேரம் காலம் நமக்கு கம்மியாக இருப்பதினாலே நமக்கு அந்த ஃபுல்லாகவே அதை நாம் தியானிக்க போகிறோம். இங்கே ஜபத்தை குறித்து என்ன சொல்கிறாருன்னா, மாயக்காரரை போல நம்ம ஜபிக்க வேண்டாம், விஞ்ஞானிகளைப் போல நாம் ஜபிக்க வேண்டாம். சரி, அவங்கெல்லாம் எப்படி ஜபிக்கிறாங்க, அவங்களுடைய ஜபத்தினுடைய மாதிரி என்ன, அவங்க ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். அதனுடைய பலன் அவங்க அடைஞ்சாங்களா அடையலையான்றது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் நீ ஜபம் பண்ணும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஜபத்தின் முறைகளை, அறை வீட்டுக்குள் சென்று கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ண. அன்பாலே, தான தர்மம் பண்ணும்போது அது யாருக்கும் உனக்கே தெரியாமல் நீ தானம் தரும். அந்தரங்கத்தில் செய்யப்படுவது வெளியரங்கமாய் பண்ணப்படும், வெளியரங்கமாய் ஆசிரியக்கப்படும், வெளியரங்கமாய் பதிலளிப்பான்னு பார்த்தோம். அதே போல தான் ஜபத்தையும் அந்தரங்கமாய் நீ ஜபம் பண்ண என்று சொல்கிறார். நம்ம வெளியரங்கமாய் ஜபம் பண்ணுறதை விட அந்தரங்கமாய் ஜபம் பண்ணுறது தான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஜபமாக இருக்கிறது. அவர் பாருங்க, அவர் சொல்றாரு, அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பாப்ப. நாம் அறை வீட்டுக்குள் போய் அந்த கதவை சாத்தி நாம் அந்த ரங்கத்தில் பண்ணுகிற ஜபம் வெளியரங்கமாக பதில் கொடுக்கும்படியாக ஆண்டவர் கிரியை செய்கிறார். அடுத்து ஒன்று சொல்றாரு பாருங்க, உங்க ஜபத்தை வந்து வீண் வசனிப்பினால அளப்பாத, அதை சொல்லி இதை சொல்லி இதை சொல்லி எல்லாம் அளப்பாத. ஏன்னா நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னமே நீ வேண்டிக் கொள்ள காரியம் என்ன, வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அன்பாலே, முற்றிலும் முக்காலும் அறிந்தவர் ஆண்டவர். அவருக்கு நமக்கு என்ன தேவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கு. ஆனாலும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்ம வாயால போய் அவருடைய பாதத்துல அறை வீட்டு கதவை சாத்தி கொண்டு அந்த ரங்கத்திலே நாம் ஜபிக்கும் பொழுது அவர் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். வீணான வார்த்தைகளையோ அல்லது அடுக்கு மொழிகளிலேயோ நாம் ஜபிக்க வேண்டாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதது இல்லாதென்றும் சொல்லுங்கன்னு சொன்னார். அவர்கிட்ட அப்பாட்ட நம்ம எப்பயும் ரொம்ப நெருக்கமாக பேசுகிற மாதிரி அரை வீட்டில் பேசும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக பல காரியங்களை நமக்கு வெளியரங்கமாய் செய்ய முடியும். அதனாலே அவர் ஒரு ஜப மெத்தடை கற்றுக் கொடுக்குறார். இங்கே இதுதான் முக்கியமான காரியம். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லி அந்த விதத்தை கற்றுக் கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். என்னென்னா, நம்முடைய ஜபம் எந்த பேட்டர்ல இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டுடைய ராஜ்யம் வருகிறதுக்காக நாம் ஜபிக்க வேண்டுமா, அதுக்கப்புறம் அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்கிறது போல் பூலோகத்திலையும் செய்யப்படணும். அப்போ இருக்கிற மக்கள் எல்லாம் ஆண்டுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியணும். அப்போ தான் அவருடைய ராஜ்யம் வரும்பொழுது நாம் எல்லாமே தகுதி உள்ளவர்களாய் மாற முடியும். அதனால தான் அந்த ஜபம் ஆண்டவர் எப்போதுமே அவர் ஜபிக்கும்போது பாருங்கள், அவருடைய ஆண்டுடைய சித்தத்தின்படியாக அவர் கேட்பார். அவர் கடைசியாக கெச்சமனை தோட்டத்தில் கூட போய் ஜெபிக்கும்போது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நீங்கள் கூடும் நீங்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்கிறார். அப்போ பரமண்டலத்தில் பிதாவுடைய சித்தம் எப்படியாக அங்கே செய்யப்படுகிறதோ அதே போல் பூமியிலும் செய்யணும்னு நம்ம ஜெபிக்கணும். அப்போ அவருடைய ராஜ்யம் வருவதாக, அவருடைய ராஜ்யம் எப்போ வரணுமோ அப்போ வரட்டும் ஆண்டவரே, அதுக்குள்ளே நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்து நாங்கள் தகுதி உள்ளவர்களாக மாறணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அனுதினமும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்ல, அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டுடைய கரத்தையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாள் நாளைக்கு பிறக்கிறது நமக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய கிருபையை நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டும். அவரை நோக்கி பார்த்து அவருடையத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் அவருடைய ஜபமாக இருக்கிறது. அதேபோல் இந்த மன்னிக்கிறதை குறித்து, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னி, எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியம் என்று சொல்கிறார். அதனாலே நான் கடன்காரனாக இருக்கும்போது இந்த வார்த்தையின் மூலமாக என்னோட ஆண்டவர் இடைப்பட்டார். அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு யாரெல்லாம் கடன் கொடுக்கணுமோ அவங்களெல்லாம் நான் மன்னித்தேன். ஏன் கடனை ஆண்டவர் மன்னித்தார். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை ஆண்டவருக்கே செலுத்துகிறேன். ஏனென்றால் இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டானது. எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் வெளியில் கடன் வர வேண்டியது இருக்குது, எனக்கு தர வேண்டியவங்க, அவங்களெல்லாம் மன்னித்து விட்டேன். இன்னை வரைக்கும் யார்கிட்டையும் 1 பைசா நான் வாங்கினதில்லை. அதே போல் ஏன் கடன் 5 லட்சம் ரூபாய் கடன் ஆண்டவர் மன்னித்தார், எல்லாத்தையும் அவர் தான் கொடுத்து அடைத்தார். அது என் வாழ்க்கையில், இந்த பரமண்டல ஜபம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியது. அன்பாலே எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். அப்போ ஒவ்வொரு நாளும் பிசாசானவன் சோதிக்கிறான். அன்பாலே யாராவது எப்படியாவது எவனை விழுங்கலாமென்று வகை தேடி கர்ச்சிக்கிற சிங்கம் போல் இருக்கிற அந்த சோதனைக்காரனாகிய பிசாசை நாம் ஜெயிக்கணும்னா, நம்முடைய அனுதின ஜபத்தில் ஆண்டவரோடு நம்ம, ஆண்டவரே எங்களை சோதி நின்று தீமை நின்றும் எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று அவருடைய ரட்சிப்புக்காக அனுதினமும் நம்ம ஜபிக்க வேண்டும். இந்த ஆண்டவர் இந்த பரமண்டல ஜபத்தை நாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஒவ்வொரு விசுவாசிகளும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதன் பிரகாரமாக நம்முடைய ஜபங்கள் இருக்க வேண்டும் என்று, அந்த பேட்டர்ன் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அன்பாலே இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கென்று ஒரு ஜப அறையை தேடிக்கொள்ளுங்கள். அந்த இடத்துல தொடர்ச்சியாக அந்த இடத்துல போய் அந்த நேரத்தில் கரெக்டாக போய் ஜபம் பண்ண ஆரம்பிங்க. ஆபிரகாம், மோசேலாம் அப்படி தான் செய்தார்கள். அப்போ அந்த அரை வீட்டில் போயிட்டு நம்ம அந்தரங்கமாக ஜபிக்கிற ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார். நம்ம என்னென்னலாம் தேவைன்றதை அவருக்கு முன்னமே அறிய நிச்சயமாக அதனால் எல்லாத்தையும் செய்வார். நாம் ஜபிக்க வேண்டியது அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக, பூமியில் அவருடைய சித்தங்கள் நடைபெறும்படியாகவும், அவருடைய வருகைக்காகவும், பிறரை மன்னிப்பதற்காகவும், நாம் சோதனையிலிருந்து விழாதபடிக்கு காத்து கொள்வதற்காகவும் நம்ம ஜபிக்கணுன்ற ஒரு பேட்டனை கற்றுக் கொடுத்துருக்கிறார். இதன்படி நாம் ஜபிப்போம், நிச்சயமாக வெற்றியை பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை தருவார். அவர் எப்படி ஜபிக்க சொல்கிறார் என்றது அவருடைய மனதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால், நிச்சயமாக நாம் அதன்படி செய்து வெற்றியிலே பார்ப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் இந்த தியானத்தை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களும் நீர் என்ன சொல்ல வருகிறீர் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அவங்க கண்களை திறந்தரணும், அதன்படியாக ஜெபித்து வெற்றியை பார்க்க உதவி செய்ய. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தாங்கப்பா. என் வாழ்க்கையில் இந்த பகுதியிலிருந்து அநேக ரகசியத்தை கற்றுக் கொடுத்தீங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தீங்க. அப்படியாக இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த வெற்றி வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க. அந்த ரங்கத்திலே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கும்படியான தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய சித்தத்தின்படியாக நானும் நாங்களும் இந்த பூலோகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய ராஜ்யத்தின் வருகைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே நீர், ஆண்டவரே சீக்கிரம் வாரும். என்னையும் எங்களையும் ஆண்டவரே காத்து ரட்சியும். ஆண்டவரே தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜோன்ல தகப்பனே, ஆமேன். காட் பிளஸ் யூ அன்மான்லே. தேங்க்யூ.

சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

0: மாஸ்டர், நான் ஈஸ்வரன் தாஸ் அட்வொகேட்.
1: வாங்குவான்.
0: உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன்.
1: சரி.
0: உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் எப்படி நீங்கள் இந்த கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டீங்க, அப்படி உள்ள விவரங்களை கொஞ்சம் அறிஞ்சிக்கலாம்னு நான் அவலாயிருக்கிறேன்.
2: நாங்கள்லாம் இந்து குடும்பத்தில் சேர்ந்தவங்க தான். நாங்கள் மொத்தம் 10 பேர் எங்கள் வீட்டில். 10 பேர்னா எப்பயுமே அதே ஒரு சர்ச் மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். அப்படி இருக்கும்போது நான் தான் 10வது பிறந்தேன் வீட்டில். பரமசிவன் பேர் வச்சாங்க. ஸோ பரமசிவன் பேர் வச்ச போது கூட சின்ன வயசுலேருந்து பக்தி, அந்த இந்து மார்க்கத்தில் என்ன சொன்னாங்களோ அது அப்படியே செய்வோம். கிறிஸ்டின் சர்ச்சு எங்கள் ஊரில் எல்லாம் கிடையாது. அதே போல் கிறிஸ்தவ ஸ்தாபனங்களோ கிறிஸ்தவ சம்மந்தப்பட்ட எதுவுமே இல்லை. ஒரு சிலுவை கூட பார்க்க முடியாது பாருங்க. ஸோ நான் சர்ச்சைக்கு போனதே கிடையாது. ரெண்டாவது, அது என்ன சொன்னாலும் இந்து மார்க்கத்தில் நாங்கள் செய்வோம். பார்த்தீங்கன்னா கிணத்துல விழுனா கூட நாங்கள் விழுந்துருவோம், என்ன சொன்னாலும் செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா மூக்கு குத்துனாங்க, இப்போ இல்லை ஒரு பின்ன எடுத்து கையில் குத்துனாலே ரொம்ப வலிக்கும் இல்லையா. அப்போ மூக்கில் குத்தும்போது எப்படி இருக்கும் பாருங்க. சின்ன குழந்தை தெரியாது, பழத்தை வாயில் வச்சு குத்திடுவாங்க, குத்திடுவாங்க. பெரிய ஆள் ஆகும்போது மூக்கு குத்துணுன்னா ரொம்ப கஷ்டமான காரியம். இப்போ அதை கூட செய்தோம். ரெண்டாவது, உதட்டில் வேலை குத்துனாங்க, அது ரொம்ப பார்த்திங்கன்னா ரத்தமெல்லாம் வரும், வலிக்க தான் செய்யும். சக்குன்னு அப்படி கொஞ்சம் விபதி எடுத்து வச்சு அப்படி குத்திடுவாங்க, ஒரு செகண்டில் குத்திடுவாங்க. அது மாத்திரம் இல்லை, அதுபடி தேர் இழுத்தோம் பின்னாடி பார்த்திங்கன்னா முதுகில். பார்த்திங்கன்னா தேர்னா பெரிய தேர் அப்படி இல்லை, ஒரு சின்ன தேர். இப்போ அந்த காவடி தூக்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா முருகனுக்கு ரொம்ப பிடிக்கணும், முருகனை போல் முடி வளர்த்து காவடி தூக்கியிருக்கேன். ரெண்டாவது, வருஷந்தோறும் பார்த்திங்கன்னா நெருப்பில் மிதிப்பாங்க, அது ஒரு பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 வருஷம் நான் ஓடியிருக்கேன். அப்படி தான் நாங்கள் வந்து வளர்க்கப்பட்டோம். பைபிள் கிடையாது, கிறிஸ்டின் கிடையாது, மோஸ்ட்லி ஒரு சிலுவை கூட நான் பார்க்காத ஒரு நிலை தான். ஏன்னா ஊரில் சிலுவை கிடையாது இல்லை, அப்படி தான் நாங்கள் வாழ்ந்தோம். ரெண்டாவது, நான் பக்தியாக இருந்ததுனால எல்லா கோயிலுக்கும் நான், எல்லா கோயில் மீன்ஸ்னால் இந்து சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு நான் போனேன். பார்த்திங்கன்னா ஒரு டைம் சபரிமலைக்கு போகலான்ட்டு 1 வருஷம் போனேன், 2 வருஷம் போனேன், 3 வருஷம் போனேன். இந்த 3 வருஷம் அந்த மாதத்தில் நான் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸும் வண்டியில் போனோம். பார்த்திங்கன்னா சேலம் பக்கத்தில் நாமக்கல்லில் பரமத்தி ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோடில் நாங்கள் போகும்போது பெங்களூர் பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நேராக போகிறது ராங் சைட்டில் வந்து அடிச்சிட்டாங்க. அது வந்து எங்கள் பக்கம் திரும்பினதுனால எங்கள் வண்டியில் நொறுங்கி பின்னாடி இந்த ஒரு செத்துட்டார். எனக்கு வந்து அடிபட்டுச்சு காலில், காலில் ரைட்டில் அடிபட்டுச்சு, வலது கால் இடது காலில் அடிபட்டுச்சு. பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கையில் லெஃப்ட் சைடில் ஒரு நரம்பு வந்து கட் ஆகிடுச்சு. ரெண்டாவது, தலையில் பிரெயினில் அடிபட்டு ரத்தம்லாம் சைடில் வந்துச்சு. அப்புறம் சுய நினைவு, சரியான நினைவு திரும்ப எனக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. என்னென்னா 1 மாதம் ஆன பிறகு இதுலேயும் தையல் பாடி போட்டிருந்தாங்க, கையிலையும் கட்டு போட்டிருந்தாங்க. அப்போது பார்த்தப்ப எந்திரிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ கட்டலில் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தார், வச்சு அப்போ எனக்கு அந்த ரோல் பண்ணி தூக்கி காட்டினாங்க, பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். காட்டும் போது தான் என் வலது கால் இல்லை.
3: இந்த கால் உங்களுக்கு எப்படி பிடிச்சி, ஆக்சிடெண்ட்டில் பிடிச்சா இல்லை அந்த பிற்பாடு நடந்த ஆப்ரேஷன் இதெல்லாம் பிரச்சனைகளாக போயிடுச்சா?
2: இந்த ஆக்சிடெண்ட்லேயே ஆக்சிடெண்ட் கால் போயிடுச்சு. அதனால தான் இந்த லெஃப்ட் சைடில் இருக்க இந்த சதைகள்லாம் அறுத்து இந்த பக்கத்தில் வச்சுருக்காங்க. வச்சுருக்காங்கன்னா இது லோனி இல்லை, அபவுனி இல்லை. இப்போ டாக்டர் வந்து இது வந்து இப்போ மோதிரம் போடும்போது பார்த்திங்கன்னா முனையில் போட்டால் நிற்காது இல்லையா, இந்த மோதிரம் உள்ளே போடும்போது தான் கிரிப் இருக்கும். இப்போ நான் இருக்க காலுக்கு வந்து கிரிப்பு இல்லை, ஏன்னா ஆர்டிஃபிஷியலையும் வந்து செட் ஆகாது, செயற்கை கால். கால் நல்லா நடக்கிறேன் அப்படின்னாக்க, இது வந்து நான் வந்து செயற்கை கால் போட்டிருக்கிறேன். அது யாருமே இல்லை, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நான் இங்கே மட்டும் இல்லை, வெளிநாடுகளும் போயிருக்கேன், யாருமே கண்டுபிடிக்காத ஒரு நிலை தான். யாருமே நம்ப மாட்டாங்க எனக்கு காலில். ஏன்னா நாங்கள் இருக்கிற பக்க தெருவில் கூட ஒருத்தர் வந்து கால் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அவர் எல்லாம் கால் இல்லாதவங்க யாருமே பாஸ்ட் இல்லைன்ட்டாங்க. அந்த பக்கம் நெய்பர், ஏன்னா கால் இல்லாத அளவுக்கு எனக்கு
4: தெரியும்.
2: ஆமாங்க, ஒரு டிஎஸ்பிக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. வந்தபோது ஒரு கான்ஸ்டபிள் தான் வந்திருந்தார். அவர் சொன்னவர் என்ன, ஒரு இசையை சொன்னார். அவர் சொன்னார், இப்படி மடிப்பாக்கத்தில் ஒரு பாஸ்டர் இருக்கார், அவர் ப்ரேயர் பண்ணால் நல்லா போயிடும் அப்படின்னாரு. இவர் ஜீப்பில் வந்துட்டு பார்த்தா என்னை பார்த்துட்டு பக்கத்தில் கேட்டிருக்காங்க, இல்லை அவர் கால் இருக்குமே அப்படின்ட்டான். அதனால் வந்திருந்த மறுபடியும் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். வேறு என்னை விசாரிக்கவே இல்லை. ஐயோ, உங்களுக்கு கால் இருக்கா இல்லையான்னு கூட கேட்டிருக்கலாமே. நான் நடக்கிறத பற்றி அவர் கேட்கவே முடியாத நிலைக்கு திரும்பி போயிட்டார்.
4: அது எப்படி உங்களால் இவ்வளோ தூரம் இந்த மரக்கால் வச்சு நீங்கள் வந்து ஒரு அசல் கால் நடக்கிறவங்க கூட கொஞ்சம் காலை இழுத்து இழுத்து வைக்கக்கூடிய நிலைமையில நீங்கள் ரொம்ப நீட்டாக அழகாக நடக்கிறீங்களா?
2: இது ஆண்டவுடைய ஒரு அருள்னால் இயேசுனர் வந்து கால் போடும்போது டாக்டர்லாம் முடியாதுன்ட்டாங்க. ரெண்டாவது கால் செஞ்சவரே நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், அதான் ஒரு வேடிக்கை. ஏன்னா அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார், இது வந்து ஆண்டவர் தான் பண்ணினார், முதல்ல நடக்க முடியாது தான் நீ அனுப்பிட்டார், ஆண்டவர் பேசினார் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. கால் இழந்த போது ரொம்ப துக்கமாயிருச்சு, அப்போ பாய்சனை குடிச்சு
4: கிடந்தேன்.
2: ஆமாம், பாய்சனை, ஆமாம், தற்கொலைக்கு முயற்சி
4: பண்ணேன்.
2: ஆமாம், ஒரு டைம் கூட தூக்கோட கயிறு போட்டுட்டேன். ஆமாம், ஹேங்கிங் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது யாரும் சாகணும்னு தான்
4: நினைப்பாங்க. குடிச்சு என்ன நடந்தது உங்களுக்கு?
2: பாய்சனை குடிச்சு எல்லாருமே முடிஞ்சிருச்சு, செத்துட்டேன் அப்படின்ட்டாங்க. பக்கத்தில் டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணவே பல்ஸெல்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டார். அப்புறம் திருப்பி போய் என்னன்னா உட்காந்து எல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க, மாரல் அடிச்சுக்கிட்டு. ஆமாம், உறவினர்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது அங்கே செத்த பிறகு இந்த அரிசி போட்டு பால் ஊற்றுவாங்க. ஸோ அதுக்கும் ரெடி ஆகிட்டாங்க. அப்போ வந்து ஒரு வசனம் வந்து வந்துச்சு பாருங்கள், செவுத்திலிருந்து எழுதுறது போல் என் கண் வந்து மூடி இருக்கு, ஆனாலும் வர வசனம் தெரியுது. அது வந்து மனக்கண்கள், உள்ளான மனிதன் வெளியான மனிதன் சொன்ன மாதிரி. இப்போ நிறைய பேருக்கு உள்ளான மனிதனுடைய அனுபவங்கள் நிறைய பேருக்கு தெரியாது.
4: இந்த வசனங்களுக்கு முன்னாடி நீங்கள்
2: கேள்விப்பட்டதில் ஏசையா 9:6 பேசினார், என்னென்னா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனையின் கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிறப்பு என்று சொல்லி ஏசையா தீர்க்கதரிசி மூலமாக இயேசு பிறப்பதை குறித்து அதில் தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்குது. அதில் ஒன்று அதிசயமானவர், அதே போல் என் வாழ்க்கையில் அதிசயத்தை அவர் செய்தார். அப்போது என் கண்ணை திறந்தார் இயேசு, நானே உயிர் தெழுதலும். பின்ன எல்லா டாக்டர்கிட்ட மறுபடியும் போய்
4: எப்படி நீங்கள் விஷம் குடித்து அந்த உயிருக்கு போராடிட்டு இருந்த டைமில் அவங்க
2: அந்த வாசனம் தெரிஞ்சு, ஆனால் யாருன்னு தெரியல எனக்கு. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் இருந்ததுனால வேதமும் கிடையாது, சர்ச்சும் கிடையாது, பைபிளும் கிடையாது. அப்போ யாருன்னு தெரியல, எனக்கு உயிர் வந்துச்சு. அப்போ எங்கள் பிரதர்ஸ்லாம் நம்ம கடவுள், எந்த கடவுள், டாக்டர் வந்து கடவுள் காப்பாற்றினார்னார், எந்த கடவுள்னு அவங்களால சொல்ல முடியல. சரி, மறுபடி ஃபாரின்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து பாண்டிச்சேரி வந்திருந்தாங்க அந்த கால் செய்யக்கூடிய நிலைக்கு. அங்கேயும் பரிசோதனை பண்ணி பார்த்து உங்களால் நடக்க முடியாது, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணு. ஏன்னா எல்லா ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரும் அதான் சொன்னாங்க. அப்போ கால் இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமான காரியம், கடைசியில் வந்து செத்தரலாம் அப்படிங்கிற எய்ம். ஏன்னா அந்த டெவில்னு ஒன்று இருக்குது உலகத்தில், அசுத்த ஆவிகள் அப்படின்ருக்கு. இப்போ நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க, வேறு ஆவிகள் இருக்குதா, கெட்ட ஆவிகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி. நான் சொல்கிறேன், கெட்ட ஆவிகள் இருக்கிறது, ஏன்னா இருள் இருக்குது வெளிச்சம் இருக்குது இல்லையா. அப்போ நல்ல மனிதர் கெட்ட மனிதர் இருக்காங்க. இப்போ வானம் இருக்குது, பூமி இருக்குது, இப்போ பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் இருக்குது.
3: ஐயா, இப்போ சொன்னீங்க அசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போது அவனை தற்கொலைக்கு தூண்டும் அப்படின்னு சொன்னீங்க, அது உங்களுடைய வாழ்க்கையில் அது எப்படி வந்தது சொல்ல முடியுமா?
2: அது என்ன என்னென்னா நெகட்டிவாகவே பேசும், நீ அவ்வளோத்தான் லைஃபு. இப்போ நீங்கள் இருந்து பேசுகிற மாதிரியே பேசும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோத்தான் உங்கள் லைஃப் வந்து
4: கண்ணுக்கு பார்க்க முடியாது,
2: நெகட்டிவ் அந்த வாய்ஸை கேட்கும். ஆமாம் ஆமாம், அந்த சத்தம் கேட்கும், நீங்கள் செத்துருங்க. என்னென்னா அது மரண வாசல். நிறைய பெரிய பெரிய படித்தவங்க கூட செத்து போகிறாங்களே சூசைடில், பேப்பரில் பார்க்குறோம். ஆமாம், இப்போ ட்ரெஸ் படித்தவங்கன்னா பார்த்தீங்கன்னா டாக்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா சில நீதிபதியிலேருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சாதாரண நடுத்தரப்பட்ட மக்கள்லேருந்து அநேகர் சூசைட் பண்ணுறாங்களே. சினிமா துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வாலிபத்தில் எத்தனையோ பேர் செத்து போகிறாங்க. ஏன்னா அவங்க அதுக்காக செத்துனால மோசமானவங்க கிடையாது. இந்த ஆவி வந்து அந்த நேரம் வந்து ஏதோ ஒரு காரியம் சம்பவிச்சிருச்சுன்னா ஆட்கொண்டுது. அப்போ அந்த ஆவி ஆட்கொள்ளும் போது அவன் மரணத்தை தானே விரும்புகிறான், ஏன்னா யாரையும் ஃபேஸ் பண்ண முடியல. இப்போ ஒரு மனிதன் நடக்கக்கூடாது ஒன்று நடந்துருச்சுன்னா எப்படி மற்றவங்களை ஃபேஸ் பண்ண முடியும்?
4: ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் போது அவன் மரணத்துக்கு ஏதோ கொண்டு செல்கிறான்.
2: ஆமாம், உண்மை, அது 100% அது உண்மை. ம், இது நிறைய பேர் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்றல, கடவுள் இருக்கிறனால தான் நான் இருக்கிறேன்.
4: அந்த அந்த அந்த சாத்தானுடைய இந்த பிடி நீங்கள் எப்படி அதை மேற்கொண்டு வெளியே வந்தீங்க?
2: அப்போ டாக்டர்லாம் முடியாதுன்னு சொன்னப்ப பேஷண்ட் நீ செத்துரு, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கைட் பண்ணும், அது அந்த டெவில் வந்து நமக்கு அடையாளம்னு அடையாளம்னா அந்த கயிறு இருக்குது நீ மாட்டிக்க. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணும், இந்த கயிறை வந்து நீ போடு, நீ மாட்டு. இப்போ நாங்கள் இருந்த ஒரு வீடு வந்து விட்டம் போட்ட வீடு, அதில் ஈஸியாக பார்த்தீங்கன்னா பால் எல்லாம் தூக்கி போடலாம். அப்போ தான் அந்த ஒரு என்னுடைய கிரச்சஸ் வச்சு கயிறை மேலே தூக்கி போட்டு மாட்டு போகிற நேரத்தில் தான் அப்போ தான் இயேசு வந்து நானே உயிர்த்துள்ளதில் ஜீவனமாக இருக்கிறேன், மெய்யான கிறிஸ்து அப்படின்னு சொன்னார். அப்போ கிறிஸ்துவனா அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில், ஆமாம் சத்தம் கேட்குது, அப்போ நான் தான் கிறிஸ்து அப்படின்னு. அப்போ படிக்கும்போது ரிலிஜன்ஸை பற்றி படிச்சிருக்கோம், அது கிரைஸ்ட் அப்படின்னு தான் வரும். அப்போ அதை ஒருத்தர்கிட்ட போய் நாங்கள் கேட்டப்ப ஜாக்ரட்டிஸ்னு ஒருத்தர், அவர் சொன்னார் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு.
4: கேட்கும்போது அது யாரு என்னன்னு உள்ளது உங்களுக்கு
2: தெரியல. இப்போ இந்த வசனங்கள்லாம் சொன்னபோது ஒருத்தர் கடவுள் உங்களோட பேசியிருக்கார் இயேசுநாதர் அப்படின்னு
4: சொன்னார்.
2: அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ஏதோ நம்மளை விட்டு நீங்கின மாதிரி இருந்துச்சு. நானே உலகத்துக்கு ஒளியானவர் சொன்னார். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு தானே. அதனால உள்ள வந்தவுடனே சாத்தானுக்கு இடம் இல்லை, இருள் வெளியே போயிடுச்சு.
4: அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாடி வந்த உடனேயே உங்களுக்குள் இந்த இருள் நீங்கிறது மாதிரியும் அந்த ஒளி உங்களுக்குள்ள வந்தது மாதிரியும் நீங்க உணர்ந்தது மாதிரி சொன்னீங்க. அப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன மாறுதல் ஏற்பட்டது?
2: இல்லை, அதுக்கு பிறகு எனக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு. எப்படின்னா விசுவாசம்னா என்னால் ஒரு வாழ முடியும், ரெண்டாவது என்ன நல்லா நடக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. டாக்டரை கைவிட்டு மரணத்தையும் மாற்றின ஆண்டவர் இப்போ ரெண்டாவது இப்போ நடக்கிறதுக்கு முடியும், அவரால் முடியுங்கிற முழு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. உன் நம்பிக்கை வீண் போகாத அப்படின்னு இருக்குது, அதனால் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ நாங்கள் நேராக டாக்டர்கிட்ட நான் போனேன், நடப்பேங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு, ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு.
4: அதாவது நடக்க முடியாதுன்னு சொன்னால் அதே டாக்டர்கிட்ட போகிறீங்க?
2: அதே டாக்டர்கிட்ட போனேன். அப்போ அவர் முறைச்சாரு, முறைச்சு மலையாளத்துலேயும் கெட்ட வார்த்தையில் பேசினார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. திரும்ப திரும்ப இதே பேசுகிறாரே, அது என்ன அர்த்தம்னா இப்போ என்கிட்ட வந்து ஆவி வந்து அங்கே போயிடுச்சு அவர்கிட்ட, நான் நடக்கூடாதுன்னு. அதான் உண்மை. ஏன்னா யூதாசுக்குள்ளேயும் ஒரு ஆவி புகுந்த மாதிரி அவங்க கூட சூசைட் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி மனிதனுக்குள்ளே எல்லா மனிதனுக்குள்ளேயும் சில ஆவி இப்போ நடக்க முடியும்னு ஆண்டவர் விரும்புகிறார், ஆனால் இவர் விட மாட்டேங்கிறார். கடைசியில் ஒரு வழியாக பிரச்சனை பண்ணி காலெலாம் அளவெடுக்கிறோம். அப்புறம் அவர்கிட்ட காலை அளவெடுத்தோம், நடக்க முடியலன்னா கூட பரவாயில்ல நான் கால் போடணும். குறைவான மக்கள் தான், அதனால கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் பண்ணாங்க, நிறைய இடங்களில் பண்ணாங்க. இப்போ 3 மாதம் ஆகுனாங்க, ஒரு லெட்டர் ஒன்றா வந்துருந்துச்சு, நீங்கள் வரும்போது கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தனியாக நடக்க முடியாது, ட்ரைனிங் இருக்கும், அதே போல் தங்குவதற்கு ரூம்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும், செலவெல்லாம் எடுத்துகிட்டாங்க, ஒரு லெட்டர் அனுப்புனாங்க. அப்போ அந்த லெட்டர் கிடச்ச பிறகு நாங்கள் போனோம், பார்த்தா நிறைய பேர் அங்கே நடக்கிறாங்க, ஒருத்தர் கூட நல்லாவே நடக்கலை. பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்து என்னை சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்களே நல்லா நடக்கலையே, நீங்கள் எப்படி நடக்க முடியும், உங்களுக்கு செட் ஆகாதே, டாக்டர்லாம் வேறு சொன்னாங்களே. இப்போ இந்த மனுஷ வாழ்க்கையில் அப்பப்போ பார்த்தீங்கன்னா சிலர் அவிசுவாசமான வார்த்தையை சொல்லுவாங்க, டிஸ்கரேஜ் பண்ணுறதுல 80% சொல்லலாம், 20% மக்களை தான் பாசிட்டிவாக பேசுவோம். அப்போ அங்கேருந்து 100% அதான் சொன்னாங்க, ஏன்னா டாக்டர் உள்பட அதானே சொல்கிறாரு. அப்புறம் சரின்ட்டு என் டைம் வந்துச்சு. அப்போ நடக்கிறதுக்கு ஒரு ஸ்டீல் மாதிரி சைடில் கம்பி மாதிரி வச்சுருந்தாங்க, ஸோ அதை போட்டு நடக்கணும். அப்போ எனக்கு ஒரு பாட்டு ஒரு சத்தம் கேட்டுச்சு பாருங்க, ஏன்னா என்ன ஆண்டவர்
4: நடக்க ஆரம்பிக்கும் போது
2: ஆமாம் போட்ட உடனே ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஏன்னா நடத்தை சொல்லி தாரும் அப்படின்னு ஒரு சவுண்டு எனக்கு கேட்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் சொல்லி அழுதேன், ஒருவேளை அந்த பாடல் சவுண்டோ இல்லை கத்தர் தான் அந்த பாடலை அப்படி கேட்க முடிய வச்சாருன்னு தெரியல. அப்போ காலை எடுத்து போனவங்க ஒரு பவர் வந்து என் மேலே விழுந்துச்சு, ஒரு பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் ஒரு வெண்பஸ்திரம் மாதிரி நல்ல ஒரு பவர். அந்த வெண்பஸ்திரங்கிறது வஸ்திரம் அல்ல, அந்த வெண்பஸ்திரம் மாதிரி ஒரு மகிமை, ஒரு வல்லமை வந்து என் மேலே இறங்கிச்சு. ஆமாம் ரியலைஸ் பண்ணி அப்புறம் அழுது அப்புறம் நான் போட்டேன். போடும்போது எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன சம்பவிக்கும், இவர் எப்படி நடக்க போகிறாரு, கூட இருக்கிறவங்களும் நடக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் எவ்வளவும் கிராஸ் பண்ணி நான் நடக்கணும், தேவனாலே கூடாத காரியம்
4: ஒன்றுமில்லை.
2: இப்போ நான் அவர் ஒளி வந்துச்சுன்னா நம்புறேன்னா நான் நடக்கணும். அப்போது பார்த்திங்கன்னா அன்றைக்கி நல்லா நடந்தேன் பாரு, நடந்தேன் கொஞ்சம் தூரம் நடந்தேன், அப்படியே நடந்து ஒரு குறைய ஒரு 15 டேஸ் 20 டேஸில் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன்.
4: நடந்து
2: அப்போ கிரேச்சதெல்லாம் அங்கேயே போட்டேன் ஆஸ்பத்திரியில். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் அடையாளத்துக்கு வச்சுருப்பாங்க, நான் அங்கே ஆஸ்பத்திரியும் வச்சுக்கன்னு போட்டு வந்துட்டேன். வரும்போது அப்படியே ஊனி நான் வீட்டுக்கு காரில் வந்து வீட்டுக்கு சேர்ந்தேன் பாருங்க.
4: மற்ற காரியங்களை ஒரு சாதாரண மனிதனை போல் சைக்கிள் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, கார் ஓட்டு இதெல்லாம் உங்களால் பண்ண முடியுமா?
2: இல்லை நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதே போல் என்னால் செய்ய முடியும் எல்லாமே. நார்மல்
4: நீங்கள் ஓட்டுறீங்க, ஆனால் நான் சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டேன், பார்த்தது எல்லா காரையும் ஓட்டுறாரு. ரெண்டு காரில் தானே பிரேக்கும் இருக்கும் ஆக்சிடென்ட் இருக்கும், அது எப்படி உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது?
2: இல்லை ஆண்டவரே நீ ஓட்டுவேன்னு சொன்னார். சொல்லப்போனால் வண்டி என்ன நம்பர் வருதுன்னு கூட ஒன்றா சொப்பனத்தில் சொன்னார். ஸோ அதே நம்பர் தான் எனக்கு மொதல் வண்டி வாங்கினேன்.
3: நான் ஆக்சிடெண்ட் ஆன பிறகு நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க எல்லாம் சொன்னீங்க, அப்புறம் நீங்கள் எப்படி தான் கிறிஸ்தவ போதகராக நீங்கள் மாறினீங்க? ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற வாஞ்ச உங்களுக்குள்ள எப்படி வந்தது அது கொஞ்சம் சொல்லலாமே.
2: இந்த பாஸ்டான ஆண்டவர் பேசினார் எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா,
4: இப்போ இந்த இதெல்லாம்
2: இந்த ரீசன்லாம் ஆன பிறகு எங்கேயாவது சர்ச்சைக்கு போனோம் அப்படின்னு நினச்சேன். இப்போ ஒரு வீட்டில் ஒரு சின்ன ப்ரேயர் இருந்துச்சு, அங்கே போயிருந்தேன். சும்மா ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க. பண்ணி அப்புறம் நான் கிறிஸ்தவனாக மாறணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சபையை காட்டினாங்க. ஸோ அங்கே போயிருந்தா அப்புறம் தண்ணீரில் ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் என்னையே கையை வச்சு முழுகி ஞானஸ்தானம் கொடுக்குற மாதிரி கண்டேன்.
4: கனவு தரிசனம் கண்டேன்.
2: ஆமாம் கண்டேன். ஆனால் அவர் ஒரு நாள் பஸ்ஸில் வரும்போது என் பக்கத்துலேயே உட்காந்துருந்தார். அது ஒரு வேடிக்கையான காரியம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவரை பார்த்தோன்னு. ஏன்னா அவர் கொஞ்சம் குண்டாக இருப்பார், ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பேதையான மனுஷன் போல் இருப்பார். அவர் அப்புறம் பேசும்போது அவர் சொன்னார், இயேசுவை பற்றி உங்களுக்கு தெரியுமா, யூ நோ தட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு என்னையே கேட்குறாரு. எனக்கு உண்மை புரியல. இப்போ அவர் சொல்ல ஆரம்பித்தார், சொல்லி அப்புறம் ப்ரேயர் பண்ணார், நடந்ததெல்லாம் சொன்னார். ஆக்சிடெண்ட் ஆனது பாய்சல் பிடிச்சி
4: அவர் சொல்கிறார்.
2: ஆமாம் சொன்னார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் போயிருந்தப்போ அங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க அந்த ஊரில். நான் ஒரு டீ கடையில் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது என் பேர் சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி பரமசிவம் அப்படின்னு சொல்லி என் பரமசிவனே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு சர்வெண்ட் ஆஃப் காட், நீங்கள் ஊழியனாக இருப்பீங்க அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியலை, என்ன ஊழியன்னா எனக்கு அதை பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. ஊழியன்னு என்ன ஊழியன் தெரியாதுல்ல. ரெண்டாவது நான் சொப்பனம் கண்டேன். அப்போ சொப்பனம் கண்டப்போ திருவண்ணாமலையில் ஒரு எல்சி குரோன்னு ஒரு வெளிநாட்டு அம்மா ஒருத்தர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் நான் சொப்பனத்தை சொன்னபோது அவங்க யோயா பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகிச்சு. ஆமாம் எனக்கு கையில் அந்த டைமில் பைபிளும் இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்க முன்னாடி சொப்பனம் கண்டேன். சொப்பனம் வந்து இன்றைக்கும் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு சொப்பனம் கண்டால் அது நடக்குது வாழ்க்கையில். அப்போ நான் பைபிள் எடுத்த மாதிரி எனக்கு வாத்தியாராக இருந்தவரை கூட ஒருத்தர் நான் கண்டேன். பைபிள் காலேஜில் டீச்சராக இருந்தார், அவரை கூட முன்னாடியே கடவுள் என்ன காட்டியிருந்தார்.
4: ஸோ இப்போ பைபிள் காலேஜ் வந்து அப்போ நீங்கள் இந்த தரிசனம் கண்டு அவங்க

0: மினிஸ்ட்ரியில் ஒர்க் செய்தீங்களா?
1: முடிஞ்ச பிறகு நான் ஆக்சுவலாக ஆந்திரா தான் போகணும்னு நினச்சேன். குண்டூர்னு ஒரு இடம், இல்லைன்னா போனகரி போகணும்னு நினச்சேன், சிதம்பரம் பக்கத்தில். இப்போ இப்படியே இருக்கும்போது சரியாக செட் ஆகலை. அப்புறம் நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், யார் முடியலன்னு வர்றாங்களோ அங்கே போகணும். இப்போ யார் வந்து ஒரு இடத்துக்கு அனுப்பி எந்த போதகர் முடியலன்னு சொல்லி வராரோ, இல்லை பிரச்சனையான இடத்துல போய் நம்ம உருவாக்கணும், எல்லாம் தெரிஞ்சதையே செய்கிறத விட தெரியாத ஒரு இடத்துல உருவாக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ தான் மடிப்பாக்கத்தை சூஸ் பண்ணோம். ஒருத்தர் இருந்தார், அவர் போயிட்டார், அவரால் அங்கே நிற்க முடியல, செய்ய முடியலை ஊழியத்தை, ஒன்றுமே இல்லை. ஏன்னா அங்கே ஆட்களும் கிடையாது. சபைன்னா அவர் ஒரு வீட்டில் எடுத்து இதை பண்ணிக்கிட்டு இருந்தார், ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ நான் வரும்போது சின்ன ஒரு இடம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஷெட்டு, பார்த்தீங்கன்னா வானமே தெரியும் அந்த ஷெட்டு.
2: சரி, இப்போ நீங்கள் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு போதகர் ஆகிட்டீங்க, போதகர் ஆன பின்னாடி திருமணம் நடந்தா இல்லை உங்கள் திருமண வாழ்க்கை?
1: நான் படித்து முடிச்சுட்டு நான் கிட்டத்தட்ட 2 வருஷம் பாஸ்டரோடே இருந்தேன். நிறைய பேருக்கு அந்த தலைமை ஸ்தாபனத்தில் இருந்திருக்க மாட்டாங்க. எனக்கு அந்த அங்கே இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சி பாஸ்டரோடு. அங்கேருந்து விசுவாசம்னா என்னன்னு கற்றுக்கிட்டேன். பாஸ்டர் பிரதாப் சிங் பாஸ்டர் மூலமாக தான் நான் ஃபெய்த், அவங்க பணத்தை கொடுத்து வளர்க்கல, ஆனால் விசுவாசத்தை தான் கொடுத்து வளர்த்தாங்க. இன்றைக்கி பணம் கொடுத்தா கொஞ்ச நாள் இருப்பாங்க, ஆனால் விசுவாசத்தை கொடுத்தா காலம் முழுவதும் இருப்பாங்க. இல்லை அவர் ஒருவேளை எனக்கு சில தேவைகள் வரும்போது அவர் செய்யலையே எங்கள் நினச்ச காலங்கள் இருந்தது, ஆனால் இப்போது செய்யாதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த விசுவாசத்தை நம்ம கற்றுக்கொண்டோம்.
0: உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கலான்னு விரும்புகிறேன்.
1: திருமணம் என்பது நான் ஆக்சுவலாக ஒரு சொப்பனம் கூட கண்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா நம்பர் 23 டீச்சர்ஸ் காலனி அப்படின்னு எனக்கு வந்துருந்துச்சு. இதுக்காக நான் வெயிட் பண்ணேன். அப்போ காலையில் ஒரு ஐபிசி இந்தியன் பெண்டிகாஸ்டல் சர்ச் பாஸ்டர் காலையில் வந்து சொன்னார், பாஸ்டர் இப்படி ஒரு தம்பி ஒரு பொண்ணு இருக்குது, நல்ல பொண்ணுன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஐயா நான் ஒரு சொப்பனம் கண்டிருக்கேன், அந்த சொப்பனை வந்து இருக்குமானா, நீங்கள் வயசில் மூத்தவர், நான் உங்கள் ஏற்று பேசக்கூடாது, ஆனால் இருக்குமானா அதை சரி பண்ணிக்கலான்னு சொன்னார். அப்போ அட்ரஸ் எடுத்து கொடுக்குறேன்னார். அப்போ நான் பண்ணால் இது கண்ட அட்ரஸும் டீச்சர்ஸ் காலனி 51 அவ்வளோதான்.
0: அப்போது உங்களுடைய பர போயின்ற மனவீதத்தில் உங்களுடைய கால் வந்து வலது கால் இல்லாமல் இருக்குது அப்படின்னு உள்ள வருத்தம் நீங்கள் சொன்னீங்களே, அதை கொஞ்சம் சொல்லலாமே.
1: ஆமாம் ஆமாம், அது தெரியும் கால் இல்லை அப்படின்னு சொன்னேன். அவங்க கடவுள் மேலே உள்ள விசுவாசம் அவங்க பெரிய கிரேட் தான், அது ஒரு பெரிய காரியம் தான்.
0: என்னென்ன இடையூறுகளை நீங்க சந்திச்சு அந்த ஊழியத்தை நீங்க தொடங்க?
1: அடிப்பாக்கத்தில் நாங்கள் வரும்போதே ஒரு அற்புதம் நினச்சினேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டீசல் வண்டியில் தான் எங்கள் பொருளெல்லாம் ஏற்றிட்டு வரோம். கல்யாணம் ஏற்றிட்டு வரும்போது வழியில் நின்றுச்சு. அப்போ நான் அந்த டிரைவரை பார்த்து சொல்கிறேன், இப்போ எப்படி போக முடியும், அப்போ பெட்ரோல் பங்க் வசதி கிடையாது, கிண்டியில் தான் குறிப்பிட்ட தூரம் தான் போனோம். நாங்கள் வந்திருக்கிற ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு நடுவில் நிற்கிது வண்டி பார்த்தீங்கன்னா. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் மனனை எடுத்து ஊற்றுங்க அப்படின்னு. மறுபடியும் அதே போல் இறக்கிட்டு கரெக்டாக அந்த பெட்ரோல் பங்க்கிட்ட போய் ஆஃப் ஆனிச்சு. அது ஒரு பெரிய ஃபஸ்ட்டு அற்புதமே, அந்த அற்புதம் தான் வந்து. அப்புறம் ஒரு வீடு நாங்கள் எடுத்து வாடகைக்கு இருந்தோம்.
2: சபை எப்படி இருந்தது அப்போ?
1: வாடகை சபை இல்லையே, எங்கேருந்து சபை இருந்துச்சு? விசுவாசத்தில் தான் கொண்டாந்து எல்லாருமே இன்னைக்கு சபை ஆரம்பிக்கணும்னா பணத்தை வச்சுக்கிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் சொன்ன விசுவாசம் இருந்தாலே சபை வரும். அதனால நானும் என் ஒய்ஃபும் தான் பார்த்தீங்கன்னா, நான் அவளுக்கு பிரசங்கம் பண்ணுவேன், அவள் எனக்கு பிரசங்கம் பண்ணுவேன். முதல்ல பார்த்திங்கன்னா ஷெட்டு தான் போட்டோம், சின்னதாக ஷெட்டு போட்டால் பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸாக வரும் பார்த்திங்கன்னா, ஓப்பன் ஆயிரும் திறந்து. அப்போ அந்த முதல் ஒரு அற்புதம் சபையில் நடந்துச்சு பாரு. ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர் செட்டியார்னு ஒருத்தர் ஒரு கையால் விழுந்து போய் கொண்டாந்து போட்டு சுகானாங்க. அதுக்கப்புறமும் ஒவ்வொருத்தராக அப்படி சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த சபையை கொஞ்சம் பெரிதாக்கணும், பெரிதாக்கி கட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மழை வந்து தரமட்டமாகிடுச்சு சபை. அப்போ கையில் காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ எங்கே போகுதுன்னே தெரியல, யாருக்கிட்ட போகுதுன்னு தெரியல.

0: அப்போ நாங்கள் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து எங்களுடைய தலைமை போதகருக்கு சொல்லி அனுப்புனா அவர் ஒரு விசுவாச வார்த்தையை சொன்னார், உங்கள் வீடை நீங்கள் தான் கட்டணும் அப்படின்னு சொன்னார். அது எங்களுக்கு அந்த நேரம் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் உண்மையாக அது விசுவாசத்தை பெருக செஞ்சு. அது என்ன காரணம்னா அவர் விசுவாசத்திலே வளர்த்ததுனால அதையும் நாங்கள் கட்டி முடித்தோம். கட்டி முடித்து அதையும் உடச்சி மறுபடி மூன்றாவது ஒரு ஷீட்டு போட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரம் போய் பனைமரத்தை வாங்கி கட்டி வச்சேன். அதில் தான் கட்டினோம். ஒன்றா படுத்திருக்கும் போது ஆண்டவர் சொப்பனத்தில் பேசினார், 6 மாதத்துக்குள்ளே இதை உடன்றார். ஆமாம், இதை உட பெருசாக கட்டுவேன். அப்போ நான் முட்டாள்தனமாக நம்புவேன், ஏன்னா ஏற்கனவே எனக்கு அற்புதம் நடந்திருக்கு, ருசிச்சிருக்கேன் இல்லையா. அவர் வந்து உலக ரீதியில் அவர் சொன்னது சரிதான், ஆனால் எனக்குள்ள ஒரு அசையாத விசுவாசம் இருந்துச்சு
1: பார்த்தீங்கன்னா.
0: அப்போ கட்ட ஆரம்பித்த போது சபையை பிரித்தாச்சு. பிரிச்சுட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒன்றுமே இல்லை. இப்போ மொத பார்த்தீங்கன்னா டாக்டர் சாலமோன்னு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் இருக்காரு. அப்போ ஒரு குழந்தை ரொம்ப சீரியஸு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா கேன்சர் வியாதி, செத்து போயிருங்கிற ஸ்டேஜ், லாஸ்ட் எண்டு பார்த்தீங்கன்னா. அவங்களும் ஒரு டாக்டர் ஃபேமிலி தான். ஓப்பன் பிளேஸில் போட்டிருந்தோம், போட்டு ஜெபம் பண்ணோம். சுகம் அனுச்சு அந்த பிள்ளைய, கடவுள் சுகமாக்கிறேன். அவங்க மொதல் 50,000 கொடுத்தாங்க. அது பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். ஸ்டார்டிங்கே கடவுள் அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சார். கடவுளே அதற்குரிய அற்புதங்களை செய்தான். கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற சபையை நாங்கள் கட்டினோம். இப்போ ஏறக்குரிய 300க்கும் மேற்பட்ட விசுவாசிகள் இருக்கிறார்.
1: நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்கள் சபை ஆரம்ப காலத்தில் 6 ரூபா 50 பைசா 7 ரூபா 35 பைசா அப்படி காணிக்கையெல்லாம் வரும்போது கூட நீங்கள் அந்த சபையை சுற்றி இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க. ஏன் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை கூட எடுத்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டேன். இந்த உணர்வு, இந்த கொடுக்குற உணர்வு உங்களுக்கு எப்படி வந்தது?
0: பெருசாக கொடுத்தேன்னு சொல்கிறதுக்குல்ல, என் உயிரை அவர் கொடுத்தார்ல, அதனால் இதை கொடுக்கறது பெரிய காரியம். அவர் வந்து என் உயிரை கொடுத்தாரு, இந்த பொருட்களும் அவர் தானே கொடுத்தாரு. அப்போ அவர்கிட்ட வாங்கி நான் அவர்கிட்ட தர்றேன், அவ்வளோதான். இந்த வரையிலும் கொடுப்பதில் என் ஒய்ஃபு கூட எனக்கு எதிரி கிடையாது. நான் கேட்காத கொடுத்தாலும் சொல்லி கேட்டால் கத்திருக்காது ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவங்களும் தாராளமாக கொடுப்பாங்க.
1: உங்கள்கிட்ட ஒரு இயலாமையில் இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமே அப்படின்னு நிற்கும்போது அதே கொடுத்துரு அப்படின்னு கடவுள் சொல்லி அப்படி எதையாவது நீங்கள் கொடுத்துருக்கீங்களா?
0: நான் வந்து போட்டிருந்த நகையை கொடுத்துருக்கேன், செயினை கொடுத்துருக்கேன். ரெண்டாவது 2-வீலரை கூட கொடுத்துருக்கேன். ரெண்டாவது என்ன இருக்கோ அதை கொடுத்துருக்கேன், பேண்ட் ஷர்ட்டு கொடுத்துருக்கேன், கோட்டு கொடுத்துருக்கேன். அந்த சூழ்நிலைக்கு ஏறாவது என்ன தேவையோடு இருக்கிறாங்களோ அதை நான் எடுத்து கொடுத்துருக்கேன். அது ஒரு நாள் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், சொல்லப்போனால் ஒரு பரிசோதனை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கலாம். இப்போ செக் போஸ்ட் இருக்கிற மாதிரி அன்னைக்கு பெரிய ஒரு என்ன ஒரு ஆண்டவர் பரிசோதனை செய்தார். பாபர் ஷாப் போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அந்த நாள்லாம் ரோலிங் சேரில் தான் பார்த்தீங்கன்னா உட்காந்து முடியெல்லாம் வெட்டுவாங்க. அப்போ வெட்டும்போது ஆண்டவர் பேசினார், எல்லாத்தையும் நீ கொடுத்தியப்பா, நகையை கொடுத்துருக்குற, பொருளை கொடுத்துருக்குற, ஏதோ உனக்கு கிடைக்கிற காணிக்கையெல்லாம் கொடுத்துருக்குற, ஆனால் அதே வேளையில் உன் காலை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ ஏற்கனவே ஒரு கால் கிடையாது, இடது கால் வந்து உடைக்கப்பட்ட ஒரு கால் தான், எந்த காலை கொடுக்கறது அப்படின்னு எனக்கு யோசனை ஆயிடுச்சு. யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஆண்டவர் பேசினார், நீ போட்டிருக்க செயற்கை காலை கொடு அப்படின்னார். இப்போ செயற்கை காலை கொடுத்துட்டா கட்டையும் வந்து ஆஸ்பத்திரியில் போட்டுட்டேன். இப்போ எதை வச்சு நடக்கிறதுன்னு தெரியல, ஏன்னா அந்த கால் வந்து புது கால் தான், ரெண்டாவது காலாக போட்டிருந்தேன். அப்போ யார் கொடுக்கறதுன்னு யோசித்துக்கிட்டே இருந்துக்கும் போது அந்த ரோலிங் சேரில் வச்சு முடியை வெட்டி திருப்பும் போது ஒருத்தர் சைட் கிரச்சஸ் போட்டு அப்படி ரோட்டில் போகிறார். உடனே பாபர்கிட்ட சொல்லி அவரை நிறுத்த சொன்னேன், உட்கார சொன்னேன், இவர் வேகமாக வெட்ட சொன்னேன், வெட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வச்சு மிதிச்சு அவரை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனேன். ஆமாம், அவருக்கும் காலம் இல்லை எனக்கு காலம் கிடையாது. ஆனால் நான் அவரை வச்சு டபுள்ஸ் உட்கார வச்சு, ரெண்டாவது நான் சைக்கிள் வந்து ட்ரிபிள்ஸில் அடிப்பேன். எனக்கு ரெண்டு பிள்ளைகளையும் வச்சு நான் ஒய்ஃப் வச்சு சைக்கிளில் சென்னை முழுவதுமே போயிருக்கேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா 50 ஆவடி, ஏறக்குறைய 7500 கிலோமீட்டர்ஸ்லாம் சைக்கிளில் போயிருக்கேன். ஏன்னா அது பெரிய ஒரு பெருசாக கிடையாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒய்ஃபிட்ட கேட்டேன். ஆண்டவர் வந்து காலை கொடுக்க சொல்கிறாரு. அப்போ ஒரு வார்த்தை கூட பேசாத ஆண்டவர் சொன்னால் செஞ்சிருங்கன்றான். ஆமாம், அவ சிந்திக்கல. நீங்கள் எப்படி நடப்பீங்க அப்படின்னு அவன் என்ன செய்யலை. கர்த்தர் சொன்னால் தான் கொடுத்துருங்க உட்காருங்க, அவ்வளோதான். அதை தான் சொன்னேன். ஏன்னா அவளுக்கு வந்து விசுவாசத்தில் நல்லா வளர்ந்து ஃபெய்த் விசுவாசம்னா என்னன்னு தெரியும். என்னை போலவே அவளும் கொடுக்குற காரியத்தில் நிறையா செஞ்சிருவோம். நான் என்ன நினைக்கிறேன்னா அதையும் அவன் நினச்சி அப்படியே கொடுத்துருவான். அப்புறம் அவரை கொடுத்துட்டு எனக்கு போடணும், ஏன்னா ஃபஸ்ட்டு லெக்கு உடஞ்சி போச்சுன்னு தூக்கி வெளியில் போட்டோம். இப்போ எங்கள் வீட்டு முன்னாடி நிறையா முட்காடுகள்லாம் புதராக இருந்துச்சு, அதில் போட்டிருந்தோம். அப்போ அந்த புதுகால் தான் போட்டிருக்கேன் நான். அந்த புதுகாலில் போட்டதில் ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்ம பழைய காலத்துக்கு போட்டோமே உடஞ்சி போச்சு அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார் அந்த கால் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மழை பெஞ்சி தண்ணியெல்லாம் நின்றுச்சு. நான் கலட்டி போடும்போது எப்படி உடஞ்சிருந்துச்சு அதே போல தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு சேதம் இல்லை, ஒரு டஸ்ட்டும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தி வரும்போது அவங்க வஸ்திரமும் என்ன ஆகலை, பழமையாகி போகல, பாதரட்சையும் தேவையில்லை. அதே போல் ஆண்டவர் அதை பாதுகாத்தான்னு நினைக்கிறேன். ஸோ அதை போட்டிருந்தேன். அப்போ போட்டிருந்த போது அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் போய் நிறைய இடத்துல சொன்னார். சொல்லி முதல்ல அவங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டார். அப்போ பாருங்க, அழிந்து போகிற ஒரு செல்வத்தினால பொருள் நாக்கில் அநேக ஆத்து மக்கள் என்ன செய்யலாம் சம்பா. அப்போ கர்த்தர் சொன்னதுனால தான் ஒருத்தர் பணத்தை கொடுத்து நீ வாடானா வரமாட்டான், அவன் பணத்துக்காக வருவான், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வரமாட்டான். ஆனால் கடவுள் சொல்லி நம்ம கொடுக்க அங்கே ஒரு அற்புதத்தை என்ன செய்கிறான் செய்கிறா. இப்போ அந்த குடும்பம் எல்லாம் வர்றாங்க. ரெண்டாவது, எனக்கு கால் போடுறது காசு வேணும், ஏன்னா நான் விசுவாசத்தில் தானே ஊழியம்
1: செய்கிறேன்.
0: போயிடுச்சு, பழைய காலம் போட்டிருக்கேன், பணமும் கிடையாது சம்பளமும் கிடையாது. இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து சம்பளம் கிடையாது. இப்போ சம்பளம் இல்லாத கடவுளுக்காக சேவை செய்யணும். அப்போ நான் இங்கே தலைமை போதகருக்கு ஃபோன் பண்ண ஒரு நிலை. ஃபோன் பண்ணும்போது அவர் சொன்னார், ஃபோன் பண்ணி, தம்பி இந்த மாதிரி உனக்கு முழு செலவை ஒருத்தர் எடுத்துக்கிறாரு, அவர் கால் போடுறேன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நான் இங்கே காலை கொடுத்துட்டு இருக்கேன், அவருக்கு தெரியவே தெரியாது. ஏறக்குறைய அவர் ஒரு 27-28 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறார். ஆமாம், அதில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் அவரு தான் மூலமாக உள்ள ஒரு பிரதர், அவர் தான் ஃபிலிப் என்கிற ஒரு பிரதர் வந்து காசு கொடுத்து முழு செலவையும் ரெண்டாவது புதுசாக போடுறதுக்கு உதவி செய்தார்.
1: கொடுத்த காலை விட அழகான கால் உங்களுக்கு கிடைச்சி.
0: ஆமாம், அழகான கால் கிடைச்சி. கொடுத்தவங்க யாருமே குறைவு பற்றதே இல்லை. உரிமை கிடையாது அவரிடத்தில் பெற்றதை அவரிடத்திலே கொடுக்கிறோம்.
1: இயலாமையில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது இயேசு சுவாமி ரொம்ப மனதுருகி அற்புதங்களை செய்திருக்கார். இதை மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவோடைய அன்பையும் மனதுருக்கத்தையும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலை எப்போது ஏற்பட்டிருக்காங்க?
0: அது நிறைய காரியங்கள், அப்படி சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கு. சொல்லப்போனால் சாப்பாட்டுலேயே ஏற்பட்டிருக்கு. ஒரு நாள் கடைக்கு போய் மீன்லாம் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு சாப்பாடு செய்யலான்னு மனைவிட்டு சொல்லியிருந்தேன். சரி பார்த்தீங்கன்னா அந்த மீன்லேயே வஞ்சிர மீன்னு சொல்லி, அப்போ சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிட போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து நிற்கிறாங்க. அப்போ அவங்க மீன் வாசனை அடிக்குதே நாங்கள் ஆமான்னு சொன்னோம். சரி இன்னைக்கு மனைவி நம்மளும் சாப்பிட்லாம் அப்படின்னு ஆயத்தமாக இருந்தோம். கடைசியில் அவங்களுக்கு போட்டு நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு
1: சொன்னோம்.
0: அவங்களுக்கு தான் போட முடிஞ்சு, எங்களுக்கு
1: இல்லை.
0: ஆமாம், இல்லை நாங்கள் சாப்பிடலை. அப்படி நிறைய சூழ்நிலைகள் சம்பவிச்சு. அதே போல் நிறைய நிலையில் வஸ்திரம் வாங்கிட்டு வருவோம், திடீர்னு கடவுள் பார்த்தா அவங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்.
1: சரி, உங்களுடைய இந்த ஊழிய வாழ்க்கையில் உங்களுடைய மனைவி எவ்விதத்தில் உதவிகரமாக இருக்கிறாங்க? அவங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவங்க வந்து நல்ல ஒரு பிரேயர்ஃபுல் ஒரு மதர் மாதிரி நல்ல பிரேயர்ஃபுல்லாக விசுவாசி நடந்துட்டு போகிறாங்க, வொர்ஷிப்பெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஊழிய வாழ்க்கையில் அது எவ்விதத்தில் உதவிகரமாக இருக்காங்க?
0: ரெண்டாவது, மனைவி வந்து சைட் சப்போர்ட் இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாது. ரெண்டாவது, மனைவியும் ஒத்துழைக்கல ஊழியத்தில் ஈடுபாடுனா சபை வளராது. ஏன்னா ஒரு வீட்டுக்கு எப்படி கணவன் மனைவி தேவையோ, அதே போல் சபை நடத்துவதற்கும் ஒரு சொந்த குடும்பத்தை நடத்தாரியான் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்னு சொன்ன மாதிரி குடும்பத்தோடு செய்கிற ஊழியங்கள் மேலான ஒன்று தான். ஏன்னா மனைவி வந்து அவங்களும் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறாங்க, வேதாகம கல்லூரி படித்து பட்டம் பெற்று ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர். அப்போ பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க. ஒன்று ஆண்டவர் சொன்னார், இவர்களுக்கு வந்து வாரத்தை கொடுத்துருக்குறேன், வர்ஷிப் பண்ண சொன்னார் ஆராதிக்கும்படி. இப்போ ஒரு நாள் அவ இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நீங்கள் சொல்வதற்காக காத்திருந்தேன். பாருங்க, கணவன் மனைவின்னு சொன்னால் கூட ஆமாம், ரகசியத்தை வைத்து வைத்தார். மரியாதை எப்படி தன்னுடைய ரகசியத்தை இருதயத்தில் வைத்து வைத்தது போல் கத்தர் சொன்னது சொன்ன போது ரொம்ப சந்தோஷமாகி இப்போ அவங்க ஆராதனை செய்யும்போது நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறார். பார்த்தீங்கன்னா அவங்க ஆராதனை செய்வாங்க, பெரிய மக கேசியை வாசிப்பா, சின்ன மக ட்ரம்ஸ் அடிப்பா, நான் பிரசங்கம் பண்ண, குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை
1: எப்போதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். உங்கள் மனைவி ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு என்னைக்காவது உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டுக்காங்க?
0: ஏன் கொடுக்கலன்னு சொல்லுவாங்களோட கொடுத்தேன்னு ஒரு காலமும் கேட்க மாட்டாங்க.
1: இந்த ரகசியத்தை அதை கொடுத்து அதனால் நீங்கள் பெற்ற ரகசியம், ஒரு வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம், கொடுக்கணும்னு உள்ள உணர்வு உங்களுக்கு இதை எப்படி வந்தது?
0: ஏன்னா நான் கொடுக்கணுங்கிற உணர்வு வந்து மருத்துவமனையில் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஃபைனான்சியலாக கஷ்டப்பட்டிருக்கோம், அப்புறம் ஊழியத்தில் வரும்போது ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம். அப்போ கஷ்டப்படுறவுடைய நிலைமை கஷ்டப்பட்டு வந்தால் தானே தெரியும். அதனால் நம்ம பாதையை கடந்து வந்ததுனால ஒருத்தர் கஷ்டப்படும் போது நாங்கள் உதவி செய்வோம். ரெண்டாவது, ஒரு ஊழியராக இருக்கிறவங்க மனதொருக்கள்லாம் ஊழியத்துக்கு வரக்கூடாது. ஊழியக்காரன் போது இதை பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஊழியம் செய்யவில்லை, மற்றவர்கள் கொடுப்பதற்காக தான் கர்த்தருடைய ஊழியம் செய்யும்.
1: அதாவது கடவுளுடைய அன்பையும் மனதையும்
0: வெளிப்படுத்தி தான் ஊழியம் செய்யும். நம்ம எதை கொடுன்றால் அதை கொடுத்துரும். ஏன்னா ஆண்டவருக்கு மேலானது ஒன்று இல்லையே. அப்புறம் ஈசாக்கை பலி செலுத்துதுன்னா பலி செலுத்துறார், அதுக்கப்புறம் அவர் அற்புதம் செய்கிறார். அதே போல் அவர் சொன்னால் கொடுத்துரும், அவ்வளோதான். ஏனுங்கிற கேள்வி இருக்கக்கூடாது.
1: இப்போ உங்களுடைய சபை, உங்களுடைய விசுவாசிகள், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இன்றைய தேதியில் எப்படி இருக்கிறது?
0: இப்பொழுது என்ன
1: அப்படி சொல்லும் போது அது உங்களை போல இருக்கக்கூடிய மற்ற சபைகளுக்கு அது பிரயோஜனமா இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த சபையை இந்த அளவு நடத்துவதற்கு ஒரு போதகருக்கு என்ன அடிப்படையான காரியம் தேவை அப்படின்னு உள்ளதை உங்களால் சொல்ல முடியுமா?
0: போதகர் ஊழியம் என்பது விசுவாசம் இருக்கும், எந்த ஒரு மனுஷரையும் நம்ப
1: கூடாது. மேல் தான் ஊழியத்தை கட்டப்பட வேண்டும், ஊழியம் கட்டப்பட வேண்டும் சொல்றீங்க.
0: எந்த ஒரு மனுஷரையும் நம்ப கூடாது. ஏன்னா ஒரு மனுஷனை நம்பி இருக்கும்போது அவங்க அடுத்த மாதம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு மாதம் நம்பி இவங்க ரெகுலராக கொடுத்துருவாங்க, இதை எடுத்து ஒரு செலவு பண்ணலாம்னு நினச்சிட்டா அடுத்த மாதம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சுவாசம் உள்ள மனுஷன் நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் மேலே பற்றுவதெல்லாம் இருக்குது நல்லது. ரெண்டாவது, எந்த ஒரு ஸ்தாபனத்தையும் நம்ம நம்பக்கூடாது. ஏன்னா ஸ்தாபனத்தோடு சேர்ந்துருக்கிறோம், ஐக்கியம் தேவை. அதுக்காக அவங்க தான் எல்லாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. மேலான ஸ்தானாதிபதியாகிய ஆண்டவர் நம்ம விசுவாசம் இருந்தால் கர்த்தர் நடத்துவோம்.
1: அதாவது நீங்கள் சொல்றீங்க, ஊழியத்துக்கு உங்களை அழைத்த இறைவனையே எல்லாவற்றிலும் சார்ந்திருக்கணும், அப்பதான் அந்த ஊழியம் அவருடைய அன்பிலும் மனதுருக்கத்திலும் கட்டப்படும் அப்படிங்கிற மெசேஜை நீ மற்றவங்களுக்கு.
0: ஆமா ஆமா, இப்ப நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புல சரியா நிக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்வார். நம்ம வேதாம கலாசாலையில படித்தோம், இப்படி மடிப்பாக்க வந்தோம், நீ வேற எங்கேயும் போல அங்கேயே இருந்து நம்ம செஞ்சோம், பல கஷ்டங்கள் இன்னல்கள் இடலர்கள் துன்பங்கள் எல்லாம் வந்தது உண்டு. ஆனாலும் அதெல்லாம் மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்தார், இன்னைக்கு ஒரு அழகான ஒரு ஆலயமாக கட்டியிருக்கோம்.
1: சரி, இப்பொழுது பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில் இந்த ஊழியத்தை இந்த அளவு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. வேதம் சொல்வது உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உங்களுடைய பிள்ளைகளினால் வரும் சமாதானம் பெரிதாக இருக்கும் சொல்லப்படுகிறது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏன்னா ஊழியம் நீங்கள் செய்திருக்கிறதுனால பிள்ளைகள் மீது அதிக அக்கறை செலுத்த முடியாமல் இருக்கலாம். இப்போ பிள்ளைகளுடைய உங்களுடைய
0: பிள்ளைகளை வந்து விசாரிப்பது பெற்றோருடைய கடமை. அதுக்காக ஊழியம் செய்வதனால பிள்ளைகளை பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, மற்றவர்களை விட பிள்ளைகளை அதிகமாக கவனம் செலுத்தணும். ஏன்னா பிள்ளைகளை வந்து கர்த்தரால் வர சுதந்திரம் இல்லையா. ஒரு சபையில் வந்து ஒரு ஊழியர் அவருடைய மனைவி பிள்ளைகள் நல்லா இருந்தால் தான் சபை நல்லா இருக்கும். அதனால் ஆண்டவர் நோவா வந்து நோவாவிலிருந்து ஏனோக்கிலிருந்து குடும்பத்தோடு இருந்து தான் தேவனோடு சஞ்சரித்தான். அதனால் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கு குடும்பத்துக்கு செலவழிக்கிற நேரத்தை செலவழிச்சே தான் ஆகும். அப்போ தான் அந்த குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அது முக்கியமான ஒரு காரியம். எந்த ஒரு ஊழியரும் குடும்பம் இல்லை சபை தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. முதல் தேவனுக்கு கணத்து செலுத்தணும், ரெண்டாவது குடும்பத்துக்கு கணவன் மனைவி பிள்ளைகளை விசாரிக்கணும், மூன்றாவது சபைக்கு வரணும். சிலர் என்னென்னா முதல்ல இறைவன் ரெண்டாவது சபைன்னு சொல்லி குடும்பத்தை விட்டுருவாங்க. அது வந்து தவறான கருத்து. ஏன்னா ஆண்டவர் அப்படி சொல்லலை.
1: பிள்ளைகள் எப்படி இருக்காங்க?
0: பிள்ளைகள் வந்து இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க. இரண்டு பிள்ளைகள்ல நிறைய பெரிய பொண்ணு எஸ்தர் ராணி எம்ஏ முடிச்சு பிஎட் இந்த வருஷம் முடிக்கிறாங்க. இரண்டாவது மக வந்து பாத்தீங்கன்னா பிபிஏ எம்காம் போயிருக்கிறார்.
1: உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஊழிய வாழ்க்கை இந்த மிகவும் சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு போகிறது என்றால் நீங்கள் உங்களை ஊழியத்திற்கு அழைத்த கிறிஸ்துவை முற்றிலுமாக பற்றி கொண்டு அவருடைய அவர் மீதே விசுவாசத்தை வைத்திருக்கிறதுனால தான் அந்த ஊழியத்தை செய்ய முடிகிறது அப்படின்னு ஒரு மெசேஜை நீங்கள் சொல்கிறீங்க.
0: ஆமாம், அவர் வந்து அழைக்கப்பட்ட அழைப்பு சரியாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் இறைவன் வந்து நம்மளை நல்லா வச்சிருக்காருன்னா எந்த என்னுடைய காரியம் என்ன அதை வந்து சரியான விசுவாசத்தில் பிடித்து கொண்டதுனால ஆண்டவர் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சி அடையேன் என்று ஒரு குறைவு இல்லாதபடி நீ நடத்துகிறேன்.
1: இப்பொழுது உங்களை போல சபை ஊழியர்கள் நடத்துகிற போதகர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நீங்கள் என்ன சொல்ல இருக்கிறீங்க? சிறப்பாக இந்த சிறப்பு நிறைந்த இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஊழியர்களுக்கும் அதாவது பாஸ்டர்ஸ் அவங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
0: சாலமோன் எறும்புட இடத்திலே கற்றுக்கொள் என்று சொல்லியிருக்கிறார். நான் எறும்பு இடத்துல ஒரு காரியத்தை கற்றுருக்கேன். என்ன அப்படின்னா, கொஞ்சம் சர்க்கரை இனிப்பான ஒரு பண்டங்களை வீட்டில் போட்டுட்டு விட்டுட்டா அது எங்கே இருந்தாலும் எறும்பு வந்துடும். அப்போ அந்த ஒரு எறும்புக்கு ஒரு இனிப்பை தேடி வரக்கூடுமானால் மெய்யான கிறிஸ்துவை ருசித்து பார்த்தார் இவ்வுலக ஆசையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் நிறைந்திருக்கும்படி ஆண்டவர் செய்வார். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும். கூட இயேசுவை பின்பற்றினால் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுப்பார். ஏனென்றால் அவர் ஐஸ்வர்ய சம்பத்தை, நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு பிச்சைக்காரனாக போகணும், ஒரு பெக்கராக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புவதில்லை.
1: பாஸ்டர் ஐயா, இவ்வளோ நேரம் நீங்கள் எனக்கு நேரத்தை கொடுத்து இவ்வளோ தூரம் உலாவினதற்கு பேசினதற்கு மிகவும் நன்றி. கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார்.
0: நாம் ஒரு கண்களை மூடி ஒரு ஜபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், தொலைக்காட்சியில் பார்க்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் எந்தெந்த காரியத்தில் பிரச்சனையோடு வேதனையோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் இரு அற்புதங்களை ஆண்டவர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற கேட்கிற ஊழியர்கள், விசுவாச மக்கள், மற்றவர்கள், உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஆண்டவரே பொருளாதார ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவீராக. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை வேண்டாம், நான் செத்துப்போன நலமாக இருக்கும், என் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை என்று நினைக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் நீர் அற்புதங்களை செய்து அவருடைய வாழ்க்கையை நீர் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை பிள்ளை இல்லாத நிலை இருக்குமானால் அவரின் பிள்ளையின் வாக்கியத்தை தாரும். வேலை இல்லாதவர் கர்த்தர் வேலைகளை தருவீராக. குடும்பத்தினால என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நிறைவான இயேசு வரும்போது குறைவானது மறைந்து போகிறது போல குறைவாக இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஆண்டவர் இறங்கி நீர் ஆசீர்வதித்தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் தொட்டு நீர் ஆசீர்வதியும் நீர் அற்புதங்களையும் ஆண்டவர் செய்வீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்தள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, தேங்க்யூ.

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.